புத்தம்புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 18 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 மெகஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 குரலோசை. ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. நேர்த்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான மு வரதராசனார் அவர்களின் உரை. ஐந்து புலன்களாலும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான். ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசம்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. குரலோசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மளிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால்

0: சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய், தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சுலமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி டி தாஷ்விகா. காலை 7:00 திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அட்ராஸக்க விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலி தகவல் நேரம். 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டில் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:25 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். காலை 9:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் ஆனந்த் சூப்பர் மார்க்கெட் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. காலை 10:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர் அம்மையப்பன் பாஸ்கர் டோலா மில்க் ஏஜென்சிஸ் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே பரதராஜ் ஜுவல்லர்ஸின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிக்கணி அவர்கள். இன்று காலை 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் அசோக் குமார் செல்வராஜ் அவர்கள். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்தனை அரங்கம் பயணம் தந்த பாடம், 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பிளாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கே தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் பிகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். இன்று பிற்பகல் 3:00 திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி, மாலை 4:00 சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி. காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை தொலைபேசி நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சி மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி விளம்பரதார் நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் விலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய்வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 இசைத்துறிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணியில் ஆடிப்பட்டம் தேடி விதை, திருவாரூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நீதிமாணிக்கம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று இரவு 8:00 திருவாரூர் சீமாட்டிசில் காட்சியில் வரும் கானம், 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காட்சியில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Akhila. Prime Minister Narendra Modi will hold talks with his Australian counterpart Anthony Albanese in Melbourne today. Discussions between the two leaders are expected to focus on strengthening cooperation in trade, defence, critical technologies, education and people-to-people ties. His visit is expected to provide fresh momentum to the India-Australia Comprehensive Strategic Partnership. Prime Minister Modi is also scheduled to participate in the India-Australia CEOs Forum and address business leaders from

0: சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம், குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்துவிட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தாண்டுவதற்கான எளிய வழி. தானங்களில் சிறந்தது நிதானம், அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் உன்னிமேனன் பாடியது.

ஒன்றில் இணைந்து பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:26:40. அடுத்து வரும் பாடல் வசந்தா பாடியது.

0: பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வந்தது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி செட் காரைக்கால்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
8: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு
11: ரேவதியக்கா, ரேவதியக்கா.
12: சுபாவா? வா சுபா, என்ன இந்த நேரத்துக்கு?
11: சும்மாதாக்கா. ஆமா, எங்க உங்க ஆசை தங்கச்சி? இங்கேயும் இல்லையா?
12: யார கேக்குற? பூங்குடியவா?
11: இல்லையா பின்ன?
12: என்ன சுபா, ஏதோ வருத்தத்தோட வந்திருக்க, அது மட்டும் நல்லா புரியுது.
11: பின்ன இருக்காதா?
12: ஏன் இருக்குது?
11: அந்த பூங்கொடி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தையே மறைச்சா அப்புறம் கோவம் வராதா?
12: என்ன சுபா சொல்ற, என்னத்த மறைச்சது பூங்கொடி?
11: அவங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வான் கோழி வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா?
12: தெரியுமே சுபா, என்கிட்டதான் ஒரு நாள் இத பத்தி சொல்லிச்சே பூங்கொடி.
11: ஓ, அப்ப உங்க ஆசை தங்கச்சியே தான். அப்ப என்கிட்டதான் ரெண்டு பேரும் சொல்லல போல இருக்கு.
12: என்ன சுபா, நீ ஏதாவது ஒரு அலமளப்புல சொல்லாம விட்டுருக்கலாம், இத ஒரு செய்தியா நீ வருத்தப்படுவியா கேட்டுக்கிட்டு?
11: இல்லக்கா, சொல்லி இருந்தா வான்கோழிய பத்தி எனக்கும் சில விஷயங்கள் தெரியும், நானும் அவங்கள்ட்ட சொல்லி இருந்திருப்பேன்.
12: அட, உனக்கு தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலே பூங்கொடி அன்னைக்கு கேட்டப்போ உன்கிட்ட கேட்க சொல்லியிருந்திருப்பனே.
11: அப்படி என்னக்கா கேட்டுச்சு பூங்கொடி?
12: இது மாதிரி வான்கோழி வாங்கியிருக்கோங்கக்கா, எனக்கு அதை பத்தி ரொம்ப ஐடியாலாம் இல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்னு ரெண்ட சொன்னேன், மத்தபடி மொத்தமா எனக்கு எப்படி சுபா தெரியும்?
11: சரி, அவங்க வீட்டுல என்ன ரகம் தான் வாங்கிருக்காங்க வான்கோழியில?
12: என்ன சுபா சொல்ற, வான்கோழில வகையெல்லாமா இருக்குது?
11: ஆமாக்கா, வெள்ளை வகைன்னு ஒண்ணு இருக்கு, நந்தன வகைன்னு ஒண்ணு இருக்கு.
12: என்ன வாங்கிருக்காங்கன்னு தெரியலையே.
11: சரி, அதுதான் தெரியல, அவங்க முட்டைக்காக வளர்க்கறாங்களா இல்ல இறைச்சிக்காக வளர்க்கறாங்களா?
12: அதுவும் தெரியல சுபா, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கறிக்காகதான் இருக்கும் சுபா.
11: கறிக்காகனா 3-5 கிலோ வந்த உடனே விற்பனை செஞ்சிடலாம்க்கா. அதே வான்கோழிய முட்டைக்காக வளர்த்தாங்கன்னா 80-90 முட்டை தாராளமா கிடைக்கும்.
12: அப்படியா சுபா? அப்ப அதுல குஞ்சுகளை கூட உற்பத்தி பண்ணிக்க முடியும், அப்படித்தானே?
11: தாராளமாக்கா.
12: ஏன் சுபா, இந்த வான்கோழிகளை நம்ம சாதாரணமா வெப்பத்துக்காக பல்பெல்லாம் வைப்பாங்கல்ல, இத மாதிரி அவைக்கணும்?
11: கண்டிப்பாக்கா. 100 வான்கோழி குஞ்சுகளுக்கு 100 வால்ட் பல்பு அப்படிங்கிற விகிதத்துல வெப்பம் கொடுக்கணும்.
12: அப்புறம் இந்த தீவனம், மத்த விஷயங்கள்லாம் வரிசையில சொல்ல.
11: இப்போ பூங்கொடி வீட்டு வான்கோழி எந்த சைஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. இதே வான்கோழி குஞ்சா இருந்துச்சுன்னா ஸ்டார்டர்

0: தீவனத்தை ஒரு மாசத்துக்கு வெளியில வாங்கி தான் தரணும். இதே வளர்ந்த கோழியா இருந்துச்சுன்னா அந்த தீவனத்துல 50% தானியம், 30% தவிடு, 15% புண்ணாக்கு, தேவையான அளவு கருவாடு, தாது உப்பு கலவை, இதையெல்லாம் சேர்ந்த மாதிரி அரைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 100 கிராம் அப்படிங்கிற விதத்துல கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம திறந்த வெளியில வளர்த்தாங்கன்னா அதுங்களே இந்த புழு, பூச்சி, ஈ, புல்லு இதெல்லாம் சாப்பிட்டு சூப்பரா வளரும்.
1: ஏன் சுபா, வான்கோழிங்க பொதுவா நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கும், அதுங்களுக்கு நோயெல்லாம் வராதுல்ல?
0: அப்படிதான் பல பேரு நினைக்கிறோம். அதுங்களுக்கும் சில நோய் வரும், அம்மை நோய், வெள்ளை கழிச்சல், கோழி காலரா, இது மாதிரிலாம் வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையா தடுப்பூசி போட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்திக்கலாம்.
1: ஏன் சுபா, இந்த வான்கோழி குஞ்சு எவ்வளவு வேலை போவோம்?
0: ஒரு மாச குஞ்சுனா 100 to 120 வரைக்கும் போவோம்க்கா. இதே நல்லா வளர்ந்த கோழினா 500 to 1000 ரூபாய் வரைக்கும் போவோம்.
1: அப்ப நல்ல லாபகரமான தொழில் தான் போல இருக்கு இந்த வான்கோழி வளர்ப்பு. பூங்குடி வீட்டுல நல்ல தொழில தான் கையில எடுத்திருக்காங்க.
0: சரி சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க வேணா பூங்குடி கிட்ட சொல்லிக்கங்க.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஒஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: வேளாண் பெருமக்களின் கவனத்திற்கு இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணியில் ஆடிப்பட்டம் தேடி விதை. திருவாரூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நீதி மாணிக்கம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் வடங்கலூர் இணையின் இன் சொல்ல முத. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ், விடங்கலூர் எண்ணெய்.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
11: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
11: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
12: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
13: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
14: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
14: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
13: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உடைக்கும் பூமக்ஸ்.
15: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
16: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
15: பூமக்ஸ்.
17: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
18: வணக்கம். விடியும் என்ற நம்பிக்கையில்தான் இரவு வருகிறது. எழுவோம் என்ற நம்பிக்கையில்தான் நாம் உறங்கச் செல்கிறோம். முளைப்போம் என்ற நம்பிக்கையில்தான் விதைகள் மண்ணில் கிடக்கின்றன. நம்பிக்கை இல்லை என்றால் நொடிமுள் கூட நகராது. எந்த பறவையும் கிளைகளை நம்பி வாழ்வதில்லை, அது தன் சிறகுகளை நம்பியே பறக்கிறது, வாழ்கிறது. மழை வேண்டி பூஜை செய்த ஊரில் ஒருவன் மட்டும் குடையுடன் வந்தானாம். எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். பூஜை முடிந்த போது மழை வந்தது. எல்லோரும்

0: நினைந்தபடி ஓடினார்கள். அவன் மட்டும் குடைக்குள் நனையாமல் சென்றான். பூஜை செய்தவர்கள் யாரும் கடவுளையோ கடவுள் மீது கொண்ட அவர்களது பக்தியையோ நம்பவில்லை. அவன் மட்டும் நம்பினான். உளவியல் ஆய்வுகளின்படி என்னால் முடியும் என்று தொடர்ந்து நம்பும் போது அது நம் மூளையில் புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்குகிறது. இதற்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று பெயர். அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நம் மூளையின் கட்டமைப்பினையே மாற்றிவிடுகின்றன. அப்படியென்றால் அவை நம் வாழ்க்கையை மாற்றாதா? ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே வாழும் ஒரு வகை மீன் உண்டு. இதை லங் ஃபிஷ் என்று சொல்வார்கள். இது கடுமையான வறட்சி தாக்கும் போது அங்குள்ள சேற்றில் தன்னை புதைத்துக் கொள்ளும். சாதாரண மீன்களைப் போல இது செவுள்களால் சுவாசித்தாலும் இதற்கு நுரையீரலும் உண்டு என்பதால் தரையிலும் சுவாசிக்கும். அதன் பிறகு தன் உடலில் இருந்து ஒரு பிசின் போன்ற திரவத்தை சுரந்து தன்னை சுற்றி ஒரு கூடு போன்ற அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். இதற்கு கோடைக்கால உறக்கம் என்று பெயர். இந்த நிலையிலேயே இது சுமார் 3 முதல் 5 ஆண்டுகள் வரையும் கூட உயிர் வாழும். மீண்டும் மழை வந்து குளங்கள் நீரால் நிறையும் போது சேற்றிலிருந்து வெளியே வந்து சாதாரண மீனைப் போல வாழும். சேற்றுக்குள் புதையும் போது மீண்டும் மழை வரும், குளம் நிறையும், நான் வெளிவருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. மகாராஷ்டிராவின் சதாரா என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்த சுரேகா மின்சார பொறியியலில் டிப்ளமோ முடிக்கிறார். 1987 இந்தியன் ரயில்வேயில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணிவாய்ப்பு வருகிறது. இதுவரை ரயில்வேயில் பெண்கள் ஓட்டுநராக இருந்ததே இல்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இது பெண்களுக்கு சரியான வேலை இல்லை என்றும் இதற்கு கடினமான உழைப்பும் துணிச்சலும் வேண்டும் என்றும் பலவாறு பேசுகிறார்கள். ஆனால் சுரேகா நினைத்தது, ஒரு வேலையை ஆண்களால் செய்ய முடியும் என்றால் சரியான பயிற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் என்னாலும் செய்ய முடியும் என்று நம்பினார். கடுமையான பயிற்சியும் தன்னம்பிக்கையும் அவரை 1988 இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநராக பொறுப்பேற்க செய்தது. இந்தியாவின் அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண்மணி என்ற புகழோடு அவர் பணி செய்கிறார். முயற்சியால் உங்கள் மனதை பண்படுத்துங்கள். அதில் நம்பிக்கை விதைகளை விதையுங்கள். நிச்சயம் ஒரு நாள் விருட்சமாகும். வெற்றியின் நிழலில் நீங்கள் இளைப்பாறுவீர்கள். நன்றி.
1: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குலூரணியின் இன்சொல் அமுது. வழங்கியவர் மயிலாடுதுறை முனைவர்மோ மீனாட்சி ஜபகர் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமக்ஸ். உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ். தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ். எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
7: பூமக்ஸ். ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப்.
10: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமை

0: செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும், குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால், அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்த உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டிடியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 6:55.
2: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
3: சோஃபா பீரோ டே.
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட்

0: லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு தையக்காரர் கடையில துணிந்தச்சிட்டு இருந்தாரா. அவருடைய மக பக்கத்துல வந்து அவர் வேலை செய்யறத பாக்க தொடங்கினானா. தையக்காரர் ஒரு புது துணிய எடுத்தாரா. அழகான பல பழக்கிற கத்திரிக்கோளால துண்டு துண்டா அந்த துணிய வெட்டினாரா. அதுக்கப்புறமா கத்திரிக்கோளால பக்கத்துல வச்சுட்டு துணிய தைக்க தொடங்கினாரா. துணிய தச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஊசியை எடுத்து தலையில போட்டிருந்த தொப்பியில பத்திரமா சொருவி வச்சுக்கிட்டாரா. இத பாத்துட்டு இருந்த தையல்காரோட மக, அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது, ஆனா அது அலட்சியமா காலடியில போடுறீங்க. ஆனா ஊசி சின்னது, மலிவானது, ஆனா அத தலையில பாதுகாக்கறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டானா அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா அதுக்கு, நீ சொல்வது எல்லாம் உண்மைதான்பா, கத்திரிக்கோள் அழகாவும் மதிப்புள்ளதாவும் இருக்கலாம், ஆனா அதோட செயல் வெட்டுவதும் பிரிப்பது மட்டும்தான். ஆனா ஊசி சின்னதாவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பதுப்பா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல.
2: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: என்ன
3: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அகநிலையில 5வது வகுப்பு படிக்கிறேன்.
3: சரிங்கம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என எனினும் தமிழை எண்ணுயிரன் மேற்கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாட போற பழத்தில் உள்ள சுளையின் சுவை, முற்று கரும்பு சாற்றின் சுவை, மலரில் இருந்து எடுக்கப்பட்ட தேனியின் சுவை, சிறந்த பசு தந்த பாலின் சுவை, தென்னை மரத்தில் இருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் என்னுயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன்.
3: சூப்பரா பாரதிதாசனோட தமிழின் இனிமை பாடல் பாடியிருக்கீங்க. பாரதிதாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யார் அவங்க?
4: கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரரும்.
3: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரியான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: கலெக்டர்.
3: கலெக்டராக என்ன பண்ண போறீங்க? நாட்டு மக்களுக்கு?
4: நாட்டு மக்களுக்கு உதவி செய்வேன்.
3: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
5: நேர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். பங்கேற்ற சிறுமி டி தாஷ்விகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: நேரம் 7 மணி. காரைக்கால் பண்பலை 100.3.
10: ABC Gold Palace, Thiruthuraipoondi.
11: Address akka, address akka.
12: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
10: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
10: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
13: வாய்ப்புகள் அட்டகாசமான காலை வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியை கலக்க போற லக்கி நேர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா?

தோற்றவன் ஒரு முறை தோற்றல் அது விசித்திரம், பல முறை தோற்றவன் ஒரு முறை வென்றால் அது சரித்திரம். நேற்று மாலை வழி அனுப்பி வைத்த கதிரவனை உன் போர்வை விலக்கி எழுந்து வா பூக்கட்டு முழுகும் அப்படின்னு காலை வணக்கத்தோடு வராங்க நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டம் மணக்குடியை சேர்ந்த ராஜேந்திரன். ராஜேந்திரன் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி, மனைவி சித்ரா இல்லத்தரசி, மகன் முருகன், மருமகள் நிவேதா, இரண்டாவது மகன் சரவணன், மருமகள் அபர்ணா. அப்புறம் இவங்க வீட்டுல ஒரு குட்டி ஏஞ்சல் இருக்காங்க, அவங்க நிரல்யாவா. ராஜேந்திரன் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஊர்லயும் வேலை பார்த்திருக்காங்களா, ஆறு மொழி சரளமா தெரியுமா, ஓ கிராமத்துல விவசாயம் பண்றாங்களா, பொது தொண்டு சமூக சேவைகளா விரும்பி செய்வாங்களா. நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க ராஜேந்திரன். இதோ ராஜேந்திரன் நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் குட்டி பாப்பா நிரல்யாவுக்காகவும்.

0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்,
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தன்னிலை மாறாமல் முன்னிலை பெறுவதும் முன்னிலை பெற்ற பின் தன்னிலை மாறாமல் இருப்பதும் பேரழகுன்னு சொல்றாங்க. திருவாரூர் மாவட்டம் சீந்தங்குடி வாரகால் படுகை கிராமத்தை சேர்ந்த மகாதேவன். மகாதேவன் விவசாயம் பண்றாங்க. மனைவி விஜயலட்சுமி மகாதேவனுக்கு உதவியா இருக்காங்க. மகள் பிரியதர்ஷினி, மருமகன் கலைவாணன், பேரன் மித்ரன்னு குட்டியான அழகான குடும்பம் மகாதேவனோடது. மகாதேவன் வேலைகள் செய்யும் போது பாடல்கள் கேட்டுக்கிட்டேதான் செய்வாங்களாம். அது மட்டும் இல்ல, மித்ரன் கூட விளையாடும் போது பாடல்கள் கேட்டுக்கிட்டேதான் விளையாடுவாங்களாம். மித்ரன் குட்டிக்கு பிடிச்ச பாடல்தான் நிகழ்ச்சியில கேட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க மகாதேவன். இதோ மகாதேவன் நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் பேரன் மித்ரனுக்காகவும்.

0: வச்சிக்கவா.
1: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ்
1: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெரும் பெரிய வெற்றின்னு சொல்றாங்க. அரியலூர் மாவட்டம் சின்ன வளையத்தை சேர்ந்த வெண்ணிலா. வெண்ணிலா டெய்லரா இருக்காங்க. கணவர் முருகப்பாண்டியன் விவசாயம் பண்றாங்க. ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கும் ட்ரெயின் பண்றாங்களாம். மூத்த மகன் சரவணன் 11 வகுப்பும் இரண்டாவது மகன் முயிலன் 7 வகுப்பும் படிக்கிறாங்க. சரவணனுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமா, அழகா வரைவாங்களாம். முயிலன் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களா, எல்லா விளையாட்டு போட்டிகளையும் கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு டிராயிங் மட்டும் இல்ல, படிப்பிலையும் ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க. ரொம்ப சுட்டியான பசங்களும் கூடமா. வெண்ணிலாக்கு புத்துணர்ச்சியான பாடல்னா ரொம்ப பிடிக்குமா. நிகழ்ச்சியில கூட ஒரு புத்துணர்ச்சியான பாடலை தான் கேட்டிருக்காங்க. இதோ வெண்ணிலா, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒலிபரப்பான பாடல் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலகேஷனுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடலோட பரிசன் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: தயாரிப்பு எல்ஜி ராசன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்ணு.
5: இன்று காலை 7:30 காலை காம்பு உங்கள் காரைக்கால் பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பளித்த

0: இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரமளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடையச் செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழை பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரண

0: பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2nd மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4th 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை
3: மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாடு

0: ஸ்ட்ரென்த் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை திருவாரூர். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவர்கிட்ட போனான். போய் ஒரு கேள்வி கேட்டான், பிரம்மத்தை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டான். ஏதோ பெரம்பலூருக்கு போகிறதுக்கு வழி என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது மாதிரி கேட்குறான். அவர் சொன்னார், மனசு அழிஞ்சாதான் பிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னார். அதை எப்படி அழிக்கிறதுன்னா, மனதை கொண்டே மனதை அழிக்க முடியும்னார் அவர். அவனுக்கு ஒன்றும் புரியல, சரி அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மனதை கொண்டே அழிக்க முடியுங்கிறார் பதஞ்சலி மகரிஷி. மனசுக்கு ரெண்டு குணங்கள் உண்டு. ஒன்று, பலவிதமான எண்ணங்களில் குழம்பி இருக்கிற நிலை. இன்னொன்று, எப்போதாவது சில சமயங்களில் ஒரே எண்ணத்தில் நிலைச்சிருக்கிற நிலை. அறிவியல் வல்லுநர்கள் ஒரே எண்ணத்தில் ஆழ்ந்து போயிருப்பாங்க, அதனால தான் புது புது உண்மைகளை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு குழந்தைக்கு ஆபத்துன்னா அம்மாவோட நினைப்பு பூராவும் குழந்தை பேர்லேயே இருக்கும். இப்படி தன்னை அறியாமல் சில சமயங்களில் ஒரே எண்ணத்தில் நிலைச்சிருக்கிற மனதை நாம் அறிந்தே அது ஒரே எண்ணத்தில் நிற்கும்படியாக பழக்கணும். பதஞ்சலி முனிவர் இதுக்கு ஒரு சுலபமான வழியை சொல்கிறார். வேதாந்தத்தில் வந்து சந்திரசாகா நியாயம் அப்படின்னு ஒரு வழி உண்டு. அதாவது சந்திரனை ஒரு மரக்கிளையை கொண்டு காட்டுதல். ஆகாயத்தில் இருக்கிற மூன்றாம் பிறையை வந்து ஒருத்தருக்கு காட்டணும்னு வச்சுங்களேன், திடீர்னு சுட்டி காட்ட முடியாது. முதல்ல ஒரு மரத்தை காட்டணும், அப்புறம் கிளையை காட்டணும், அப்புறம் இலையை காட்டணும், அப்புறம் அதுக்கு நேராக பார், மூன்றாம் பிறை தெரியும் அப்படின்னு சொல்லணும். இதே வழியில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணுமா. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போகிறார். முதல்ல மனசு என்ன நினைக்குது, பாட போகிற கலைஞரை பற்றி நினைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த சங்கீத வித்வான் மறைஞ்சு விடுறார், சங்கீதம்தான் மனசுக்குள்ளே நிற்கிது. அப்புறம் அதுவும் மறைஞ்சு போய் அந்த சங்கீதத்தை அனுபவிக்க நான்கிறது மட்டுமே மனசில் நிற்கும். பழக்கத்தினால இது மாதிரி நிலையை அடிக்கடி அடையணும். மனசு இருக்க அதோடய குணம் எப்படி தெரியுமா, அது ரொம்ப நேரம் வரைக்கும் ஒரே நிலையில் இருக்காது. நாம் பழக்கத்தினால இந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். இந்த நிலைக்கு வந்ததும் மனசு என்ன ஆகும் தெரியுமா, ஒன்று பழைய பல எண்ணங்கள் உள்ள நிலைமைக்கு வந்துடும், அல்லது அந்த ஒரு எண்ணமும் மறைய அதன் காரணமாக மனசு அழிய அது பிரம்மத்தை உணரும். இந்த முயற்சியில் தடங்கல்கள் ஏற்படலாம். அப்போது தியானம் அவசியம். இது மகரிஷி பதஞ்சலி சொல்லுகிற கருத்து. இந்த காலத்தில் ஒரு ஆசாமி தன்னுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். ஒரு பெரிய வீட்டை போய் ஏதாவது வழி சொல்லுங்களேன்னா, இன்றைக்கி ராத்திரி வா, உனக்கு மூன்றாம் பிறையை காட்டி பயிற்சி கொடுக்குறேன்னார் அவர். அதே மாதிரி ராத்திரி அவர்கிட்ட போனான். அவர் அவனை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதோ பார், நான் சொல்கிறத தீவிரமாக கவனி, அதோ தெரியுது பார், ஒரு பெரிய ஆலமரம், அந்த மரத்தில் வலது பக்கமாக ஒரு பெரிய கிளை போகுது பார், அந்த வலது பக்க கிளையின் நுனியில் ஒரு இலை தெரியுது பார், அந்த இலைக்கு நேராக பார்வையை செலுத்து, நிலா தெரியும் அப்படின்னார். இப்போ நல்லா கூர்ந்து கவனித்தான், ரொம்ப நேரம் கவனித்தான். அதுக்கப்புறம் இவரை பார்த்து தெரியலையேன்னா, அது எப்படி தெரியாமல் போவோம், நல்லா கவனித்து பாருன்னார். எப்படி பார்த்தாலும் நிலா தெரியாதுங்கன்னா அவன். ஏன் அப்படி சொல்கிறேன்னார் அவர். இன்றைக்கி அமாவாசைங்க அப்படின்னா அவன்.
2: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்,
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்,
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் அன்பான விமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
5: சோஃபா பீரோடே.
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
5: சோஃபா பீரோடே.
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களே, உண்மை ஒன்றுதான் என்றும் தங்கும் தகுதியை பெற்றிருக்கிறது. இவ்வாறு சொன்னார் கௌதம புத்தர்.

0: மாலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடே
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேர்களே, நேரின்றி அமையாத உலகு. நம்ம முன்னோர்கள் சொன்னதோட அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கிட்டு வரோம். உலகத்தில் தண்ணி நிறைய இருந்தாலும் குடிக்கிறதுக்குன்னு உள்ள தண்ணீர் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் குடிநீரை சிக்கனமாக பயன்

பயன்படுத்துறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஒரு குடிநீர் குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய கசிவு கூட ஒரு நல்ல பல லிட்டர் தண்ணீரை வீணாக்குகிறது. அதுபோல் நம்ம அன்றாட கடமைகளை செய்யும்போது, பணிகளை செய்யும்போது, பல் துலக்கும்போது, முகம் கழுவும்போது தேவையில்லாமல் இந்த குடிநீர் குழாயை திறந்து வைக்கிறதுல கூட நிறைய தண்ணீர் வீணாயிட்டே இருக்குது. அதே போல் குளிக்கிறதுக்கு ஷவர், அந்த ஷவரை வந்து நம்ம இஷ்டத்துக்கு திறந்து விடுறதால எவ்வளவோ நல்ல நீர் வந்து பாதிக்கப்படுகிறது, வீணாகிறது. அதே போல் மழை பெய்யக்கூடிய காலங்களில் நம்ம வீடுகளில் மழைநீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம் தர்றோமா அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். இந்த குடிநீரை வீணாக்காமல் இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய பாதுகாப்பு, அது நம்முடைய கடமை பொறுப்பு. இன்றைக்கி நாம் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு துளி நீரும் நாளைய வாழ்க்கையோட நம்பிக்கையாக மாறும். அதனால் இந்த குடிநீர் சிக்கனம் என்பது நம்முடைய நிகழ்காலத்திற்கும் தேவை, எதிர்காலத்துக்கும் தேவை. நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம ஊர், எல்லா இடத்துலையும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். குடிநீரை பாதுகாப்போம், இயற்கையை போற்றுவோம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: மனம் சொல்லுமே வள்ளிகாப்பில் சோஃபா பீரோ டே
5: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா செட் வாங்கினால் ₹23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
5: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ₹15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
4: ₹2,499 EMI வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் காலை காம்போ. சேவை செய்தி. திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திரு குடமுழுக்கு விழாவில் இன்று காலை வன்னி விநாயகர், குளக்கரை விநாயகர், இடும்பம், தேர் மண்டபம் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேரிலே இன்று காலை 9:30 உங்களை ஆலய உலாவிற்கு அழைத்துச் செல்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் கிரிஜா பொருச்சிக்கணி அவர்கள். இன்று காலை 9:30 முதல் 10:30 வரை ஆலய உலா. காலை 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலை நிகழ்ச்சியில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள். இன்றைய சிந்தனை அரங்கம் பிற்பகல் 12:10 வளம்பெற இருக்கிறது. பயணம் தந்த பாடம்.

0: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்கள் கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய காடை காம்பு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆகாஷ்வாணி உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
6: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
7: அனைத்தையும்
6: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஆசிரியர் வகுப்புல போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆசிரியர் வந்து வகுப்புல கிளாஸ் எடுக்கும்பொழுது தன்னுடைய பாடத்தை நடத்திட்டு கடைசியா ஒரு 10 நிமிடங்கள் இல்லாட்டி ஒரு 5 நிமிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு புரியற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அந்த ஆசிரியர் ரெகுலரா சொல்லிட்டே இருப்பார். இந்த பையன்களுக்கு அந்த பாடம் முடிஞ்சோட அவர் எப்ப சொல்லுவார்னு பாத்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன விஷயம் சொல்ல போறாரு அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா இருக்கும் பொழுது அவர் வந்து சொன்னாரு, இன்னைக்கு உண்மையான ஒரு கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு பையன் இருந்தா, அந்த பையனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாரை பார்த்தாலும் அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துப்பான். எதை பார்த்தாலுமே ஒரு செல்ஃபி எடுக்கிறதுங்கிறது அவனுக்கு ஒரு மோகம். அவன் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கான்.

0: நிறைய செல்ஃபி எடுத்து அவனுடைய அந்த மொபைல்ல பார்த்தா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கான். எப்படி இதெல்லாம் ரசிச்சான் அப்படிங்கறது ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த பையனுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு ஆசை, கடவுளோட போய் ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை. சரி, கோயில் போறான், கோயில போய் கடவுள்கிட்ட வேண்டான். கடவுள்கிட்ட வேண்டும் போது, நான் கடவுளோட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப வந்து கடவுள்கிட்ட இருந்து ஒரு அசிரியது கேக்குது, நான் உன்னோட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னா நீ ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருக்கணும், யாருக்காவது உதவிகள் பண்ணிருக்கணும், யாருக்காவது தான தர்மங்கள் பண்ணிருக்கணும் அப்படின்னு உடனே அந்த பையன் யோசிக்கிறான். இப்ப நான் ஒன்னும் பெருசா சம்பாதிக்கல, ஆனா நான் வந்து நிச்சயமா சம்பாரிச்சு ஏதாவது ஒன்னு செய்வேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சோ வந்து என்ன பண்றான், கடவுளோட செல்ஃபி எடுக்கிறத ஒரு கோலா வச்சுக்கிட்டான். அவன் என்ன பண்றான், நல்லா ஒரு வேலைக்கு போனான், சம்பாரிச்சான். அவனுக்கு வந்ததுல வந்து நிறைய தான தர்மங்கள், நிறைய புண்ணியங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி உதவிகள் செய்ய ஆரம்பிச்சோடனே மக்கள் நிறைய பேர் இவங்கள்ட்ட இருந்து வாங்கி ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களால அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பையன் நல்லா முன்னேறினான். சோ அப்படி முன்னேறினதுக்கு அப்புறமேக்கு ஒரு நாள் இவனுக்கு அந்த மறந்தே போச்சு, கடவுள்கிட்ட செல்ஃபி எடுக்கணுங்கிற எண்ணமே இவனுக்கு மறந்து போச்சு. ஏன்னா இவனோட டெய்லி நூத்துக்கணக்கான பீப்புள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சோ இவர மாதிரி வரணும், இவர மாதிரி வரணும்னு ரோல் மாடலா இவரை பத்தி பேசுறாங்க. இந்த பையனுக்கு அது மறந்தே போயிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வருது, நான் இவ்வளவு விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வரும்பொழுது அப்பதான் அவன் ஞாபகம் வந்தது. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கோயில்ல போய் வேண்டும் போது கடவுள் சொன்னாரு, நீ நல்லது பண்ணிட்டு வா, உன்னோட செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு. சோ இப்ப போய் அந்த கடவுளை பார்த்து நம்ம செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா கியூல நிறைய பேர் நின்று இருக்காங்க, வந்து ஒரு ஆளா செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த கியூல பார்த்தா கடவுளும் லைன்ல நின்று இருக்காரு. வந்து சொல்றாரு, நான் உன்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. ஒண்ணுமே புரியல, கடவுளே நீங்க என்னோட எடுத்துக்கிறீங்களா? ஆமா, அதாவது இன்னைக்கு வந்து நீங்க வந்து என்ன கேட்ட, உங்கள்ட்ட செல்ஃபி எடுத்துக்கணும்னு. ஆனா நீ செஞ்ச காரியங்கள், நீ செஞ்ச தர்மங்கள், நீ செஞ்ச புண்ணியங்கள் இதனால பார்த்தோம் கேட்டீங்கன்னா பல குடும்பங்கள் வந்து உன்னை வாழ்த்திட்டு இருக்கு, பாராட்டிட்டு இருக்கு. சோ இப்படியாப்பட்ட ஒரு பர்சனோட நான் தான் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து செல்ஃபி எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ஆசைப்படுறோம், ஆனா அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும். அப்படி நம்மளை தகுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஆசை எல்லாமே நிறைவேறும். சோ நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஒண்ணுமே செய்யாம சோம்பரியா உட்காந்து எல்லாம் கிடைக்கணும்னா நிச்சயமா அந்த உலகத்துல கிடைக்காது. அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு இது வந்து ஒரு கற்பனை கதையா சொன்னா கூட அந்த கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பிள்ளைங்க கேட்டாங்க. சோ உங்களை உயர்த்திக்கிங்க, உங்களுடைய ஃபீல்டு நீங்களே சூஸ் பண்ணுங்க. அந்த ஃபீல்டுல மத்தவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வேலையை வித்தியாசமா பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அதனால வந்து கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நம்மள தயார் பண்ணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. சோ தகுதிப்படுத்துங்க, தரணியில மிகப்பெரிய ஆளா வாருங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

இந்த விதமான பரபரப்பான சுறுசுறுப்பான கால நேரத்தில் கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க. திருவாரூர் சிவாட்டி சில்க்ஸ், மலிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர்.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
3: சோஃபா பீரோ டே.
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீட்லி கேட்டீங்களா அப்படின்னா

0: அதுக்கு அதுக்காக
1: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
0: வேணாங்க வேணாங்க, பாட்டை நான் கொடுக்கதான் போறேன், பாடலாம் மாட்டேன். ஆமாங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை கேட்கணும் அப்படின்ற ஆசையில் நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் எந்த நம்பருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தில் ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டே காத்துட்டு இருப்பீங்க. நீங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற எந்த எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. 0436823123231 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958 இந்த எண்களில் நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
4: சோபா பீரோடு.
3: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, இது துள்ளி வரும் பாட்டு. நேர்களை, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்துல நான் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த போஸ்டர்ல ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். உங்களுடைய பதில்களை நீங்க காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்கிற அந்த போஸ்டிங் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களோட உங்கள் ஆர்ஜே எம் எம் கலிபெருமாள்.

0: காற்றாலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஊர் அலைவரிசை தினம் காரைக்கால் எஃப்எம் 100.3. மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர், நேரம் 8:15. தேவர் டிம்பர்டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர், பில்லே விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேன். பூவே பரபரப்பா சுறுசுறுப்பாக்கால் நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நேரத்தில் காதுக்கு ஓய்வு கொடுக்காம நம்ம காரைக்கால் எஃப்எம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பாட்டு கேட்டு வந்திருக்கிற ஒரு நேயர், முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வாங்க சார்.
0: வணக்கம். நல்லா இருக்கும் நடராஜன் ஐயா, உங்களை போலவே சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
4: எனக்கு காஞ்சனா படத்துல மொட மொடன்னு ஒரு பாட்டு இருக்கலாம் சார்.
0: அந்த பாட்டு.
4: நன்றி சார்.
0: நன்றி. பாட்டு வருது, நம்ம கேட்கலாம். நீங்களே பாட்டை நம்ம கேட்கறதுக்கு முன்னால, நீங்களே நமது காரைக்கால் பண்புலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாங்கல் காரைக்கால் சேகர்ஸ்.

0: நீங்கள் வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 அபி பேரீச்சை. நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை. நேரில் நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்களூர் என்னை வழங்கும் என் சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ்.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
3: Work from home. ஹாய் சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: மனம் சொல்லும் வெள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
8: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
7: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
8: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
7: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வானலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போறது அடுத்து நான் தாங்க அப்படின்னு வந்திருக்கிறார். யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
11: வேலாக்குடி ரமணா சகாதேவன்.
0: வேலாக்குடி, சொல்லுங்க. ரமணா சகாதேவன்,
11: கொடிவீரன் படத்துல கலவாணி பாட்டு கொடுங்க சார்.
0: கலவாணி பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோபா பீரோடு
1: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நீங்களே வங்க கடலோரமாய் அழகாய் எடுக்கிறது கடல் அலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. தொழிலுரும்பாடு நிகழ்ச்சியில படல்கள் கிரடி இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இணைய போற அடுத்த நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கங்க. சொல்லுங்க, வடிவேலன் என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
4: சர்க்கார் படத்துல இருந்து ஒரு விரல் பிரதி.
3: வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நீங்களே நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது. திருவாரூர் சிமாட்டிசில்ஸ் மலிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் இன் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மலிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: மனம் சொல்லும் மலிகாவில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
2: மலிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
3: சோஃபா பீரோ டே.
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடி
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நிகழ்ச்சி வான் அலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி உரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? சரி, அப்படிப்பட்ட பாடல் அடுத்தடுத்து யாரெல்லாம் கேட்க போறா அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு இருக்கு. சரி வாங்க அவங்கள்ட்டே கேட்கலாம், யார் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா? ஹலோ.
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கேருந்து?
4: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை காரைக்கால் பண்பலையின் பேச்சு டெல்டா மக்களின் மூச்சு தினம் காரைக்கால் எஃப்எம் 100.3 நமது காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: தரமான தற்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உறவும். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமானக்காரை கல்பன் விலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நீங்களே துளி வரும் பாட்டு எங்க அந்த பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? வருதுங்க, ஆனா அதை கேக்குறதுக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார். யாருன்னு கேக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: முன்னால

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாளிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்ல டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கே தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களுக்கு உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நீங்களை வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு துளி உரும்பாட நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதுல தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 85 கமெண்ட்ஸ் வந்திருக்கிறேன். கண்டிப்பா அதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் கேட்காதவங்க போய் உங்க அந்த பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒளிப்பதெல்லாம் தேனு. திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ். நேரம் 8:45.
4: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடு
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நீங்களே துள்ளி வரும் பாட்டு எப்பங்க அப்படின்றீங்களா? அதோ நேர சந்திக்கலாம், சந்திச்சோடனே கொடுத்துடலாமே. அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளரையும் பாட்டு வருமான நிகழ்ச்சியும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
2: ஓகே சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
3: ரெக்கையில இருந்து கண்ணை காட்டு போது என்ற பாடலை உடையார்பாளையம் ஆக்கி பாபுராஜ்
2: எல்லாருக்காகவும் பாட்டு வருது, கேட்கலாம். நன்றிங்க ஐயா.

0: கேட்க கேட்க ஆனந்தம் இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: மனம் சொல்லு மீ மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிலி துள்ளி விரும்பாட நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. சரவணா கமலேஷ்.
2: ராயன் படத்துல இருந்து சார்.
1: ம்,
2: அடங்கால அசுரன்.
1: சரிங்க, பாட்டு கேட்கலாம். நன்றி.
3: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
4: சோஃபா பீரோடி
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: நீங்கள் இன்னைக்கு துளி உரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நிறைவு பகுதி நெருங்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன், அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான விடை பனை மரம் என்பது தான் சரியான விடை. சுட்டரிக்கும் பாலை நிலத்தில் வளர்ந்தாலும் சரி, குறுத்து விட தொடங்கியது முதல் பட்டு போன பிறகும் பயன்படுவது இந்த பனை மரம். இதனால தான் கேட்டதெல்லாம் தரும் கருப்பகத்தரு என்று அது போட்டப்படுது. இந்தியாவில் 8.59 கோடி பனை மரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்குது. அவற்றில் முக்கவாசி மரங்கள் துல்லியமாக சொல்றதுன்னா 5.10 கோடி மரங்கள் தமிழகத்தில் இருக்குது. தமிழகத்துடைய மாநில மரம் என்ற சிறப்பு இந்த பனைக்கு தான் இருக்குது. சரியான விடையை சொன்ன நேர்களை யாரான்னு நாம பாத்திரலாம். மதுரை சோமசுந்தரம், முள்ளக்காடு பாபு, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தரா, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கொடிக்கால்பாளையம் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க.

0: ராயன்கோட்டை பாரிவள்ளல், வைரநகர் சிவாஜி சொல்லியிருக்கிறாங்க, பூவம் குபீர் கட்டம் சொல்லியிருக்காங்க, பேரளம் சந்தோஷ்குமார், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், காரைக்கால் பண்பலைக்கு காலை வணக்கம் அப்படின்னு காரைக்கால் சா பிரகாஷ் இதோடைய விடைய சொல்லியிருக்கிறாங்க. ஜெயங்குண்டம் கன்னரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரனும் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் மகேஸ்வரன், ஆக்கூர் செல்லராஜா, தேவனூர் ஜோதிலட்சுமி, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், வடக்கு பால்பனிச்சேரி செந்தில்குமார், மருதூர் சங்கர் சரண்யா, வாஞ்சூர் சம்சுதீன், திருபுவனம் சுரேஷ் ஸ்ரேயா ஸ்ரீஹரீஷ், நாகூர் ஜெகபர் சாதிக், திருபுவனம் நந்தினி சுரேஷ், பழைய அண்ணாரப்பேட்டை சென்னையிலிருந்து சோமசுந்தர பிரபு, மாஸ்நகர் காரைக்கால்லிருந்து ஸ்ரீதர், கல்லாத்தூர் பரமசிவம், மேலவூடுதுறை சேப்பு விஜயராகவன், குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷாங் ஹலீம், காளி சிவகுமார், நாகை பாபு, ஐயாவாடி அசோக் ராஜ், மேலமங்கைநல்லூர் வீராசாமி, காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், அரியலூர் வீரதுரை, அண்ணப்பன்பேட்டை ஜோதி, அதம்பார் கலைச்செல்வி, பூவம் பொற்செல்வி குபீர், காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், திருமலைராயன்பட்டினம் வினோத்குமார், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், வேதராணியம் பயத்தவரங்காடு மருத வடுகநாதன், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜிமுதீன், திருக்கனபுரம் ஆனந்த், செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து, மன்னார்குடி கலைவாணன் வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து, தலைஞாயிறு அவங்க தான் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதே கமெண்ட்ஸை, இரவாஞ்சேரி ரதி மதனா, ரஞ்சித் குமார், சோபனா, விடைய சொல்லியிருக்கிறேன் அவர் பேர இதில் பிரபில்லா அப்படின் அந்த ஃபேஸ்புக் ஐடியில் இருக்குது. அது திருவாரூர் நஸ்ரீன், அயான் தாவூத், காரைக்கால் நளினி, நெம்மேலி நந்தகுமார், திருபுவனம் அலைமேலு மங்கை சத்யபாமா, குத்தாலம் தெரடி தில்லை வில்லாளன், புதுத்துறை செல்வகுமார், கைலாசபுரத்திலிருந்து ரவி, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அவரிக்காடு வித்யா வீரமணி, நீலப்பாடி வித்யா, ஆண்டிமடம் கார்த்திகேயன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நச்சுப்பிள்ளை நிறைவிலிருந்து காரைக்காலிலிருந்து, சிவபுரி சோமசுந்தரம், முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், சர்வராஜன்பேட்டை தினார் ரமேஷ், வளையமான ஆட்டோதுரை அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து, உட்கோட்டை ஜி ஆர் வேல்முருகன், கடம்பூழ் வாழ்வு நல்ல பெருமாள், மேட்டுப்பாளையம் நாகராஜன், புதுத்துறை செல்வகுமார், ரஜினி கண்ணன் என்ன ஊர்லேருந்து குறிப்பிடல, புவனகிரி சுமதி பாபு, கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, நெய்விளக்கு துயமணி, செங்குந்தபுரம் நடராஜன், மயிலாடுதுறை ரவி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நாகூர் அனுன்ஸ் ராஜ், பரவாச்சேரி பிரியா கண்ணன், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், காமராஜ் கொள்ளிடத்திலிருந்து, அமுதா சேகர் என்ன ஊர்னு குறிப்பிடல, நிரவி கஜேந்திரன், நீலப்பாடையிலிருந்து கஸ்தூரி, சிதம்பரம் ரமணி ராஜேஷ், இவங்கெல்லாம் விடைகளை கரெக்டாக சொன்னாங்க. சூப்பருங்க, உங்க எல்லாரையும் ஒரு கைத்தட்டலோட பாராட்டுகளை சொல்லிக்குது நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: மனம் சொல்லுமே வள்ளிகாவில் சோஃபா பீரோ டே
5: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
5: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
4: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நீங்களே அடுத்து வரப்போதுங்க காலைல 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜேஎம்எம் கலைபெருமாள் மற்றும் நெடுங்காடு கா பிரபாகரன் நடைபெறும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க. காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் அதில் போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கோம், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேள்வி அப்படின்றீங்களா, நீங்கள் இதுவரை சொன்னதுலேயே பெரிய பொய் எது, நீங்கள் இதுவரை சொன்னதுலேயே பெரிய பொய் எது அப்படிங்கிறத சுருக்கமாக டைப் பண்ணுங்கள்.

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் நாம விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு.
1: என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9 மணி
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்
8: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்
9: நந்தினி நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே
11: என்னமா அங்க சத்தம்
10: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா
9: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேயர்கள் இப்போது கேட்கலாம் காரைக்கால் ஜெயில் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமைபாடு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
8: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுத்த தார்பாய் நாக்கு.

0: பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஏஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்
0: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
2: நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களும் சரி, டெவலப்மெண்டல் டிலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே சரி, சாப்பிட்றதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டே தான் இருப்பாங்க. எனக்கு இது பிடிக்காது, இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியும், இது உனக்கு நல்லது, இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து ஹேர் நல்லா வளரும், நீ அழகாக இருக்கலாம், இல்லை நல்லா படிக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு இதுவாக காட்டி கூட நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நம்மளால புரிய வைக்க முடியாது. அதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, இதை நீ சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த குழந்தைங்கள எப்படி சாப்பிட வைக்கணும், எப்படி அங்களோட நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணணும் டாக்டர்?
3: இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கூட தான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் நல்லாயிருக்கும், இந்த ஃபுட் நல்லா இருக்காது, நீங்கள் ஸ்வீட்டு கொடுக்கக்கூடிய இப்படி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது. அண்ட் இதில் நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு போதுமான எவிடன்ஸ் கிடையாது. உண்மை சொல்லணும் அப்படின்னா இப்போ சாப்பாடுனால வந்து ஆட்டிசத்துலேயோ ஹைப்பர் ஆக்டிவிட்டிலோ நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் ஒரு சில பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுங்க கண்டுபிடிக்கலாம், நெட்டில் போய் தேடினீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டடி கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே ஆட்டிசம் குழந்தைங்களும் ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு நிறைய வந்து இது இருக்கும். எனக்கு குழ கொண்டிருந்தால் பிடிக்காத குழந்தைகள் இருக்காங்க, பால் கலந்தால் பிடிக்காத குழந்தைகள் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்து பிடிக்காதவங்க குழந்தைங்களும் இருக்காங்க. ஆல்ரெடி அப்படி இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கூட கொண்டு வந்தோம் அப்படின்னா குளூட்டன் ஃப்ரீ டயட்னு சொல்கிறாங்க. குளூட்டன்னா இந்த கோதுமையில் இருக்குது, பாலியில் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஃபுட்டாக கிடைக்கிது. ரெண்டு விஷயம் இருக்கணும், ஒன்று அந்த ஃபுட்டு தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இன்னொன்று பிராண்டட் ஃபுட்ஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இம்போர்ட்டட் ஃபுட்
2: எல்லாராலையும் ஆஃபர் பண்ண முடியாது.
3: ஆமாம், அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம கொடுத்து இது கொடுத்ததுனால இம்ப்ரூவ்மெண்ட் வருமானு கேட்டால் 100% சொல்லவும் முடியாது. அதனால வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ் டயட் அவங்களுக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுவும் டயட்டிஷியன் கன்சல்ட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்து ரைஸ் சாப்பிட மாட்டோம்னா தோசை சாப்பிடுவாங்க குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ நம்ம ரைஸே கொடுத்து ஆகணும்னு கிடையாது. இப்போ நம்ம நிறைய வந்து நம்மளுடைய சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா ரைஸ் பேஸ்டாக நிறைய ஃபுட் இருக்கும். இதே ரைஸ் நீங்கள் தோசையில் இருக்குது, இட்லியில் இருக்குது. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக நம்ம வந்து பருப்பு சேர்க்குறோம், ஸோ ப்ரோட்டீன் சேர்க்குறோம். ஸோ ஆக்சுவலி ரைஸை விட நியூட்ரிஷியஸானது வந்து தோசை இட்லி தான். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம தேடிட்டு இருக்கணும், வெரைட்டிஸ் கொண்டு வர பார்க்கணும். ஸோ கால் நார்மல் குழந்தையானாலும் டெய்லி ஒரே சாப்பிட்றதா நமக்கே தெரியும், நமக்கு டெய்லி இன்னும் இன்னைக்கும் தோசையானு உங்கள் குழந்தைங்களுக்கு கேட்பாங்க, இன்றைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வெரைட்டி கொண்டு வந்து எப்படி அவங்க நியூட்ரிஷன்ஸ் டயட்டை பிளான் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். ஆல்ரெடி அந்த ஒரு சில ஃபுட்டு பிடிக்காது இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நார்மல் குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கும், ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும்.
2: இந்த ஆட்டிசம் இருக்கு ஒரு குழந்தைக்கு அப்படின்னா பெரும்பாலும் வெளிநாடுகளில் வந்து இதுக்கான தெரப்பி இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் போதுமான அவேர்னஸ் இருக்கா, கரெக்டான ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்குதா, மக்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்களா?
3: இந்த அவேர்னஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கடந்த ஒரு 10 வருடத்தில் வந்து இப்போ நான் 2010 இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்த புரிதல்களுக்கும் இப்போ இருந்த புரிதலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அரசு அளவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் DEIC அப்படின்னு இருக்கு. அது வந்து ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி எல்லாமே இருக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள்.
4: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமைவாக. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க இதுவரை சொன்னதிலேயே பெரிய பொய் எது பார்க்கலாம். யாரெல்லாம் பெரிய பொய் சொல்ல போறீங்கன்னு எப்படிங்க சொல்றதுன்னு கேக்குறீங்களா? காரைக்கால் பண்பலை அப்படின்னு ஃபேஸ்புக்ல போய் தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா வரக்கூடிய முகநூல் பக்கத்துல இதற்கான கேள்வி போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. கமெண்ட்ல நீங்க உங்களுடைய பெரிய பொய்யை பத்தி சொல்லலாம்.
4: ஆமா, இது வரைக்கும் 40 பொய் வந்திருக்கு.
3: சொல்லி முடிக்கும் போது 41
4: ஓகே. தொடக்கமா யாரு அப்படின்னா, கும்பகோணம் சந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காரு. என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாரு. சமீபத்துல நான் வடமாநில ஆன்மீக சுற்றுலா சென்றிருந்தேன். ரிஷிகேஷ் வந்து நான் போயிருந்தேன். மலை மேல நீலகண்டேஸ்வரர் கோயில் சென்றிருந்தேன். நண்பரிடம் சொன்ன நீலகண்ட் கோயிலுக்கு அருகாமையில் எவரஸ்ட் சிகரம் இருக்கு அப்படின்னு, அதை அப்படியே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய பொய் தான்.
3: அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லை, பெரிய பொய்யே இது சொன்னதில்லை அப்படிங்கிறத பெரிய பொய்யா சொல்லியிருக்கேன். கண்ணாரப்பாளையம் சுரேஷ்.
4: ஓகே. ஜோதி அன்னப்பன் பிடையில என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, மாச சம்பளம் தான் எங்களுக்கு, மாச கடைசியில கையில காசு ஏதாவது இருக்க அப்படின்னு என் கணவர் கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, 10 காசு கூட இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா என்னுடைய கையில சேமிப்பு 1000 ரூபா இருக்கும். ஆனாலும் நான் போய் சொல்லுவேன், இந்த போய் மாதம் நடக்கும் சார், இந்த ரகசியம் நமக்குள்ள இருக்கட்டும், என் கணவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நானும் பிரபாகரன் சாரும் பேசுறது யாருக்குமே கேட்காது.
3: பாத்தீங்கன்னா, காரைக்கால் நிறவில இருந்து நச்சுப்பிள்ளை என் ஃபேமிலி எழுதியிருக்காங்க. நான் பொய்யே சொன்னதில்ல, ஒரு நாள் வாழ்ந்தா கூட உண்மையா வாழணும்னு என் அப்பா அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க.
4: சூப்பர். அடுத்து பேரலம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் இதுவரை பொய்யே சொன்னதில்ல, வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், பொய்மையே வாய்மை எடுத்து புரைதித்து நன்மை பயக்கம் எனின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு.
3: நான் டெய்லர் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், வீட்டிலும் டெய்லர் வேலை பார்க்கிறேன். ஒரு நாள் வீட்டில் துணி தைக்கும் வேலை அர்ஜென்டாக அமைந்து விட்டது. அப்போது கடை ஓனர்கிட்ட ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் அதற்கு சம்மதம் சொன்னார். அதுதான் நான் சொன்ன பெரிய பொய் அப்படின்ட்டு. சாதாரண பொய்யா தான் நமக்கு தெரியுது. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி இதை எழுதியிருக்காங்க.
4: சூப்பருங்க. சில பேர் நம்ம வந்து ஏதாவது உண்மையை சொன்னோன்னு வச்சிங்களேன், ஆமாம் இவர் பெரிய அர்ச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து விட்டுக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. செங்குன்னபுரம் நடராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன பொய்யிலே பெரிய பொய், நாளையிலிருந்து செய்ய மாட்டேன், அதுதான் பெரிய பொய், ஆனால் தொடர்ச்சியாக அதே வேலையில செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
3: அடுத்து மயிலாடுதுறை ஆனந்த் ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு, நல்ல காரணத்துக்காக பொய் சொல்லலாம், ஆனா பொய்னு சொன்னா வருத்தப்படுவாங்கல்ல, அதனால சொல்லாமலே இருக்கலாமே அப்படிங்கிறாரு.
4: அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காரு, ஒரு முறை தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்று பொய் சொல்லிட்டேன், அதுக்கு என் பெற்றோர் வந்து அடிச்சாங்க, பின்னா கொஞ்சவா செய்வாங்க, அதன் பிறகு நான் பொய்யே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
3: அடுத்து பொய் சொல்ற பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்கோ அப்படின்ட்டு ஜெகவர் சாதிக் நாகூர்ல இருந்து எழுதியிருக்காங்க.
4: ஓகே ஓகே. டியர் பண்ண நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய பொய்யெல்லாம் சொன்னதில்லை, அப்பப்ப சின்ன பொய்யா சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு
3: இருக்காங்க. சின்ன பொய்யிலே பெரிய பொய் எது அப்படின்னு தான் கேட்குறோம். சின்ன வயசுல ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டு அதுக்கு காரணமா பொய் சொல்லியிருக்கேன்னு நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இடங்கண்ணி
4: 12 ரபேக்கா சொல்லியிருக்காங்க, நான் பொய் சொல்லுவேன், ஆனால் சின்ன சின்ன பொய்யா தான் சொல்லுவேன், பெரிய பொய்யெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: நிறவி கஜேந்திரம், பொய்யா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க சார் அப்படின்ட்டாங்க.
4: ஓகே. அடுத்து வளத்தாமங்கலம் சம்பந்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய தொழில் சார்ந்த போட்டியாளர்களிடம் பகைமையை காமிக்காம உங்க திறமையெல்லாம் எனக்கு வராது சார் அப்படின்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், அது வேற விஷயம், எதுக்குன்னா அப்பதான் நம்ம கிட்ட பிறகு வரமாட்டாங்க, இந்த மாதிரி பேர்த்த நிறைய பேர்த்த சொல்லியிருக்கேன், ஏன்னா பிழைக்கிறது பிழைக்கிற பிள்ளை இப்படிதான் பிழைச்சிக்கும்.
3: அடுத்தது பாத்தீங்கன்னா, கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சிலிருந்து

0: நான் சொல்கிற பொய்ய சத்தமாக படிச்சிடாதீங்க, மெதுவாக படிச்சிங்கன்னா என் கணவருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பொரியல் செஞ்சுட்டு காரைக்கால் எஃப்எம் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா லயன் கிடச்சிடுச்சு. அப்படியே வச்சுட்டு வந்து பாட்டு கேட்டு போய் பார்த்தா பொரியல் கருகி போய் எடுத்து கொட்டிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால பொரியல் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பொறிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கருகின வாடை வந்திருக்குமே, என்ன செஞ்சிருப்பாங்க தெரியலையே. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத்ராஜ் எங்க பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, பிரபாகரன் சார் அவர்களும் கலைபெருமாள் சார் அவர்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று சொன்னதுதான் அப்படின்னு ஓகே.
0: இதுதான் வஞ்சப்பு வழி, நெஞ்ச மகிழ்ச்சி நமக்கு. நாகூர் முகமது ஜலீல், நான் எனது நண்பர்களிடம் இதுவரை பொய் சொன்னதில்லை, பெரிய பொய் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னதுதான் அப்படிங்கிற.
1: அழகான பொய் இல்லாத நிலவை இவள் முகம் என்றேன், இயற்கையின் மொழியை இவள் குரல் என்றேன், கண்ணீர் துளியை வைரம் என்று சொன்னேன், காணல் நீரை கடலை கடல் என்று நம்ப வைத்தேன், உலகமே போற்றும் உன்னத வரிகளில் நான் சொன்ன பெரிய பொய் இந்த கவிதை தான் அப்படின்னு திருமலஸ்தான வீரசுந்தரி ஒரு கவி பாடியிருக்காங்க.
0: ஒரு முறை புலி வருது புலி வந்திருக்கு என்று சமையல் புலியை சொன்னேன், என் வீட்டில் உண்மையான புலி வந்துருச்சு என்று பயந்தே விட்டார்கள் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க.
1: சூப்பர். கைலாசபுரத்தில் இந்த ரவி என்ன சொல்கிறாருன்னா, நான் மளிகை கடை நடத்திட்டு இருக்கேன், அதுக்கு முதல் எடுக்க முதலீட்டுக்காக கடன் வாங்குவேன், வீட்டில் கேட்டாங்கன்னா நான் கடன் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன், பிறகு சில நாள் கழித்து சொல்லுவேன் அதுதான் பெரிய பொய் அப்படின்னு இருக்காரு.
0: நான் சொன்னதிலே பெரிய பொய், என் மகளுக்கு ஸ்கூட்டர் வாங்கித்தரேன்னு சொன்ன பொய் தான், ஆனால் இது நாள் வரைக்கும் வாங்கித்தரல அப்படின்னு சொல்லி அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அண்டிமடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, இதுவரை அப்படி ஒரு பெரிய பொய் நான் புளிகியதே கிடையாது, சின்ன சின்ன பொய் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு மனம் வருந்தியும் இருக்கிறேன், சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ ஆக மொத்தத்தில் பொய் புழுகாமல் இருக்கிறது தாங்க ரொம்பவே நல்லதுன்னு இருக்காரு.
2: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோஃபா பீரோடே
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்,
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் ஆடி வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோஃபா பீரோடே
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்,
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் பிராமன் நகை மாளிகையின் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கு. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
9: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
14: மனம் சொல்லுமே வள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
15: ஜூலை 11

0: தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
0: வாட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
1: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பெரிய போய் எது கேட்டோம். நிறைய நேயர்கள் முகநூலில் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் பெரிய பொய் எல்லாம் புழுகினது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொய் பேசுறது பிடிக்கும், ஆனால் நான் பொய் பேசுனா யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பேன் அப்படின்னு காட்டுமன்னார் கோயில் கொளஞ்சியப்பன் எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தங்கள் பொய்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:25.
1: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்பொடி.
0: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகைசாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் சேதியும் ஜூலை 9. வரலாற்றின் பேரேட்டில் இந்த நாள். இன்று தெற்கு சூடான் சுதந்திர தினம். 2011 ஜூலை 9 அன்று தெற்கு சூடான் சூடானிலிருந்து பிரிந்து உலகின் புதிய சுதந்திர நாடாக உருவானது.
0: நிர்லய திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் பிறந்த தினம் என்று. இவர் மேடை நாடகத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்தவர். 1965 வெளியான நீர்க்குமிழி என்ற திரைப்படம் இவரது முதல் இயக்கமாகும். அபூர்வ ராகங்கள், புன்னகை மன்னன், எதிர்நீச்சல், வறுமைய நிறம் சிகப்பு, உன்னால் முடியும் தம்பி போன்ற திரைப்படங்கள் இவர் இயக்கிய சிறந்த படங்களில் சிலவாகும். இவர் பத்மஸ்ரீ விருது, தாதா சாஹேப் பால்கே விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இவர் 1930 ஜூலை 9 பிறந்தார்.
3: பாலச்சந்தர் பிறந்த மண் நம்ம திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை. அதே போல் அடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1877 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடங்கப்பட்ட நாள். உலகின் மிக பழமையான மதிப்புமிக்க டென்னிஸ் தொடரான விம்பிள்டன் போட்டி 1877 ஜூலை 9 அன்று இங்கிலாந்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது. இன்று வரை டென்னிஸ் உலகின் மிக உயர்ந்த தொடராக விம்பிள்டன் கருதப்படுகிறது.
0: இந்திய நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளருமான குருதத் அவர்களின் பிறந்த தினம் என்று. 1950 மற்றும் 1960 ஃபியாசா, ககாஸ் கே ஃபூல், சாஹிப் பிபி போன்ற சோகத்தை சொல்லும் படங்களை உருவாக்கினார். 1944 ஆண்டு தனது தொலைபேசி ஆபரேட்டர் வேலையை உதறிவிட்டு திரைப்படத்துறையில் அடியெடுத்து வைத்தார். சினிமாக்களின் நாயகனாக அறியப்படும் இவர் 1925 ஜூலை 9 பிறந்தார்.
3: 1981 ஜூலை 9 டாங்கி காங் என்ற வீடியோ விளையாட்டு வெளியிடப்பட்டது. இந்த விளையாட்டில் உருவான கதாபாத்திரம்தான் மேரியோ. அது உலக புகழ்பெற்ற கதாபாத்திரமாக விளங்குகிறது. இதுதான் கணினி விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கும் டிஜிட்டல் பொழுதுபோக்கு உலகின் பரிணாமத்திற்கும்

0: ஒரு திருப்பு முனையாக அமைந்தது.
1: இந்திய திரைப்பட நடிகர் சஞ்சீவ்குமார் அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் காதல் மற்றும் அதிரடி திரைப்படங்களில் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். 1971 தஸ்தக் மற்றும் 1973 கோஷிஷ் ஆகிய திரைப்படங்களில் இவரது நடிப்பிற்காக 2 தேசிய திரைப்பட விருதும் உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். இவர் 1938 ஆண்டு ஜூலை 9 பிறந்தார்.
0: உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் ஓவியர் டேவிட் ஹாக்னி அவர்களுடைய பிறந்த தினம் என்று அவர் பிறந்தது 1937 பாரம்பரிய ஓவியத்துடன் டிஜிட்டல் கலை வடிவங்களையும் இணைத்து புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் இவர். நவீன கலை உலகில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்தது.
1: நீங்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ், அம்மேப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ்.
4: கேரட்டை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
4: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்.
6: ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு, அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பனில் புதிய உதயம் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட். அரிசி, மளிகை, ஆயுள் ரகங்கள், சாக்லேட் வகைகள், ஸ்நாக்ஸ் வகைகள், வாசனை திரவியங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், காலணிகள், ஸ்டேஷனரி, ஸ்கூல் பேக்ஸ், டாய்ஸ், விதவிதமான ஹேண்ட் பேக்ஸ், விளையாட்டு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்களுடன் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு, அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு. ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் டு தஞ்சாவூர் மெயின் ரோடு, அம்மையப்பன்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
4: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
8: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
7: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: நீங்களே இன்றைய ஆலய விழா நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பது திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நீர்முக வர்ணனை. வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிக்கணி அவர்கள். பாருங்கள் நேர்களே, என் கண்க செல்வோம்.

அன்பும் பக்தியும் நிறைந்த ஆன்மீக அன்பர்களே, ஆன்மீகம் தழைத்த திருத்தலம் என்று போற்றப்படும் புண்ணிய நிலம் திருவாரூர். தியாகேசன் அருள் பாலிக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கே அமைந்துள்ள ஒரு புண்ணிய நிலம் எம்கண். ஆன்மீகமும் இயற்கையும் ஒருங்கே செழித்து காணப்படும் எண்ணமே கண்ணாக என்ற தத்துவத்தை உணர்த்திய எம்கண் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் பள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயிலின் திருக்குடமுழுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த புண்ணிய நிகழ்வு நடக்க தயார் நிலையில் இருக்கு. ஆம் அன்பர்களே, யாகசாலையில் பூர்ணாகுதி நிறைவு பெற்று கடம் புறப்பட்டு கோபுரங்களை சென்றடைந்து தயார் நிலையில் இருக்கிறது. இந்த புண்ணிய நிகழ்வை எதிர்நோக்கி பக்தர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். அதற்கு முன் நம் எம்கண் திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்வோம். நேயர்களே, எம்கண் திருக்கோயிலானது திருவாரூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் முகுந்தனூர் கிராமத்திற்கு வடக்கே 1 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பாபநாமங்கலம் கிராமத்திற்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அழகிய திருத்தலம். ஆன்மீக அன்பர்களே, வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் உங்களுக்கு கேட்கிறதா? சந்தனத்தை நிரம்ப பூசி சேர்த்து குங்குமம் கடம்பு விளங்கும் செண்பகம் இவை நெருங்கி விளங்கும் திறந்த தோள்கள் விளங்க என்று அருணகிரிநாதரால் எம்கண் திருப்புகழில் பிறப்பிக்கப்படும் அழகன் குமரன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் திருக்குடமுழக்கு விழா. ஆம் அன்பர்களே, இன்று நடைபெறுவது ஒரு சாதாரண திருவிழா அல்ல. பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கும் திருப்பணியின் நிறைவாக நடைபெறும் ஆன்மீக நிகழ்வு. ஆன்மீக விதிகளின்படி யாகசாலையில் மந்திர சக்தியால் புனிதப்படுத்தப்பட்ட கலச தீர்த்தம் கோபுர கலசத்தின் மீது அபிஷேகம் செய்யப்படும் அற்புதமான தருணம், இறையருள் ஆலயத்தில் மீண்டும் முழுமையாக நிலை பெறும் புனித நேரம். ஆன்மீகர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் அந்த புனித நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகம் ஏன் நடைபெறுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்வோமா? பொதுவாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு தெய்வீக ஆற்றலை ஆகம நெறிகளின்படி யாகத்தில் வைக்கப்பட்டு மந்திரங்கள் ஓதி பிரபஞ்சத்தின் தெய்வீக ஆற்றலை புனித நீரில் ஆவாகனம் செய்யப்பட்டு அந்த புனித நீர் கோபுர கலசங்களின் மீதும் மற்றும் தெய்வ சிலைகளின் மீது ஊற்றப்படும் போது தெய்வீக சக்தி மீண்டும் முழு வீரியத்துடன் புதுப்பிக்கப்படுகிறது. ஆம் நேர்களே, ஆம் அன்பர்களே, கும்பாபிஷேகத்திற்கான முன் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பூர்ணாகுதி நடைபெற்று முடிந்து கடம் புறப்பட்டு அந்த கோபுரங்களை வந்தடைந்து கும்பாபிஷேகத்திற்கான முன் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆன்மீக அன்பர்களே, திங்கட்கிழமை துவங்கி யாகசாலை பூஜையானது இன்று காலை 6ஆம் காலையாக பூஜை முடிந்து 6 காலையாக பூஜையிலும் வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு தெய்வ சக்தி ஏற்றப்பட்ட புனித நீரானது இன்னும் சிறிது நேரத்தில் கருடனின் ஆசியுடன் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்படும். மூலவர் திருமேனியிலும் அபிஷேகம் செய்யப்படும். இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதால் இறைவன் குளிர்வதில்லை, நம் மனம்தான் குளிர்கிறது என்கிறார் வாரியார். திருமஞ்சனம் என்பதுதான் புனித நீராட்டு, இறைவனிடம் பக்தியை வெளிப்படுத்தும் புனித வழிபாடு. கும்பாபிஷேக நாளில் யாகசாலையில் வெளிப்படுத்தப்படும் புனித வழிபாடு இது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் முதலில் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு பின்னர் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். பரவசம் தரும் இந்த திருமஞ்சனம் காணவும் பக்தர்கள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். நேயர்களே, பக்தியில் 2 வகை, மௌனத்தாலும் தியானத்தாலும் கடவுளை தொழுபவர் சிலர், பரவசத்தால் துதிபாடி வணங்குபவர் சிலர். பரவச பக்தி உடையோர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வணங்குபவர்கள். அது உங்கள் செவிகளில் விழுகிறதா? ஆம், கைலாய வாத்தியத்தில் அந்த பக்தி கோஷங்கள் உங்களை சென்று அடைவது சற்று சந்தேகம்தான். ஆம், மௌனத்தால் வணங்கும் சிலரோ ஓம் சரவண பவோம் என்று மனதிற்குள் தொழுது அமைதியாக சண்முகனை சரணாகதி அடையும் வழி தேடி நிற்கின்றனர். ஆம் அன்பர்களே, ஓம் சரவண பவோம்.

0: அனைத்தையும் நமக்கு அளிக்கும் ஆறு எழுத்து மகா மந்திரம் அல்லவா சரவணபவோம் என்று மனதிற்குள் தியானித்து சில அன்பர்கள் அருகில் நின்று கண்களில் கண்ணீர் கசிய முருகனை தியானித்து நிற்கின்றனர். அவர்கள் மனதில் என்னென்ன பிரச்சனைகளோ என்னென்ன குறைகளோ முருகனிடம் என்னென்ன பிரார்த்தனைகளோ அது அந்தவர் மனங்களுக்கு தான் தெரியும் அல்லவா. தஞ்சத்தருள் சண்முகன் அல்லவா, தன்னை சரண் அடைந்தவருக்கு அருள்பவர் முருகன். வீரத்தின் வடிவம் மட்டுமல்ல கருணையின் வடிவமும் ஆவார். கருணையின் வடிவமும் இவர்தான், முருகன் தான். உண்மையான மனத்துடன் சரணடைந்தவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார். எடுத்துக்காட்டாக கொடூரன் கூரபத்ரன் மனம் மாறி சரணடைந்த போது தந்தன் கருணை கொண்டு அவனை அழிக்காமல் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் உடனே வைத்துக் கொண்டார். இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு ஏதும் உண்டா? கந்தனின் கருணைக்கு கொடூர அரசனுக்கு கொடூர அசுரனுக்கே இவ்வளவு கருணை என்றால் சாதாரண மனிதர்களாகிய நம் மீது குமரனின் கருணைக்கு அளவேது. ஆம், ஆன்மீக பக்தர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான முன் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்து இந்த ஆலயத்தில் எழுந்தருளி அருள் புரியும் முருகப்பெருமான் தமிழரின் இதய தெய்வம். சங்க இலக்கியங்களில் சேயோன் என்று போற்றப்பட்டவர். வீரத்துக்கும் ஞானத்துக்கும் கருணைக்கும் அழகுக்கும் ஒருங்கிணைந்த திருவுருவம் முருகன். தமிழ் இலக்கியங்கள் முருகனை பற்றி பேசும்போது அவர் ஒரு போர்க்கடவுள் மட்டுமல்ல மனித மனத்தை உயர்த்தும் ஞான குரு என்றும் கூறுகின்றனர். நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படையில் முருகனின் மகிமையை உலகறியே செய்த முதல் பக்தி இலக்கியம் அல்லவா. ஆம், நக்கீரர் கூறுகிறார், சூரியனை போன்ற பிரகாசமான ஒளி உடையவர் முருகன் என்று. அதனால்தான் என்னவோ சூரியன் எட்டி கிழக்கு ராஜகோபுரத்தை தாண்டி எட்டி பார்க்கிறார் முருகனின் அருளை. முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் புனித நிகழ்வை நானும் காண வேண்டும் அல்லவா. அதனால் சூரியன் எட்டி பார்க்கிறார். கிழக்கிலிருந்து உதித்த சூரியன் கிழக்கு ராஜகோபுரத்தை தாண்டி கும்பாபிஷேக நிகழ்வை காண ஆவலாக எட்டி பார்க்கிறார் என்று சொல்லலாம். நாம் நண்பர்களே, இப்பொழுது கோயில் முழுவதும் பக்தர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். சில கைகளில் மலர்களை ஏந்திருக்கிறார்கள். சில கண்களை மூடி ஓம் சரவணபவ என்று சபிக்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவர் முகத்திலும் அன்பாகும் பக்தியின் வளர்ந்த ஒளி தெரிகிறது. நாம் இதை விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கும்பாபிஷேக நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆன்மீக அன்பர்களே,
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
2: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரியுருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
4: திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பனில் புதிய உதயம் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட். அரிசி, மளிகை, ஆயுதரகங்கள், சாக்லேட் வகைகள், ஸ்நாக்ஸ் வகைகள், வாசனை திரவியங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், காலணிகள், ஸ்டேஷனரி, ஸ்கூல் பேக்ஸ், டாய்ஸ், விதவிதமான ஹேண்ட் பேக்ஸ், விளையாட்டு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்களுடன் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு, அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு. ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் டு தஞ்சாவூர் மெயின் ரோடு, அம்மையப்பன்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
6: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
5: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, 916 ஹால்மார்க். தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: நேர்களே, இன்றைய ஆலய உலா நிகழ்ச்சியில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர்

0: மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நீர்முக வர்ணனை. பாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்வோம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு.
1: கருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மர திருமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வே. ஆம் ஆன்மீக அன்பர்களே, காவிரிட்டேட்டாவில் மிக முக்கியமான முருகன் தலங்களில் முக்கியமானது என்கண் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் சிறு குடமிழக்கு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. அதற்கான யாகசாலை 6 நாட்கள் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடந்து இன்று காலை 6வது கால யாகசாலை யாகசாலை பூஜை நடந்து பூர்ணாபுரி நடைபெற்று தற்போது கடங்கள் புறப்பட்டு பிரகாரம் சுற்றி வந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். சுவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து அந்த புனித கலசத்தை தலையில் சுமந்து மேலே சென்று தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த புனித நீரானது கோபுரத்தின் கலசங்களின் மீது ஊற்றப்படும். கருடனின் அனுமதியோடு அந்த கலசங்கள் ஊற்றப்படும். யாகசாலை யாகசாலையா, இது தெய்வீக அலங்கார அரண்மனையா என்று வியக்கும் அளவு தோரணங்களோடும் வண்ண காகிதங்களோடும் அலங்கரிக்கப்பட்ட இந்த யாகசாலை இரவில் வண்ண வண்ண விளக்குகளின் ஒளியால் ஒளிக்கும். இது பகல் பொழுதல்லவா, வண்ண விளக்குகள் தேவையில்லை. நறுமணம் கொண்ட மலர்கள் மனம் வீசி கொண்டிருக்கின்றன. அதோடு யாக குண்டத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஹோம திரவியங்கள் மற்றும் சமிதிகளின் ஆன்மீக மனமும் சேர்ந்து வேத மந்திரங்களின் புனித ஓசையும் சேர்ந்து யாகசாலையை ஒரு புண்ணிய இடமாக மாற்றியிருக்கின்றன. இன்று அதிகாலையில் இருந்து நடைபெற்ற 6ஆம் கால யாக பூஜை தொடர்ந்து பூர்ணாபுதி நடைபெற்று கடங்கள் புறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் விமான கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் இளம் தமிழ் ஆர்வலர் கொட்டாரக்குடி தினேஷ் அவர்கள்.
2: அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, நம்முடைய சைவ சமயத்தினுடைய தலைமை பீடமாக விளங்குகின்ற திருவாரூரிலே 108 திவ்ய தேசங்களிலே பிரதான தலமாக விளங்குகின்ற திருக்கண்ணம்மங்கை திருத்திலே அருகாமையிலே எழுந்தருளை அருள் செய்யக்கூடிய என்கண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தேவர்களும் நாயன்மார்களும் அருவான்மை நாயன்மார்களும் சமயத்திறவர்களும் சந்தானக்குறவர்களும் ஆதீன குரு முதல்வர்களும் வாழ்த்துகின்ற வண்ணமாக சமகாலத்திலே மகாபிஷேக பெருவிழா இறைவனுடைய திருவருட்பெரும் கருணையினாலே சமகாலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டு அதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு இந்த வர்ணனை வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மொத்தமாக 6 காலை பூஜைகளோடு மிக சிறப்பான முறையிலே விநாயக பெருமானுடைய கணபதி ஹோமத்தோடு தொடங்கப்பட்ட இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய யாகசாலைகள் வாஸ்து சார்ந்து தெரிவிக்கப்பட்டு யாகசாலைக்கு இறைவன் உள்ளே

மயதாரையும் வாழ வைக்கின்ற தந்தமிழ் கடவுளாக விளங்குகின்ற முருகப்பெருமான் உள்ளே உருவமாக இருந்த இறைவனை அருவமாக கடத்து சில இளநாதர்களாக மகாகுமாவின் பெருவிழாவினுடைய அறிவுறுத்தலாக ஆறுகால வழிபாடுகள் மிக சிறப்பான முறைகளில் நடைபெற்று தற்பொழுது திருக்கடங்களானது யாகாலயத்தை இருந்து மூலாலயத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிற அற்புதமான காட்சியை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தடம் கொண்டதோர் தாவரை கொண்மை குடம் கொண்டு அடியாய் குளிரில் சுமந்த ஆட்டே என்று நம்முடைய திருமுறைகள் போற்றிய வண்ணமாக இறைவனுடைய திருவரு பெருங்கருணையினாலே சமகாலத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது அதிவேக சிறப்பையாக வானோரும் மேலோரும் வாழ்த்த வண்ணமாக சமகாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை நாமெல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக சிறப்பான முறையில் மகாத்திரை முத்தரப்பாக செய்திருக்கிறார்கள். புறன் தூய்மை நீராகவும் அவன் தூய்மை வாய்மையாக வாய்க்கப்படும் என்பது திருவள்ளுவர் என்ற சென்றாலும் தீர்த்தங்கள் ஆனால் தாமே திரு ஆலங்காலையும் செல்வசாமி என்பது நம்முடைய பெருமானுடைய திருவாக்காகும். அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விமர்சையாக தற்போது நடைபெற்று காலகாலனை ஆதிபாயகனை வேதநாயகனுடைய அருளாளர்கள் போற்றி இந்த மண்ணிலே திருக்கடங்களானது மீண்டும் புறப்பட்டு ஆலயத்திலிருந்து விமானத்தில் கலந்துடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்னும் சில நிமிடங்களில் நடைபெறுவதற்கான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எளிமையின் கணவராக விளங்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் மிக சிறப்பான முறையிலே சுப்பிரமணியர் என்கிற திருநாமத்தோடும் நம்முடைய அருணகிரிநாத பெருமானை திருப்புகளிலே பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கிறது. பெருமான் தெற்கு நோக்கியவராக

0: ஞானமூர்த்தியாக வேதாந்த தட்சிணாமூர்த்தி எப்படி திருப்பவில்லை தெற்கு முகம் நோக்கி எழுதியிருப்பாரோ அது போல மரணத்தை நோக்கி போவர்களை தன்னோக்கி வா என்பதற்காக இங்கே முருகப்பெருமான் தெற்கு நோக்கி எழுந்திருக்கிற குருவாக தளத்தில் எழுத்து இருக்கிறார். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குறிப்பிட்டது வந்து திருப்பி தன்னிடத்தில் கண்ணம் இல்லாத விரலும் இல்லாத எழுப்பப்பட்ட திருத்தலம் அப்படியாக விளங்குகிற அந்த திருத்தலத்தை தரிசனம் செய்தால் கட்டார்ந்திருக்கிற பிரச்சனைகள் தீரும் காட்டும் இந்த திருத்தலத்தினுடைய கலவரான திருத்தலத்தை அப்படியாக திருத்தலத்தை கலை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய திருப்பெரும் கருணையினாலே மகா கும்பாபிஷேக புறா எளியோருக்கும் வெளிவந்த கடவுளாக குழந்தை நலத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய நம்முடைய இறைவனுடைய மகா கும்பாபிஷேக புறவிழா ஒரு சிறப்பான முறையிலே சமகாலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எளிமையின் சொரூபமாக விளங்குகின்ற முருகப்பெருமான் சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் திறந்தோறும் வணங்கி வந்தேன். இருவழிகள் திறந்து விடம்பலனை ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பெருமணமே பொருந்த ஆறுமுகத்தின் அருளாளே பொய்யதிகம் துன்பமெல்லாம் புகத்தேனை பொறுத்தேன் பொறுமைக்கும் வந்து ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு மொய்யா உறவினருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேளா என்று கொண்டாடிய வண்ணமாக இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய வேலையாக சமகாலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளன் செய்யும் மனைதானன் செய்யும் என்னை நாடி வந்த குழலன் செய்யும் கொடு பூச்சி என் செய்யும் குமரேசு இது தாழும் சதங்கையும் தன்முகமும் தோன்றியவர்கள் என்கிற வகையிலே இந்த மகா கும்பாபிஷேக திருவிழாவினுடைய வேலையாக விமான திருக்கலத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்காக இளைஞருடைய சதையைக்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிற காட்சியாக எங்கள் திருநகரமே பக்தர்களால் சூழப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வகையில் அப்படியேப்பட்டதான இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா அதிவேக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதாகிய அந்த மகா காட்சியானதாக விமான திருத்தலத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தை வர்ணனையே அம்மா அவர்கள் தொடர்கிறார்கள்.
1: வெற்றிவேல் வீரவேல் அரோகரா இதோ அனைவருமே தாவலுடன் எதிர்பார்த்த அந்த புனித தருணம் நெருங்கிவிட்டது. கோபுரத்தின் உச்சி அடைந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த பொற்கலசங்கள் காலை சூரிய ஒளியில் பொன்னாக மின்னுகின்றன. சென்ற காற்றில் கோபுரத்தின் கொடிகள் மெதுவாக அசைகின்றன. இப்படி அந்த கோபுரத்தின் அழகை வர்ணிக்கலாம். கீழே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் யாரும் பேசவில்லை. அனைவரும் பார்வையில் கோபுர உச்சியை நோக்கியே இருக்கிறது. இதற்காகத்தானே இத்தனை நாள் இதற்காகத்தானே இத்தனை நாள் வரப்போம் இதற்காகத்தானே இத்தனை விரதம் இத்தனை எதிர்பார்ப்பு இத்தனை மெடக்கல் மெடக்கல் வெளியூர் சென்றிருந்த இந்த ஊரில் பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை காலத்தானே வெனக்கு வந்து அனுப்பிக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு இந்த தருணத்தை நாம் அந்த புனித நீர் கோபுரங்கள் அந்த தருணத்தை எதிர்பார்த்து கருடனின் கண்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஓம் கருணாய நமக என்று கருணை கருடனை ஓட்டி பாடி இந்த நேரத்தில் சக்திராஜன் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையில் நாம் அன்பர்களே இதே ாராயண பெருமாள் நோக்கி ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் அமர்ந்து பெருமாளின் பாதங்களை கருடன் இரு கைகளாலும் தாங்கியவாறு காட்சி காணப்படும் கண்டிப்பாக வருவார். புண்ணிய தலமான எங்கள் திருத்தலமானது இன்னும் சிறிது நேரம் இருங்கள் இன்னும் சிறிது நேரம் இந்த தரிசனத்தை கண்டு கழியுங்கள் என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் விதமாக ஏனென்றால் கோபுர கலசத்தின் புனித நீர் ஊற்று உடனே பக்தர்கள் நகர்ந்து விடுவார்கள் வெளியே சென்று விடுவார்கள். அதனால் இன்னும் சிறு நேரம் இந்த புண்ணிய தலத்தில் இருந்து அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை உணருங்கள் என்று பக்தர்கள்வோ என்னவோ கர்வமாகவோட்டமிடவில்லை. கருடன் வட்டமிடுவது என்பது ஒரு மங்களகரமான நிகழ்வாக கருதப்படுகிறது. கும்பாபிஷேக நேரத்திலேயோ அல்லது கோயில் திருவிழாக்களிலேயோ கருடன் வருவது என்பது மங்களகரமான நிகழ்வு என மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடன் நம் மரபுப்படி மங்களகரமாக கருதப்படுகிறார். ஒரு புனித நீர் நம் மீது விழாத என்று பக்தர்கள் முன்னோட்டி வருகின்றனர். இன்னும் புனித நீர் ஊற்றப்படவில்லை ஆனாலும் பக்தர்கள் அதற்கு முன் நம் முன்னாடி தள்ளி நின்று போ நம்ம மீது தெளிக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கோபுரத்திலிருந்து தெளிக்கும் போது நம்ம மீது ஏற மாதிரி நம்ம வந்து நின்று நிற்கின்றனர். இது எந்தன் கோயிலையே தனி சங்கதியாக பெருமாள் கருடனும் இருக்கிற நேரத்துல இன்னும் சத்து ராசியா கோயில் சீனிவாச பெருமாள் சங்கதி இருக்கிறார். கருடாழ்வார் தனி பிரகாரம் அங்கு அருள் பாடுகிறார். அந்த கருடாழ்வார்

0: பேர காத்திருக்கேன். கோபுர கலசம் என்பது ஒரு புனிதமான கும்பகலசம். அதாவது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த புனித நீரை அந்த தெய்வ சக்தியை கோபுர கடற்கரை ஆவாகம் கூடியிருக்கிற பக்தர்கள் மேலே மானத்தை வரமாட்டாரா அப்படின்னு
1: நேர்லே, இது திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், அமையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் கிரிஜா பிரச்சிக்கணி அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ்,
2: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
3: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய்,

0: பெருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட் பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்.
3: குடும்பங்களின் தேர்வு அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பனில் புதிய உதயம் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட். அரிசி, மளிகை, ஆயுதரகங்கள், சாக்லேட் வகைகள், ஸ்நாக்ஸ் வகைகள், வாசனை திரவியங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், காலணிகள், ஸ்டேஷனரி, ஸ்கூல் பேக்ஸ், டாய்ஸ், விதவிதமான ஹேண்ட்பேக்ஸ், விளையாட்டு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்களுடன் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு. ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் டு தஞ்சாவூர் மெயின் ரோடு, அம்மையப்பன்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
5: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
7: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
6: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
8: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, அம்மையப்பன், பாஸ்கர் டோலா பால் ஏஜென்சிஸ், திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் விஜயபுரம், நியூ கேவிகே வரதராஜ ஜுவல்லர்ஸின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
5: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
7: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
6: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மையப்பன், பாஸ்கர் டோலா பால் ஏஜென்சிஸ்.
9: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும்
0: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ், அம்மையப்பன். பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ், அம்மையப்பன்.
9: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும் டோட்லா மில்க்.
0: நமது தயாரிப்புகளான தயிர், பக்கெட் தயிர், பட்டர் மில்க், ஐஸ்கிரீம், பன்னீர், நெய், வெண்ணெய், பாதாம் மில்க் ஷேக், பிஸ்தா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் என இன்னும் இன்னும் பல ரகங்களோடு டோட்லா மில்க் கம்பெனியின் தரமான தயாரிப்புகள்.
9: திருமணம் மற்றும் அனைத்து விசேஷங்களுக்கும் பால், தயிர், ஐஸ்கிரீம் ரகங்கள் ஆர்டரின் அடிப்படையில் தேவைக்கேற்ப டெலிவரி செய்து தருகிறோம்.
0: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சி, 2/221 மேலத்தெரு மெயின் ரோடு, அம்மையப்பன்.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ்.
0: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம், திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர்.
0: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட் பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம், திருவாரூர்.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ்.
0: மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ், விஜயபுரம், திருவாரூர்.
1: நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, விஜயபுரம், திருவாரூர்.
0: 32 வருடங்களாக உங்களது நன்மதிப்பை பெற்ற நமது ஜுவல்லர்ஸ் இப்போது நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் ஆக புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளோடு வெள்ளி பொருட்களுக்கென்று பிரத்யேகமான நகை பிரிவோடு செயல்படும். மேலும் வெள்ளியில் தங்க முலாம் பூசப்பட்ட ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட
9: புது புது டிசைன்களில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள், அனைவருக்குமான தங்கம் வெள்ளி நகைகளோடு வெள்ளி பரிசு பொருட்களும் வாங்கிட வருகை தாருங்கள்.
0: நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ்.

0: அண்ணா சாலை விஜயபுரம் திருவாரூர்.
1: நேர்களே, இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கிரிஜா புரட்சிக்கணி அவர்கள். வாருங்கள் நேர்களே, மீண்டும் எண்கண்ணுக்கு செல்வோம்.
2: நிகழ்வுக்கு பிறகு பக்தர்கள் தனது மனநிலை என்னவாக இருக்கும் என்றால் தன்னுடைய வேண்டுதலை பிரார்த்தனையை முருகனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றன. பிரார்த்தனை வேலை வேண்டுவோருக்கு வேலை பக்தர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அருமை வேண்டுதல் பலவிதமான பிரார்த்தனைகள் ஒருவருக்கும் இல்லை இல்லையா?

கும்பாபிஷேக நிகழ்வு என்பது அந்த இறையருள் பூமியை கண்ட இறங்கும் தருணம் என்று என்பது அல்லவா விதத்தினம் இல்லையா? விமான கலசங்களுக்கும் மலர்களால் மக்கள் தங்கள் கைகளை

உள்ள மலர்களால் இறைவன் மீது அது கோபுரத்தின் மீது அது வரைக்கும் செல்லாது என்றாலும் சில பேர் இங்கு மலர்களை கைகளை வைத்துக் கொண்டு மலர்களால் செய்தார்கள். வெற்றிவேல் வீரவேல் அரோகரா என்ற முழுக்க ஆலயத்தில் கூடியிருக்கும் ஒவ்வொரு மனதிலும் நண்பர்களின் வேலை வேண்டுவதற்கு வேலை, உடலுக்கு ஆரோக்கியம், மனதிற்கு அமைதி, நாட்டிற்கு வளம், உலகிற்கு சமாதானம், இதுதான் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையோடு இந்த புண்ணிய நிகழ்வை கலந்து கொண்ட அன்பர்கள் இன்னும் இன்னும் அதே இடத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாத அதே இடத்தில் நிற்கின்றார்கள். ஆறு முகங்கள், ஆறு முக பெருமாள் தனி சன்னதியாக விட்டிருக்கும் இந்த திருத்தலத்தில். எண்கண் திருத்தலம், எண்கண் கும்பாபிஷேகத்தை வந்து வருணையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல எண்கண் திருத்தலம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையிலாவது நாங்கள் வந்து பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு இந்த காட்சி வருணையா சொல்லுங்க அப்படின்னு சில ஆன்மீக அன்பர்கள் வந்து ஆணில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்மீக அன்பர்களின் எண்ணங்கள் எனக்கு தெரிந்தது. ஆம் அன்பர்களே,

0: என்சன் கும்பாபிஷேகம் வந்து வர்ணனையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல என்சன் திருத்தலம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையிலாவது நாங்க வந்து பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு இந்த காட்சி வர்ணனையா சொல்லுங்க அப்படின்னு சில ஆன்மீக அன்பர்கள் வந்து ஆனல் கேட்டுக்கொண்டிருக்க ஆன்மீக அன்னர் அன்பர்களின் எண்ணங்கள் எனக்கு தெரிந்தது. ஆம் அன்பர்களுக்கு கிழக்கு ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையதாக இருக்கிறது. அந்த ராஜகோபுரத்தை கடந்து உள் பிரகாரத்தில் வரும்போது விநாயகர் ஓம் கங் கணபத்யை நமஹ என்று விநாயகரை வணங்கி அதற்கு பிறகு பிரம்மபுரீஸ்வரர், ஆமாம் பிரம்மனார் பூஜிக்கப்பட்ட சிவன், அதனால் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி அதற்கு பிறகு நம் முருகன் ஆறுமுக பெருமான் தனி சன்னதியாக இருக்கிறார். ஆம் அந்த சிற்பம், அந்த சிற்பத்திற்கு ஒரு புராண வரலாறு இருக்கிறது அல்லவா? பொறவாசேரி எட்டுக்குடி சிக்கல் சிக்கல் பொறவாசேரி எட்டுக்குடி எங்கள் இந்த இந்த மூன்று தலங்களிலும் ஒரே முனிவரால் ஒரே சிற்ப முனிவரால் செய்யப்பட்ட அந்த சிற்பம் மிக அழகு வாய்ந்தது. அதாவது இந்த சிற்பம் வந்து ரொம்பவும் அழகு வாய்ந்தது. மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் இந்த சிற்பத்தில் காட்சி அளிக்கிறார். வள்ளி தெய்வானையோட அந்த காட்சி அளிக்கிறார். ஆறு முகங்கள், முன்புறம் மூன்று முகங்கள், பின்புறம் மூன்று முகங்கள் என்று நமக்கு காட்சி அளிக்கிறது. பன்னீர் கரங்கள் தனித்தனியாக காணப்படுகிறது. பத்து கரங்கள்ல வலது பக்கம் சக்திவேல் அம்பு சக்தி சக்கரம், இடது பக்கம் சூலம் வில் கேடயம் சேவர்கொடி போன்ற ஆயுதங்களும், முன்னாடி இரு கரங்கள்ல அண்டினவர்களுக்கு அபயவரம் அளிக்கும் கரங்கள், அதாவது தன்னை சரண் அடைந்தவர்களுக்கு அபயம் அளிக்கும் கரங்களாக முன் இரு கரங்களும் ஆறுமுக பெருமானுக்கு அமைந்திருக்கிறது. அற்புத திருவழகை தரிசித்து நம் முருகனை வணங்கிவிட்டு அதற்கு அதாவது முருகப்பெருமாள் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். அதற்கு அருகில் உற்சவர் உள்ளது. இது தேவசபை காணப்படுகிறது. உற்சவர் தேவர்களுக்கு காட்சியளித்த இந்த சபை காணப்படுகிறது. அதற்கு அருகில் தாயார் சன்னதி உள்ளது. அம்மாள் சன்னதி இருக்கு. அதாவது பிரபநாயகி அம்பாள் சன்னதி இங்கு காணப்படுகிறது. இந்த சிற்பத்தின் சிறப்பு, அதாவது முருகனின் சிற்பத்தின் சிறப்பு என்னவென்றால், அந்த எடை முழுவதையும் அந்த மூர்த்தியின் எடை முழுவதையும் மூன்று கால் தாங்கி இருக்கிறது. இந்த சிற்பத்தை அரிதான சிற்பமாக இது கருதப்படுகிறது. ஆம் அன்பர்களே, தொடர்ந்து நம்ம கும்பாபிஷேக நிகழ்வை காண வந்த இளம் தகவல் ஆர்வலர் தினேஷ் அவர்கள் வந்து நானும் பேசணும் அப்படின்னு வரவத்தோட இருக்கிறாங்க. அவர் நம்ம தொடர்ந்து
1: சிறப்பாக என்ன நிமிடத்திற்காக இத்தனை நாட்கள் இந்த பகுதி எல்லாம் காத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த நிமிடத்தை எல்லாம் மெய்ப்பிக்கின்ற வண்ணமாக இறைவனுடைய திருவருட்பெரும் கருணையினாலே மிக சிறப்பான முறையிலே திருக்குட நன்னீராட்டு திருவிழா தடம் கொண்டதூர் தாமரை பொன்மை குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட என்ற நம்முடைய திருமுறைகளும் வருளாளர்களும் போற்றிய வண்ணமாக நம்முடைய ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா அதீத விமர்சையாக வானோரும் பேணோரும் வாழ்த்து வண்ணமாக சமகாலத்திலே மகா கும்பாபிஷேக பெருவிழா நிறைவாகி இருக்கிறது. பிரம்மன் பூஜித்து வழிபட்ட திருத்தலம் போற்றிய வகையிலே மத்தளம் கொண்டாலத்திலே மகா கும்பாபிஷேக பெருவிழா நிறைவாகி முலாலயத்திலே அறுமுகத்தோடு இருந்திருக்கக்கூடிய ஆறுமுக கடவுளாக ஆறு முகங்களோடு வேறுமையில் ஏறிவிளை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வரன் ஞான முழு முகம் ஒன்று கூடும் அடி ஆறுகள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று கொஞ்சம் வாழ் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழரை வதைத்த முகம் ஒன்று வழியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆறுமுக வானபொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சல மந்த பெருமாளே என்கிருக்கக்கூடியதாக விளங்குகிற நம்முடைய முருகப்பெருமான் இந்த திருத்தலத்திலே எழுந்தோடு இருக்கிறான். மிக அழகான முறையிலே இங்கே அம்பிகை எழுந்தருடி இருக்கிறாள். மாமல நருங்குடல் கொண்டலுடன் நெத்தில மணித்துறை நிலா வெறித்தலம் இறைவன் பிரம்மபுரீஸ்வரராக பிரம்மன் புஜித்த திருத்தலமாக விளக்கக்கூடியதாக இங்கே திருவெருமான் அவற்றோடு இங்கே நாயன்மார்களும் அமைந்திருக்கிறார்கள். இங்கே அதுவே சிறப்பான முறை பகுதியிலே திருக்கோவில் நவகிரகங்களாலும் சூழ்ந்தப்பட்டிருக்கிறது. கோயில்களால் ஏற்படக்கூடிய இடங்களை நீக்கின்றவராகவும் இந்த இடத்திலே முருகப்பெருமான் திருமேனை தாங்கி எழுந்தொண்டிருக்கிறார். வேகர் தொழிற்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமொழி அணிந்து என் உலமே புகுந்து அதனால்

0: ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு என்று உடனே ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே என்று அடியார்களுக்கு பலன் தரக்கூடியவராக இங்கே முருகப்பெருமான் எழுந்தோடு அழிச்செய்யக்கூடிய ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா சமகாலத்திலே நடைபெற்று தற்போது மகா சீதாராமனை மூலஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வர்ணனையை அம்மா அவர்கள் தொடர்கிறார்கள்.
1: ஆன்மீக அன்பர்களே, கும்பாபிஷேக நிகழ்வின் நேரடி வரிசையை பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, அம்மையப்பன் பாஸ்கர் டோல்டா பால் ஏஜென்சிஸ், திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
4: புலிப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி தங்கு பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
3: எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
5: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன்,
6: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும் டோட்லா மில்க்.
5: நமது தயாரிப்புகளான தயிர், பக்கெட் தயிர், பட்டர் மில்க், ஐஸ்கிரீம், பன்னீர், நெய், வெண்ணெய், பாதாம் மில்க் ஷேக், பிஸ்தா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் என இன்னும் இன்னும் பல ரகங்களோடு டோட்லா மில்க் கம்பெனியின் தரமான தயாரிப்புகள்.
6: திருமணம் மற்றும் அனைத்து விசேஷங்களுக்கும் பால், தயிர், ஐஸ்கிரீம் ரகங்கள் ஆர்டரின் அடிப்படையில் தேவைக்கேற்ப டெலிவரி செய்து தருகிறோம்.
5: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சி 2/221 மேலத்தெரு மெயின் ரோடு அம்மையப்பன்.
3: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
5: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரியுருண்டை, மசாலா பொரி என இன்னும் இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
6: நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை விஜயபுரம் திருவாரூர்.
5: 32 வருடங்களாக உங்களது நன்மதிப்பை பெற்ற நமது ஜுவல்லர்ஸ் இப்போது நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் ஆக புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளோடு வெள்ளி பொருட்களுக்கென்று பிரத்யேகமான நகை பிரிவோடு செயல்படும். மேலும் வெள்ளியில் தங்க முலாம் பூசப்பட்ட ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட
6: புது புது டிசைன்களில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள், அனைவருக்குமான தங்கம் வெள்ளி நகைகளோடு வெள்ளி பரிசு பொருட்களும் வாங்கிட வருகித்தாருங்கள்.
5: நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை விஜயபுரம் திருவாரூர்.
2: நேர்லே, இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களை, மீண்டும் செல்வோம் என் கண்ணுக்கு.
1: எதிர்பார்த்த அந்த கும்பாபிஷேக நிகழ்வு, புனித நிகழ்வு நடந்தேறியது. அடுத்த கட்ட நிகழ்வாக மூலவருக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பர்களே, வேதங்களில் கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் மற்ற யோகங்கள் பற்றி ஆகிய யோகங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றன அல்லவா? அதுல கர்மயோகத்தின் உச்ச கருத்தே ஈஸ்வரார்ப்பணம் பிரசாத புத்தி. அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இது இறைவனுக்கான அர்ப்பணம் என்ற மனநிலையில் செய்வது. செய்யும் வேலை, சேவை, கடமை அனைத்திலையும் இறைவனுக்காக, இறைவனால் என்ற மனநிலையில் செய்வது. எந்த பலன் வந்தாலும் அது வெற்றியோ தோல்வியோ துன்பமோ இன்பமோ அது இறைவன் கொடுத்த பிரசாதம் என ஏற்றுக்கொள்வது என்பதுதான் வேதாந்தத்தில் கூறப்பட்டுள்ள வாழ்க்கை நெறிமுறையாகும். தான் ஈஸ்வரார்ப்பணம் பிரசாதம் என்று வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பர்களே, இதுதான் வந்து தாய்மானவர் மாறியிருக்கிறார். உன் பணி செய்திருப்பதே இன்றி நான் ஒன்றும் அறியே பராபரப்பேன் என்று தாய்மானவர் கூட பாடியிருக்கிறார் அல்லவா? அதே போலதான் அன்னகிரி நாதார் மகனை பாடியிருக்கிறார். கந்தர் அனுபூதியில் பாடியிருக்கிறார், ஆடும் பரியேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை பெறுவீர் பாடும் சரியானே சகோதரனே. அதாவது போர் புரிய வந்த கஜமுகாசுரனை போரில் அடக்கி ஒடுக்கிய விநாயகரின் சகோதரனே, தோகை விரித்து ஆடும் வாகமா மயிலை குறித்தும் உன் திருக்கரத்து படையாம் வேலாயுதத்தை குறித்தும் உன் கொடியாம்

தேவலை குறித்து பாடுகின்ற தொண்டே நான் செய்யும் தொண்டு ஆகும்படி நீ அருள் புரிவாயாக என்று பாடியிருக்கிறார். அதாவது வேலும் மயிலையும் பாடுவது என்று இந்த பிறவி எடுத்து என்ன அர்த்தம் என்ற அர்த்தத்தில் அவர் பாடியிருக்கிறார். அதுமன்றி இன்று அருணகிரிநாதர் பல இடங்களில் வேல் மயில் பற்றி பாடியிருக்கிறார். திருப்புகழ் கந்தர் அனுமதி கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களிலும் பாடியிருக்கிறார். வேல் மயில் வேலை பாட எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரி பல இடங்களில் பாடியிருக்கிறார். வேல் பாடாதே நாயே வானால் நீனே போக தகுமோதான். முருகப்பெருமானின் அருளையும் அவரது வேலின் வசையையும் பாடாமல் இந்த மனித பிரதி விண்ணடிப்பது சரியா என்று பாடியிருக்கிறார். வேலும் செந்தேவனும் செந்தமிழார் பகர் ஆர்வமீ கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார். முருகனின் வேல் தேவல் பக்தர்கள் ஒன்றும் உழைத்திருப்பு முருகனின் அருளை உணர்த்துகின்றன என பாடியிருக்கிறார். பாமன் சுவாமிகள் மட்டும் என்ன கண்ணவகத்தில் பாடியிருக்கிறார். குக்குடமும் மயிலும் ஒரு வழிபாடே படிய மனதில் வைத்து, அதாவது ஞானத்தின் சின்னமாக்கிய வேல் மன அடக்கத்தின் சின்னமாக்கிய மயில் அறியாமை என்னும் அருளை அகற்றும் தேவல் இந்த மூன்றையும் மனதில் நிறுத்தி வெளிப்பட்டாரே முருகன் அருள் அகர் கிடைக்கும் என்று பாமன் சுவாமிகள் கூறியிருக்கிறார். மண்பட்டே கூறியிருக்கும் பக்தர்களின் மன பல்வேறு மனநிலையில் பக்தி பரவசத்துடன் இருக்கிறார்கள். சிலரது மன சந்தனை புதிப்பாடியும் சிலரது என்னமோ பிரச்சனைப்படை சந்தனிடம் மனதார கூறியும் நின்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சந்தர் அனுபூதி பாடல் நினைவுக்கு வருகிறது. சந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு பாடல்கள்ல 25 பாடல்கள்ல வேல் பாடப்பட்டுள்ளது. திருப்புகழ்ல வேல் மந்திரவேல் என்று கூறியிருப்பார் அல்லவா, மந்திரவேல் நிரம்ப கூறப்பட்ட காரணத்தினால் சந்தர் அனுபூதியும் மந்திர மூலம் ஆயிடுச்சு. அதாவது மௌன உபதேசம் பெற்ற பாடல். அதாவது நிறைய பக்தர்கள் இன்று இன்னும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றனர், அமைதியாக நிற்கின்றனர். மௌன உபதேசம் பெற்ற அருணகிரி பாடல் தான் தற்போது நினைவுக்கு வருகிறது. செம்மான் மகளை திருடன் திருடன் செம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு கொள்ளர என்றழுமே அம்மா பொருள் ஒன்றும் அருந்திலேனேன். அதாவது வள்ளியை பல லீலைகள் செய்து திருடி கழுவி சென்ற கல்வன் பிறப்பு இருப்பு இல்லாத முருகன் சும்மா இருப்பாயாக என்று உபதேசித்த உடனே அம்மா என்ன ஆச்சரியம், பஞ்ச விஷயங்கள் ஒன்றும் நான் உணரவில்லை என்று கூறுகிறார். அதாவது மனம் அலைபாயாமல் எண்ணத்தின் ஓட்டத்தை அமைதிப்படுத்தி சொற்கள் எதுவும் இல்லாமல் இறைவனின் திருவடியை மனதில் நிலைநிறுத்தி பிரார்த்திப்போம். ஆம் ஆன்மீக அன்பர்களே, தாய்மானவர் கூட பல இடங்கள்ல சும்மா இருத்தலை பாடியிருக்கிறார். இன்றையை நடக்கியே சும்மா இருக்கின்ற இடம் அறிவே அப்படின்னு பாடியிருக்கிறார். வேதங்கள் கூறப்படும் மௌன ஞான நிலை இதுவென்றோ? ஆம் அன்பர்களே, ஞானத்தை அடைவதற்கான முதல் நிலையே மௌன நிலைதான் இல்லையா? இந்த சும்மா இரு என்று முருகன் மௌன உபதேசம் பெற்ற அருணகிரிநாதர் நிறைய இடங்கள்ல முருகனுடைய வேலையும் மயிலையும் பாடியிருக்கிறார். வேலும் மயிலும் துணை என்று பாடியிருக்கிறார். அதாவது இந்த சிவாலயத்துல புராண வரலாறு, அது பிரம்மன் சிவனை ஆராதிக்கும் போது சிவன் வந்து பிரம்மனை சோதிப்பதற்காக 8 பூக்களை மறைய செய்தார், 8 மலர்களை. அந்த 8 மலர்களுக்கு பதிலாக பிரம்மன் தனக்கு 8 கண்களால் சிவனை ஆராதித்தார். அதனால் இது அஷ்ட நேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது எண்கண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எண்கண்ணுக்கு இன்னொரு பிராண வரலாறு உண்டு, அதுதான் இந்த சிற்பம் உருவான கதை. முன்னமே கூறியபடியே சிக்கல் பரவா சரி பெட்டுக்குடி மற்றும் இந்த எண்கண் திருக்கோயில சிற்பங்களை செய்தது ஒரே சிற்ப முனிவர் அல்லவாம். அவர் வந்து முதல்ல பரவாசேரியில வந்து முதல் முருகனுக்கு முதல் சிற்பத்தை செய்வித்தார். அதன் அழகை கண்ட மன்னர் இந்த பெருமை தனக்கு மட்டுமே சேர வேண்டும், இந்த சிற்பத்தை உருவாக்க உதவிய பெருமை எனக்கு மட்டுமே சேர வேண்டும் என்று அவருடைய வலது கட்டை விரலை வந்து உடைத்து விட்டார். அதோட அந்த முருகன் மீது ஆர்வம், முருகன் மீது இருந்த பக்தியாலும் அதீத அன்பாலும் அந்த சிற்ப முனிவர் மீண்டும் எட்டுக்குடிக்கு வந்து மீண்டும் அதே சிலையை செய்து முடிக்கும் போது அதை கண்ட அரசன் இனிமேல் எந்த சிலையையும் இந்த சிற்பம் செய்யக்கூடாது என்று அவரது கண்களை பறித்தார்.
அப்போது அந்த சிற்பி, முருகா எனது கண்களும் போய்விட்டதே, உன்னை எப்படி நான் காண்பேன், உனக்கு எப்படி இன்னும் சிலை செய்வேன்.

என்று மனம் முறுகி வேண்டி நிற்கும் போது ஒரு அசிரீரி கேட்கிறது. அந்த அசிரீரியில் அஸ்தநேத்திரபுரம் என்ற ஊருக்கு சென்று எனக்கு ஒரு சிலை வழிபாடையாக என்று அசிரீரி கேட்கிறது. கண் பார்வை இல்லாத என்னால் எப்படி சிலை வடிக்க முடியும் என்று அந்த சிற்ப முனிவர் கேட்கும் போது, என்னை வளர்த்த கன்னியாக்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று ஒரு அந்த அசிரீரி சொல்லிவிட்டு மறைந்தது. அதன்படியே இந்த கன்னியாக்களின் உதவியால் அழகான சிற்பத்தை, இந்த ஆறுமுக பெருமானின் அழகான சிற்பத்தை வடித்த அந்த சிற்ப முனிவர், கண் திறத்தல் என்பது முக்கியமான நிகழ்வு. சிலை வடித்ததுக்கு பிறகு கண் திறத்தல் என்பது முக்கியமான நிகழ்வு. அந்த முக்கியமான நிகழ்வின் போது மனமுறுகி வேண்டி நிற்கிறார். கண் பார்வை இல்லாத என்னால் எப்படி உங்களுக்கு கண் திறக்க முடியும் என்று வேண்டி நிற்கும் போது பிரதர்சனமாக சென்று முருகன் அவருக்கு பார்வையை அளித்தார் என்பது இந்த புராண வரலாறு கூறுகிறது. அந்த சிற்ப முனிவர் இதே கோயிலில் வாழ்ந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே சித்தி அடைந்தார் என்றும் புராண வரலாறு கூறுகிறது. ஆம் மன்சர்களையும், கந்த பெருமானே, கதிர் வேலனே, ஒளி வீசும் வேலாயுதனே, உமாதேவியின் மைந்தனே, குமரமூர்த்தியே, வேதமூர்த்தியே, என் தாயும் எனக்கு அருள் செய்யும் தந்தையும் நீயே. ஆம் அன்பர்களே, நமக்கு வந்து இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை அனைத்துமாகி நாம் பார்ப்போம். தாயாகவும் தந்தையாகவும் இந்த பிரபஞ்சமாகவும் அனைத்துமாகி நாம் பார்ப்போம். அப்படித்தான் இந்த முருகனையும் தாயாகவும் தந்தையாகவும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். என் மனவர் அனைத்தையும் தீர்த்து வைத்து என்னை ஆழ்வாயாக, அருள் புரிவாயாக, ஆட்கொள்வாயாக என்று அருணகிரிநாதர் மற்றும் ஒரு அந்த நண்பியில் பாடியிருக்கிறார். என் தாயும் என கருள் தந்தையும் நீ, இந்த குலமானவை தீர்த்து என்னையால் சந்தா கதிர்வேலுவனே, உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே என்று பாடியிருக்கிறார். இதே மாதிரி இதே போல் சிவபெருமானை அப்பர் பாடியிருக்கிறார் அல்லவா, அதையும் நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. அப்பள்ளி அம்மை நீ என்று பாடியிருக்கிறார் அல்லவா. அடுத்தது சம்பந்தர் பாடியிருக்கிறார், தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனை என்று பாடியிருப்பதை நினைவு கூறுகின்றோம். இதையெல்லாம் தாண்டி திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் யாவருக்கும் தந்தை தாய் என்று சிவபெருமானை போற்றி பாடியிருக்கிறார். இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நினைவு கூறி ஆன்மீக அன்பர்களே, இந்த அற்புதமான நிகழ்வு கும்பாபிஷேக நிகழ்வு நடந்தேறியது. அதற்கு பிறகு மூலவருக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகமும் மகா தீபாரதனைக்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கும்பாபிஷேக நிகழ்வு இந்து சமய அறநிலையம் சேர்ந்து கோயில் நிர்வாகமும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதோடு இந்த காவல்துறையினர் இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர், அவர்களுக்கும் நன்றி. 1991 மற்றும் 2000 நடந்த கும்பாபிஷேகம், அதற்கு பிறகு 2010 நடந்து தற்போது 2026 இந்த நிகழ்வு புனித நிகழ்வு உன்னதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆம் நேர்களே, இந்த நிகழ்வோடு கூறி நம் நிலையம் திரும்புகிறோம். நேர்களே, கேட்டு உணர்ந்த நேர்களுக்கு நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, அம்மையப்பன் பாஸ்கர் டோல்டா பால் ஏஜென்சிஸ், திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்டீர்கள். வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிக்கணி அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
4: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மையப்பன் பாஸ்கர் டோட்லா பால் ஏஜென்சிஸ்.
5: தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும் பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன். பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன்,
6: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும் டோட்லா மில்க்.
5: நமது தயாரிப்புகளான தயிர், பக்கெட் தயிர், பட்டர் மில்க், ஐஸ்கிரீம், பன்னீர்.

0: வெண்ணெய், பாதாம் மில்க் ஷேக், பிஸ்தா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் என இன்னும் இன்னும் பல ரகங்களோடு டோட்லா மில்க் கம்பெனியின் தரமான தயாரிப்புகள்.
1: திருமணம் மற்றும் அனைத்து விசேஷங்களுக்கும் பால், தயிர், ஐஸ்கிரீம் ரகங்கள் ஆர்டரின் அடிப்படையில் தேவைக்கேற்ப டெலிவரி செய்து தருகிறோம்.
0: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சி, 2/221 மேலத்தெரு மெயின் ரோடு, அம்மையப்பன்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ்,
0: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
0: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் விஜயபுரம், நியூ கேவிகே பரதராஜு ஜுவல்லர்ஸ்,
0: ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட நியூ கேவிகே பரதராஜு ஜுவல்லர்ஸ், விஜயபுரம் திருவாரூர். செயல்படும் மேலும் வெள்ளியில் தங்க முலாம் பூசப்பட்ட ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட
1: புது டிசைன்களில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள், அனைவருக்குமான தங்கம் வெள்ளி நகைகளோடு வெள்ளி பரிசு பொருட்களும் வாங்கிட வருகை தாருங்கள்.
0: நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, விஜயபுரம் திருவாரூர்.
2: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நமக்கு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம குழந்தைகளோட கால் வளைவை பத்தி பார்க்க போறோம். நிறைய இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க வந்து இப்போ எங்கிட்ட வந்து இந்த கால் வளைவு இதுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. மெயின் என்னன்னா, நார்மலாக வளைஞ்சிருக்க காலே. சில இது பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா காலை உள்பக்கமே வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து நம்ம கரெக்டான மாவுக்கட்டு போட்டு சரி பண்ணணும். இல்லைன்னா ஃபிசியாலஜிக்கல் வேல்கஸ் வேரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து நார்மலாக இந்தந்த பீரியடில் இந்தந்த வளர்ச்சியில் கால் உள்பக்கம் வளையும் வெளிப்பக்கம் வளையும். ஸோ லாஸ்ட்டாக வந்து வெளிப்பக்க ஆங்கிளில் வளைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் காமனான நடக்கிற க்ரோத் விஷயம். சில குழந்தைங்களுக்கு ரேராக, 10 குழந்தைங்க இருக்குன்னா அதில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கால் உள்பக்கம் வளைய வேண்டியது வெளிப்பக்கம் வளையும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அது பயந்துக்கிட்டு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ பயந்துட்டு இந்த மாதிரி வளைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அவன் ஓடும் போது தடிக்கு விழுகிறான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். அது குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே வளைஞ்சிருந்தால் தான் அது வந்து ப்ராப்ளம். அதுக்கு வந்து சின்ன ஸ்டேப்ளர் மாதிரி சர்ஜரி மாதிரி பண்ணுவோம். அது வந்து பெருசாக ஒன்றும் வளைவு இருக்க மைல்டாக தான் இருக்குன்னா அது 4 7 7 வயசோ 12 வயசோ சில 14 வயசில் இதெல்லாம் இந்த ஏஜில் அது தானே கரெக்ட் ஆயிரும். பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், சிடிவின்னு சொல்கிறது. அதில் வந்து கரெக்டான டைமில் மாவு கட்டு போடுறது. ஸோ சில பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதை வந்து ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணும்போது 3வது கட்டு 4வது கட்டில் கால் நேர் பண்ணிடுவோம். பட் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதை நேர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா திரும்ப வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து இந்த எலும்போட வளர்ச்சி வந்து கரெக்டான ஷூஸ், இதுக்கு வந்து சிடிவி ஷூஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளின்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் இது நிரந்தரமாக

0: சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்னா, கரெக்டாக இனிஷியல் பீரியடில் வரும்போது கரெக்டான ஸ்ட்ரெச்சிங்கோ எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாவுக்கட்டு போட்டுவிடுவோம். மாவுக்கட்டு போட்டு பீரியடிக்கலாக சிலது 10 நாளோ சிலதில் 2 வாரமோ இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனில் இதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷூஸ் இந்த மாதிரி கொடுத்து அதை ரெகுலராக ஃபுல் டைம் ஷூஸ் போட சொல்லுவோம். அடுத்தது வந்து நைட் டைமில் மட்டும் போடுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம். ஒரு 3rd இயரில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆயிருக்கும். திரும்ப அது வந்து வரதோ இதோ இருக்காது. அவங்கள 1 இயர் 1 இயர் 1 வந்து ஃபாலோ அப் மட்டும் வர சொல்லிகிட்ருப்போம். நான் கொடுக்குற ஷூஸ் மட்டும் அவங்கள யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இதுதான் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வளைவுகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால சில இது வளைவுகள் கால் முட்டியில் வளைஞ்சிருக்கிறத பற்றி ஏதாச்சும் பெருசாக இருந்ததுன்னா மட்டும் மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் அணுகி அதை வந்து தீர்த்துங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான வளைவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் உடனே மருத்துவரை எலும்பு டாக்டரை அணுகி, ஸோ இது வந்து சரிதானா, நார்மல் க்ரோத்தில் இருக்கிறதா இல்லை ஏதாச்சும் இருக்கிறதான்னு உங்கள் எலும்பு டாக்டரோ உங்கள் குழந்தைகள் டாக்டரோ யார் பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட கேட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10:36.
3: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
4: சோஃபா பீரோடே
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திரை இசை தொடக்கமாக வருகிறது. டூயட் திரைப்பட பாடல், ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில், எஸ் வி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய பாடல்.

0: நேரில் இன்று காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
3: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா பீரோடு
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

நேரிலே உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சுலமுது தார்பைகள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்
4: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: மனம் சொல்லு மீ மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
7: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர், மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன

0: சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: மனம் சொல்லு மீ வள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: திரை செயல் அடுத்து பெருமையின் நிறம் சிகப்பு. எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகள், எஸ்வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: அம்மாடியோ
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: மாலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோபா பீரோ டே
1: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
0: சோபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்
1: வாட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்த இலவசம்
0: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: திரையில் நிறைவாக வருகிறது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலியின் வரிகள். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, மூச்சு இருக்கும் வரைதான் வாழ்க்கை. அந்த மூச்சை சுமக்கும் நுரையீரல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்க்கை உற்சாகமானதாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காற்று மாசுபாடு, ஒவ்வாமை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக நுரையீரல் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருகின்றன. நுரையீரலை எவ்வாறு பாதுகாப்பது, எந்த அறிகுறிகளை அலட்சியப்படுத்தக்கூடாது, ஆஸ்துமா, நிமோனியா, காசநோய், நுரையீரல் புற்றுநோய் போன்ற நோய்களை ஆரம்பத்திலேயே எப்படி கண்டறிவது, ஆரோக்கியமான சுவாசத்திற்கான எளிய வழிமுறைகள் என்ன, இவற்றையெல்லாம் விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் நோய் வல்லுநர் டாக்டர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள். நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் பெறலாம். நேர்களை அழைக்கலாம் 43168 என்ற முன்னணிப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 அல்லது 299-58. டாக்டர் அசோக்குமார் செல்வராஜ் அவங்க வந்து நம்மோட நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், நுரையீரலோட முக்கிய பணி என்ன சார்?
4: லங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 முறை சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு 25,000 முறை சுவாசிக்கிறோம். ஸோ முக்கியமான ஃபங்க்ஷன், நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்லையுமே எல்லா செல்ஸுக்குமே ஆக்சிஜன் தேவை. இப்போ அந்த ஆக்சிஜன் நம்ம இன்ஹேலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுறது மெயினாக அந்த ஆக்சிஜனேஷன் நடக்கிறது வந்து நுரையீரல் மூலமாக தான். அதுதான் முக்கிய பணின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ஒரு சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் இருக்குது, அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது.

0: இப்போ பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் மெயின்டைன் பண்ணுறது ஒரு ரெண்டு உறுப்பு வந்து முக்கியமாக நம்ம பிளட்டோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 7.35 to 4.5 மெயின்டைன் பண்ணும். அதுக்கு நம்ம நுரையீரலும் கிட்னியும் தான் முக்கிய காரணமாக பங்கெடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லங் வந்து ஓப்பன் டு என்விரான்மெண்ட், மற்ற ஆர்கன் இப்போ இருதயம், நம்ம கல்லீரல், கிட்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். லங் மட்டும்தான் கனெக்டட் டு என்விரான்மெண்ட், ஒரு ஓப்பனாக இருக்கும். இப்போ நம்ம லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே போகும், இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் போனாலும் அதை காஃப் பண்ணி வெளியே தள்ளுறது, அதை ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஒரு ரெஸ்பிரேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம பிளட்டில் இருக்க ஒரு பிஹெச் டிஸார்டர்ஸ் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு லங்குமே ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்குது.
1: ஓகே சார், இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் என்னென்ன சார்பாக நுரையீரல் நோய்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது சார்?
0: இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ லங் கேன்சர்ஸ் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயரால் பார்க்குறத விட இப்போ லங் கேன்சர்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். ஈவன் யங் பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒரு 35-40 இயர்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே டயக்னோஸ்ட் வித் இன்ஸ்டேஜ் லங் கேன்சர் அந்த மாதிரிலாம் டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ லங் கேன்சர் இப்போ ரீசெண்ட் இயரால் நிறையா பார்க்குறோம். அதுவும் போஸ்ட் கோவிடில் வந்துட்டு வி ஆர் சீயிங் மோர் லங் கேன்சர் பேஷண்ட். கோவிட்னால வருதா அப்படின்ற ரீசன் தெரியல, பட் வி ஆர் சீயிங் மோர் லங் கேன்சர் பேஷண்ட் நவ டேஸ். அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக ப்ரிவலண்ட்டாக இருக்கிறது டிபி, ஆஸ்துமா, இதெல்லாமே ரெகுலராக பார்க்குறது. இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் தான்.
1: எதனால் சார் அது வருது?
0: லங் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஃபங்க்ஷன், முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் தான். ஸ்மோக்கிங் இஸ் த 90% ஆஃப் த பேஷண்ட்ல ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லங் கேன்சர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து லங் கேன்சர் வராதா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கும் வரும், பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் வந்துட்டு லங் கேன்சர்ஸோட ப்ரிவலன்ஸும் நவ டேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி டைம்லலாம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தீபாவளி டைம்லலாம் ரொம்ப அதிகமாக போகும். அப்போ அந்த காற்று மாசுபாடோட லெவலில் பார்க்குறதுக்கு தான் அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு. ஸோ அதனால் லங் இப்போ ஒரு சில ஆக்குபேஷனால் கூட லங் கேன்சர் வரலாம். ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டஸ்ட் ரிலேட்டட் ஏரியாவில், ஒரு கோல் மைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ அவங்களாம் ஒரு ஹை ரிஸ்க் குரூப்ஸ் ஆஃப் பேஷண்ட், அவங்களுக்குலாம் மோர் ப்ரிவலண்ட்டாக வரலாம்.
1: ஓகே சார், இந்த மாதிரியான அதாவது மேக்ஸிமம் வந்து ஸ்மோக்கிங் தான்.
0: ஸ்மோக்கிங் தான் 90% ஆஃப் த லங் கேன்சர் பேஷண்ட் வந்து ஸ்மோக்கராக தான் இருப்பாங்க.
1: அப்போ ஸ்மோக் பண்ணும்போது அந்த லங்ஸ் வந்து எப்படி சார் துடிதுடிக்கும்?
0: அந்த மாதிரி இப்போ ஒரு வாட்டி ஸ்மோக் பண்ணுறதுனால வந்துட்டு கேன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா வராது. அது வந்து ஒரு கண்டினியூஸாக இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 சிகரெட்ஸ் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் 20 இயர்ஸாக ஒரு 20 சிகரெட்ஸ் டெய்லியுமே பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஃபெமிலியெல்லாம் டெண்டன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு சில கேன்சர்ஸ் எல்லாம் ஃபேமிலியில் ரன் ஆகும். இப்போ அந்த மாதிரி இப்போ ஃபெமிலியில் இப்போ அந்த ஜீன் வந்து ஒரு டார்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இன்கேஸ் அந்த ஜீன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஒரு சில பேருக்கு ஒரு 5 சிகரெட்ஸ் பர் டே ஸ்மோக் பண்ணுறாங்க, அந்த ஜீன் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னா அதனாலையுமே ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்மோக்கிங் தான் முக்கியமான காரணம் லங் கேன்சருக்கு.
1: ஓகே சார், நிகழ்ச்சிக்காக இணைய வரும் நேயர்கள் வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: ம், சொல்லுங்க.
2: நான் நாகப்பட்டினத்துல இருந்து கேசவன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: எனக்கு நுரையீரல்ல இருந்து டெஸ்ட் அலர்ஜிங்கறாங்க டாக்டர். எனக்கு காலை எப்பயாச்சும் நடந்தா ரொம்ப இறைக்குது மேடம்.
1: எப்பயாச்சும் நடந்தா இறைக்குதுன்னா எப்படி? நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதா?
2: இல்ல, எப்படின்னா வண்டி தள்ளுறது, வண்டி ஏத்துறது, அப்புறம் எங்காச்சும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு திடீர்னு மூச்சு அப்படியே மூச்சு விட முடியாம இல்ல திணறுது.
1: டாக்டர் சொல்லுவாங்க சார்.
0: உங்க வயசு என்னங்க ஆகுது?
2: 60 வயசு.
0: சரி, ஓகே. இந்த அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு முன்னாடில இருந்தே இருக்குங்களா? சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி அலர்ஜி ஆகுறது, காலையில எந்திரிச்சோடனே அடுக்கு தும்மல் மாதிரி தும்பிட்டே இருக்கிறது,
2: அது ஒரு 4 வருடம் இருந்தது, மறுபடியும் இருந்தது.
0: ஓகே, வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? இருதய பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா?
2: அதெல்லாம் இல்ல. அதுமே
0: ஏதாவது ரெகுலர் மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா?
2: அது வந்து ஒரு 2019 ஆர்டி ஆஞ்சியோ பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
0: ஓகே, அப்ப இதயமும் நல்லா இருக்கு அப்படினா இந்த மூச்சு உங்களுக்கு இந்த அலர்ஜினால கூட நம்ம நுரையீரல்ல சுவாச குழாய் சுருக்கம் ஏற்பட்டு கூட இந்த மூச்சு இறைப்பு வரலாம். ஏதாவது இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா?
2: டாக்டர் காரைக்கால்ல ஒரு டாக்டர் வனிதா மேடத்திட்ட பார்த்தேன்.
0: சரிங்க.
2: அவங்களுக்கு கிருமி தொல்லை வந்து அதிகமா இருக்கு, 4000 மேல இருக்குன்னு சொன்னாங்க.
0: அலர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கு.
2: ஆமா சார், ஆமா.
0: சரி, ஏதாவது இன்ஹேலர்ஸ்?

0: யூஸ் பண்றீங்களா? நம்ம பம்ப் மாதிரி அடிக்கிறது
1: ஒரு எக்ஸ்போ ஒன்று கொடுத்துருக்காங்க, 250 பேஜ் வந்தா போட்டு இழுங்கன்னாங்க.
0: ஓகே, சரி. நம்ம அலர்ஜிக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அலர்ஜியை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னா பெஸ்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நீங்க எங்கேயாவது வெளில போறீங்க, இப்போ ஒரு டஸ்டான ஏரியாவுக்குலாம் போறீங்கன்னா ஒரு மாதிரி மாஸ்க் போட்டு போங்க. அது மாதிரி வீட்லயுமே முக்கிய காரணம் வந்து இப்ப காலையில எந்திரிச்சோடனே அடுக்கு தும்பல் மாதிரி வரும். அதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க படுக்கிற ரூம்லயே நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ நீங்க

0: மாதிரி வீட்லயுமே முக்கிய காரணம் வந்து இப்ப காலையில எந்திரிச்சோடனே அடுக்கு தும்பல் மாதிரி வரும். அதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க படுக்கிற ரூம்ல நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ நீங்க படுக்கிற ஏரியாவை கொஞ்சம் நம்ம டஸ்ட் இல்லாம கொஞ்சம் கிளீனா பாத்துக்கிறது, அப்புறம் இந்த பெட்ஷீட்டு இதெல்லாமே வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது நம்ம வாஷ் பண்றது. மெயினா இந்த உள்ளன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம உள்ளன் போர்வை இருக்கும்ல, அதுலயே நல்லா சின்ன சின்ன நூல்லாம் அதிகமா இருக்கும். அந்த உள்ளன் போர்வை அவாய்ட் பண்றது, ஒரு காட்டன் போர்வை, இப்போ ஒரு காட்டன் ஸ்வெட்டரு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வீட்டில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் சுத்தமாக தவிர்க்கணும். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ ஊதுபத்திலாம் போட்டால் உங்களுக்கு
1: என்ன சார் பழக்கம் எடுத்துக்கலாம்,
0: கொஞ்சம் நீங்கள் இது மட்டும் ஒரு கூலிங்கான ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா போதும். மற்றபடி உங்களுக்கு எதுனாவது இப்போ ஒரு சில ஃபுட்டு மட்டும் ஏதாவது ஒத்துக்கலாம். இப்போ ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரான் எடுத்துக்கிட்டா, சீ ஃபுட் எடுத்துக்கிட்டா ஒத்துக்காமல் இருக்கும், அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே ஒரு சில இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இதை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது, அதனால அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மாதிரி அந்த இன்ஹேலர்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அது உங்களுக்கு அக்யூட்டா அந்த கெடுதல் எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம இப்ப நிறைய பீப்புளுக்கு வந்து, இப்ப நானே நுரையீரல் மருத்துவதுதான், நான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஹேலர் குடுக்கறேன்னு வைங்க, அது அவங்க யூஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. யூஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. டேப்லெட் போட்டு இருக்கிறதே இருக்கு, நம்ம பஃப் மாதிரியும் இருக்குது சரிங்களா. அது வந்து
1: பாத்தீங்கன்னா
0: பம்ப் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும், அதுவுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெருசா கிடையவே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவ்வளோ நம்ம மெடிசன் சாப்பிடுறோம், அந்த மெடிசனால பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா கூட இந்த பம்புக்கு அந்த அளவு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்ல, அது அடிக்ஷன் எல்லாம் உருவாக்காது. அது நம்ம மக்கள்கிட்ட ஒரு மித் மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் ஸ்பெசிபிக் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்ல. தாராளமா யூஸ் பண்ணலாம்.
2: ஓகே சார், தேவையான விளக்கங்கள் வந்து கேசவன் சாருக்கு கிடைச்சிருக்கும் நம்பலாம். இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: நான் சிவபுரம் இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
3: அதாவது வந்து இப்ப மிளகாய் எல்லாம் அரைக்கிறோம்ல மிஷின், அதுல போனோம்னா நமக்கே ரொம்ப கொஞ்ச நேரம் நிக்கவே முடியலங்க, ஒரே தும்பலா இருக்குது. ஆனா அவங்க பொழுதுக்கும் ஒரு மாஸ்க் கூட இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிற்காலத்துல என்னென்ன மாதிரி பாதிப்பு வரும்? அப்புறம் வந்து இப்ப வந்து சமீப காலமா வந்து நுரையீரல்ல வந்து நீர் கோத்துக்குதுன்னு சொல்றாங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுருங்க. நன்றி.
2: ஓகே சார்.
0: இப்போ நுரையீரல் நீர் கோக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நுரையீரலுக்கு வெளியே நீர் கோக்கிறது இருக்குது, நுரையீரல் உள்ள நீர் கோக்கிறது இருக்குது. இப்போ நுரையீரல் உள்ள நீர் கோக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் நம்ம ஹார்ட்னால தான், ஹார்ட்டு கிட்னினால தான். இப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க பாடியை ரத்தத்தை வந்து ஃபில்டர் பண்ணி வெளில தள்ளுறது. இப்போ இன்கேஸ் கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, கிட்னினால் உள்ள இருக்க நம்ம ஃபில்டர் பண்ணி வெளில தள்ள முடியல அப்படின்னா, அந்த உள்ளே இருக்க நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் தேங்கும், ஹார்ட்டுக்கு அப்புறம் நுரையீரல் உள்ள தேங்கும், அது கிட்னி பிரச்சனைனால வர்றது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதய பிரச்சனை, இப்போ நார்மலாக இருதயம் வந்து பம்பிங் வந்து 60% இருக்கணும், இப்போ ஒரு சில பேர் கம்மியாக இருக்கும், 30%, 25%, 40% அப்படின்னு இருக்கும். இப்போ ஹார்ட்னால பம்ப் பண்ணி வெளியே தள்ள முடியல, அப்போ உள்ளேயே தேங்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேக் ப்ரெஷர் மூலயமா நுரையீரல் உள்ள தேங்கும். இது வந்து நுரையீரல் உள்ள தேங்குறது. இதுக்கு முக்கியமான காரணம் இது ரெண்டு தான், நுரையீரல் உள்ள தேங்கிறதுக்கு இருதயமும் கிட்னியும் தான் முக்கியமான காரணம். நுரையீரலுக்கு வெளியவுமே நீர் கோக்கும், நீர் தேக்கும், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டிபி தான், அது டிபி தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ இதுதான் மெயின் ரீசன் நீர் கோக்கிறதுக்கு.
2: ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த மிளகாய் மில்லுல வந்து எல்லாருமே காட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார்.
0: அது யூஸ்வலா இப்ப அது நம்ம நுரையீரலோட இப்ப ஒரு யூஸ்வலா இதுதான். இப்ப நம்ம சாப்பிடக்குள்ள ஒரு சின்னதா நமக்கு வந்து ஒரு டஸ்ட் போனாலுமே அதை நம்ம காஃப் பண்ணி வெளில தள்ளிடும், ஒரு ஸ்னீஸ் பண்ணி வெளில தள்ளிடும். இப்ப அவர் கேட்டது வந்து முக்கியமா என்னங்கன்னா, அங்கேயே அரைக்கிறவங்களுக்கு இதுவா இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப இப்ப நம்ம இப்ப வெளியில ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து டக்குன்னு அந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போறோம், அப்போ ஒரு சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட் நடக்குது. இப்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வரதுனால நம்ம சச்சின் தும்புறோம். இப்ப அங்கேயே இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அடாப்டேஷன் சொல்லுவோம். இப்ப அங்கேயே இருக்காங்க அப்படின்னா அவர் அந்த என்விரான்மெண்ட்லயே இருக்கிறதுனால அவர் அடாப்ட் பண்ணிப்பாரு. இனிஷியலா ஸ்டார்டிங்ல அரைக்குள்ள ஒரு ஸ்னீசிங் வந்துட்டு இருக்கலாம், ஒரு 2-3 times வரலாம். அதுக்கப்புறம் அவரோட இது வந்து அடாப்ட் பண்ணிக்கும். இப்ப நம்மளோட இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 micrometerக்கு கீழே உள்ள டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நுரையீரல் இருக்க ஃபில்டர் மூலயமாவே அது ஃபில்ட்ரேஷன் ஆகிடும், நுரையீரலை தாண்டி போகாது. அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஃபியூச்சரில்.
2: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமை சூழ்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகள்

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் நோய் மருத்துவர் டாக்டர் அசோக் குமார் செல்வராஜ் அவர்கள். அழைக்கலாம் நேர்களே, சுழி 4368 என்று முன்னணிப்பெண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. டாக்டர், இப்போ வீசிங் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கு. கொஞ்ச நேரம் ஏசியில் படுத்தாலும் சரி, இந்த குழந்தை பருவத்தில் வர்றது வந்து தொடர்ந்து கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஏசி ரூமு கொஞ்சம் அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொடர்ந்து வந்துடுது, அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்தால் போயிடுது. இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு எதனால வருது டாக்டர்?
1: மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குற இஷ்யூ வந்து இது கிளியர் கட்டாக வந்து ஆஸ்துமா தான், பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ பிராங்கியல் ஆஸ்துமா வந்து மெயினாக அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு ஃபேமிலியில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இப்போ ஒரு மதருக்கு வந்து ஒரு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா அவங்களோட சைல்டு ஆஸ்துமேட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு மெயினாக இப்போ நீங்கள் சொன்ன ரீசனும் நீ ஆல்மோஸ்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்போஷர், அந்த ஒரு ட்ரிகர் கொடுக்குறப்ப தான் அந்த ஒரு ஆஸ்துமா வரும். ஆஸ்துமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜிக் ஏர்வே டிசீஸ் தான், அலர்ஜிக் ஏர்வே டிசீஸ். ஒரு அலர்ஜன்னால் நம்மளோட காற்று குழாய் வந்து ஒரு சுருக்கம் அடையுது. அதனால் இப்போ நார்மலாக வந்து காற்று குழாய் வந்து சுருக்கமாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி விசில் மாதிரி சவுண்டு வரும், மூச்சு உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வெளில வர முடியாது. அதுதான் வீசிங்னு சொல்கிறது. ஒரு இப்போ நம்ம ஊதாங்குழலை வச்சு ஊதுறோம் அப்படின்னா ஒரு விசில் மாதிரி சத்தம் வரும். அதே தான் இப்போ நம்ம காற்றுக்குழாய் பெருசாக இருக்கக்குள்ளே சத்தம் இருக்காது, ஈஸியாக உள்ளே யார் போயிட்டு வெளில வந்துடும். அதே சுருங்குச்சு அப்படின்னா மூச்சு உள்ளே போகிறதுக்கு கஷ்டம், வெளில வர்றதுக்கு கஷ்டம், ஒரு விசில் சவுண்டிங்கும் வரும். அதான் வீசிங் பிரச்சனை. இது ஆஸ்துமானால் வர்றது. அலர்ஜி தான் மெயின் ரீசன். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜன் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணுறது தான். இப்போ சைல்டு எல்லாமே நிறைய சைல்டு வந்து ஒரு வீசிங்கோட நம்மள்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இன்ஹேலர்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் இது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அப்போ நம்ம எப்படி அந்த அலர்ஜனை அவாய்ட் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்ததுக்கு சொன்ன மாதிரி தான், உள்ளன் ஸ்வெட் ஷர்ட்ஸு, உள்ளன் பெட்ஷீட்ஸு இதெல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அவங்க படுக்கிற ரூமில் இருந்து வந்து செவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செவரில் வந்து இந்த பிளாக்காக ஃபங்கஸ் மாதிரி வந்திருக்கும். அதெல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர் கிளியர் கட்டாக சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு ரூம் இருக்குது, ஒரு ரூமில் படுத்தால் தான் தொந்தரவாக இருக்குது, இன்னொரு ரூமில் படுத்தால் எனக்கு பரவாயில்ல. இப்போ மெடிசின்ஸை விட நாங்கள் ரூமை ஒரு சில பேருக்கு சேஞ்ச் பண்ண சொல்லுவோம், ஒரு சில பேருக்கு வீடையே சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் தான் அவங்களோட அலர்ஜன் சுற்றிட்டு இருக்கும், அதுதான் அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும். இப்போ இந்த வீட்டில் சாம்பிராணி போடுறது, ஊதுபத்தி போடுறது, ஒரு ஸ்மோக் ஐட்டம்ஸ் வீட்டில் நம்ம போடுறது, அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ யாருக்காது மெயினான இன்னொரு

0: பெட்ஸு பெட்ஸ் வந்து இப்போ இப்போ நான் வந்து இப்போ என்னோட சீனியர் கன்சல்டண்ட்டே சொல்லுவார், இதர் இப்போ பேரண்ட்ஸ் வந்து சைல்டில் கூப்பிட்டு வருவாங்க, அவங்க வந்து கிளியர் கட்டாக கேட்பாங்க, சார் என்னால் பெட்ஸையும் வச்சுக்கணும் ஆனால் என் குழந்தைக்கும் வீசிங் வரக்கூடாது, அது முடியாது. அப்போ அந்த பெட்ஸ்னால தான் உங்களுக்கு அலர்ஜி வருதுன்னா நம்ம இதர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களை மட்டும்தான் வீட்டில் வச்சுக்க முடியும். அது அந்த அலர்ஜனை அவங்க அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜிக்கான மெடிசன் தான், அலர்ஜன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் இது பெட்டராக இருக்கும். அந்த எக்ஸ்போஷர் கம்மியாயிடுச்சுன்னா ட்ரிகர் கம்மியாக இருக்கும், அவங்களோட வீசிங் எபிசோட்ஸ் கம்மியாகும், ஹாஸ்பிட்டலைசேஷன் கம்மியாகும்.
1: கண்டிப்பாக சார், இப்போ பெட்ஸ்னா கூட வாசலோட நிப்பாட்டிக்கலாம், அது வந்து வீட்டுக்குள்ளே வராமல் வச்சுருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
0: அவாய்ட் பண்ணிக்கலாம், வாசலோட வச்சுக்கலாம், வீட்டுள்ள அவாய்ட் பண்ணக்கூடாது, அவங்க படுக்கிற ஏரியாவில் அவாய்ட் பண்ணக்கூடாது, பெட்ஸுக்கு வர, ஏன்னா முக்காவாசி வேறு வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் பெட் எல்லாமே ரூம்ஸ்க்கு வரும், பெட்டில் ஏறி படுக்கும், அதோட ஹேர் தான் ட்ரிகரு, அதோட ஹேரு அதில் நிறைய அந்த உண்ணி மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாமே நமக்கு ட்ரிகர்ஸாக இருக்கும். அதை வெளியில் வச்சுக்கலாம், யார் கலர்ஜி இல்லையோ அவங்க அதில் வெளில வச்சு பராமரிச்சிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நிறைய ஹேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ் போட்டு விடலாம், பெட்ஸுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டோம்னா அந்த முடியோட ஏரில் வர்றது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க அந்த இப்படி அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: கண்டிப்பாக சார். இணைய வரும் நேயர்கள் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார், என்ன சந்தேகம்?
2: அதாவது நான் ஒரு எக்ஸ் வீசிங் சென்டர் தான், இப்போ எனக்கு என்ன டவுட்னா இன்கீலரும் ரொட்டேட் கீலரும் யூஸ் பண்றேன், வெளியூர் டிராவலிங் பண்ணலாமா?
0: கண்டிப்பா, நீங்க
2: பக்கத்துல ஒரு பக்கத்துல வீடு இருக்கு, பகல்லே போயிட்டு வந்துருவேன். அதான் வேற ஆள டாக்டர்
0: வச்சுக்கணும் கண்டிப்பா, நீங்க டிராவல் பண்ணலாம்.
1: ஓகே சார், பாபு சாருக்கு தேவையான விளக்கங்கள் கிடைச்சிருக்கும் நம்பலாம். இனி வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுலமி ராஜா மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: சார்ட்ட பேசலாங்களா?
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார்.
3: ரெண்டு கேள்வி இருந்துச்சு மேடம், அது ஒரு நீங்க கேட்டுட்டீங்க, சிறப்பு வாழ்த்துக்கள். நான் ஆஸ்மா பத்தி கேட்டீங்க, அது நான் கேட்கணும் நீங்க கேட்டீங்க, அதுக்கு சிறப்பான முறையில விளக்கம் சார் கொடுத்துட்டாங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த வந்து இந்த இழப்பு இருக்குல்ல மேடம், இதுக்கு வந்து ஹார்ட் சம்பந்தமா உள்ளதா இல்ல நுரையீரல் சம்பந்தமா உள்ளதா? இது எனக்கு வந்து ரொம்ப நாள் டவுட் மேடம்.
1: என்ன சார், இழப்பா போது ஏறி இறங்கும் போது இறக்குது?
3: ஆமா, இறக்குது மேடம். அதான் இழப்பு, அது இத நடைமுறையில சொன்னவங்களுக்கு
1: நான்,
3: அது வந்து அதாவது இந்த மாடிப்படி ஏறுறது, வேகமா ஓடுறது, இந்த டயத்துல ரொம்ப நமக்கு இழப்பு இருக்கு. இந்த இழப்பு அது வந்து ஹார்ட்டு சம்பந்தமான பிரச்சனை வரதா இல்ல நுரையீரல் சம்பந்தமா சளி கொத்துருக்கனால வரதா என்னங்கறத சார்ட்ட சொன்னீங்கன்னா நாங்க இதை கேட்டுக்கோ மேடம்.
1: கண்டிப்பா சார். இந்த
0: இறை பண்றது மூச்சு வாங்குறதா நீங்க சொல்றீங்க, இப்ப மாடிப்படி ஏறினா கொஞ்சம் ஒரு நாலு படி ஏறினாலே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்ப நீங்க கேட்ட காரணம் வந்து ஒரு நல்ல க்வெஸ்டின். ஏன்னா ரெண்டுத்தினாலையும் வரலாம், ஹார்ட்னாலையும் மூச்சு இறைப்பு வரலாம், லங்ஸ்னாலையும் மூச்சு இறைப்பு வரலாம். நம்ம அதுக்கு டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும், இது இருதயத்தினால வருதா இல்ல நுரையீரல்னால வருதா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இருதயத்தினால வருது அப்படின்னா நாங்க எக்கோ பண்ண சொல்லுவோம், ஒரு சில பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம், அதுல கண்டுபிடிச்சிருவோம் இவருக்கு நுரையீரல் பிரச்சனை இல்ல, இருதயத்தினாலதான் மூச்சு இறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவருக்கு இருதய நார்மலா இருக்கு அப்படின்னா அப்ப லங்ஸ்கான டெஸ்ட், பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், எக்ஸ்ரே பண்ணுவோம், ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவருக்கு எதனால மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம்.
1: ஓகே சார், நிகழ்ச்சிக்காக என்னைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
4: நான் மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: எங்க பையனுக்கு வயசு 32 வயசு ஆகுது, அவர் வந்து இப்ப தூங்கும்போது கொரட்டை விட்டுட்டு இருக்காப்ல, அது பயங்கர சத்தம் வந்துட்டு இருக்கு, அது ஒரு அதை வந்து கொண்ட டாக்டர் காத்துறதுக்கு மூக்குல ஏதோ ஒரு நரம்பு வளைஞ்சிருக்கு, அத ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னாங்க. இந்த ஆபரேஷன் பண்ணாம வேற எதுவும் நிவாரணம் உண்டா இருக்கு?
0: அவரு கொஞ்சம் உடல் வாட்டம் எப்படி இருக்கும், கொஞ்சம் குண்டா இருப்பாருங்களா?
4: கொஞ்சம் பருமனதா இருப்பா?
0: பருமனதா இருப்பாப்ல. சரி, ஓகே. ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பருமனா இருக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய இந்த அப்செக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இப்ப நைட்டு ஃபுல்லாவே ஸ்லீப் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும், கொரட்டை சவுண்ட் அதிகமா வரும், நடுநாள்ல எந்திரிப்பாரு திடீர்னு, தூங்கிட்டே இருப்பாரு திடீர்னு எந்திரிச்சிருவாரு.
4: அதிகமா வருது, அது ஒரு டெஸ்ட் இதாயிருந்தா தும்மல் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு, மருந்து போட்டுக்கிட்டே இருக்காப்ல.

0: மூக்கு தண்டு வளைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்களா?
1: என்னம்மா?
0: மூக்கு தண்டு வளைவா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா?
1: அந்த மூக்குல ஏதோ நரம்பு வளைவா இருக்கு, அது ஆபரேஷன் பண்ணி தான் இது பண்ணனும் அப்படினாங்க.
0: ஓகே, இது நம்ம ஆபரேஷன் பண்ணலாமா வேணாமான்றது இப்ப நம்ம அவர் பார்க்காம சொல்றது ஒரு டிஃபிகல்ட் டெசிஷன். பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஆனா இன் ஜென்ரல் கேட்டீங்கன்னா இப்ப கொரட்டை எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காற்று வந்து இதர் மூக்கால போவோம், மூக்காலதான் இப்ப நம்ம தூங்குக்குள்ள மூக்காலதான் காத்து உள்ள போயிட்டு நம்ம நுரையீரலுக்கு போவோம். இப்ப இன்கேஸ் மூக்கு அடைப்பா இருக்குது, மூக்கு தண்டு வளைவா இருக்கு, இல்ல மூக்குல ஏதாவது ஒரு பாலிப் மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்குது அப்படின்னா காத்தால உள்ள போக முடியாது மூக்கால. அப்ப என்ன பண்ணுவாங்க? மவுத் பிரீத்திங் பண்ணுவாங்க. இப்ப வாயை திறந்துட்டு தான் தூங்குவாங்க. அப்ப ஸ்னோரிங் வர்றது மோஸ்ட் காமனா இருக்கும். இப்ப அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா சர்ஜரி பண்ணா அதுக்கு தீர்வு கண்டிப்பா வரும். தும்மலுக்கு வந்து அது அலர்ஜினாலதாங்கப்பா, அலர்ஜி இஷ்யூனாலதான். இப்ப நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு பேர் அலர்ஜி ரிலேட்டடா நம்மள்ட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. அடுக்கு தும்மல் மாதிரி காலையில அச்சுன்னு தும்பிட்டு இருப்பாங்க. அலர்ஜிக்கு ரைனிடிஸ்னு சொல்லுவோம், அதுக்கு நிரந்தர தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அலர்ஜன்ஸை நம்ம தவிர்த்துடணும். அவருக்கு இங்கேயாவது வெளில டஸ்ட் போறாருன்னா மாஸ்க் போட்டு போக சொல்லுங்க. வீட்லயே அவரோட ரூம்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா கிளீனா வச்சுக்க சொல்லுங்க. பெட்ஷீட்டை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் பகல்ல எல்லாம் சூரிய வெளிச்சம் வரணும் வீட்டுல, அந்த மாதிரி கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க. அலர்ஜிக்கு நிரந்தர தீர்வுன்னு நம்ம கொடுக்க முடியாது.
2: ரவிச்சந்திரன் சார், தேவையான விளக்கங்கள் கிடைச்சிருச்சுன்னு நம்பலாம். நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப யோசிக்கணும் சார். தேவையான அளவுக்கு சூரிய வெளிச்சமும் காற்றும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு இருக்கிற பாதி நோய்கள் வந்து காணாமலே போயிடும். ஃபுல்லாக நம்ம அடைச்சி வச்சுக்கிறோம், ஏசிலேயே உட்காந்துருக்குறோம், நமக்கு என்விரான்மெண்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட் உருவாக்குறதுனால தான் நேச்சர் கிட்ட நம்ம போகும்போது நம்ம வந்து அது வந்து அப்யூஸ் பண்ணுது நம்மளை
0: இல்லைங்களா?
2: என்னை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை சிவபாலன்.
2: சிவபாலன் சார், சொல்லுங்க சார்.
3: அது நம்ம வீட்டுல முட்டை அடைக்கும் போது வீட்டுல தூசு எல்லாம் மூக்குல, அந்த தூக்கம் மூக்குல ஏறணும்னா அன்னைக்கு அன்னைக்கு பூரா உரை இருமல் சளி ரொம்ப தொந்தரவு கொடுக்குது.
2: அடிங்க
3: ஒத்துக்காது உங்களுக்கு இருமல் புட்டு இந்த மாதிரி ஒட்டடிக்கும் போது மாஸ்க் போட்டு அடிங்க. அது மாதிரி மழை காலம் வந்தாலும் இருமல் சளி ஓவர் ஆகுது, ரொம்ப தலை குடிக்க
2: முடியல.
3: இது நம்ம உடல்லையே நுரையில இருக்க பாதிப்பு வருமா?
0: தும்மல் அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு, சளி இருமல் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணும்னா, பெஸ்ட் வந்து நீங்க வீடு கிளீன் பண்ணாம வேற யாரையாவது வீடு கிளீன் பண்ண சொல்லணும். அந்த இப்போ உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அந்த ஒர்க் நீங்க பார்க்க கூடாது. அப்படி இல்ல நான் தான் பார்த்தாகணும் அப்படின்னா ஏதாவது துணி கட்டிட்டோ ஏதாவது மாஸ்க் போட்டுட்டோ பண்ணிதான்
3: மட்டும்தான்
0: அது போட்டு நீங்க பண்ணலாம். அதனால உங்களுக்கு நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. அது அந்த டைம்ல அலர்ஜி கொடுக்கும், அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சளி இருமல், அந்த டைம்ல ஒரு மூச்சு இறைப்பு கொடுக்குமே தவிர நாள்பட்ட பிரச்சனையா அது உங்களுக்கு வராது.
2: கண்டிப்பா சார், நிகழ்ச்சிக்காக என்னை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம், சீமாத்திர கருப்பியாமா.
2: சொல்லுங்க சார்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
4: சார். மழையில ஒரு நாள் கூட மழையில நினைச்சா அப்ப எல்லாம் ஒண்ணும் ஜலி பிடிக்கல சார்.
0: சரிங்க.
4: இந்த நாளைக்கு முன்ன வண்டியில போனா காத்துல போனா ஜலி பிடிச்சிட்டு அப்படி சும்மா இருக்கு சார்.
0: சரி, ஓகே. அது எல்லாருக்குமே ஒரு காமனான தொந்தரவு தான். ஒரு எல்ஆர்டிஐ மாதிரி சொல்லுவோம், எல்ஆர்டிஐ ஒரு யூஆர்டி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்டா இது வந்து வைரலா தான் ரீசனா இருக்கும். இது இப்ப அவருக்கு ஒரு மழை காலத்துல இந்த ஸ்வைன் ஃபுளூ ஸ்ப்ரெட் ஆகுறது, H1N1 கோவிடுமே ஒரு கைண்ட் ஆஃப் வைரஸ் தான். அது மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஃப்ளூ வைரஸ்னால வர்றது தான். அதுவே ஒரு ஒரு பாராஸ்டமால் அந்த மாதிரி ஒரு 3-4 டேஸ்க்கு அவங்க எடுத்துக்கிட்டு இது பண்ணாலே போதும். ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட ஒரு டைம்ல தேவைப்படாது. வைரலா இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட தேவை
2: தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க சார்?
0: சால்ட் வாட்டர் கார்க்லிங், தொண்டை கரகரப்பா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு மிதமான சூட்ல ஒரு கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைம்ஸ் வந்து வாய் கொப்பளிக்கலாம். ஒரு ஸ்டீம் இனலேஷன் காலையிலயும் சாயங்காலமும் ஒரு மிதமான சூட்ல, வெறும் அதுல எதுவுமே மருந்து எதுவுமே போட வேணாம், வெறும் அந்த ஸ்டீம் மட்டும் இனேல் பண்ணாலே போதும். அதெல்லாமே கொஞ்சம் அந்த த்ரோட்டுக்கு வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டட் மாதிரி இருக்கும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான், முக்காவாசி வைரல்னால வர்றது தான். ஆன்டிபயோட்டிக் மெடிக்கேஷன் கூட தேவைப்படாது. ஃபீவர் இருந்தா மட்டும் பாராசிட்டமால் கொடுக்குற மாதிரி இருக்கும்.

0: சார், அதாவது வண்டியில் போகும்போதும் போது இப்போ வரக்கூடியது ஆடி மாதம், அதனால் கருப்பையா சார் வண்டியில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் ஹெல்மெட்டு கொஞ்சம் மாஸ்க் எல்லாம் போட்டு போனீங்கனாவே இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து நீங்கள் தடுத்துடலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11:30.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
7: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
8: மல்லிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
7: சோஃபா பீரோ டே.
8: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
7: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
8: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலகந்த நல்வாழ்த்துக்கள்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் நோய் மருத்துவர் டாக்டர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள். அழைக்கலாம் நேர்களை 43-68 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8 அல்லது 2-9-9-5-8. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: வணக்கம்மா.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
9: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவிரம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், சொல்லுங்க சார்.
9: ஐயா நலமா இருக்காங்களா?
10: நல்லா இருக்கேங்க சார், சொல்லுங்க.
9: ஐயா பொதுவாக இப்ப வண்டியில போறேன்னு வச்சுங்க ஐயா, ஒரு போயிட்டு வந்தா உடனே சளி பிடிச்சு,
10: ஓகே,
9: உடனே குடிக்க கூடாது ஐயா.
10: போட்டு அவசியம் போடணும்.
0: நீங்க நேயரா இருக்கீங்க, நீங்க சொல்லவே கூடாது. இது கண்டிப்பா வண்டினாவே ஹெல்மெட் இல்லாம நம்ம எடுக்கவே கூடாது, சரிங்களா? அது உங்களுக்கு ரெண்டு விஷயத்துக்கு, உங்க உயிருக்கும் பாதுகாப்பு, உங்க மூச்சுக்கு, அப்புறம் இப்ப வரக்கூடிய சீசன்ஸ்க்கும் அது வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும், சரிங்களா? இனிமே வந்து ஞாபகமா போடுங்க சார், ஓகேவா?
9: நன்றிங்க
0: ஐயா. இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
11: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க சார்.
11: வணக்கம் டாக்டர்.
10: வணக்கம் சார், சொல்லுங்க.
11: அதாவது எனக்கு வந்து ஈசிங் இருக்கு டாக்டர்.
10: ஓகேங்க.
11: நான் வந்து இந்த ஏராகாற்றுங்கறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
10: சரி.
11: அது வந்து ஒரு மாத்திரை போட்டு இழுத்தோம்னா சில மணி துளிகள் தான் கேக்குது, மற்ற டைம்ல கேட்க மாட்டேங்குது. அடிக்கடி
10: ஏற்படுதுங்க.

0: அப்படின்னா அவங்க நுரையீரலோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து காமிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்னலர் எடுத்த பிறகு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அதையுமே நம்ம அந்த டெஸ்ட்ல பார்க்கலாம். அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உங்க மெடிசின்ஸை மாத்தி கொடுக்கணுமா அதை எல்லாமே நம்ம சொல்ல முடியும். இப்போ உங்களோட நுரையீரல் மருத்துவர்கள் நீங்க அணுகி கட்டாயமா அந்த டெஸ்ட் பண்ணிக்கிறது அவசியம். நீங்க ரெகுலரா இன்னைலருமே ரெகுலரா யூஸ் பண்ணும். நீங்க அதனால எனக்கு சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இன்னைலர்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்.
1: ரெகுலரா யூஸ் பண்றேன் சார். அதான் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வருதுன்னு சொல்ல முடியாது. தூங்கி நைட்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும்
0: வரலாம். முன்னாடி நம்ம பேசின மாதிரி இப்போ ஒரு ஹாஃப் அன் அவரா பேசிட்டு இருக்கோம். அந்த அலர்ஜி எக்ஸ்போஷர்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எதனால வருது அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. இப்போ ஒரு சில பேருக்கு எனக்கு இந்த ரூம்ல
1: கூட இறப்பு வந்துருது, இருப்பு வந்துருதுங்கய்யா.
0: என்ன சின்ன
1: தூக்குனா கூட அந்த இருப்பு வந்துருது.
0: வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
1: அணுகுங்க.
2: சரிங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ட்ரபிளும் இல்ல. ஆனா என்னோட சக வயது நண்பன் ஒருத்தனுக்கு வந்து எந்த பழக்கமும் இல்ல, ஒரு காத்தோட்டமான ஒரு சூழல்தான் இருக்கான். அவனுக்கு பெரும் நுரையீரல் பாதிப்பு வந்து ஒரு மாதம் ஒரு மருந்து சாப்பிடுற நிலைமையில இருக்கு.
0: என்ன பாதிப்பு இல்ல, என்ன பாதிப்பா இருக்குன்றீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு?
2: அவருக்கு மூச்சு விட முடியாம கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு. அவருக்கு 60 வயசு ஆகுது.
0: சரிங்க.
2: அவரோட
0: கேள்வி எனக்கு சரியா புரியல. என்ன
3: கேக்குறாருன்னா, திருப்பி ஒரு வாட்டி வந்தா கூட நல்லா இருக்கும். எனக்கும் வந்து ஒரு மாதிரி குழப்பற மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லங்க, டிஎஸ் பாலுவையா திருப்பி ஒரு நாள் ஒரு வாட்டி வந்து முயற்சி பண்ணுங்க. இனிய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
3: சொல்லுங்க சார்.
4: அலர்ஜிங்கிறது மேடம் பரம்பரை வியாதியா? அதாவது தாய்க்கு இருந்தா பிள்ளைகளுக்கு வருமா? அடுத்தது அலர்ஜியில அதெல்லாம் சொன்னாங்க, நுரையீரல்ல நீர் கோத்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன மேடம்?
3: இது முன்னாடியே சொல்லிட்டாங்க சார், நீர் கோக்குறத பத்தி முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு வரீங்களா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, இப்பதான் கேக்குறீங்க.
4: வச்ச மேடம், வேற ஒண்ணும் இல்ல.
3: ஓகே சார், ஓகே சார். பரவாயில்ல,
4: உங்களுக்கு மேடம் ஒரே சின்ன கேள்வி மேடம். அதாவது வந்து அலர்ஜிக்கு என்னென்ன காய்கறிகள் வந்து ஒத்துக்காது மேடம்? அதை வந்து சொல்லுங்க.
3: இப்போ நீங்க ஒரு காய்கறி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒத்துக்கலனா அந்த நீங்க விட்டுற வேண்டியதான். இப்போ பொதுவாக இப்போ எனக்கு வந்து பப்பாளி ஒத்துக்காது, ஆனால் தர்பூசணி ஒத்துக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து தர்பூசணி ஒத்துக்காது, பப்பாளி ஒத்துக்கணும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? பொதுவாக நீங்கள் கேட்குறீங்களோ, பொதுவாக நீங்கள் கேட்குறீங்களோ.
0: பிரிஞ்சல், இந்த நம்ம கிரவுண்ட் நட்டு கடலை, இதெல்லாமே ஒரு சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேருக்கு அலர்ஜியாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதில் நிறைய விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம்.
3: கண்டிப்பாக சார். இனி வரும் அடுத்த நேரம்

0: வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஜோதி அன்னப்பன்பட்டையில இருந்து தோழி.
0: சொல்லுங்கம்மா.
1: என் பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. காலையில ஏஞ்சோன்னா தும்மிட்டு இருக்கு. டெய்லி ரெகுலரா வந்து நைட்ல டேப்லெட் போட்டுக்குது தும்மலுக்காக. டேப்லெட் போடாட்டி சளி உருவாயிடுது, நெஞ்செல்லாம் அணைக்குதுங்கிறது, மூச்சு விட சிரமப்படுது. நம்ம தினமும் டேப்லெட் எடுக்கிறதுனால பக்க விளைவுகள் ஏற்படுமா? சின்ன பிள்ளையா இருக்கு.
0: அப்புறம் ஜோதிமா, பாப்பாக்கு என்ன வயசு ஆகுது?
1: 17 பிளஸ் டூ படிக்குது.
0: பிளஸ் டூ படிக்கிறாங்க. டெய்லி தலை குளிப்பாங்களோ?
1: இல்ல, வாரத்துக்கு ஒரு நாள்.
0: வாரத்துல ஒரு நாள் தான். ஓகே
2: டாக்டர். டெய்லியும் நம்ம மெடிசன் போடுறதுனால சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றது தான் பயப்படுறாங்க. அலர்ஜிக் தான் மாத்திரை போடுறாங்க. அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தான் அது. நம்ம அது மாத்திரை ரெகுலராக சாப்பிட்றது. இப்போ அலர்ஜிக்கான மெடிசன் நம்ம ரெகுலராக கொடுக்க மாட்டோம். இப்போ ஏன்னா ஒரு 5 டேஸ்க்கோ ஒரு 10 டேஸ்க்கோ அந்த மாதிரி தான் கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி டெய்லியும் தேவைப்படுதுன்னா அவங்களும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அலர்ஜன்ஸ் அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரூம் உள்ளதாக இருக்குது. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே அடுக்கு தும்பல் அச்சுன்னு கண்டினியூஸாக ஒரு 15 வாட்ஸ் தும்பிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நைட் அந்த ரூமில் இருக்க அலர்ஜன்ஸ் எல்லாமே போய் மூக்கில் உட்காந்துக்கும். எந்திரிச்ச உடனே கண்டினியூஸாக ட்ரிகர் பண்ணிட்டு அவங்களுக்கு இதாகும். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ரூம் என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, எந்த அளவுக்கு டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கணுமோ அதை பண்ணுங்கள். உள்ளன் ஸ்வெட்டரு உள்ளன் பெட்ஷீட்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். பில்லோ எல்லாமே கூட ஒரு உள்ளனில் எல்லாமே ஒரு காட்டனில் இருக்கலாம். பெட்ஷீட் வாரம் 2 முறை நல்லா வாஷ் பண்ணிடணும். சூரிய வெளிச்சம் வர்றது, காத்தோட்டமாக இருக்கிறது, இதெல்லாமே பண்ண சொல்லணும்.
0: கண்டிப்பா ஜோதிமா, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். பண்ணிட்டு இருக்கீங்கல்ல?
1: அப்படிதான் பாத்துட்டு இருக்கு. அதனால நிக்க மாட்டேங்குது.
0: ஓகேமா, பரவாயில்ல. இதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் நம்ம வந்து சுடு தண்ணிய வந்து குடிக்க வந்து பழக்குங்க.
3: சொல்லுங்க. இந்த இருமல் வந்து என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேங்குது. இருமல்
0: எந்த மாதிரி இருமல் சார்? வரட்டு இருமல்?
3: வரட்டு இருமலா இருக்குது. அது என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இருமல் போகவே மாட்டேங்குது. அது அது வேற எனக்கும் முறையில இந்த இருமல போக்கலாமா? இந்த அப்படி
0: இருமலுக்கு
2: நல்ல ஒரு கேள்விங்க. இருமல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 14 நாளுக்கு மேலே இருமல் இருக்குது அப்படின்னாலே நம்ம நுரையீரலில் செக் பண்ணிக்கிறது அவசியம். ஏன்னா இருமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரல் டிசீஸ் எல்லாத்தையுமே இருமல் காஸ் பண்ணும். அலர்ஜிக் ஏர்வே டிசீஸ்லேருந்து ஆஸ்துமா, COPD, நிமோனியா, TB, லங் கேன்சர், எது வேணாலும் ILD சொல்லுவோம், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ். இந்த ஒரு சில புறானால கூட நமக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நியூமோனைட்டிஸ் வரும். இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும் இருமலுக்கு. ஒரு 14 டேஸ்க்கு மேலே காஃப் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, நிற்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம நுரையீரலில் செக் பண்ணிக்கிறது அவசியம். இப்போ ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம் எதனால் ஒரு இருமல் வருது அப்படின்னு சொல்கிறது. அதனால் செக்அப் பண்ணிக்கிறது அவசியம் 14 டேஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா.
0: கண்டிப்பாக சார். இன்னைய வரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: குத்தாலம் புகழேந்தி.
0: சொல்லுங்க சார்.
4: வெயில்ல போயிட்டு வந்து சாயந்தரம் நேரத்துல அந்த தண்ணியில குடிச்சாலும் சளி பிடிக்குது. ஒரு நாளைக்கு 2 டேஸ் குடிக்கலாம். வெயில்ல திரும்பி வெயில்ல போயிட்டு வந்தாலே பச்சை தண்ணி குடிச்சிட்டு 5 மணிக்கு குளிச்சாலும் அது சளி பிடிக்குது.
0: நீங்க வேர்வையோட குளிச்சிருப்பீங்க?
4: ஆமா.
0: கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா கொஞ்சம் சளி பிடிக்கிறது வந்து கட்டுப்படியாகும் இல்லைங்களா? டாக்டர் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார்.
2: மேடமும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ 2 வாட்டி குளிக்கிறது வந்து தப்பு இல்லைங்கய்யா. அதுதான் இப்போ வந்து இமீடியட்டாக நீங்கள் குளிக்காமல் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. மிதமான ஒரு வார்ம் வாட்டர் வச்சு குளிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock 7 o'clock டைம். இப்போ பச்சை தண்ணியில் குளிக்காமல் ஒரு மிதமான வார்ம் வாட்டர், ஒரு ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம சூடு பண்ணி ஒரு மிதமான வார்ம் வாட்டரில் குளிச்சோன்னா பெட்டராக இருக்கும்.
0: கண்டிப்பாக. இன்னைய வரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: பாதிப்பு ஏற்படலாங்களா?
2: கண்டிப்பாங்க சார்.

0: பண்ணலாம். இப்ப ஒரு ஆஸ்துமா மாதிரி இருக்கு, ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சஜஸ்டே பண்ணுவோம், ஊதுவத்தி சாம்பிராணி கொசுவத்தியை தருது, அந்த புகையெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது அவசியமா பெட்டர் தான். அதனால இப்போ கொசுவத்தினால வர அந்த புகையினால கூட அது ஒரு காற்று மாசுபாடு ஏற்படுது, அதனாலுமே நுரையீரல் புற்றுநோய் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அதனால அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். பெட்டர் டு யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ், மஸ்கிட்டோ பேட்டு, இதெல்லாமே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஊதுபத்தி யூஸ் பண்ணுறது, ஈவன் அந்த நம்மளோட அந்த லிக்விட் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலுமே பெட்டர் தான்.
1: அதாவது கொசுவலை பயன்படுத்திக்கோங்க, பேட் பயன்படுத்தி நீங்கள் வந்து சுற்றி வந்து கொசுவை அடிச்சுக்கோங்க,
0: தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் நம்ம சுற்றி உள்ள ஏரியாவில்.
1: கண்டிப்பாக சார், அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கூட அந்த அவுட்லெட் இருக்கும், அங்கே தண்ணி தேங்கும், அங்கேயும் வந்து ஏடிஸ் கொசு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே ஓரளவு வந்து நம்ம கொசுவத்திக்கிட்ட இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: ஆஞ்சவரம் பண்ணிருக்கேன். மாசம் மாசம் ஒரு 9,000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ஆக போதுமா? நான் ஆபரேஷன் சென்ட் வச்சிருக்கேன், ஆஞ்சவரம் பண்ணி சென்ட் வச்சிருக்கு. ஒரு போன வருஷம் 7 மாசம் தான் ஆபரேஷன் பண்ணி சென்ட் வச்சது. இந்த மாத்திரை தான் கண்டினியூவா போது, ஒவ்வொரு மாசம் நான் செக்அப் போகும்போது அதே மாத்திரை தான் கண்டினியூ பண்ண சொல்றாங்க. ஆனா மாசம் வந்து 9,000 ரூபாய் ஆகுது, எதுவும் குறைச்சு சாப்பிட முடியுமா? பட்ஜெட் அதிகமா இருக்காங்க, கொஞ்சம் சிரமமா இருக்கு.
1: சார், நீங்க ஸ்டண்ட் வச்சிருக்கீங்க சார், குறைச்சிங்கன்னு எங்களை உங்க ஆயுள் குறைஞ்சிரும்
0: இருக்கு. நிறுத்தக்கூடாது.
1: இனி வரும் அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்பாக

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
4: சோஃபா பீரோடே
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் நோய் மருத்துவர் டாக்டர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த நேயர்கள் வருக, வணக்கம். சொல்லுங்க சார்.
8: டாக்டர் நிறைய விளக்கம் தெளிவா சொன்னாங்க. எனக்கு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ரெண்டு கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து நுரையீரல் வந்து உள்ள என்ன எடுத்துக்குது, வெளியில என்ன கொடுக்குது, அங்க என்ன நடக்குது. ரெண்டாவது கேள்வி, இது வந்து அட்மாஸ்பியரோட சம்பந்தப்பட்டதுனால நம்ம எப்போதுமே வெளியில

0: இருக்கிறதுல வெளியில இருக்கும்போது உங்களுடைய செயல்பாடும் ஏசி ரூம் இருக்கும்போது அவருடைய செயல்பாடும் எப்படி இருக்கிறது? ஏன்னா நிறைய பேர் இப்ப ஏசி ரூம்ல அடிபட்டு அலங்கு அடிமையாக கிடக்கிறோம். அப்புறம் வெளியில கிடக்கும் போதும் பிரச்சனை என்னன்னா, வெளியில இருந்தாலும் சுற்றுப்புறத்துல எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு, அவங்களுடைய விஷவாயு எங்களுக்கு வந்து தாக்குது. சோ இது வந்து நுரையீரல்ல எந்த அளவுக்கு பாதிக்குது? அப்ப ஆக்சிஜன் லெவல், ஆக்சிஜன் எந்த இடத்துல நல்லா கிடைக்கும், பியூரான ஆக்சிஜன் எந்த சூழ்நிலையில கிடைக்குங்கிறது டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லும்.
1: கண்டிப்பா
2: அவரு கேட்டது நல்லா கொஸ்டிங்க. ஆக்சிஜன் தான் நம்ம உள்ள எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு தான் வெளில விடுறோம். இப்ப நம்ம இது முக்கியமா அவர் கேட்டது, எல்லார் வீட்லயுமே ஏசி இருந்தா நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்றது. அது ஏர் பொல்யூஷன், அதை நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு மெயினா சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளான்டிங் ட்ரீஸ் தான். ஏன்னா ட்ரீஸ் தான் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குறது. நம்ம வீடை சுத்தி நம்ம மரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும்.
1: ஓகே சார், அதாவது பிளான்டிங் ட்ரீஸ் மட்டும் தான் இதுக்கான நிரந்தர
2: சொல்யூஷன், வேற எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா காற்று மாசுபாடு அது நம்ம கையில இல்ல, நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ட்ரீஸ் பிளான் பண்றோம் அப்படின்னா, இட் வில் ரெடியூஸ் த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். நம்ம அந்த காற்று மாசுபாடு வந்து அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தான் நம்ம எவ்வளவு காற்று மாசுபாடு இருக்கு அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா நமக்கு காட்டும். அப்ப அதுக்கு நம்ம ட்ரீஸ் நிறைய பிளான் பண்ண இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிரும். இப்ப அதிகமாகுது அப்படின்னா காற்று மாசுபாடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம்.
1: கண்டிப்பா சார், இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: காலை உணவு குறிக்கொள்வது நோஜிஹான் பேசமா, பூந்தோட்டத்துல இருந்து சகோதரி.
1: சொல்லுங்கம்மா.
3: டாக்டர் வணக்கம்
2: குறிக்கிறேன்.
3: இப்ப வந்து இது நுரையீரல் வந்து ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கொதிக்க டீயா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் கொதிக்க கொஞ்சம் ஆற விட்டு குடிக்க மாட்டாங்க. கொதிக்க உள்ள இறக்கும் போது அந்த நுரையீரல் வந்து சுடுறது நமக்கே தெரியும். அதனால எதுவும் ஃபால்ட் ஆகுங்கயா ஆகுங்களாயா?
2: இல்லைங்க மேடம். என்ன நம்ம எது சூடா குடிச்சாலுமே நம்ம உணவு குழாய்க்கும் உணவோட அட்ராக்டுக்கும் தான் போகும். அதுக்கும் நுரையீரலுக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. அதனால இந்த சூடா குடிக்கிறதுனால நுரையீரல் பிரச்சனை எதுவும் வராதுங்கம்மா, அதனால பயப்பட வேண்டாம்.
3: இன்னொரு கேள்விங்கய்யா, நுரையீரல் வலி என்று சொல்கிறார்களே, அந்த நுரையீரல் வலியினால் எப்படி நாம் உணர்வது?
2: நுரையீரல் வலிங்களா? நுரையீரல் வலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாசத்தினால அல்ட்ரா ஆகாது. இப்ப இதே நுரையீரல்னால வலி கொடுக்குது அப்படின்னா, நம்ம இழுத்து சுவாசம் வந்து மூச்சு நல்லா உள்ள இழுக்குள்ள ஒரு பெயின் வரும். அந்த மாதிரி வருதுன்னா அது நுரையீரல்னால வர்றதுக்கான வலி, ப்ளூரைட்டிக் செஸ்ட் பெயின் அப்படினு சொல்றோம்.
1: நன்றி. இனி வரும் அடுத்த நேயர். வருக வணக்கம்.
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபராஜபுரம் மாவந்திக்குவார்.
1: சொல்லுங்க சார்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நுரையீரல் ஆரோக்கிய பாதுகாப்புக்கு வழிமுறைகள் சொல்லுங்க, டிப்ஸா சொல்றீங்க, கேளுல கேட்கிறேன்.
2: சரிங்க சார், இப்போ இவ்வளவு நேரம் நம்ம அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட ஏன்னா சுவாசம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம 25,000 முறை உள்ள சுவாச்சிட்டு இருக்கோம், மூச்சு உள்ள எடுக்கிறதும் உள்ள வெளில விடுறதும். ஏன்னா இது என்விரான்மெண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம என்விரான்மெண்ட் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஸ்மோக்கிங் யார் யார் ஸ்மோக் பண்றாங்களோ இன்னைக்கே அவாய்ட் பண்ணும். ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்ணாதாங்க, ஸ்டார்டே பண்ணக்கூடாது. ஸோ அவாய்ட் ஸ்மோக்கிங், அதான் முதல் இது. அப்புறம் காற்று மாசுபாடு எங்க அதிகமா இருக்கும் அந்த ஏரியாவுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, நம்ம மாஸ்க் போட்டு போகலாம். ஒரு சாதாரண ஒரு 3 layer மாஸ்க் அது கூட நம்ம போட்டு நம்ம ஒரு காற்று மாசுபாடு அதிகமா உள்ள ஏரியாக்கு போறோம், இப்போ ஒரு டிராஃபிக்ல போறோம் அப்படின்னா மாஸ்க் போட்டு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அது ஒரு காரணம். இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பாசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப டேஞ்சரஸ் தான். நான் ஸ்மோக் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டு தான் ஸ்மோக் பண்றாங்க, நான் பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னா அதுவுமே டேஞ்சரஸ் தான். அதே மாதிரி வீட்டில் யாரும் நம்ம இந்த ஒரு ஸ்மோக்கி ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரை டு அவாய்ட். ஸோ இதெல்லாம் அப்புறம் ட்ரீ பிளான்டேஷன், அதுதான் நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் கொடுக்கும். நம்ம இருக்கிற வீடை சுற்றி ஒரு மரம் வளர்க்குறது இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் டிப்ஸ் டு கீப் அவர் லங் ஹெல்த்தி.
1: கண்டிப்பாக சார். இனி வரும் அடுத்த நேயர். வருக வணக்கம்.
5: விரும்பல கொஞ்சம் பிரச்சனை மட்டும் சொல்றேன் டாக்டர் கிட்ட.
1: சொல்லுங்க சார்.
5: என் பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருத்தர் வந்து புற ஏறுது. அந்த புற ஏறும் போது பாத்தீங்கன்னாக்கா மூச்சு விட முடியல. டாக்டர் மேடி சொன்ன மாதிரி ஒரு விசில் மாரி ஒண்ணு உருவாது, காலை தலைய கீழே குனிஞ்சுக்குது, நிமிர கூட முடியல, இரும முடியல.
1: சாப்பிடும் போது வருதா?
5: டாக்டர்

0: முக்கியமான கேள்வி இது. ரெண்டு காரணத்தினால வரும். ஒரு சில பேர் ஆங்ஸைட்டினால இருக்கும், அது மேஜரான இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இப்போ ஒரு சில பேர் ஆங்ஷியஸா ரொம்ப ஃபாஸ்டா தண்ணி குடிக்கிறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட்றாங்க அப்படின்னா புறையறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா அது ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னொரு பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்புல இருந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி அடிக்கடி ஆகுது அப்படின்னா நம்ம உணவு குழாய்க்கும் நம்ம காற்று குழாய்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு மருத்துவர் அணுகி ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது, ஒரு சில பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்து அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ட்ரக்கியோ இசோஃபிஜியல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம், சாப்பிடக்குள்ள இருமல் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இப்போ சின்ன வயசுல இருக்குந்தே அந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா அவசியமா பக்கத்தில் உள்ள மருத்துவர் அணுகி நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, எப்போதும் அந்த மாதிரி வர்றதில்ல, எப்பயாவது ரொம்ப பதற்றமா சாப்பிடக்குள்ளதான் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நம்ம ஒரு ரீகவுன்சிலிங், ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்து நம்ம பொறுமையா எது இன்டேக் பண்ணாலுமே கொஞ்சம் பொறுமையா நிதானமா எடுக்க சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ணலாம்.
1: இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு 8-9 நாள் இருக்கும், தூங்கிட்டு இருக்கும் போது டப்புன்னு புறையடிச்சு, அதுக்கு அப்போதைக்கு வந்து நம்ம வந்து முதல் உதவி நம்ம என்ன செய்யலாங்கிறத மட்டும் சொல்லுங்க.
0: தூங்கிட்டு இருக்கும்போது புறையிறது, இப்போ புறையிறது அப்படின்னாலே நம்ம ஏதாவது சாப்பிட்றத தூங்கிட்டு இருக்கும்போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ இசோஃபிஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்ற. நம்ம எகு தளிப்பை தான் நீங்கள் புறையிறதுன்னு கூட சொல்கிறீங்களன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப அந்த எகு தளிப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப காரமான ஐட்டம், ஸ்பைசி திங்ஸு, ரொம்ப சோராக இருக்கிற, ரொம்ப புளிப்பாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். காரம் புளிப்பை அவாய்ட் பண்ணிக்கணும். நைட்டு சாப்பாடு ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். 7-7.5 முடிச்சிட்டோம் அப்படின்னா இமிடியேட்டா சாப்பிட்டு உடனே படுக்கூடாது. ஒரு 2 hours கேப், நம்ம ஸ்லீப்பிங் டைமுக்கும் நம்ம நைட்டு சாப்பாடுக்கும் ஒரு 2 hours கேப் கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க ஸ்லீப் போறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் ஒரு 2 pillow வச்சு கூட தூங்கலாம், கொஞ்சம் ஒரு சாய்வுல தூங்கினாங்கன்னா பெட்டரா இருக்கும், பிளாட்டா இல்லாம.
1: இல்ல சார், அந்த இறமும் சார் மூச்சு விட முடியல, உயிர் போறதுக்கு உள்ள சூழ்நிலை ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுது. அந்த இடத்துல முதல் உதவி நாங்க என்ன செஞ்சுட்டு ஆஸ்பத்திரி போகணும், அதுக்கு அதை மட்டும் சொல்லுங்க.
0: முதல் விதி இமிடியேட்டா நம்மளால வீட்டுல எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, பிரீத்திங் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நீங்க இமிடியேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அழைச்சிட்டு போய் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்கணும். எதனால இந்த மாதிரி அடிக்கடி வருது அப்படின்றத நம்ம கட்டாயம் டெஸ்ட் பண்ணி பாக்கணும்.
2: உணவு முறை வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணி பாருங்க சார். அதிகமா மசாலா ஐட்டம்ஸ், இயற்கை உணவுகள், ஒரு வேளைக்கு அவல் வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பொரியல் வறுவல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பொரியல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து சத்துள்ளதா, இப்ப சாப்பிட்ற உணவே சத்துள்ளதா மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மருத்துவர் அணுகுனாதான் உங்க பாப்பாக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார்.
1: நிறைவு
2: பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா நேயர்களுக்கு நுரையீரல ஆரோக்கியமா வச்சிருக்க என்னென்ன ஆலோசனைகள் சொல்லலாம் சார்?
0: நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப டிஸ்கஸ் பண்ண அந்த டிப்ஸ் தான். ஸோ அவாய்ட் ஸ்மோக்கிங், அது நம்பர் 1. ஸோ யார் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ இன்றைக்கே விட்டுறணும். இப்போ இல்லை இனி ஸ்டார்ட் பண்ணல, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். பேசிவ் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுவோம். நம்ம யாராவது பக்கத்தில் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா கூட நம்ம தள்ளி போயிடணும். ஏர் பொல்யூஷன் நம்ம கையில் கட்டுப்படுத்த முடியலனாலும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாஸ்க் போட்டு போகிறது இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வீட்டில் ட்ரீ பிளான்டேஷன்ஸ் இதெல்லாமே அவசியம். ஸோ இதெல்லாமே வச்சுக்கணும்னா இதெல்லாம் ஒரு பேசிக் டிப்ஸ் ஃபார் லங்கை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக.
2: கண்டிப்பாக சார், பிராணாயாமம், யோகா அதெல்லாம்
0: பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான், அதெல்லாம் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு சில பேருக்கு நாங்கள் ரொம்ப அது இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பட் அதர்வைஸ் நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நல்லது தான். இட் இஸ் நம்மளோட இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாமே அதை ட்ரெயின் பண்ணும். பேசிக்கலி நம்மளோட இந்த ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம்.
2: கண்டிப்பாக சார், 1 மணி நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக ஆலோசனை தந்தீங்க சார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தந்தார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் நோய் மருத்துவர் டாக்டர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள்.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி நேர்களை உங்களை அசையாமல் அசர் வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. நேர்களை தடம் என் 100.3 வருகிறது. இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம்ல ஒளிபரப்பாக போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். இன்றைக்கி ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. திருவாரூர் சீமாட்டு சில்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மலிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. நேர்களே, சிந்தனை அரங்கம் என்று நண்பர்கள் 12:10, இதில் பயணம் தந்த பாடம் என்ற பொருளில் நேர்களே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி டி தாஷ்விகா. 12:55 பணி செய், 1 மணிக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் தேன்மழை.

0: மெல்லிசை உழைக்கும் 1:55 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதல்ல நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்ல மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MK தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் LSC. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் LSC. 4 மணிக்கு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி. காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசத்யா ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. அலையூசை அடிக்கும் 5:15 விளக்கேற்றும் வேலை 5:30 பன்னிசை ஒழிக்கும் 6 மணிக்கு 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே வாழும் ஒரு வகை மீன் உண்டு, இதை லங் ஃபிஷ் என்று சொல்வார்கள். இது கடுமையான வறட்சி தாக்கும் போது அங்குள்ள சேற்றில் தன்னை புதைத்துக் கொள்ளும்.
0: லைட் ஹவுஸ் ஒழிக்கும் 6:25 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, இதில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: இந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கூச்சம் தான் இருக்கும், வல்ல போய் சாப்பாடு மாட்டலாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும்
3: சாப்பிடும்போது நமக்கு கூசுற மாதிரி இருக்கும்.
2: அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நார்மல் ஃபில்லிங்கே பண்ணிட முடியும். எப்போ உள்ளார பல்லுக்கு உள்ள நரம்ப போய் தொடுதோ அப்போ ஷார்ப் பெயின் வர ஆரம்பிக்கும். எப்பப்பெல்லாம் பெயின் வரும்னா, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா பெயின் வரும், சில்லுன்னு சாப்பிட்டா பெயின் வரும், பெயின் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகும். இந்த ஸ்டேஜ் வந்து அக்யூட் பல்பைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்லையும் ஓரளவு நீங்கள் வந்து காட்டிட்டீங்கனாலே எக்ஸ்ரே பார்த்துட்டு பல்லோட வேறுகிட்ட இருந்துச்சுன்னா வேறு சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: இசை துறையை உழைக்கும் 6:45 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் ஆடிப்பட்டம் தேடி விதை. திருவாரூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நீதிமாணிக்கம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் காற்றில் உரம் காணும். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் உரம் காணும். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
4: ஆண் பிள்ளைகள் அபாயத்துக்கு உட்பட வேண்டியவர்கள்தான். வீர சௌரிய பராக்கிரமங்களின் இணையில்லாதவன் என நீ புகழ் பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை.
0: 9:30 மல்லிகா பர்னிச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜபகர் அவர்கள். 10 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இரவு மலரும். 10:30 இரவு மலரும் தொடரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

இதுவரை தடம் என் 100.3 ஒலித்தது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நிகழை இணைந்தும் மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழை இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் செட் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஆர் ட்ரூ வைப்ரண்ட் டெமோக்ரசீஸ் டு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டிஸ் அண்ட் டு சிக்னிஃபிகண்ட் ஓஷன் பவர்ஸ் ஹூர் ஷேர்ட் வேல்யூஸ் அண்ட் காமன் வேர்ல்ட் வியூ கண்டினியூ டு ஸ்ட்ரெங்தன் மியூச்சுவல் ட்ரஸ்ட் பிட்வீன் த டூ நேஷன்ஸ். ஸ்பீக்கிங் அட் அ ஜாயின்ட் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் அலாங் வித் இஸ் ஆஸ்திரேலியன் கவுண்டர் பார்ட் ஆண்டனி அல்பனீசி இன் மெல்பர்ன், த பிரைம் மினிஸ்டர் செட் த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஹாஸ் மேட் அன்பிரசிடென்டட் ப்ரோக்ரஸ் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அண்ட் த சம்மிட் ஹாஸ் ஆடெட் new dimensions to bilateral cooperation.
1: Comprehensive Economic Cooperation Agreement yani CECA par tezi se kaam karne ka nirnay liya hai jo dono deshon ke liye balance ambitious aur win-win hoga. Hum bilateral investment treaty par bhi tezi se aage badhenge. Hamari renewable energy partnership, clean energy और क्लाइमेट एक्शन में हमारे प्रयासों को साकार रूप दे रही है.
0: The Prime Minister said Indo-Pacific is not just a meeting point of two oceans, but it also represents the shared aspirations of like-minded democracies like India and Australia. He said India and Australia have reaffirmed that cooperation in defense and security is the cornerstone of the partnership in an increasingly complex strategic environment.
1: हमारे मैरिटाइम सिक्योरिटी कोलैबोरेशन रोडमैप से इंडो पैसिफिक में हमारे साझा प्रयासों को नई ताकत मिलेगी. हम शिप बिल्डिंग, शिप रिपेयर और मेंटेनेंस में भी मिलकर आगे बढ़ेंगे. फ्रेंड्स, आज हमने कई क्षेत्रीय एवं अंतर्राष्ट्रीय मुद्दों पर भी विस्तार पूर्वक चर्चा की.
0: Prime Minister Modi said India and Australia have taken a major step forward in the field of nuclear energy by signing a significant agreement that will enable the supply of uranium from Australia to India. He said the agreement will give fresh momentum to India's clean energy goals. Mr. Modi said cooperation in critical minerals is vital for the strategic security and clean energy transition of both countries. He announced the launch of the Australia-India Partnership on Cyber Critical Technologies and Supply Chains, AI Pacts, and said India and Australia will also work together to establish a critical minerals corridor. Earlier this morning, Prime Minister Modi and his Australian counterpart participated in the India-Australia CEO Forum in Melbourne. Both leaders also met the leading business leaders from India and Australia. Speaking on the occasion, Prime Minister Modi said the world is currently navigating a period marked by uncertainty, supply chain disruptions and an energy crisis. He said in such times it is essential for India and Australia to move forward as natural and trusted partners. Following the CEO's forum, Prime Minister Modi also addressed the Economic Roadmap Business Event, a large gathering of over 200 CEOs and business leaders from both sides. Prime Minister Modi arrived in Melbourne last evening on a three-day visit to Australia. The US launched new airstrikes against Iran this morning. Tehran responded by targeting Bahrain, Kuwait and Qatar, escalating crossfire that again threatened an interim deal aimed at ending the war in the Persian Gulf. The strikes came hours after US President Donald Trump said recent Iranian attacks on ships in the Strait of Hormuz had signaled the end of the fragile ceasefire. Today's attacks appeared to be larger on both sides. Sirens sounded at least twice in Bahrain, home to the U.S. Navy's 5th Fleet headquarters. There was no immediate word on damage in Bahrain, Kuwait or Qatar. Kuwait's military said it was actively intercepting incoming drones and missiles. Iran's Revolutionary Guard claimed responsibility for attacks on Bahrain and Kuwait. The U.S. military central command said it struck about 90 targets across Iran.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: சிந்தனை அரங்கம்

ஆமாங்க, பயணம் நம்மளுடைய வாழ்க்கையே சொல்லும், நம்ம வாழ்க்கை பாடத்தை கூட சொல்லும் அந்த பயணம். பயணம் நிறைய நேரங்களில் நாம் எங்கெங்கேயோ மேற்கொண்டிருப்போம்.

0: பயண அனுபவங்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருதுங்க. பயணம் அப்படிங்கிறது ஆடம்பரமான பொருட்கள் தர்ற மகிழ்ச்சியை விட பயண அனுபவங்கள் நீடித்த மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத உணர வைக்குது. பயணங்கள் செய்கிறது உலக பற்றியும் நம்ம பற்றியும் புரிஞ்சிக்கவும் விசாலமான பார்வை பெறவும் அது உதவுது. பொறுமை மற்றும் பணிவு நம்முடைய நற்பண்புகளை அது வளர்க்குதுங்க. மேலும் சகிப்புத்தன்மையும் அது வளர்க்குது. பயணம் செய்கிறப்ப பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் இல்லையா, பலவிதமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும் அனைத்து வகையான சூழ்நிலைகளுக்கு ஏற்பமாக நம்ம மாறவும் கற்றுத்தருதுங்க இந்த பயணம். பல்வேறு இனங்கள் கலாச்சாரங்கள் மீது சகிப்புத்தன்மையுடன் இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும், மக்களுடைய மதங்களை மதித்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் இந்த பயணம் கற்றுக் கொடுக்குது. பயணம் தந்த பாடத்தை பற்றி தான் நேர்களே உங்களுடைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. 0436823121 இந்த எண்ணிலோ அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ அல்லது 0436829958 இந்த எண்களில் பயணம் தந்த பாடம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, யாருன்னு நம்ம கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அலம்பா ராமன்.
0: சொல்லுங்க ராமன் ஐயா.
1: ஒவ்வொரு பயணமும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை சார்.
0: சரி,
1: ஒரு புதிய அனுபவம், பலதரப்பட்ட மனிதர்களையும் சந்திக்கலாம், அவங்களுடைய இயல்பு, அவர்களுடைய பண்பு, நடத்த இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு புதிய மனிதர்களை சந்திப்பது நமக்கு மீதான ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். பயணம் என்பது ஒரு இடத்திற்கு செல்வது மட்டும் இல்ல,
0: சரி,
1: அங்குள்ள சுற்றுலா ஸ்தலங்களை சுற்றி பார்க்கிறோம், அங்குள்ள கலாச்சாரங்கள், அங்குள்ள அந்த வரலாற்று கதையெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் சார். வருடத்திற்கு 5 நாள் பயணம் கிளம்புறது சார், ஆன்மீக சுற்றுலா செல்றது.
0: ஓ,
1: தனியா சந்தோஷமா இருக்கு.
0: தனியா போவீங்களா இல்ல ஃபேமிலியோட போவீங்களா?
1: இல்ல சார், டூர் போவோம் சார், ஒரு குரூப்பா போவோம் சார். வருடத்துக்கு 5 நாள் டூரிஸ்ட் பஸ் பிடிச்சி குரூப்பா போயிட்டு இருக்கோம், ஒரு 5-6 வருஷமா போயிட்டு இருக்கோம்
0: நண்பர்களோட சேர்ந்து.
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரி, ஓகேங்க. ஏன்னா உண்மையிலேயே எங்க வீட்டுல, நன்றி நன்றி, எங்க அப்பா சொல்லி வரப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும், சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போக முடியாது அப்படின்னு.

0: ஆனால் அந்த மாதிரியான பயணங்கள் வந்து ஏன் அப்படி சொன்னாங்கங்கிறது அதுக்கப்புறம் நம்ம சுற்றுலாவுக்கோ பயணங்களுக்கோ போகும்போது தான் தெரியுது. சரியா, அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்
1: ஐயா. நண்பர்கள் வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. ஐயா சொல்லுங்க.
1: ஐயாவுக்கு வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன். ஐயா
1: ஐயா ஒன்று ஒன்றை சொல்லிக்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. என்ன சொல்றேன்னா, நம்ம தமிழ்நாட்டுல படிச்ச நமக்கு எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல வேலை கிடைக்கிறது இல்ல. நம்ம அடுத்த மாநிலத்துக்கு போறோம், அடுத்த நாட்டுக்கு போறோம். ஆனா நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்று ஒரு ஒரு அவமானம். அதாவது பாத்தீங்கன்னா 1987 ராஜமுந்திரியிலிருந்து அமலாபுரத்துக்கு போறோம் பஸ்ல. பஸ்ல போக்கல நம்ம மக்காச்சோளம் கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. மக்காச்சோளம் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா சோளக்கருதேன்னு கூப்பிடுவோம், இல்ல மக்காச்சோளம் ஐயான்னு கூப்பிடுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில வந்திருந்தீங்க, மக்காச்சோளத்துக்கு வந்தது ஜொனப்போத்து. இது மக்காச்சோளத்தோட பேரு
0: தெலுங்குல.
1: தெலுங்குல அதே பாத்தீங்கன்னா எரும மாட்டுக்கு பேரு தொனப்போத்து. நான் என்ன பண்ணிவிட்டேன், அவரை பார்த்து தொனப்போத்துன்னு எனக்கு சொல்ல தெரியாம, ஐயா தொனப்போத்து இங்க வாங்க, தொனப்போத்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். கூப்பிட்டு அவர் என் சட்டையை பிடிச்சு
0: சட்டையை
1: பிடிச்சு அன்னைக்கு பட்ட அவமானம். நானு இன்றைக்கு 5 மொழிகள் பேசுவேன், 4 மொழிகள்
0: எழுதுவேன்.
1: அந்த ஒரு பாடத்தை எனக்கு கத்து கொடுத்தது அந்த அவமானம். அதாவது ஒரு மொழி நமக்கு தமிழ் மட்டும் தாய்மொழி தான் படிக்க வேண்டியதான். தாய்மொழி வந்து குறை சொல்ல முடியாது, மனிதனுக்கு முதல் தாய்மொழி. தாய்மொழியோடு இணைந்த அடுத்த மொழியை நமக்கு கத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தொழில் நிலைமை, நம்ம வந்து இன்றைக்கு பொருளாதார ஓடிக்கொண்டே இருக்கிறது, நெருக்கடியான சூழ்நிலைகள், வேலை வாய்ப்பு எங்கும் கிடைக்கும், எங்கும் உலகமே சுத்தி வர்றோம். அப்போ அந்த அந்த போற இடத்துக்கு அந்த மொழி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த அவமான, நான் பட்ட அவமானம் யாரும் பட வேணாங்கிறது என்னுடைய கருத்து. இதுதான் எனக்கு பயணம் கற்றுக் கொடுத்த பாடம்.
0: வெளிநாட்டுக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், வெளிநாட்டுக்கு வந்து ஒரு நண்பர்கள் போயிருக்காங்க, நீங்க என்ன ஊருன்னு கேக்கும்போது ரெண்டு நண்பர்கள் தமிழ் நண்பர்கள் பேசிட்டு இருக்கும் போது, நான் காரைக்கால் அப்படின்ட்டு இருக்காரு. எப்படி நீ காரைக்கால்னு சொல்ற, நீ வந்து தமிழ்நாட்டில் பிறந்துட்டு கூட நீ காரைக்கால்னு சொல்லுவ, ஆனா காரைக்காலுக்கு ஒரு வந்து ஒரு கோடு வேர்டு இருக்கு, அதை சொன்னாதான் நீங்க காரைக்கால்னு ஒத்துப்பண்ண. இன்னொரு நண்பர் சொல்லியிருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருந்தா அவர் வந்து காரைக்கால்னு உடனே ஆமாங்க ஓ சந்தோஷம் நீங்க காரைக்கால் தானே ஒத்துக்கிட்டார், என்ன சொல்லியிருந்தா அவர் காரைக்கால்னு ஒத்துந்துருப்பாரு. பானிபூரி இல்ல, நம்ம தமிழ்நாடு சைடுல இருக்கு காரைக்கால தவிர வேற எல்லா ஏரியாவிலயும் பாத்தீங்கன்னா அந்த சமோசாவை வந்து சமோசா தான் சொல்லுவாங்க, ஆனா காரைக்கால வந்து அது பூரியான்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அனுபவங்களும் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் சொன்னா. நன்றி ராஜேந்திரன் ஐயா. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: நன்றி.
0: வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க முகமது இக்பால் ஐயா.
2: நல்லா சார்,
0: சூப்பரா இருக்குங்க, சொல்லுங்க.
2: அதாவது பயணங்கள் வந்து ஆன்மீக பயணம் இருக்கு, சுற்றுலா பயணம் இருக்கு, மருத்துவ பயணம் இருக்கு. எனக்கு வந்து ஆன்மீக பயணம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் 40 வருஷம் சவுதி அரேபியால வேலைக்கு போயிருந்தேங்க, அங்கிருந்து மக்காவை போறதுக்கு அஜி செய்யறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. அந்த அஜி அந்த மக்காவில் வந்து உலகத்துல உள்ள எல்லா மக்களும் வராங்க, அங்க வந்துட்டு பலப்பட்ட மொழிகள் பேசுறாங்க, நிறமா மாறி மாறி இருக்கு, கருப்பர்கள் இருந்து வெள்ளையர்கள், அமெரிக்கா ரஷ்யா எல்லா நாட்டு மக்களையும் அங்க சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு. இறைவனுக்கு முன்னா எல்லாம் நம்ம அடிமைங்கிற மாதிரி ஒரே இதா ஒரு என்ன வருதுங்க, பட்டத முதல்ல தொழுவும் போத ஆண்டான் அடிமை வித்தியாசம் இல்லாம எல்லாம சேர்ந்து ஒரே இடத்துல தொழுவது ரொம்ப மனசு நிறைவா இருந்துச்சுங்க.
0: சரிங்க ஐயா.
3: என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுது மானு, உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. இது சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்துல பயணம் தந்த பாடம், இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த கருத்தை சொல்றதுக்காக இணைப்புல ஒரு நேயர் வந்திருக்கிறார், சந்திக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கும், சொல்லுங்க. இதுவும் ஒரு பயணம் தான். வானொலி பயணத்துல உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்ற, தொடர்ந்து சொல்ற ஒரே ஆள் நீங்க தான்.
4: ஆமா, அந்த காரைக்கால் பயணத்தை எனக்கு ரொம்ப, ஏன்னா அந்த காரைக்கால் தான் நம்ம ஒரு புகழ்ச்சிக்கு உச்சியும் கொண்டு போகணும் காரைக்கால் பண்பலை.
0: சரிங்க.
4: அதனால எங்க சென்னையில இருந்தாலும் எங்க குஜராத்தில இருக்கும்போது அங்க இருந்து நான் பேசுவேன், அங்க இருக்கும்போது இப்படிதான் பேசுவேன். ஏன்னா இன்னைக்கு மறக்க முடியாது. நம்ம வந்து ஒரு நம்மளுங்க, நம்ம வந்து ஒரு அதை குழந்தையாகவும் நம்மளதை வளர்த்துதான், அதை நம்ம ஒட்டுவோம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும்

0: பாவிச்சிட்டு
1: சரி, இப்போ அதாவது வந்து ரேடியோவில்
0: இருக்கேன்.
1: பேசுகிறப்ப மட்டும் தான் இப்படியா, உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து நண்பர்கள் ஃபோன் பண்ணாலும் அப்படி தானே?
0: அவன் நண்பருக்கு ரொம்ப நாளாக பேசுனா அவங்கள்ட்ட பேச ரொம்ப நாள் தினப்பிக்கு தான் தெரியாது சார்.
1: சரி,
0: அதனால தினம் அது அந்த ஒரு அது வந்து அது ஒரு தனி சந்தோஷம் தான்.
1: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பயணம் தந்த பாடத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
2: சொல்லு மீ வள்ளி காப்பில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
3: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
2: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: பயணம் தந்த பாடம் நமக்கு என்ன சொல்லி தருது தெரியுமா? தன்னம்பிக்கையை அது வளர்க்குதுங்க. தனிமையில் பயணம் செய்கிறது தன்னம்பிக்கையை வளர்க்கும். பயணத்தின் மூலம் நம்ம கற்றுக்கிற மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று, நம்ம நினச்சதை விட அதிக திறமையானவர் தான் நாம் அப்படிங்கிறத உணர வைக்கிது. பயணம் நமக்கு வந்து தன்னம்பிக்கை சுதந்திரம் ஆகியவற்றை கற்றுத்தருதுங்க. இது சுய விழிப்புணர்வையும் பிரச்சனைகளை தீர்க்கிற திறனையும் கடினமான சூழ்நிலையையும் இது சமாளிக்கிற திறனையும் அதை அதிகரிக்குது.

0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை முற்பகல் 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
9: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல
8: பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: காரைக்கால் பண்பலையின் பேச்சு, டெல்டா மக்களின் மூச்சு. இது நம் காரைக்கால் FM 100.3. நேர்களை இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பயணம் தந்த பாடம் இந்த பொருளில் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நேர்கிட்ட கருத்துக்களையும் வரவேற்றுட்டு இருக்கிறோம் இல்லையா. அடுத்த நேரம் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, நம்ம யாருன்னு சந்திக்கலாம். வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
0: வணக்கம்மா.
13: இளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
0: பேசுங்கம்மா.
13: பயணங்கள் வந்து சார் மகிழ்ச்சியை தந்து, மன அழுத்தத்தை போக்கி புத்துணர்ச்சி தருகிறது. படித்ததும் கேட்டதும் மறந்து போயிடும், வார்த்தைகள் மட்டும் நினைவில் நின்று நல்ல அனுபவங்களை நமக்கு தருகிறது. ஒரு முறை என் பள்ளி மாணவர்களோட திருச்சி விமான நிலையம், கல்லணை, முக்கொம்பு, உச்சி பிள்ளையார் கோவில் என்று பல இடங்களை பார்த்துட்டு வந்தோம். நான் விமான நிலையம் பார்த்து வந்த நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத ஒன்று. நான் படிக்கும் காலத்துல திறந்த அரங்குல இரும்பு வேலி

0: அமைக்கப்பட்டிருந்தன. 12 ஆண்டுகளுக்கு முன் நான் போன போது மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களுடன் சுற்றிலும் மிக உயரமான சுவர்கள், பல விமானங்கள் ஒரே நேரத்துல அருகருகே பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்து பாக்குற மாதிரி பார்க்க முடிந்தது. அந்த நேரத்துல மேலிருந்து கீழே விமானம் இறங்குறதும் விமானம் கீழே இருந்து மேலே கிளம்புவது மாதிரி இருந்ததை பார்த்து எனக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருந்தது. பயணிகள் வந்து உடமைகளோட கீழிறங்கி பேருந்துல ஏறி கீழே அலுவலகம் வந்து இறங்குறதும் பயணிகளின் உடமைகளை வந்து விமானத்தின் கீழ்பகுதியில வந்து ஏற்றுவதை பார்த்தது மிகவும் ஆச்சரியமாக பார்த்தோம். மேலே வந்து மாடியில வந்து கண்ணாடியில் அடைக்கப்பட்ட இடத்துல இருந்து எந்த சத்தமும் இல்லாம அமைதியாக பார்த்த அனுபவம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தது.
1: சரிம்மா.
0: விசாலமான பார்வை பெறவும் பொறுமை பணிவு போன்ற நற்பண்புகளை வளர்க்கவும் இந்த பயணம் உதவும். பிரம்மாண்டமான உலகத்துல நம் கால் தடம் மிக சிறியது என்பதை உணர வைக்கிறது சார். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.
1: நன்றிமா. நன்றி.
2: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோஃபா பீரோடி
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பயணம் தந்த பாடம் நிகழ்ச்சியில் சிந்தனை அரங்கத்தில் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நேயர்களை நாம் சந்திக்கலாம். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க.
1: பேசுங்கம்மா. ஒரு தடவை நம்ம வந்து கொரோனா டைம் லாக்டவுன் கொஞ்சம் தளர்வு விட்டுருந்தாங்க. அப்ப சென்னைக்கு நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அங்க போன இடத்துல மாலுக்கு வந்து எங்க உற்றார் உறவினர் எல்லாரும் போனோம். அப்ப வந்து என் பசங்க என்னை கேள்வி பண்ணிச்சு, நீங்க மாஸ்க் போடல, நீங்க அந்த கால் மட்டும் நீங்க இழுத்து மூக்க போச்சிருக்கீங்க, மாஸ்க் போட்டாலே உங்களை உள்ள விடுவாங்க, எங்க எல்லாரு கையிலையும் மாஸ்க் இருக்கு, நீங்க மட்டும் வெளியே நிக்கணும்னு என்னை பயம் காட்டுச்சுங்கய்யா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு மாஸ்க்குங்கிறது என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க என்னை விடுவாங்க, உங்களை எல்லாத்தையும் வெளியே நிப்பாட்டு போறாங்கன்னு. அது உண்மையிலேயே நடந்துருச்சுங்கய்யா. எனக்கு அது மனசுக்கு ஒரு நெகிழ்வா இருந்துச்சு. எப்படின்னா மாஸ்க் என்னை பார்த்தாங்க, எதுவுமே என்னை கேட்கல, நீங்க உள்ள போங்கமான்ட்டாங்க, செக் பண்ணா கூட இல்லை என்னைய. பசங்கள்கிட்ட பூரா என்னென்னமோ கேட்டாங்க, இந்த ஆதாரு என்னென்னமோ அதை செக் பண்ணி தான் விட்டாங்க. அது நீங்க நினைச்சிருக்கும் போது இப்ப கூட எனக்கு வந்து மனசுக்கு ஒரு நெகிழ்வு இருக்கு. இறைவன் நமக்கு வந்து ஒரு அப்படி ஒரு இதை கொடுத்துருக்கான்னு ஒரு மன சந்தோஷமா இருக்குங்க. அது ஒரு அனுபவம் தான். நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றிமா. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் நாம சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. சொல்லுங்க வீரையன்.
2: பயணம் எப்பவுமே நமக்கு ஒரு பாடம் தான் சார். பல அனுபவத்தை கத்து கொடுக்கும். எது வெளியில போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடறோம்னு வச்சுக்க, அங்க போய் என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு நம்ம உள்ள நுழையணும்.
0: ஆமா.
2: நானே ஒரு பேர் மாட்டிக்கிட்டேன் கொடைக்கானல போய். சாப்பாடு பார்த்தா நாங்க ஒரு 10 பேர் போயிருக்கோம். பத்து பேருக்கு அவங்க சொன்ன ரேட்டு வந்து கேட்காம உட்காந்துட்டா இருந்த காசே 10,000 போயிடும். அப்படி ஆயிடுச்சு.
0: நடந்தே வரணும் வீட்டுக்கு கொடைக்கானல்ல இருந்து.
2: நடந்து வர்ற மாதிரி அப்படி ஆயிடும். என்ன ரேட்டுனா அப்படியாப்பட்ட ரேட்டா இருக்கு. அப்புறம் எங்கே இருந்தவங்களை 2-3 பேரும் மட்டும் சாப்பிடுங்க சொல்லிட்டு பாக்கி பேர் எல்லாம் வந்து கையெழுந்து போகல வந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து கேட்காம உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுருந்தாலும் தெரியும் என்ன இருக்கும். அதுதான் ஒரு அனுபவம் என்னன்னா, வெளியில எல்லாம் போனோம்னா நம்ம வந்து என்ன ரேட்டுங்க என்னன்னு கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டுதான் நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்து அதை சேரணும். எல்லா பொருளையும் வாங்கி விட்டு அப்புறம் வந்து பில்லு எல்லாம் போட்ட பிறகு அப்புறம் என்கிட்ட காசு இல்லைன்னா அது என்ன ஆகும்?
0: ஆமா.
2: இதெல்லாம் வந்து நம்ம ஊரு வேற வெளியூர் வேற சொல்லிருக்காங்கல்ல, வெளியூர் குளத்துக்கு போனா பார்த்து இறங்கணும்னு. அதே மாதிரி தான்
0: இல்ல, முன்னாடி எல்லாம் வந்து கையில காசு இல்லைன்னா கடையில மாவாட்ட விடுவாங்க. இப்ப எல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்ல.
2: இப்ப அதெல்லாம் கிரைண்டர் வந்த பிறகு அதெல்லாம் கிடையாது. ஜாக்கிரதையா வெளியில போறாங்கன்னா, வெளியில நம்ம பயணம் செய்யும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்கள்ட்ட நம்ம பல எல்லா ரகசியத்தையும் பேசக்கூடாது. அவங்க யாரு

0: தெரியாம.
1: சரிங்க சரிங்க.
0: அவங்கள்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நமக்கு 10 ரூபா குறைய ரெண்டு பேரும் நான் போடுறேன்னு டிக்கெட் சொல்லுவாங்க. இறங்கும் போது எனக்கு நீங்க எதையும் செய்யுங்கன்னுப்பாங்க. அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்துருவங்கள்ட்ட நம்ம குடும்ப நாயத்தெல்லாம் பேச விடவங்க யாரு என்னன்னு தெரியாம.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வெளியில எல்லாம் போனா ரொம்ப அமைதியானதா சார் போகணும்.
1: சரிங்க, நன்றி விரையன். நன்றி. உண்மையிலே நம்ம டூ வீலர்லையோ இல்லை கார்லேயோ நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது யாராவது லிஃப்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் யார் எப்படிப்பட்டவர் நமக்கு நிச்சயமாக தெரியாது. சரி, நம்ம ஒரு உதவுற மனப்பான்மையில் அவர் வந்து நம்ம பைக்லேயோ கார்லேயோ ஏற்றிப்போம். ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டவரோ இல்லை வேறு ஏதாவது ஏதாவது தவறு பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்காக வந்திருக்க நிலைமையில் நம்ம வண்டியில் ஏறுறாங்கன்னா இப்போ தான் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது. நம்ம என்ன ஜூம் பண்ணி நம்ம பைக் நம்பரை பார்த்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யாரை ஹெல்ப் பண்ணுறது யாருக்கு விடுறதுங்கிற மாதிரி சிக்கலும் வரும். இந்த மாதிரியான பாடங்களும் நிறைய இருக்குது. அது எனக்கும் அந்த அனுபவங்களை கொடுத்துருக்குது. நேர்களை நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
1: காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கே தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கவும் பங்கேற்கவும் காத்திருங்கள். நேர்களை இந்நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்ல டாக்டரிடம் கேளுங்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
5: சோஃபா பீரோடு
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பயணம் தந்த பாடத்தில் இயற்கையை நமக்கு நேசிக்க அது சொல்லித்தருது. இந்த நம்ம இந்த பயணம் தந்த பாடம், இந்த பயணம் இயற்கை மிகவும் ரொம்பவே அழகானதுங்க. பயணங்களுடைய மூலமாக நம்ம இயற்கையை நேசிக்கிறத கற்றுக்கிறோம். முக்கியமாக பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் சைடில் உட்காந்துட்டு இயற்கையை ரசிக்கிற அந்த அழகு, அதுவும் விடியற்கால நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. பிரம்மாண்ட உலகில் நம்ம கால் தடம் எவ்வளோ சிறிது அப்படிங்கிறத உணர முடியுது. பயணம் அப்படிங்கிறது பணிவுடைய மதிப்பையும் தாராள மனப்பான்மையுடைய செயல்களையும் அது ஊக்குவிக்குது. நட்பையும் நன்றியையும் அது வெளிப்படுத்துது.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: புகையிலுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடு
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல்

0: வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதி வந்துட்டோம். ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கு, அடுத்த நேர்களை நாம சந்திக்கலாம். வணக்கம்
3: சார். வணக்கம் சார், கட் ஆயிட்டே.
2: ஹலோ.
3: அதனால திருச்சி ட்ரிப் போட்டு ட்ரெயின்ல போகும்போது சார்,
2: இல்ல நன்றி சொல்லி பேசிட்டீங்களே, நீங்க
3: பேசிட்டா ஒரு முக்கியமான ட்ரெயின்ல போன கதை சொல்ல மாட்டேன்ல.
2: சரி, நம்ம நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா. சரி, பிறகு சுருக்கமா சொல்லுங்க.
3: அதனால ட்ரெயின்ல போகும்போது சார், திருச்சி நாளைக்கு நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா அந்த திருச்சி தாண்டி போகுது பாருங்க, அந்த ட்ரெயின் திரும்பி அதே வழியே வருது. அதே வழி வந்து வேற ஜங்ஷன் மாறுது. அந்த திருச்சி போனா அதனால டீ சாப்பிடணும் இறங்கினால. எனக்கு நேரம் கண்ணு இன்னொருத்தர் டீ வாங்கி சொன்னார்ல, அவரு கூப்பிடுறாரு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. சார் நம்ம வண்டி தான் வந்து திருப்பி டிராக் மாத்தி போகுதுங்க. அதே மாதிரி அந்த ஒரு பயணம் தந்த பாடம் வந்து எங்க மறக்க முடியாத பாடம் அது.
2: சரி, ஓகேங்க, நன்றி. அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்
4: ஐயா. தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்.
2: அன்னை சேவியர் சொல்லுங்க.
4: நல்லா
2: இருக்குங்க. நீங்க ரேடியோ பக்கத்துல இருந்து கொஞ்சம் எட்ட வந்துருங்க, காதுல ஹெட்போன்ல சிப் ஜிவ்னு இருக்குது. சொல்லுங்க சேவியர் ஐயா.
4: ஐயா நமக்கு பயணம் தெரியா, நாங்க வரதுபாளையம் போனோம் அம்மன் அம்மா பகவான்களுக்கு. அங்க வந்து ஒரு தெரியாத நபர் வந்து என்ன சொந்தக்காரங்க மாதிரி என்ன வந்து அப்படியே அழைச்சி இது பண்ணி அப்படியே பேசுறாங்க, சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. என்ன அங்க நாங்க ஒரு குரூப்பா போயிருக்கோம் வரதுபாளையம், அதாவது அம்மா பகவான கட்சிக்கு தேவா போயிருக்கோம். நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி
2: சார். சரிங்க.
4: அது தெரியாத நபர் வந்து நம்ம அப்படியே குழந்தை குழந்தை பேசுறாரு. அதாவது நாங்க ஒரு டூர்ல போகும்போது எல்லாருமே போயிட்டாங்க, நான் தனியா முன்னாடி போயிட்டு இருக்கேன், டீ சாப்பிட போனோம், சாப்பிட்டா தனியா போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து பேசும்போது ஐயா உங்களுக்கு என்ன வேணும், என்ன நீங்க என்ன என்ன ஒரு என்ன இது, நான் திரும்பாங்க நீங்க யாரு என்னன்னு கேட்கும் போது, நான் இங்க எங்கதாங்க இங்க திருமணம் தான் சொந்தக்காரங்க வராங்க, பட்டு போடுறாங்க. யாரையா பட்டு போடுவா, யாரு நெய்யறாங்க, யாரு உனக்கு என்ன வேணும், தெரியாத ஆளு இல்லையா, நான் திருமணத்துல தான் கடவுள் செய்யணும், யாரு என்ன என்ன உனக்கு வேணும் கேட்டேன். இல்லண்ணா 100 ரூபா பணம் வேணும், நான் வந்து வரதுபாளையத்துக்கு அந்த சென்னை போனோம், சென்னை போனோம், 100 ரூபா சாப்பிட்டு ட்ரெயின்ல போய் போயிடுவோம். அதுக்காக குழப்பா இது குழப்பு குழப்பா இந்த ஒரு 50 ரூபா காசை ஒரு மாதிரி கிளம்புன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிடையா. இது மாதிரியான ஒரு இது ஆட்கள்லாம் இருக்கிறாங்க.
2: ஏன்னா
4: அப்படிங்கும் நம்ம என்னையா செய்ய முடியும்.
2: சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடம் தந்திருக்கு அந்த பயணம் இல்லையா.
4: ஆமாங்க, அந்த பயணத்துல போனாயா இது, அதாவது நான் கொடுக்கலாம் உடம்புட்டாங்க பாருங்க, ஏதாவது நான் கையில மோதிரம் போட்டுக்கேன், அது உருவிடாங்களோ என்னமோ ஒரு பயம், ரெண்டு பேரும் மோதிரம்
2: போட்டிருக்கேன்,
4: புது புடிக்கிறாங்களோ என்னமோ எனக்கு ஒரு பயமா இருந்துச்சியா. குரூப்பா முன்னாடி போயிட்டாங்க, நான் வந்து தனியா பின்னாடி இருக்கிறேன். டீ சாப்பிட்டு போகும்போது அந்த அந்த இந்த சம்பவம் நடக்குது, சரிட்டு அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா பணத்தை ஒரு எடுத்துட்டு போங்க யாருக்கலாம் போது, அது இப்படி நாயா அவங்க விட்டாங்க.
2: சரி,
4: நன்றி
2: நன்றி. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயணம் வந்து ஒரு பாடத்தை கொடுத்துருக்குது. எனக்கும் அப்படிதான், சென்னை போயிட்டு நான் வரும்பொழுது ஒருத்தர் என் கூட பேருந்தில் பயணம் செஞ்சாரு. தம்பியை நான் கொஞ்சம் தூக்கமாக வந்துட்டு இருக்கு, எனக்கு மேல்முருத்தூர் வந்த உடனே இறக்கி விட்டுருங்க அப்படின்னாரு. சரி ஒன்று ஓகேன்ட்டு சொல்லிட்டு நானும் இறக்கி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட அங்கேயிருந்து தாண்டி விழுப்புரம் தாண்டி இந்தான சைடில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏஞ்சி வந்து என்னங்க என்ன எழுப்பி விட சொன்னேன் அப்படின்றாரு. அவர் முகத்தை நான் கவனிக்கல, தூக்க கலக்கத்தில் பார்த்தா வேற யாரையும் நான் இறக்கி விட்டுருக்கேன் போல இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார். அப்படின்னா நான் யோசிக்கிறேன், நான் சரி இவங்க விட்டுட்டாங்களே, ஒரு அவசரமாக ஒருத்தரை இறக்கி கீழே மேலும் மருத்துவர் இப்போ இறங்கிக்கேன்னு சொன்னேனே, அவர் இறங்கிட்டாரு, அவர் என்ன ஊருக்கு போகணுமோ அப்படின்ற ஒரு பெரிய அனுபவம் வந்து கண்டிப்பாக அந்த நேரத்துலையும் கிடைச்சிது. அதனால் உஷாராக இருக்கணும் பேருந்து பயணங்கள்லையும் சரி. அதை தான் நம்ம நேர்கள் சொன்னாங்க. நிறைவான நேரம் சந்தித்த மகிழ்ச்சியோட பாராட்ட அது கற்றுத்தருதுங்க. இந்த பயணம் பயணம் செய்கிறது நம்ம விட சிறிய விஷயங்களை பாராட்ட அது கற்றுத்தருது. அன்றாட வாழ்க்கையில் பரபரப்பாக இயங்குறமுடைய பயணத்தின் பொழுது சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறது, புதுவிதமான உணவுகளை ருசிக்கிறது, நட்பை போட்டுறது, சின்ன சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனிக்கிறது போன்ற சாதாரண விஷயங்களை கவனம் செலுத்தி அதனுடைய அழகையும் பாராட்டுற குணத்தையும் அந்த பயணங்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பயணத்தின் மூலம் புதிய நண்பர்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் நமக்கு அதிகமாக கிடைக்குது. நேர்கள் இதுவரை கேட்டது சிந்தனை அரங்கம், பயணம் தந்த பாடம். இந்த பொருளில் நம்ம நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பங்கேற்ற அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள் பல பல. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்த நான் உங்க ஆர்ஜே எம் எம் கலைபெருமாள். நேர்களை இனி தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயலதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8,150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேரம் 12:50. நிகழ்ச்சியினை நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு தையக்காரர் கடையில துணிந்தச்சிட்டு இருந்தாரா. அவரோட மக பக்கத்துல வந்து அவர் வேலை செய்யறத பாக்க தொடங்கினானா. தையக்காரர் ஒரு புது துணிய எடுத்தாரா. அழகான பல பழக்கிற கத்திரிக்கோளால துண்டு துண்டா அந்த துணிய வெட்டினாரா. அதுக்கப்புறமா கத்திரிக்கோளால பக்கத்துல வச்சிட்டு துணிய தைக்க தொடங்கினாரா. துணிய தச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஊசியை எடுத்து தலையில போட்டிருந்த தொப்பியில பத்திரமா சொருகி வச்சுக்கிட்டாரா. இத பாத்துட்டு இருந்த தையல்காரோட மக, அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது, ஆனா அது அலட்சியமா காலடியில போடுறீங்க. ஆனா ஊசி சின்னது, மலிவானது, ஆனா அத தலையில பாதுகாக்கறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டானா அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா அதுக்கு, நீ சொல்வது எல்லாம் உண்மைதான்ப்பா, கத்திரிக்கோள் அழகாவும் மதிப்புள்ளதாவும் இருக்கலாம், ஆனா அதோட செயல் வெட்டுவதும் பிரிப்பது மட்டும்தான். ஆனா ஊசி சின்னதாவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பதுப்பா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல.
3: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: என்ன
4: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அகனியில் 5வது வகுப்பு படிக்கிறேன்.
4: சரிங்கம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: தமிழின் இனிமை பாடல்.
4: எங்க பாடுங்களே?
5: தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றால் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என எனினும் தமிழை எண்ணுயிரன் மேற்கண்டீர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடப்போரு. பழத்தில் உள்ள சுளையின் சுவையும் முற்று கரும்பு சாற்றின் சுவை மலர் இருந்து எடுக்கப்பட்ட தேனியின் சுவை சிறந்த பசு தந்த பாலின் சுவை தென்னை மரத்தில் இருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் என்னுயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன்.
4: சூப்பரா பாரதிதாசனோட தமிழின் இனிமை பாடல் பாடியிருக்கீங்க. பாரதிதாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யார் அவங்க?
5: கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரரும்.
4: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: கலெக்டர்.
4: கலெக்டராக என்ன பண்ண போறீங்க? நாட்டு மக்களுக்கு?
5: நாட்டு மக்களுக்கு உதவி செய்வேன்.
4: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியராக இருக்கு. காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
3: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: நேர்களை நாம் இதுவரை பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. நேரம் 12:55. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.
6: திருச்சிற்றம்ப

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
2: சோஃபா பீரோ டே,
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
1: மனம் சொல்லும் மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களே, இன்று இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் பிறந்த நாள். கதை பேசும் காட்சிகளில் காலத்தை வென்ற கலைஞர், மனித மலங்களின் மொழியை திரையில் மொழிபெயர்த்த படைப்பாளி, பெண்ணின் பெருமையையும் உறவின் ஆழத்தையும் சமூகத்தின் சிந்தனைகளையும் செதுக்கி வைத்த சிற்பி, புதிய முகங்களுக்கு புதிய உலகம் திறந்தவர், தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத தடம் பதித்தவர். வாருங்கள் நேயர்களே, கலை பேசும் பாதையில் கே பாலச்சந்தரின் திரைப்பட பாடல்களை இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். தொடக்கமாக அபூர்வ ராகங்கள்.

0: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர்கதை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, சாதன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். காரைக்கால்

0: ஹாஸ்பிட்டல் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள்கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி.

0: வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியிருக்கிறார்கள் நூல்வேலி.

0: ஏமாற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மனம் சொல்லும் வள்ளிக்காவில் சோபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
2: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
1: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
2: சோபா பீரோ டே
1: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
2: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
1: மனம் சொல்லும் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நேர்களே, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவர்கள் இயக்கிய திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் LR ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கிறார்கள் நினைத்தாலே இனிக்கும்.

வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர்.

இன்று மாலை 4 மணிக்கு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி, காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். தேன்மழையில் இனி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தண்ணீர் தண்ணீர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோ டே.
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்.
0: ஒரு மணி 30 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மலை நிகழ்ச்சியுடன் அமைந்திருக்கிறோம் நேர்களே.
1: சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்,
2: வாட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
1: ரூபாய் 2,499 EMI வசதியுடன் மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கலந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உளங்கலந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக MS விஸ்வநாதன் இசையில் நிழல் நிஜமாகிறது.

0: பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
2: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்.
1: நிறைவாக MS விஸ்வநாதன் இசையில் தில்லுமுள்ளு.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை, துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

நேயர்களே, ஒரு திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அது சமூகத்திற்கு ஒரு சிந்தனையையும் மனித மனங்களுக்கு ஒரு உணர்வையும் விதைக்க முடியும் என்பதை தனது ஒவ்வொரு படைப்பின் மூலம் நிரூபித்தவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். அவருடைய பிறந்த நாளில் அவரது படைப்புகளை நினைவு கூர்ந்தது இன்றைய தேன்மழை. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதல்

0: முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சிமாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக்கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: குறைந்து வரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமை வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய ஒப்பந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி, மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கரூர், நஞ்சை புகழூர், காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 TMC தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான KRB அணையை ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்க போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு.

மெலிசை கேட்டீர்கள். நேரிலே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களை, உங்களின் நினைவிற்காக இன்று 2:05 லஞ்ச் பிரேக்ல மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MK தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியா. கேட்கவும் பங்கேற்கவும் காத்திருங்கள். நேர்களை, நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:05.

0: ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தூணு. நேரம் 2 மணி. என்ன நேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா? இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் தொடக்கமா
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம்.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம்.
2: ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் எல்லாருமே கர்ப்பப்பை எடுத்துக்கிறாங்களே சார், கர்ப்பப்பைக்கு யூஸ் இல்லையா, எல்லாரும் கர்ப்பப்பை எடுத்து ஆகணுமா, சில பேர் கேன்சர் வந்துடும் பயப்படுறாங்க அதனால எடுக்கணுமா, சில பேர் எடுத்தால் வந்துட்டு உடம்பு வீணாக போயிடும் ஹார்ட் அட்டாக்லாம் வரும்னு சொல்கிறாங்களே, என்ன சார் உண்மை, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பைன்றது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடம்பில், ஸ்பெஷலி குழந்தை பிறக்கிறதுக்காக நம்ம உடம்பில் கடவுள் கொடுத்துருக்க ஒரு உறுப்பு. அது குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த உறுப்புக்கு ஆக்சுவலாக பயன் அவ்வளோவாக இல்லை. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே கர்ப்பப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது. சில நாடுகளில், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பல நாடுகளில் வந்துட்டு கர்ப்பப்பை எடுப்பதற்கு நிறைய தயக்கம் உள்ளது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ்லாம், அந்த ஊரில் பேஷண்ட் வந்துட்டு கர்ப்பப்பை எடுத்துருக்கிறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கர்ப்பப்பை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணாமல் டக்குன்னு கர்ப்பப்பை எடுத்துடுறது முடிவை எடுத்துடுறாங்க. இப்போ சில காரணங்கள்னால கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு கம்பல்சரின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கேன்சர், ஒருத்தருக்கு வந்துட்டு தீட்டு நின்றுச்சு, அவங்களுக்கு தீட்டு நின்னதுக்கப்புறமும் ஒரு செட்டு ரத்தம் வந்தாலும் அது கேன்சராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கணும். டெஃபினட்டாக இதில் டவுட்டே கிடையாது, கர்ப்பப்பை எடுத்தால் தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும். சில பேருக்கு என்ன இருக்கும், கடைசி அந்த 45 வயசில் வரும்போது சில டைம் ஸ்டார்டிங் ட்ரபுளும் என்டிங் ட்ரபுளும் இருக்கும். என்னென்னா திடீர்னு அதிகமாக ப்ளீட் ஆகும், திடீர்னு டைம் கேப்போட ப்ளீட் ஆகும், சில டைம் என்னாகும் அடிக்கடி ப்ளீடிங் வரும். ஸோ இந்த ப்ளீடிங் வர்றதை பார்த்து பயந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கர்ப்பப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற செல்ஸை வந்துட்டு ஒரு டைம் சாம்பிள் பண்ணி நம்ம ஆராய்ச்சி செஞ்சு தான் அந்த முடிவுக்கு வரணும் கர்ப்பப்பை எடுக்கிறது. அதனால் எல்லா காரணங்களுக்கும் கர்ப்பப்பை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கேன்சருக்கு கண்டிப்பாக அவசியம் எடுக்கணும். சில பேருக்கு ப்ளீடிங் வந்துட்டு அன்கண்ட்ரோல்டாக இருக்கும், எந்த மருந்துலேயும் கண்ட்ரோல் ஆகாத ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை எடுக்கலாம்.
3: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம் தனித்துவம் தனி கவனம்.
4: ஆகாஷ்வாணி, நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரை கல்பன்பலை 100.3, இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு.

நேர்லே சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்லே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இப்போ நீங்க கேட்க போறீங்க, மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின்

0: பகுதியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக், ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜே கே ஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜே கே ஆர் பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443395130.
1: ஜே கே ஆர் பாலிகிளினிக்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இது டாக்டரிடம் கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்புகளுடைய ஒளிபரப்பு கூடத்துக்கு வந்திருக்கிறாங்க காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கே தினேஷ்குமார் அவர்கள்.
5: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: ஆமாங்க, நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க,

0: ஆமாங்க, இன்னைக்கு பலவிதமான விபத்துகளாலும் சரி இல்லை இயற்கையாலும் சரி நிறைய பிரச்சனைகள் இந்த எலும்பு சம்பந்தமாக வருது. இப்போ நம்ம ஒளிபரப்பு கூடத்தில் இருக்கிறாங்க டாக்டர் எம் கே தினேஷ்குமார் அவங்க, அவங்கள சந்திக்கலாம். டாக்டர் சார் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இன்னைக்கு பெரும்பாலும் நோய்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய உணவு முறைகள் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது அப்படி தான் இந்த எலும்பு மூட்டு மற்றும் முதுகு தண்டவாள சம்பந்தமான பிரச்சனைகள். சரி சார், முதல்ல நம்ம முதுகு வலி எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்காக தெரிஞ்சுப்போம், அதை பற்றி சொல்லுங்களேன் சார்.
1: முதுகு வலி பார்த்திங்கன்னா, முதுகு வந்து நிறைய கொழுப்பு சேரும் பார்த்திங்கன்னா. இப்போது எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணணும், அதுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருப்போம். நம்ம முதுகுக்காக நம்ம எதுவும் ஸ்பெஷலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது முதுகு தான் வந்து நம்ம மெயின் ட்ரங்க்னு சொல்லுவாங்க, அதாவது பாடியோட ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ட்ரங்க்கு பிரான்ச் இருக்கிற மாதிரி முதுகு தான் முக்கியமான ஒரு பேஸ். அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ முதுகு வந்து நம்ம வேலை செய்யாமல் அதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதில் கொழுப்பு கட்டி ஏற்பட்டு என்ன ஆகும், தசை சுருங்கி சுருங்கி அதுக்கப்புறம் அதோடய வெயிட்டு வந்து எலும்புக்கு முதுகு தண்டு எலும்புக்கு போய் அங்கே உள்ள டிஸ்கெல்லாம் பிதுங்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த எலும்பு வந்து தேய்மான அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால முதுகு வலி வருது.
0: சரிங்க டாக்டர். நிறைய நேயர்களும் இணைப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நேரலையில் அவங்கள சந்திக்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட தொடக்கமான நேயர் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படை பகுதியிலேருந்து சந்திரசேகர்
0: பேசுகிறேன். சந்திரசேகர், டாக்டர் சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
2: கண்டிப்பா டாக்டர், இந்த எலும்பு அப்படிங்கிறது கீழே விழுந்து முறியுது அப்படிங்கும் பொழுது அதற்குரிய பிரத்யேக சிகிச்சை முறை அளிக்கும் பொழுது எளியோருக்கு டக்குன்னு கூடுது, ஆனா முதியவர்களுக்கு அது கூடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதே மாதிரி ரிட்டன்ஷன் ரிஸ்க்னு சொல்லுவாங்க, அது எளியோருக்கு டக்குன்னு 90% 80% ரெக்கவரி ஆயிடுது, ஆனா பெரியவர்களுக்கு 50-60% ரொம்ப கடினமாக இருக்கு.
0: இப்ப அதுல ஒரு திருத்தமா, அது எளியவர் அப்படிங்கறது சிறுவர்களை சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா. அப்போ இங்க ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படிங்கறது வயதை அடிப்படையாக கொண்டதா, அல்லது ட்ரீட்மெண்ட் சரியா கொடுத்தா ஈவன் வயதானவர்கள் கூட கை தூக்கிறது கால் அடிபட்டதுன்னா முன்னாடி மாதிரியே செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது கொஞ்சம் குறைபாடு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுமா, எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஐயா.
0: சரிங்கம்மா, சரிங்க, நீங்க ரெடியூல கேட்டுக்கோங்க, டாக்டர் சார் சொல்லுவாங்க. நன்றி சார், சொல்லுங்க.
1: நீங்க கேட்ட விஷயம் மெயினா வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு ஏதோ ஒரு பிளேட்டோ ராடோ இல்லைனா ஒரு மாவு கட்டரோ நம்ம போட்ட பிறகு அதில் ஹீலிங் டைம் கேட்குறீங்க. ஹீலிங் டைம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. அதில் வயசும் ஒரு முக்கியமான காரணி தான். சின்ன வயசு உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக கூடும், பெரியவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2-3 மாதங்களில் கூடுற ஒரு எலும்பு, ஒரு பெரிய எலும்பு 3 மாதங்களில் கூடுதுன்னா, சின்னவங்களுக்கு கூடுதுன்னா, இதுவே வந்து ஒரு 60-70 வயது உள்ளவங்களுக்கு 5 மாதங்கள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கம்மா. அது வந்து ஏஜ் ரிலேட்டடாக வரும். அது இல்லாமல் மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, சத்து குறைபாடுனாலையும் நம்ம வந்து எலும்பு கூடுதல் தள்ளி போகும். அது இல்லாமல் நம்ம பண்ணுற சர்ஜரி, அதை பொறுத்தும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டு, ப்ராப்பரான சர்ஜரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கூடும், அதுவே ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா.

0: சரி, ஓகேங்க. அடுத்து ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னா, பொதுவாக அந்த தண்டுவட பாதிப்புகள் வந்து எவ்வாறு எதனால் ஏற்படுகிறது சார்?
1: தண்டுவட பாதிப்புன்னு நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டில் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க அதை, அதுக்கடையில் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க்கு வந்து அதுக்கான கொஞ்சம் நாளில் தேஞ்சி தேஞ்சி அது வந்து டிஸ்க்கு புரொட்ரூஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து தண்டுவடத்தை தண்டுலேருந்து காலுக்கு போகிற நரம்புகளை அது வந்து அழுத்த ஆரம்பிக்கும், அதனால கால் ஃபுல்லாக வலி பரவும். ஸோ அந்த

0: வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க செல்வ பாரதி, டாக்டர் சார் இருக்காங்க, உங்க குவெஸ்டியனை சார்கிட்ட கேளுங்க.
0: வணக்கம் டாக்டர் சார்.
2: வணக்கம் சார்.
0: அதாவது இப்ப பொதுவா வயதானவங்க வந்து இடுப்பு வலி முழங்கால் வலி அப்படின்ட்டு மருந்து கடைகளை போய் மாத்திரை வாங்குறாங்க, ஒரு 10 மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க, மறுபடியும் அது முடிஞ்சோடனா மறுபடியும் வந்து வலி மாத்திரை வாங்குறாங்க, தொடர்ந்து இதே மாதிரி வாங்கி சாப்பிடுறாங்க. இதனால வந்து பக்க விளைவு ஏற்படுமா? அவங்களுக்கு வந்து ஒரு மாத்திரை சாப்பிடல மாத்திரை வாங்கி கொடுக்கறேன்னா ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. தொடர்ந்து வலி மாத்திரை சாப்பிடுறதுக்கு முன்ன அவங்க இருக்கிறாங்க. இது வந்து இந்த மாத்திரைகள் வந்து பக்க விளைவு ஏற்படுமா? அதுக்கு ஒரு தொடர்ந்து சாப்பிடலாமா? இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர்.
1: பொதுவாக டாக்டர் சார் சொல்கிறது மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்லிடுறோம், தலைவலியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் நம்ம எந்த மருந்துகளையும் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, நீங்கள் ரேடியோவில் கேட்டுக்கோங்க செல்வ பாரதி, டாக்டர் சார் சொல்லுங்கள்.
2: இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மூட்டுவலி முதுகுவலி வயசானவங்களுக்கு அடிக்கடி வருது, அதனால் மாத்திரை வாங்கி போடுறாங்க, எவ்வளோ மாத்திரை போடலாம் என்னன்னு கேட்டிங்க, ரெகுலராக வாங்கி போடலாமான்னு கேட்டிங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மூட்டுவலி முதுகுவலி ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேய்மானத்தினால தான் மோஸ்ட்லி வயசானவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபுல்லாக தேஞ்சிருக்கும். ஒன்ஸ் தேஞ்ச விட்டு அது வலி கொடுக்க தான் செய்யுமே தவிர அதை நம்ம வந்து வலி இல்லாமல் ஆக்கணும்னா சில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி போகணுமே தவிர அது இல்லாமல் வலி இல்லாமல் ஆக்கிறதுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி தடுத்தா தான் அதுக்கு ஒரே வழி. நம்ம ஒரு 40 வயசுலே மூட்டு தேயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணால் நம்ம வந்து 60-70 வயசில் நல்லா இருக்கலாம். இப்போ 60 வயசில் ஆல்ரெடி மூட்டு தேஞ்சிருச்சுங்கும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் மாத்திரை அவங்க வாங்கி போட தான் செய்வாங்க. இப்போ ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலி தாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 மாத்திரை போடுறனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு 6-7 ஒரு வருஷம் டெய்லிக்குமே மாத்திரை போடும்போது தான் சைடு எஃபெக்ட் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம 40 வயது 50 வயது உள்ளவங்க 30 வயதுலேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி நம்ம 60-70 வயதில் நம்ம மூட்டுவலி முதுகுவலி இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கலந்துட்டுருக்கோம்.
1: சரிங்க டாக்டர். பொதுவாக வந்து பெண்களுக்கும் சில பிரச்சனைகள் இந்த மூட்டு சம்மந்தமாகவும், முக்கியமாக வந்து பெண்கள் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக கூட இந்த எல்லாம் பெற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கிற முதுகில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, இது அதனால் நிறைய பிரச்சனைகள் வருதுன்றாங்க. பொதுவாக பின்னாடி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா அவங்களால எந்த வேலைகளுமே செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப வந்து எலும்புகளுக்கு விதமான பாதிப்புகள் வரும் டாக்டர்.
2: இப்போ வந்து மயக்க மருந்து நிபுணர்கள் வந்து முதுகில் ஊசி போட்டு மயக்கம் கொடுத்து டெலிவரிஸ் பண்ணுறாங்க, சிசேரியன் பண்ணுறாங்க, மற்ற சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. இப்போது முதுகில் ஊசி போடுறதுனால ஏதாச்சும் பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ ஏன் வந்து முதுகுவலி வருது அப்படின்னு பார்க்கும்போது முதுகு ஊசியில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் ஒரு 6 ஒரு வருடத்துக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அவங்க எப்போதும் கொஞ்சம் மூமெண்ட் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் எக்ஸசைஸும் அதுக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சராசரி மூமெண்ட் கூட இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக ரெஸ்டில் இருக்கனால முதுகில் உள்ள தசைகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால முதுகு தண்டுக்கு பல்லு அதிகமாக போய் முதுகு வலி ஆரம்பிச்சிடும். அதுக்கு 4 2 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம முதுகில் ஊசி போட்டனால்தான் வலி வந்துச்சு அதே மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி மெஜாரிட்டி இந்த பிரச்சனை எல்லாருமே இருக்குது. முதுகில் ஊசி போட்டவங்களுக்கு கண்டிப்பாக பெயின் ஒரு 50-60% மக்களுக்கு கொஞ்சமாச்சும் வருது, ஆனால் அது காரணம் வந்து ஊசி போட்டது கிடையாது. ஊசி போட்ட பிறகு அவங்க அதுக்கான சரியான எக்ஸசைஸோ அதுக்கான மூவ்மெண்ட்டோ கொடுக்காதனால தசை சுருங்கி தான் அது முதுகு வலிக்குது.
1: சரிங்க டாக்டர், நன்றி இவங்க அவங்களுடைய பதிலுக்கு. நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: JKR பாலிகிளினிக்கில் தோல் இதயம் எலும்பு முறிவு மூலம் பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 முதல் 1 வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
4: செல் 9443-95130.
3: JKR பாலிகிளினிக்.
1: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கல் பண்பலை 100.3. நேர்களை, உங்களின் நினைவிற்காக நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.

0: மேக்ஸ்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
0: பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உறவும். நேற்று காரைக்கால் FM 100.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது லஞ்ச் பிரேக்ல டாக்டரிடம் கேளுங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நேரலை ஒளிபரப்பு கொடுத்துக்கு நேராகவே வந்திருக்கிறாங்க காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MK தினேஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர் சார், தொடர்ந்து நம்ம அந்த சம்பந்தமா பேசலாம். தொடர்ந்து நேர்களை இணைப்பில் வந்த வண்ணமே இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தியாகராஜன்,
0: சொல்லுங்க.
4: நான் தேவையில்லாம கேள்விலாம் கேட்க விரும்பல, சார்ட்டா முக்கியமான கேள்வி தான் கேட்கறேன்.
0: கேளுங்க.
4: ஏன்னா முதுகு தண்டு டாக்டர் சொன்னீங்க, நாங்க கேக்குறது வந்து எங்க எல்லா டைலருக்கும் சேர்த்துதான் கேக்குறேன்.
0: சரி,
4: ஒண்ணு இல்ல சார், எனக்கு 55
5: சொல்லுங்க.
4: இப்ப எல்லாம் லேபர் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கறதுனால நாங்களே உட்காந்து தைக்கிறோம். அதனால இருந்து உட்காந்து தைக்கிறதுனால 55 போய் எதுவும் அந்த முதுகு தண்டு எலும்ப ஜோலி கொடுக்குமா? அதுக்கு என்னென்ன இடவே செஞ்சுக்கலாம்? ஒரு இடையில ரெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம்
5: வருவாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம்? அது இல்லாமல் ரெகுலராக நம்ம அவங்க என்ன சொல்லுவோன்னா, டெய்லிக்கும் காலையில் ஒரு 1/2 hour முதுகுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது. அது நீங்கள் யூடியூப்லேயோ இல்லாட்டியும் ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ ஆர்த்தோ மருத்துவர்கிட்டையோ போனீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது இல்லைனா எக்ஸசைஸ் ஜிம் உள்ள மாஸ்டர்களும் முதுகுக்கான எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அது இந்த பெல்விக் பிரிட்ஜிங்னு சொல்லுவாங்க. அது படுத்துட்டு இடுப்பு தூக்கி செய்கிற எக்ஸசைஸ். அது சரியான பயிற்சியாளர் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டு அது அவர் முன்பார்வையில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை ரெகுலராக செய்யணும். ஆக்சுவலி அப்படி கண்டிப்பாக அது செஞ்சால் தான் உங்களுக்கு முதுகு ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் தொடர்ந்து 60-70 வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யலாம். இல்லை உங்களுக்கு பெயின் வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த முதுகு பயிற்சிங்கிறது கட்டாயமாக கண்டிப்பாக செய்யணும் எல்லோரும். வேற கேள்வி இருக்கா?
0: இல்ல, அதுதான் கேட்டார். முக்கியமா டைலர் அப்படிங்கறதுனால அந்த உட்காந்தே இருக்கிறதுனால எல்லா டைலருக்கும் இந்த மாதிரி வருமே, நாங்க எல்லா டைலரும் கேட்டுக்கிறோம்.
5: தொடர்ந்து எக்ஸசைஸ் பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இப்போ விட்டமின் டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு, அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அந்த இப்போ மெக்னீஷியம் குறைபாடு, இதுவே குறைபாடுகள் இருக்கும் போது தசை வந்து கொஞ்சம் கிராம்ப் ஆகும், எலும்புகள் கொஞ்சம் வீக்காகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 50 மேல உள்ளவங்க ஒரு 1 to 2 times இந்த விட்டமின் டி, கால்சியம், மெக்னீஷியம் போன்ற டெஸ்ட்டுகளை பண்ணிவிட்டு, இல்லைன்னா டெஸ்ட்டுகள் பண்ண முடியாட்டி கூட அதுக்கான சத்து மாத்திரைகளை மாதத்துக்கு ஒரு 10 போட்டாங்கன்னா அவங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும்.
0: ஓகே, கண்டிப்பாக நேயர்கள் எல்லாருமே, தயிர் கலைஞர்கள் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க சார், சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க ஐயா.
6: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வியை டாக்டர் சார் இருக்கிறாங்க, கேளுங்க.
6: வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம் ஐயா.
6: அதாவது இந்த மூத்த முழங்கால் மூட்டில் வந்து சவ்வு தேய்மானம் இருக்குங்க ஐயா.
5: சரிங்க ஐயா.
6: அது வந்து அடிக்கடி வலி வருது, அதை வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா குறையுது. இந்த சுகர்னால அந்த தேய்மானம் ஏற்படுதா? அந்த சுகர் இருக்கிறதுனால அந்த கால் வலிக்குதா? அதை பத்தி சொல்லுங்க.
5: உங்களுக்கு முட்டி வலிக்குதா, கால் வலிக்குதா, முழங்கால் வலிக்குதா?
6: முழங்கால்
5: முழங்கால் தான் வலிக்குது. ஓகே.
6: ஆமா, அதாவது முழங்கால்ல இருந்து கணுகால்

0: வரைக்கும் வலி தான்.
1: ஓ, அது வரைக்கும் ஃபுல்லாகவே வலிக்குது. ஓகே.
0: ஆமாம். அடுத்தது இன்னொரு கேள்வி, உட்காந்து கிளம்பும் போது படக்கு படக்குன்னு நெட்டி முறிகிற மாதிரி படக்கு படக்குங்குது, அந்த நெட்டி முறிகிறதுனால எதுவும் பாதிப்பு வருமா?
2: என்ன
1: சொல்றாங்கன்னா, அவங்களை முட்டியும் வலிக்குது, கால் ஃபுல்லாக வலிக்குது சொல்றாங்க. அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு, சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. முட்டி வந்து அவங்களுக்கு அவங்க சொல்றதை பார்க்கும் போது தேஞ்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கிரெப்பிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, சவுண்டு வருது. அது உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு அந்த முட்டிக்கு தேவையான அந்த சைனல் ஃப்ளூயிடோ மற்ற ஃப்ளூயிடோ கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனால தேஞ்சிட்ருக்கு. அதேமாதிரி சுகர் இருக்கிறனால கொஞ்சம் விட்டமின் B12 அதுமாதிரி விட்டமின் டி குறைபாடுகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. அது கண்ணுக்கால வரைக்கும் ஃபுல்லாக கால் ஃபுல்லாக வலி சொல்கிறாரு. ஸோ இவர் இப்போ என்ன பண்ணணும்னா, மூட்டுக்கு தேவையான சத்து மாத்திரைகள், இந்த கொலாஜன் மாத்திரைகள்னு சொல்லுவாங்க, அது அதில் போய் மருத்துவ கேட்டால் அவங்க ஆர்த்த மருத்துவர் கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு முட்டிக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணணும். அது இல்லாமல் அவங்க சுகர் மருத்துவரை பார்த்து இந்த விட்டமின் B12, விட்டமின் டி போன்ற சத்து மாத்திரைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வலியை வந்து குறைய வாய்ப்புண்டு.
2: ஓகே சார், இன்னொரு விஷயம் கேட்டார், நம்ம வந்து சாதாரணமாக கிராமங்களில் நெட்டி முறிக்கிறோண்டு கை விரல்களையோ கால் விரல்களையோ எழுத்துலது டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அது மாதிரி அவர் உட்காந்து எழுந்திரிச்சால் கூட எனக்கு அந்த மாதிரியான சவுண்டு வர்ற மாதிரி இருக்குன்னு கேட்டார்.
1: அதான் அந்த சவுண்டுக்கு பேர் தான் கிரெப்பிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டு வந்து அது தேஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்க முட்டி உள்ளே வந்து இப்போ எந்த ஒரு பாட்டு மொபைல்ஸ் ஆனாலும் நம்ம அதில் கிரீஸோ எண்ணெய் வைப்போம், அது வந்து முட்டிக்குள்ளே இயற்கையாகவே சில கிரீசஸ் இருக்குது. அது வந்து வயசாக வயசாக அது பத்தலை பத்தாமல் தேஞ்சிட்ருக்கு. அதுக்காக நம்ம வெளியிலேருந்து கொஞ்சம் மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
2: ஓகே சார், நன்றி. நேற்று தொடர்ந்து நம்ம டாக்டர் சார்கிட்ட பேசலாம், அடுத்த நேரம் வந்திருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: சார்.
3: வணக்கம்.
2: வாங்க, அடுத்த டெய்லர் சொல்லுங்க. மாணிக்கம் டெய்லர்.
3: உட்காந்து சில டைம் டாக்டர் ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: உட்காந்தா நைட்ல தூங்கி எழுந்திருக்கணும் சார்.
1: சொல்லுங்க.
3: கால் மறந்து போயிடுது சார், காலை வைக்க ஒண்ணு அப்படியே மொத்தமா அப்படியே ஒரு கனமா இருக்கிற மாதிரி இருக்கு சார். அது என்ன காரணம் சார்?
1: உங்களுக்கு நடக்கும்போது வலி இருக்குங்களா?
3: நடக்கும் போதெல்லாம்
1: ஒண்ணும் தெரியல சார். கொஞ்சம் கால் ஒரு ஹாஃப் அன் அவர் மரத்து பண்ண மாதிரி சொல்றாங்க. இது சத்து குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது. இப்போ முதுகு தேஞ்சி டிஸ்க் அழுத்தம் இருக்கும் போது நமக்கு நடக்கும் போது தான் வலி இருக்குமே தவிர ரெஸ்ட்ல இருக்கும் போது வலி இருக்காது. அதுமே வந்து ஒரு 1 hour 2 hour கழிச்சு தான் வலி வந்து அது டிஸ்க் பிரச்சனைகள் குறையாது. இது வந்து முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து அவர் ஜென்ரல் மருத்துவரை பார்த்து அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கலாம். சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொல்லணும்.
2: செக் பண்ணி சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். முக்கியமாக அவர் மருத்துவத்தை ஆலோசனை கேட்டுக்கணும். நன்றி டாக்டர். தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த நேர்களும் வராங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்
4: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கோங்க. உங்களை போலவே யார் பேசுறீங்க? இங்க இருந்து
4: உதயநகர்ல இருந்து கந்தசாமி, காரைக்கால் உதயநகர்.
2: காரைக்கால்ல இருந்து சொல்லுங்க டாக்டர் சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லுங்க
4: சார். எனக்கு ஒரு 15 நாளா சார்.
1: சொல்லுங்க.
4: முட்டிக்கு மேல இடுப்புக்கு கீழே அந்த தொடப்பகுதியில வலி சரியான வலியா இருக்கு சார். கீழே உட்கார முடியல, படுத்தா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா தொட சைடுல அது ஒரு இடத்துல மட்டும்தான் வலி வலிக்குது சார். நானு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா எக்ஸ்ரே எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. டேப்லெட் கொடுத்தேன், டேப்லெட் கொடுத்து ஒரு 2 நாள் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் அந்த வலி தொடர்ச்சியா இருக்கு.
1: ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்களா ஐயா வயிற்று பகுதியில?
4: இல்ல சார், இதுவரையும் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணாதே இல்ல.
1: சுகர் இருக்கு. ஓகே, ஏதாச்சும் கட்டி இருக்கீங்களா ஐயா வயிற்று பகுதியில?
4: அந்த இடத்துல கொஞ்சம் தடிப்பமா கட்டி மாதிரி தெரியுது.
1: எந்த இடத்துல? அந்த இடத்துல. ஓகே,
4: இங்க அந்த தொடப்பகுதியில.
1: தொடப்பகுதியில. ஓகே ஃபைன். சரிங்க ஐயா.
4: அது அது எதுனால சார் என்ன? ஆனா

0: ஒன்னும் அடியெல்லாம் படல,
1: அடியெல்லாம் படல,
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல அதெல்லாம். ஆனா அந்த திடீர்னு இந்த ஒரு 15 நாள் அந்த மாதிரி வெளியிருக்கு.
2: ஓகே டாக்டர் சார் சொல்லுவாங்க, நீங்க ரேடியோவில் கேட்டுக்குங்க. டாக்டர் சார் சொல்லுங்க.
1: இப்போ பேசினவர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தொடை பகுதியில் வலி இருக்குது, ரொம்ப அதிகபட்சமான வலி இருக்குது, எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு மாதிரி சொன்னாங்க. இது அவர் சுகர் இருக்குன்னு சொன்னதுனால மோஸ்ட்லி இந்த பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்கிற நரம்பு பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா விட்டமின் டி குறைபாடுகளில் ரொம்ப சிவியர் குறைபாடு, அதாவது 10 கீழே 5 கீழே இருந்தால் இதேமாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் விட்டமின் டி செக் பண்ணணும், கால்சியம் செக் பண்ணணும், இல்லை மெக்னீஷியமும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான மாத்திரைகளை போட்டால் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: ஓ சரிங்க டாக்டர். இன்னொரு விஷயம் நம்ம கேட்கலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த மூற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுனால ஏற்படுற இந்த சாதக பாதகங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர்.
1: மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை நம்ம செலக்டட் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் பண்ணுறோம். ஸோ அந்த பேஷண்ட் பார்த்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி கொடுத்து தசைகளை வலுப்படுத்தி அதுக்கப்புறமா அவங்களுக்கு கட்டாயமாக மூட்டு மாற்று தேவைப்படுது அப்படின்னு பட்சத்தில் நம்ம அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா மறுபடியும் ஃபிசியோதெரப்பி பண்ணி நடக்க வைக்கிறோம். பேஷண்ட்ஸ் வந்து மிகவும் நல்லவமாக இருக்காங்க. ஸோ பேஷண்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சுகர் அதிகமாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அது பண்ணணும், அதே மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணாமல் நம்ம பேஷண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அறுவை சிகிச்சை முன்னாடியே அவங்களை தயார்படுத்தி பண்ணோன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும்.
2: ஓகே சார், தொடர்ந்து என்ன நேர்கள் இருக்கிறாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு சார், நம்ம அடுத்த நேரம் கேட்கலாம். வணக்கம்.
3: தொடரலாமா, வேற என்ன நிரந்தர தீர்வு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: காலையிலயே மாலையிலயே
3: எப்போதுமே அந்த வலி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா வேலையெல்லாம் ரொம்ப கடினமான வேலை எதுவும்
1: கிடையாது.
3: போறீங்க
2: கேட்டுட்டு இருக்கீங்க. மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக், ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
5: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 முதல் 1 வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
4: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 முதல் இயங்கும்.
5: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
4: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
5: செல் 9443-95130.
4: JKR பாலிகிளினிக்.
2: ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2:30. நிகழ்ச்சி இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை, VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
5: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
5: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை.

0: மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல டாக்டரிடம் கேளுங்கள் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில தான் அணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்காக நமது நிலைய நேரலை ஒளிபரப்பு கூடத்திற்கு வந்திருக்கிறாங்க. காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கே தினேஷ்குமார் அவர்கள். டாக்டர் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு நேருடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம நேர்கள் இணைப்பில் வந்துட்டே இருக்கிறாங்க, நம்ம சந்திக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். அவருடைய இணைப்பு கிடைக்கலங்க. நம்ம அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: ஒரு 12 மாசம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப லேசா இன்னும் அழுக்கிட்டு இருக்குது. ஒரு நரம்பு கொள்ள எலும்பும் அழுக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் கிடையாது, சரியாப்புனாங்க. நானும் 6 மாசம் 1 வருஷமா இருக்குதுன்னா நடக்க முடியல. வாக்கிய வாக்கரை வச்சுட்டு நடக்க முடியுது.
3: ஓகே, உங்களுக்கு கால்ல உணர்ச்சி இருக்கையா? தொடை பகுதி, கால் பகுதியில
2: மேல கில்லுனா மறுத்து போன மாதிரி இருக்குதுங்க.
3: ஓகே,
2: அடியோட கில்லுனா வலிக்குது.
3: உங்களால முட்டியை மடக்கி நீட்ட முடியுதுங்களா? பாதத்தை அசைக்க முடியுதுங்களா?
2: பாதத்தெல்லாம் அசைக்க முடியுது, வாட்ட முடியுது, காலம் முட்டி மடக்கல முடியுது. உட்காந்தபடி எந்த வேலையும் செய்ய முடியுது. நான் எழுதிட்டு
3: நீங்க சிறுநீர் வந்து நீங்களே கண்ட்ரோல்ல போறீங்களா இல்லாட்டி தானா போதுங்களா? யூரின் போறது நீங்க கண்ட்ரோல்ல உங்களால போக முடியுதா?
2: யூரின் மட்டும் கண்ட்ரோல்ல போகுதுங்க.
3: கண்ட்ரோல்ல போகுது. ஓகே,
2: நான் போயிட்டு வந்தேன். லெட்டிங் வரும்போது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்க. நான் போறதுக்குள்ள வந்துருது.
3: ஃபைன்,
2: அது 2-3 நாளைக்கு போக மாட்டேங்குது. திருப்பி போக அப்படின்னா லூஸ் மோசம் மாதிரி அதோட போயிட்டு இருக்கு.
3: ஓகே, இது முதுகுக்கு அறுவை சிகிச்சை எதுவும் பண்ணல நீங்க, மாத்திரை மூலமா சரி பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டுங்களா?
2: ஆமா, அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க.
3: ஓகே ஓகே ஃபைன்.
1: முதுகு
3: தண்டவட டிபி, இது வந்து டிபில ஒரு மோசமான ஒரு வியாதின்னு சொல்லலாம். சோ இது வந்துடுச்சுன்னா உடனே என்ன ஆகும், முதுகு தண்டை அரிச்சு ஃபுல்லா சீழ் வச்சு முதுகு தண்டையவே வந்து அழுத்தி கால்ல ஃபுல்லாவே செயலெடுக்க செஞ்சிடும். யூரின் மோஷன் எல்லாம் கண்ட்ரோல் இல்லாம செயலெடுக்க செஞ்சிடும். அதே மாதிரி ப்ராப்ளம் உள்ளது. ஸோ முதுகு வலி உள்ளவங்க வந்து முக்கியமா பயப்பட வேண்டிய விஷயம் இதுதான். அவங்க ஃபர்ஸ்ட் டிபி ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குமா? அவங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ சொந்தக்காரங்களுக்கோ குடும்பத்திலயோ இல்லாட்டி அவங்க இம்யூனிட்டி கம்மியா இருந்தாலோ டிபி வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க முதுகு வலி வந்தா உடனடியாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், உடனடியாக பண்ணணும். அது உடனடியாக அதுக்கான மாத்திரைகளோ அறுவை சிகிச்சை உடனடியாக பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் ஒரு 2 வாரங்கள் விட்டால் கூட அது கால் செயல் இழந்த பிறகு திரும்பி அது கொண்டு வர்றது எங்கே போனாலும் முடியாத காரியம் தான்.
1: சரிங்க டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேயர்கள் இணைப்பில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம். நேயரே, உங்களுடைய ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க. சரி, ஓகே. உங்களுடைய கேள்வியை நீங்கள் நேரில் கேட்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேடியோ வாலியூமை குறைச்சிட்டு நீங்கள் இணைப்பு கிடைச்சிருச்சுனாலே கொஞ்சம் எட்ட வந்துடலாம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து?
4: சார், நான் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் சார்.
1: கண்ணன் டாக்டர் சார் இருக்கா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
4: சரி சார். சார், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
3: சொல்லுங்கய்யா
4: டூ வீலரில் வந்துட்டு இருக்கும்போது நாய் குறுக்க விழுந்துட்டு சார் வந்து, அதனால கீழே விழுந்துட்டேன். அதனால எனக்கு ரைட் சைடு கால் வந்து அடிபட்டு போச்சு. அது வந்து டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அவங்க தசை நழுவி இருக்குன்னு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண நல்லா இருந்துச்சு காலு. இப்ப என்னன்னா காலு நடக்க இருக்கும்போது வலிக்குது சார், முட்டி மட்டும் வலிக்குது.
3: 10 வருஷமா நல்லா இருந்தீங்களா நீங்க?
4: 10 வருஷமா நல்லா இருந்தேன் சார்.
3: ஓகே, இப்போ அடிப்பட்டதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கய்யா.
4: சரி சார்,
3: இப்போதைக்கு இது முட்டி தேஞ்சிருக்கு சரிங்களா? நீங்க அடிப்பட்டதை மறந்துடுங்க. இப்போதைக்கு உள்ள பிரச்சனை சாதாரண முட்டி தேய்மானம் தான். நீங்க அதுக்கான வைத்தியத்தை பக்கத்துல உள்ள அடுத்த மருத்துவர்கிட்ட பாத்துக்க
1: போட்டுக்கோங்க. எலும்புகள் நம்ம வளர

0: நம்மள மாதிரி அதுவும் வளர்ந்துட்டு இருக்கும் உடல் உறுப்புக்குள்ளார. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு அப்புறமா வலுவானதா இருக்குமா சார்?
1: அது வந்து ஒரு ஒரு ஆண்டுகளில் பழைய வளவுக்கு வந்துடுங்க. ம் ம்
0: பழைய வளவுக்கு வந்துடும்
1: வந்துடும் அது ஸ்லோவாக அது ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணும்.
0: சரிங்க சார், அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் திருவாரூர்லேருந்து மண்பாண்டா கலைஞர் பக்கிரி சாமி பேசுகிறேங்க ஐயா.
0: பேசுங்க பக்கிரி சாமி,
1: சொல்லுங்க
2: ஐயா. ஐயாவுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் மண்பாண்டா வேலை தான் செய்கிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அது இந்த கை லெஃப்ட் சைடு கை வந்து வலிக்குதுங்க ஐயா, காலை நேரத்தில் சத்த நாளைக்கு வேலை செய்ய முடியல.
1: கைனா எந்த இடம் சொல்கிறீங்க நீங்கள்?
2: அடிப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வண்டியில இருந்து விழுந்துட்டேன்.
1: சரி, ஓகே.
2: அது 10-15 வருஷம் ஆகுது.
1: சரி, ஓகே, அது பரவாயில்ல. சரிங்க ஐயா.
0: சரி, டாக்டர் சார் சொல்லுவாங்க, உங்களுடைய ரேடியோவில் கேட்டுக்கோங்க சார், சொல்லுங்க சார்.
1: இப்போ இவர் வந்து ஷோல்டர் பெயின் மாதிரி சொல்கிறாங்க, அது ஜஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஒரு 1/2 hour இருக்கிற மாதிரி. இவர் அதுக்குள்ளே ஷோல்டருக்குள்ள மொபிலைசேஷன் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபிசியோதெரபியில், அதுக்கான சில சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. அதுமாரி போட்டுட்டு வேணும்னா ஒரு எக்ஸ்ரே, எக்ஸ்ரேயில் வந்து ஷோல்டர் பெத்தாலஜி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தராக MRI ஸ்கேன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஸோ அதுமாரி அவர் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபிசியோதெரபி பண்ணாலே அவருக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. நேரில் இன்றைக்கி டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MK தினேஷ்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. டாக்டர் சார், பொதுவாக வந்து இந்த முதுகுவலி இருப்பவர்கள் வந்து நீங்கள் அது மாதிரி உங்களை மாதிரி மருத்துவர்கள் வந்து பளு தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம் டாக்டர்? அது ரொம்ப அதிகமாக
1: பல் தூக்கக்கூடியதுன்னு கிடையாது. அது ஆல்ரெடி ப்ராப்ளம் உள்ளவங்களை மட்டும்தான் அப்படி சொல்லுவோம். நார்மலாக உள்ளவங்க வந்து அவங்க லிமிட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக பண்ணலாம்.
0: ஓகே.
1: அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் இருக்குது, அது 100 கிலோ தூக்குனா நம்ம 110 கிலோ 120 கிலோ வச்சோன்னா அந்த மிஷின் ஆகும், பிரேக் ஆகிடும். அதே பிரின்சிபல் நம்ம பாடியோட ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு நமக்கு தெரியணும். நம்ம அதை தாண்டி எக்ஸஸாக தூக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயின் வரதான் செய்யும். அது தான், மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்லை.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டு வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரவிச்சந்திரன் ஐயா, டாக்டர் சார் இருக்கா, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஐயா.
3: எனக்கு வயசு 60 ஆகுது.
1: ம், சொல்லுங்க.
3: கீழே ஒரு பொருள் விழுந்தா தூங்கி எடுக்க முடியல.
1: ம்,
3: அதாவது படுக்கும் போது ஒரு சைடா தான் படுக்குது, முது வந்து மெத்தட வைக்கிற மாதிரி படுக்கும், படுக்கவே முடியல, படுக்கவும் பழக்கமும் வர மாட்டேங்குது. ஒரு சைடா ஒத்துக்கடிச்சுதான் படுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா முது வலிச்சுக்கிட்டுதான் இருக்கு.
0: இவங்க
1: சொன்னது வந்து ஒரு சாதாரண இடுப்பு வலி மட்டும்தான். இவங்க வேலை அதிகமா செய்யறதுனால அவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கு. இவங்க அதுக்கான இடுப்புக்கான பயிற்சிகள் செய்யும் போது கண்டிப்பா அது குறையும்.
0: சரிங்க டாக்டர், நம்ம ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா நம்ம பேசலாம், இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நேரில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் பிரேக்கில். இது திருவாரூர் BK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிட்டு இருக்கிற டாக்டரிடம் கேளுங்கள்.
4: BK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
5: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
5: BK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர், மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
8: சோஃபா பீரோடி
7: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
8: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
7: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேர்களை காரைக்கால் பண்பலையின் பேச்சு டெல்டா.

0: நாட்களின் மூச்சு. நேர்களை, உங்களின் நினைவிற்காக நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நாளை முற்பகல் 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமதர்.
3: உபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 மணிக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நீங்கள் லஞ்ச் பிரேக்ல டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கிறோம். காரைக்கால் எலும்பு மூட்டு முதுக தண்டுவிட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MK தினேஷ்குமார் அவர்கள் தான் நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்துல உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்பவே சிறப்பாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து டாக்டர் சார்கிட்ட நம்ம பேசலாம். அடுத்த நேரில் இணைப்புல வந்துகிட்டே இருக்காங்க சார், நம்ம அவங்களை சந்திக்கலாம். அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: அரியலூர் மாவட்டத்துல இருந்து தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன் சார். இதோ 4வது முறை சார் எனக்கு லைன் கிடைச்சி நீங்க இப்பதான் எடுத்துருக்கீங்க.
0: சரி, ஓகே ஓகே, வந்திருக்கீங்க, முயற்சி செஞ்சு வந்திருக்கீங்க.
8: டாக்டர் சார் ரொம்ப நன்றி, உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன், வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
0: சரி, டாக்டர் சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி.
8: டாக்டர் சார், எலும்புகள் தண்டு வடம் இதெல்லாம் நல்லா தெம்பா இருக்கிறதுக்கு சார் என்னென்ன நம்ம உணவுகள் சாப்பிடலாம்? அது ஏன்னா பெரும்பாலும் தண்டு வடம் மிஸ்டேக் ஆனாவே நம்ம நடக்க முடியாது பேருங்க.
9: உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் புரதச்சத்து ரொம்ப முக்கியங்க. இந்த முட்டை அதே மாதிரி உணவுகள் ரொம்ப முக்கியம், சிக்கன் மட் அது மாதிரி எடுத்துக்கலாம். எலும்புக்குன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக ப்ரோட்டீன் எடுத்தாலே எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். கால்சியம் பொறுத்த வரைக்கும் புரதச்சத்து எடுத்துச்சுன்னா கால்சியம் லெவல் நல்லாயிருக்கும். விட்டமின் டி குறைபாடில் கால்சியம் லெவல் குறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வந்து விட்டமின் டி லெவலை செக் பண்ணிக்கிறது நல்லது. பயிற்சி தான் மெயினாக முக்கியம் முதுகுக்கு. எலும்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு பயிற்சி கொடுக்குறோமோ, அதாவது ஸ்ட்ரென்த்து கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜிம்மில் இருக்கிறவங்க ஆகட்டும், பலுத்து வெயிட் தூக்குறவங்களாகட்டும், இந்த கரத்தை மாதிரி பண்ணுறவங்களாகட்டும், அவங்களோட அவங்க பவர் அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் அவங்க எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன காரணம்னா நம்ம எந்த அளவுக்கு போனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வாக்கிங் பண்ண சொல்கிறோம். வாக்கிங் பண்ண போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகவும் ஹார்ட்டுக்கும் அது நல்லது. ஸோ வந்து பயிற்சி தான் வந்து போனுக்கு முக்கியம். எக்ஸ்ட்ராவாக அதோட சேர்ந்து முட்டைகள், புரதச்சத்து, கால்சியம் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம்.
0: ஓகே ஓகே, நன்றி டாக்டர். தொடர்ந்து அடுத்தடுத்த நேயர்கள் இருக்கிறாங்க, அந்த நேயருடைய இணைப்பு கிடைக்கல. அடுத்த நேயர்

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க நேரே, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் டாக்டர் ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஹைதராபாத்ல
2: ஓகேங்க.
1: அங்க உள்ள டாக்டர்கிட்ட நான் வீடியோ மேல கன்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன் சார்.
2: சரிங்க.
1: இந்த ஐயா என்னுடைய பாருங்க, நீங்க ஆட்டோ பாருங்கிறாங்க, அது என்ன சார் பாக்கலாம் சார்?
2: ஆ, பார்க்கலாங்க ஐயா, பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது தெரியுது உங்களுக்கு வாய் கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் இருக்கிறது. அதை நீங்கள் வந்து அதுக்கு உள்ள ஃபிசியோதெரபி தான் என் மெயின். உங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக எய்ம்ஸ் ஹைதராபாத்தில் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ரெகுலராக நீங்கள் செய்யணும் ஐயா, ரெகுலராக செய்யணும். அது உணவு பழக்கங்கள், ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். நீங்கள் மூவ்மெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு பழைய ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வருங்க ஐயா.
1: ஃபிசியோதெரபி பண்ண வயிறில் மேலே இருக்கு சார்.
2: என்னங்க ஐயா, சரியாக புரியல.
0: வயிறுலையா?
1: ஆமாம் சார், வயிறு அப்படியே வாய் இழுக்கு.
0: வயிறும் வாயும் இழுக்கு.
2: அதுக்கும் ஃபிசியோதெரபி இருக்குங்க ஐயா, அதுக்கும் இருக்கு. அதுக்குள்ள ஃபிசியோதெரபி நீங்கள் பண்ணிட்டு ரெகுலராக நீங்கள் வாதம் வந்ததுக்கான காரணம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு வந்து அடப்பு, ரத்த குழாயில் அடப்பு இருக்குங்களா ஐயா?
1: ஆமாம்.
2: அதுக்கு உள்ள நீங்கள் அந்த ஆஸ்பிரின் க்ளப் அதுக்குள்ள மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துக்கணும் ஐயா, எடுத்துக்கூடாது. ஆமாம், அந்த மாத்திரைகளை ரெகுலராக எடுத்துகிட்டு ஃபிசியோதெரபி பண்ணுங்க ஐயா, கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும்.
0: சரி, நன்றி. டாக்டர் சார், பொதுவாக ஒரு கருத்து இருக்குங்க, கொஞ்சமாக கால்வலி இருக்கும் பொழுது வாக்கிங் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, அது சம்மந்தமாக சொல்லுங்கள் சார்.
2: கொஞ்சமாக கால் வலிங்கும்போது அவரோட என்ன இப்போதைக்கு உள்ளவங்க ஸ்டேட்டஸ் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப நாளாகவே அது தேய்மானம் நடந்துகிட்ருக்கா. இப்போ தேய்மானம் நடந்துகிட்ருக்குங்கும்போது அது அதுக்காக நம்ம வாக்கிங் எடுத்த தேவையில்ல, நம்ம கண்டிப்பாக வாக்கிங் போகலாம். இல்லாட்டி ஏதாச்சும் அடிப்பட்டு முட்டி வலிக்குது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டு முட்டி அதனால் வலிக்கும் போது கண்டிப்பாக வாக்கிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு காயமும் அடிபடாமல் இருக்கும்போது, நார்மலாக இருக்கும்போதே முட்டி வலிக்கணும், அதுக்காக வந்து நம்ம வாக்கிங் எடுத்த தேவையில்லை.
0: ஓகே.
2: உங்களுக்கு அடிபட்டு இருக்கும் போது கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தால் அது ஹீல் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கலாம்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. அடுத்த நேயர்களும் வந்த வண்ணமே இருக்காங்க, சந்திக்கலாம். அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: வேதாரண்யம் பெரியகுத்திலேருந்து பேசுகிறேன் சார்.
0: பெரியகுத்திலேருந்து யார் பேசுகிறீங்க?
3: ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார்.
0: ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க. டாக்டர் சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர் சார்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
3: சார். எங்க வீட்டுக்காரங்களோட அக்காவுக்கு வயது 70 வயசாகுது சார். அவங்களுக்கு முட்டியில வலின்னு சொல்லி நடக்க முடிய மாட்டேங்குது சார். டாக்டர் எல்லாம் காமிச்சிருக்காங்க, தெரியல சரியா வரல. ரெண்டாவது என்ன, முட்டியில இருந்து ஒரு திரவம் மாதிரி எடுக்கிறாங்களாம் சார்.
2: ஓகே,
3: அது என்னதுனால சார்? அது என்ன திரவம், அது ஏன் அப்படியே அந்த மாதிரி வர்றது காரணம் என்ன சார்?
2: நீங்க அவங்க எடை அதிகமா இருப்பாங்களா, வெயிட் அதிகமா இருப்பாங்களா?
3: ஒரு 60-65 kilos இருக்கு,
2: அவ்வளோதான் இருப்பாங்க, அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, சரிங்க ஐயா, ஃபைன்.
0: சரிங்க, நீங்கள் சார் சொல்லுவாங்க. ஓகே சார, டாக்டர் சார் சொல்லுங்க.
2: இந்த சொல்கிற பேஷண்ட் வந்து அவங்கள அக்கா 60 kilos இருப்பான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மூட்டி வீங்கி இந்த சைனல் ஃபீட் நம்ம என்ன சொன்னாங்க இல்லையா, அது வந்து எடுத்துகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சைனல் ஃபீடனை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அதில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் வருதோ, டிபியோ இல்லைனா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், இன்னொன்று நார்மலாக உள்ள இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் கூட அதேமாரி வீங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது டெஸ்ட்டு காமிச்சு அதில் என்ன ப்ரோட்டீன் என்ன கவுண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு, எதுவுமே தேய்மானத்தில் தான் வந்திருக்குன்னா நம்ம தேய்மானத்துக்கு உள்ள மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கவுண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுங்கங்க.
0: சரிங்க சார்,
2: டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்.
0: ஓகே சார், நன்றி. பொதுவாக இப்போ வந்து மாடிப்படிகளில் ஒரு 14 படி இருக்கிறது அப்படின்னா, பொதுவாக ஏறி இறங்கிறதுக்குள்ளாரியே சில பேருக்கு வந்து கால் வலி வந்து அதிகமாகிடுது. அதுக்கு காரணம் வந்து எலும்பு தேய்மானம் தான் சார்.
2: எலும்பு தேய்மானம்னு சொல்ல முடியாது, எலும்போட அந்த மசில் வீக்னஸ்னால அப்படி இருக்கும்.
0: ஓ,
2: அது நாளடைவில் அது வந்து தேய்மானத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி உள்ளதாங்க.
0: ஓகே, இப்போ உரிய மருத்துவர்கிட்ட அணுகி, எலும்பு மருத்துவர்கிட்ட அணுகி அதுக்கான சிகிச்சையை மேற்கொண்டுக்கலாம்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஓகே, நன்றி சார். அடுத்த நேர இணைப்பில் இருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க? ம்,
4: காரைக்காலேருந்து நிஷா பேசுகிறேன் சார்.
0: நிஷா,
4: 52 வயசாகுது.
0: 52.
4: கீழே விழுந்து அடிபட்டு

0: பிளேட் வச்சு கை இடது கையில 6 மாசம் ஆச்சு, இன்னும் சரியா கையை மடக்க வர மாட்டேங்குது, செஞ்சோம் சரியா வரல, கையை பிறக்கிறதுக்கும் கை சரியா வரல, என்ன சார் செய்யுது?
1: ரிஸ்ட்லயா எல்போலியாமா? ஹலோ, மணிக்கட்டா? மணிக்கட்டா
2: மணிக்கட்டலையான்னு கேக்குறாங்க.
1: கூட்டுறமாரி கூட்டுட்டோம்மா. நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி டெய்லிக்குமே வச்சு, வேக்ஸ் தெரப்பி வச்சு நீங்களும் எக்ஸசைஸ் பயிற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, வலி வலி மாத்திரம் அதாம்மா. நீங்கள் வந்து அது ப்ராப்பராக அதை செய்யாமல் விட்டு இறுகிடுச்சுங்கம்மா, மணிக்கட்டு ஃபுல்லாக இறுகிடுச்சு. அதை இனிமேலக்காச்சும் நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொண்டு வாங்கம்மா. அது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண 15 நாள்லேருந்து நம்ம மூவ்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்மா. அப்படி நம்ம பண்ணாமல் அப்படியே ஒரு 2-3 மாதங்கள் விட்டோம்னா அப்படியே இறுகிடுங்கம்மா. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பரான ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து வேக்ஸ் தெரப்பி மாதிரி வச்சு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிங்கம்மா.
2: ஓகே, நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். 2 நிமிடங்கள் தான் இருக்குது. பொதுவாக ஒரு 30-40 வினாடிகளில் சொல்லுங்கள், எலும்புகளை ஆரோக்கியமாக பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் சார்?
1: ஓகே, நான் இப்போ வந்து இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சியை ஒரு கன்க்ளூஷன் சம்மரியாக சொல்லிடுறேன். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம அதுக்கான ஒவ்வொரு எலும்புக்கான பயிற்சிகள் அவசியம் தேவை. நம்மளோட வேலைகள் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதோட முக்கியமாக இப்போ முதுகுத்தண்டு தான் ஒரு பேஸாக இருக்குது எல்லாத்துக்குமே. அந்த முதுகுத்தண்டுக்கான பயிற்சி மட்டும் நம்ம அவசியம் எல்லாருமே ஒரு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக செய்யணும். உணவு பழக்கங்களை பொறுத்த வரைக்கும் புரதச்சத்து உள்ள பொருட்கள் பழங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
2: ஓகே சார், இது வரைக்கும் நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக உள்வாங்கி உங்களுக்கு அதுக்கான விடைகளை சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், நிலையத்துக்கு நேரடியாக வந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கே தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் நிறைய விஷயங்களை கேட்டீங்க. நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை, விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: நேர்களே, நன்றியும் வணக்கங்களும். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜிஎம்எம் கலை பெருமாள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையார் 11 சென்டிமீட்டர், சின்கொனா வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் உபாசி AWS 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல் பவானி 7 சென்டிமீட்டர், தேவாலா வால்பாறை PTO 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், நடுவட்டம், கிளென் மார்கன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, தொண்டமுதூர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், எமரால்ட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரிய

0: பெரியார் தேக்கடி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் குன்னூர் AWS திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸ் கோவை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையில் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. கோவை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மனம் சொல்லும் வள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
5: July 11 ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா செட் வாங்கினால் ₹23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
5: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ₹15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
4: ₹2,499 EMI வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேர்களே, திருவிழா என்றாலே வண்ண வண்ண விளக்குகள், உற்சாகமான கூட்டம், சுவையான தின்பண்டங்கள், கண்களை கவரும் ஏராளமான கடைகள், எல்லாமே நம்மை வாங்க தூண்டும். அதிலும் மலிவு விலை, மலிவு விலை என்ற குரல் கேட்டாலே ஒரு நிமிடம் நின்று பார்க்காமல் போக முடியாது. ஆனாலும் அந்த கடைகளில் விலை

மிகவும் குறைவாக இருந்தாலும் இதை மட்டும் நான் வாங்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக தவிர்க்கும் ஒரு பொருள் நிச்சயம் இருக்கும். அது என்ன பொருள்? ஏன் வாங்க மாட்டீர்கள்? தரம் பிடிக்காததாலா, தேவையில்லாததாலா, இல்லையென்றால் ஏற்கனவே வாங்கி ஏமாந்த அனுபவமா? இன்றைய எல்எஸ்சியில் திருவிழா கடைகளில் மலிவு விலை என்றாலும் வாங்க மறுக்கும் அந்த ஒரு பொருள் என்ன? உங்கள் பதிலையும் அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். சுவாரஸ்யமான பதில்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் லைக், ஷேர், கமெண்ட் என்ற போஸ்டுக்கீழ உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யலாம். நேயர்களே, திருவிழா கடைகளில் மலிவு விலை என்றாலும் வாங்க மறுக்கும் அந்த ஒரு பொருள் எது?

0: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: லைக் ஷேர் கமெண்ட். திருவிழா கடைகளில் மலிவு விலை என்றாலும் வாங்க மறுக்கும் அந்த ஒரு பொருள் எது? அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கார்வேலு. நான் திருவிழா கடைகளை சுற்றி மட்டும் தான் பார்ப்பேன், ஆனால் பொருள் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் குடும்பத்துடன் செல்வேன், எல்லா கடைகளையும் சுற்றி பார்ப்பேன், விலையும் விசாரிப்பேன், அதிகபட்சம் எந்த பொருளையும் நாம் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உணவுப் பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம், தரம் சுகாதாரம் அங்கு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு சிதம்பரம் ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட் செய்யலாம் நேர்களே. இது LSC.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டூரம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள் கிரீனர் ரூட் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
7: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: லைக் ஷேர் கமெண்ட். திருவிழா கடைகளில் ஹேண்ட்பேக் மலிவாக இருந்தாலும் வாங்க மாட்டேன், யார் சொல்லியிருக்காங்க? கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு குழந்தைகள் வாங்குவார்கள், எனக்கு வாங்கி அனுபவம் இல்லை அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், திருவிழா கடைகளில் இதுவரை எந்த பொருளும் நான் வாங்கியது கிடையாது, வேடிக்கை கூட கொஞ்சம் நேரம்தான், ரொம்பலாம் சுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. திருவிழா என்றால் கடைகளை சுற்றி பார்க்க தோன்றும், ஏதாவது பொருள் பிடித்திருந்தால் பேரம் பேசாமல் வாங்கி விடுவேன் அப்படின்னு நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலிருந்து சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். ஒரு முறை மலிவு விலையில் வெண்ணெய் தருகிறேன் என்று ஒரு பாட்டி அம்மா கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் உருக்கி பார்த்தா உருகவே இல்லை. டூப்ளிகேட் வெண்ணெய் கொடுத்து அந்த பாட்டி என்னை ஏமாத்திட்டாங்க. அதிலிருந்து மலிவு விலையில் எது கிடைத்தாலும் வாங்குவதில்லை. நான் அந்த பாட்டிக்கு பரிதாபப்பட்டு தான் வாங்கினேன். விலை மலிவாக இருக்கிறது என்று வாங்கவில்லை, இருந்தாலும் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவிழா சமயத்தில் பொருள் வாங்க ஆசைப்பட்டு போன ஒரு நேரம் உண்டு. காரணம், அந்த பொருட்கள் எல்லாம் திருவிழா சமயங்களில் தான் கிடைக்கும். இப்பொழுது அப்படி இல்லைங்க. நாம் எந்த பொருளாக இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கலாம். பொதுவாக அதற்கு முன்பு வருடத்திற்கு இரண்டு திருவிழா மூன்று திருவிழா தான் வரும். இப்போது அப்படி இல்லை. கோவில்களாக இருந்தாலும் பண்டிகை காலங்களாக இருந்தாலும் அடிக்கடி வருவதுண்டு. அதனால் பொருட்கள் வாங்க ஆசைப்படுவது இல்லை.

அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அக்கறை வட்டம் உஷா, திருவிழா கடைகளில் மலிவான விலையில் இருந்தாலும் பஜ்ஜி, பானிபூரி, பலாப்பழம் போன்றவற்றை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட் செய்யலாம் நேர்களே, இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லைக், ஷேர், கமெண்ட்.

திருவிழா கடைகளில் அதிகம் ஈர்ப்பது தின்பண்டங்கள், அவைகளை என்றும் நான் வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாகை குமரன் சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேவையில்லாத பொருளை வாங்கி வைத்து என்ன பையன், என்ன பையன், தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்குவேன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருவிழாவுக்கு போனால் இந்த ஹேர்பின், மோதிரம், இந்த பொட்டு இது மாதிரி நான் வாங்கவே மாட்டேன், வீட்டுக்கு உபயோகரமான பொருளாக இருந்தால் மட்டும் வாங்குவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்யா சங்கர் பணம் காட்டங்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
3: சோஃபா பீரோடி
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் LSC. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
3: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
5: திருவிழா கடைகளில் மலிவு விலை என்றாலும் வாங்க மறுக்கும் அந்த ஒரு பொருள் என்ன பொருள்? இன்றைய எல்எஸ்ஐயில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நேர்கள் நிறைய பொருட்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வரிசையில் பிளாஸ்டிக் பொருட்கள் தான். அதை வாங்கினால் வீட்டில் இடத்தை அடிக்கும், பிறகு அதை வீதியில் வரும் வண்டியில் போட வேண்டியிருக்கும், அதனால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாஹுல் ஹமீத் ராஜா, இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள் எதையும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஆர் பட்டினம் ரமேஷ், உணவுப் பொருட்களை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட் செய்யலாம் நேர்களே, இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாளிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடே
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிரவி செந்தில் சுதா திருவிழா கடைகளை சுற்றி பார்த்து வருவேன், தேவையில்லாமல் எதையும் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவிழா கடைகளில் நான் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவேன், அவர்கள் உழைப்பு வீணாகக்கூடாது என்பதற்காகன்னு சொல்லியிருக்காங்க.

0: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா பீரோடே
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மனம் சொல்லுமே வல்லிகாவில் சோஃபா பீரோ டே
1: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
0: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்
1: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்
0: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
2: நேர்களே நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்
2: அடுத்ததா பாத்தீங்கன்னா காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் திருவிழா கடைகளில் என் குழந்தைகளுக்காக சில விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுத்துள்ளேன் இப்பொழுது வாங்குவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புதுத்துறையிலிருந்து செல்வகுமார் திருவிழா கடைகளில் என்றால் எந்த பொருளும் வாங்க மாட்டோம் வெளியில் உள்ள கடைகளில் குழந்தைகளுக்கு பொருட்கள் வாங்கி தருவேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அடுத்ததா வலங்கை மான் ஆட்டோதுறை. திருவிழா கடைகளில் எந்த பொருளும் வாங்குவதில்லை, ஆனாலும் சில நேரங்களில் சாவி கொத்து வாங்குவதுண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சின்ன சின்ன பொருட்கள் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருபுவனம் லக்ஷ்மி ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலிவான பொருள் வாங்கி ஏமாற வேண்டாம் என்பதை மனதில் கொண்டு தேவையானவை மட்டும்தான் வாங்குவேன். அடம் பிடிக்கும் குழந்தைகளிடம் அடுத்த முறை வரும்போது வாங்கிக்கலாம் என்று சமாளித்துக் கொள்வேன். அடுத்ததா ஆண்டி மடம் கார்த்திகேயன் பலூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்ச்வல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்ச்வல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயஞ்ச்வல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி. தலைக்கவசம் உயிர்க்கவசம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு.

0: புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களே, இயற்கையை பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாக மாறியுள்ளது. தூய்மையான காற்று, சுத்தமான நீர், பசுமையான மரங்கள், வளமான மண், இவை அனைத்தும் வருங்கால தலைமுறைக்காக நாம் பாதுகாத்து வழங்க வேண்டிய செல்வங்கள். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி என்ற தலைப்பில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பள்ளிகளின் பங்கு என்ன, மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை எவ்வாறு உருவாக்கலாம், தனி நபராக நாம் செய்யக்கூடிய எளிய செயல்கள் என்ன போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, நிலையத்திற்கு வருகை தந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயராகவன் அவர்களை வரவேற்றிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம். காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயராகவன். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பள்ளி என்பது பாடம் கற்பிக்கும் இடம் மட்டுமல்ல, நல்ல பண்புகள், சமூக பொறுப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் அக்கறையை வளர்க்கும் இடமாகும். எங்கள் பள்ளியில் தூய்மை, பசுமை மற்றும் நிலையான வளர்ச்சியை அன்றாட நடைமுறையாக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். அதன் பலனாக SHVR பசுமை தேசிய விருதை நடைபெற்ற 4 முறைகளிலும் பெரும் பெருமையை எங்கள் பள்ளி பெற்றுள்ளது. இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாப்போம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எங்கள் பள்ளி இப்போ சிறந்து விளங்குகிறது.
1: மிக்க மகிழ்ச்சி சார். அதாவது எல்லா ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து மார்க்கு, டியூஷனு, அதுக்கப்புறம் யோகா கிளாஸு, அதுக்கப்புறம் மியூசிக் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, ஆர்ட்ஸ் கிளாஸு, இப்படி தான் சார் அவங்களோட திறமையை வந்து மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் எல்லாருமே சென்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, கண்டிப்பாக அதெல்லாம் வேணும். அதையும் தாண்டி ஒரு அப்பாற்பட்ட ஒரு முயற்சி அப்படின்னா சுற்றுச்சூழலை பற்றி மாணவர்கள்கிட்ட கொண்டு போகிறது. மற்ற பள்ளிகள் எல்லாம் அதை நோக்கி போகும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுச்சு?
2: ஆக்சுவலி இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா 2016 இங்கே துவங்கிடுச்சு. ஏன்னா 2016-17 இந்த அவார்டுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அந்த விழிப்புணர்வு வரும்போதே இதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு சுற்றுச்சூழல் வந்து அழகாக ஒரு நல்ல ஒரு பிரிண்டிச் என்வரன்மெண்ட்டோட ஒரு உள்ளே வந்தாவே மகிழ்ச்சியான கற்றல் அமைகிற மாதிரி பள்ளி இருக்கணும். ஒரு அதான் ஆரம்ப பள்ளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கற்றல் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி குழந்தைகள் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சுற்றுப்புறத்தை அழகாக அமைக்கணுங்கிறதுக்கு முதல் முயற்சின்னு பார்த்திங்கன்னா மரங்கள் தான். அது இயற்கையை வந்து நம்ம அழகாக வைக்கணுங்கிறதுக்காக தான் பாரத பிரதமருடைய திட்டம் கூட பார்த்திங்கன்னா ஏக் பெட் மா கே நாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கூட லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களுமே அந்த திட்டத்தில் மரங்கள் நட்டு 199 மாணவர்களுமே மரங்கள் நட்டு 199 மாணவர்கள் மரங்கள் நட்ட மாதிரி சான்றிதழும் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவரும் வீட்டில் மரங்கள் நடுற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். இது வந்து சேரிட்டி பிகினட்ஸ் ஹோம்னு சொல்லுவோம். ஒரு நல்ல துவக்கம் வந்து வீட்டிலேருந்து துவங்குன்னு சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஸ்கூல்லேருந்தும் துவங்குது, நல்ல துவக்கம் வந்து ஸ்கூல்லேயும் துவங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால நாங்கள் ஸ்கூல்லேயே ஆரம்பிக்கிறோம். அது மாணவர்களுக்கு வந்து நல்ல அடைவாகவும் நல்ல ஒரு அவுட்புமாகவும் அமையுது.
1: என்னென்ன மாதிரியான மரங்களை வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து பயிரிட்டுருக்கீங்க, குழந்தைங்களுக்கு வந்து பயிரிடுறதுக்கு ஊக்கப்படுத்துறீங்க சார்?
2: இப்போ பலன் தரும் மரங்களையும் நடுறோம், நிழல் தரும் மரம் நடுற மரம். இப்போ பலன் தரும் மரங்களை பார்த்திங்கன்னா வீட்டில் நடுறதுக்கு நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம். நிழல் தரும் மரங்களை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நடுறதுக்கு, சாலை உரங்கள் நடுறதுக்கு நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம். மரங்கள் நட்டும் மட்டும் போகும்போது அது மரங்கள் நட்டால் அதுக்கு வந்து ஒரு ட்ரீ கார்டு ஒன்று அமைக்கணும். ஏன்னா மரங்கள் நிறைய மரங்கள் நடுறோம், அந்த மரங்களை பராமரிக்கிறதுக்கான முயற்சிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது.
1: ஆமாம் சார்.
2: அதனால் அந்த மரங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு ட்ரீ கார்டு அமைக்கணுங்கிறதையும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் இது என்னுடைய மரங்கிற சொல்கிற மாதிரி பெருமைப்படுற மாதிரி அவனுடைய பெயரில் அந்த மரம் நட்டுட்ருக்காங்க. எப்படி தாயின் பெயரில் மரம் நடுறது குழந்தை வந்து ஆர்வமாக இருக்குதோ அதுமாதிரி அதோடைய பெயரில் மரம் நடுங்கிறது ஒரு ஆர்வமாக நட்டுட்ருக்காங்க.
1: கண்டிப்பாக சார். அதாவது மத்திய அரசோட ஒரு திட்டம் தான் தாயின் பெயரில் ஒரு மரம். அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து என்னோட அதாவது குழந்தையின் பெயரில் ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னெடுத்திருக்கீங்க. சுமார் எத்தனை மரங்கள் இருக்கும் சார் உங்கள் பள்ளியில்?
2: எங்கள் ஸ்கூல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரீனிஷாகவே இருக்கும். ஆஹா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரீனரியாகவே இருக்கும். ஸ்கூல் பில்டிங்கும் கிரீனாக இருக்கும், என்வரன்மெண்ட்டும் கிரீனாக இருக்கும்.

0: எத்தனை மரங்கள்னு எண்ணிக்கையில் சொல்ல முடியாது, நிறைய மரங்கள் நட்டிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா. இப்போ அவார்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்கூலாக இருக்கான்னு கூட பார்ப்பாங்க. லாஸ்ட் இயர் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு பெஸ்ட்டு கிரீன் ஸ்கூல் அவார்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா. கிரீன் ஸ்கூல் கிளீன் அண்ட் கிரீன் ஸ்கூலுக்கு தான் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா 14 லட்சம் ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, போட்டிட்டாங்க. அதுக்கு 191 ஸ்கூலுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷம், 1 லாக் கேஷ் அவார்டோட. அந்த 191 ஸ்கூலில் நம்ம ஸ்கூலும் ஒன்று. இப்போ அந்த 191 ஸ்கூலில் 12 இடத்துல ஸ்கூல் பெற்றிருக்கு. ஆல் இண்டியாவில் 12 இடத்துல பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 2வது முறையாக பெற்றிருக்கு. லாஸ்ட் இயரும் நம்ம அவார்டு பூவோ ஸ்கூல் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் அவார்டு, செகண்ட் டைமும் கண்டினியூவாக அவார்டு வாங்கியிருக்கு.
1: கண்டிப்பாக சார், இப்போ வந்து இந்த மாதிரியான அவார்டு வந்து மற்ற ஸ்கூல் நாங்களும் வந்து உங்களை மதியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க சார்? இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பண்ணோம், நீங்களும் உங்கள் ஸ்கூலில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம்?
0: அதாவது ஒரு ஸ்கூலை வந்து சுத்தமாக வச்சுருந்தா மட்டும் பத்தாது. தூய்மை மட்டும் ஒரு அளவுகோல் கிடையாது அதுக்கு. அதை சுகாதாரம், சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர் வளர்க்கக்கூடிய பள்ளியில் வந்து ஒரு தேசிய அங்கீகாரமாக பார்க்குறோம். அது குடிநீர், நல்ல குடிநீர் வசதி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. மாணவ மாணவியருக்கு மாணவியருக்குன்னு தனித்தனி கழிப்பறைகள், கைகளை சுத்தம் செய்வதற்கான தனி வசதிகள், திட திரவ கழிவு மேலாண்மை இது வந்து சரியாக வச்சுருக்கணும் ஸ்கூலில். மரநடுகை, அந்த மரநடுறம் அந்த திட்டம் அழகாக வச்சுருக்கணும். பள்ளி வளாகத்தை எப்போதுமே சுத்தமாக வச்சுருக்கணும், பசுமையாக வச்சுருக்கணும். ரெண்டாவது சுற்றுச்சூழல் கல்வி, மாணவர்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகாதார பழக்க வழக்கங்கள் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கணும். நிலையான வளர்ச்சி நடவடிக்கைகள் சொல்லுவோம், அதாவது ஆல்டர்னேட் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணலாம் ஸ்கூலில், இப்போ வந்து சோலார் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் எனர்ஜி எப்படி வந்து நம்ம திரும்பி ரீயூஸ் பண்ணலாம்ங்கிறதெல்லாமே நம்ம கல்வியாக பயன்படுத்தணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அது ஒருங்கிணைந்த கல்வியாக மாறி அது அவார்டுக்கான ஒரு ஸ்கூலாக மாறும். இது சுத்தம் மட்டும் ஒரு கான்செப்ட் கிடையாது, இது எல்லாமே ஒருங்கிணைந்து வரணும்.
1: இந்த மாதிரியான உங்களுக்கு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருந்துச்சு சார் வந்துச்சு?
0: இது வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் அது. மாணவர்களுக்கு வந்து இது இது வந்து ஒன் ஆஃப் த எஜுகேஷன் தான் அது. நம்ம படிப்பை தாண்டி இது அவன் அன்றாட வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் செஞ்சோம்னா அது அவார்டாக மாறிடும். அவார்டுக்காக நம்ம செய்ய தேவையில்லை. நம்ம அன்றாட பழக்கங்களை மாணவர்களுக்கு ஊட்டினாவே அது என்றைக்கோ ஒரு நாள் அவார்டாக மாறப்போகுது.
1: அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்குண்டான வந்து வெகுமதி, அதுக்குண்டான விருது வந்து தானாக வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே, ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நாளை காலை 6:40 ஸ்ரீ அலிதாம்பா சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நேர்களை நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ். கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நேர்களே. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை முழுமையான வளர்ச்சி என்ற தலைப்பில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள். சார், நார்மலாக ஒரு கிளாஸ் டைமிங்ஸில் வந்து குழந்தைங்க வந்து படிப்பு விளையாட்டு இதில் தான் ஆர்வமாக இருக்காங்க. அந்த டைமிங்குள்ளேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து இந்த ஸ்லாட்டை வந்து ஒதுக்கி தரீங்க?
1: இது வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பில் அந்த விளையாட்டாகவே சில விஷயங்களை செஞ்சிடலாம் மேடம். எப்படின்னா இப்போது ஒரு சிறப்பான முயற்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, மாணவர்களை வச்சு இப்போ எப்படி நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அதுவும் மாணவர்களை வச்சு சிறார் பேரவை ஒன்று ஆரம்பித்தோம். எப்படின்னா இப்போ வந்து பல்வேறு அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு நாடாளுமன்றத்தில், அது மாதிரி

0: ஸ்கூலில் வேளாண் அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர், கல்வி அமைச்சர், விளையாட்டு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், இந்த மாதிரி அமைச்சர்களை அவங்கள வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் போட்டு அவங்க வந்து இப்போ அவங்க ஸ்கூலில் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஸ்கூலு கரெக்டாக இருக்கன்னு இது பண்ணுவாங்க, மீட்டிங் போடுவாங்க. இது வந்து நாங்கள் பார்க்குற எல்லா வேலையுமே அவங்கக்குள்ளேயே பார்த்துக்குவாங்க. இது வந்து விளையாட்டாக தான் அவங்க செய்வாங்க, ஆனால் அவங்க வேலையாக செய்கிறதா தெரியாது. விளையாட்டாக அவங்க செய்வாங்க. பொறுப்புணர்வு, ஒரு தலைமையாக இருக்கிற பண்பு எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுலேயே வந்துடும். இப்போ இதுதான் அவங்களை இந்த வேலையை எளிமையாக்குனது. படிப்பை தாண்டி பொறுப்புணர்வோடு செயல்படுவாங்க. இதெல்லாம் ஒரு அவார்டுக்கான மிகப்பெரிய ஒரு உந்துதல். இப்போ அவங்க வேலையை அவங்க செய்கிறதுனால எல்லா வேலையுமே சரிவர இருக்கும். ஒரு கிரவுண்டில் ஒரு சின்ன பேப்பர் கிடந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் எடுத்து போடணுங்கிற சிந்தனை வரும்.
1: டஸ்ட்பினில் போ.
0: ஆமாம். இப்போ ஸ்கூலில் நம்ம எப்படி ரெண்டு டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறோம், மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு வச்சுருக்கோன்னா, அதேமாதிரி வீட்லேயும் அவன் வச்சுருப்பான். ரெண்டு டப்பா குப்பை கூட இல்லைன்னா கூட ரெண்டு டப்பா வச்சுருப்பான். ரெண்டு அட்டைப்பட்டியை வச்சுக்கிட்டு வீட்டில் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ரெண்டு அட்டைப்பட்டியை வச்சுக்கிட்டு இதில் மக்கும் குப்பை மக்கா குப்பைனு எழுது, ரெண்டாக பிரித்து போடுறாங்க சார். இதுதான் எங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம். ஸ்கூலில் நடக்கிறத வீட்டில் செஞ்சு பார்க்குறான் அப்படிங்கிறது.
1: கண்டிப்பாக சார். அதாவது இப்போது வயது முதல்

0: அதே மாதிரி வீட்லேயும் அவன் வச்சுருப்பான் ரெண்டு டப்பா, குப்பை கூட இல்லைன்னா கூட ரெண்டு டப்பா வச்சுருப்பான், ரெண்டு அட்டைப்பட்டியை வச்சுக்கிட்டு வீட்டில் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ரெண்டு அட்டைப்பட்டியை வச்சுக்கிட்டு அதில் மக்கும் குப்பையும் மக்கா குப்பையும் எழுது, ரெண்டாக பிரித்து போடுறாங்க சார். இதுதான் எங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம், ஸ்கூலில் நடக்கிறத வீட்டில் செஞ்சு பார்க்குறான் அப்படிங்கிறது.
1: கண்டிப்பாக சார், அதாவது இப்போது வயது முதிர்ந்தவங்க கூட தூய்மை பணியாளர்கள் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குறோமா, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் ஒரு குழந்தை வந்து உங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை வந்து அதை வந்து ரெண்டு பாக்ஸ் வச்சு அதில் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் சார். அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கள் கண்டிப்பாக சொல்லணும் சார். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
2: சோபா பீரோடு
1: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் பழகும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை ரவி 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோபா பீரோ டே
2: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி. காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை இது. ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களோட ஒத்துழைப்பு எப்படி சார் கிடைச்சது?
11: இந்த வெற்றியுடைய உண்மையான நாயகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவர்கள் தான். ஒவ்வொரு மாணவரும் தூய்மை மற்றும் பசுமை தூதுவராக தான் செயல்பட்டுருக்காங்க. அந்த இதுக்கு பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்து வைத்திருப்பதோடு வீட்டிலும் சுற்றுப்புறத்திலும் அதே நல்ல பழக்கங்களை பின்பற்றுறாங்க. மரங்களை பராமரிக்கிறது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துறது, கழிவுகளை வந்து தரம் பிரித்து மேலாண்மை செய்கிறது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து குறைக்கிறது போன்ற செயல்கள் வந்து அவங்க மிகுந்த பொறுப்போடு செயல்படுறாங்க. ஸோ இது வந்து உண்மையான ஃபேக்டர்ஸ் வந்து குழந்தைங்க தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், எங்கள் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீம் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த குழந்தைங்களை நல்ல வழிகாட்டியாக அமைச்சது எங்கள் முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் வைக்கிறது எங்கள் டீச்சர்ஸு. மாணவர்களை வந்து நல்லா ஊக்கப்படுத்துகிறாங்க அவங்க. ஸோ அதனுடைய பின்புலம் தான் குழந்தைங்க வந்து அன்பு ஆர்வமாக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பெற்றோர்களையும் குறைச்சி சொல்லிட முடியாது. ஒவ்வொரு பெற்றோருமே ஒரு தூணாக இருக்கிறாங்க எங்கள் ஸ்கூலை பொறுத்தளவு. எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒரு முயற்சியை நாங்கள் சொல்கிறோம், மரம் நடணும்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் வந்து அந்த மரத்தை நட்டு வாட்ஸ்அப்பில் போடுறது வரலையும் அந்த விஷயத்தை அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க. அது பெற்று மாணவர்களுக்கு வந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்துது. பெற்றோர்களும் நமக்கு ஊக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் சமகர சிக்ஷா PWDயாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவார்டு வாங்கும்போது இந்த ஸ்கூல் அவார்டு வாங்கினா அவங்களுக்கும் ஒரு பெருமை இருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொடர்ச்சி அந்த அவார்டே பார்த்திங்கன்னா 4 ஆண்டு தான் நடந்திருக்கு. இந்தியாவிலே 4 முறை தான் நடந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகளுமே எனக்கு தலைமையான படி வாங்கிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெருமை, நம்ம காரைக்காலில் இந்த அவார்டு வாங்கிடணும், நம்ம ஸ்கூல் வாங்கிடணும்னு சொல்லிட்டு. இந்த முறை பார்த்திங்கன்னா காரைக்காலில் 4 பள்ளிகள் வந்து அவார்டு வாங்கியிருக்கு, தேசிய விருது.

0: இந்த நான்கு பள்ளிகளில் மூன்று பள்ளிகள் யாருடைய ஒத்துழைப்பில் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் குளோரைட்ஸுங்கிற ஒரு நிறுவனம். ஏன்னா அந்த நிறுவனத்துடைய பங்களிப்பு வந்து மிக அளப்பரியது. ஏன்னா அடிப்படை வசதிகள் தான் இருக்கும், ஒரு இந்திய அளவில் போட்டி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளியோட கட்டமைப்பு வந்து நல்லா அழகாக இருக்கணும். ஒரு இந்திய அளவில் வந்து பார்க்க வராங்க, 100 ஸ்கூல் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எப்படி இருக்கணும் அந்த கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்கூலுக்கு, பூவப்பள்ளியாக இருக்கட்டும், கோட்டிச்சேரிப்பேட் பள்ளியாக இருக்கட்டும், கீழகாசாரிமேடு பள்ளியாக இருக்கட்டும், இந்த 3 பள்ளிகளுக்குமே காரைக்கால் குளோரைட்ஸ் நிறுவனம் கணினி வசதியாக இருக்கட்டும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் வசதி அதாவது ஏசி வசதியோட ஒரு மாடல் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பியரன்ஸே பார்த்தா அந்த அங்கேருந்து வரும்போது எம்எச்ஆர்லேருந்து வர கமிட்டி பார்த்தா ரொம்ப அட்மையர் ஆகினாங்க. இவ்வளோ பெரிய அரசு பள்ளி இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேக்டர் அவங்கன்னு சொல்லணும். இந்த தருணத்தில் அவங்களுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்ல காணப்பட்டிருக்கோம்.
1: கண்டிப்பாக சார், இப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் சானிட்டரி ஹெல்பர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சார் இதுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க? அவங்களும் ஒரு முக்கியமான பணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு உதவி பண்ணாங்க?
0: கண்டிப்பாக, அதாவது நான் திங்க் பண்ணுறது தான் என்னுடைய பணி, நான் திங்க் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் எங்களுடைய டீச்சர்ஸு ஸ்டாஃப் தான். அதாவது அவங்க என்ன தேவைகளை விரும்புகிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது தளத்தில் நான் இருந்தேன். ஒரு டீமாக தான் செஞ்சுட்டு இருந்தோம், யார் ஒர்க்கர் யார் தலைமை அப்படிங்கிற பாஷை எல்லாம் கிடையாது. செய்ய வேண்டிய நேரத்தில் நானும் இறங்கி ஸ்பாட்டில் செஞ்சுருவேன். அதனால் அதில் வந்து இவர் சைடு ஹெட்மாஸ்டர் செய்ய நிற்பார் நம்ம செய்யணுங்கிற இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு டீமாகவே செய்வோம். அதனால் வந்து எங்களுக்கு ஒரு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் வந்தது கிடையாது. எந்த ஒரு பணியுமே செஞ்சு முடிக்கணும் அவ்வளோதான் எங்களை பொறுத்தளவு. அது மாணவன், டீச்சர், ஆசிரியர், ஸ்டாஃபுங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாருமே ஒருங்கிணைந்து செய்வோம்.
1: இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் அமைச்சர்கள்லாம் சொன்னீங்க, சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பாங்க, இவங்க வந்து சுற்றுச்சூழல்துறை அமைச்சர்லாம், இந்த மாதிரி வந்து படிப்புக்கும் வச்சுருப்பீங்களா சார்?
0: கண்டிப்பாக, கல்வி அமைச்சர் இருக்கார் இதுக்கு. அந்த கல்வி அமைச்சருடைய வேலை என்னென்னா, அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாங்களான்னு பார்க்குறது, பேகை ப்ராப்பராக வைக்கிறாங்களான்னு பார்க்குறது, அந்த இதெல்லாம் வந்து அவருடைய ரெகுலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு பணி கொடுத்துருக்குறோம் நாங்கள். கல்வி அமைச்சர் கரெக்டாக அவர் வந்து அவருடைய வேலை செஞ்சிருவார்.
1: அவர் தான் லீடராக சார், கிளாஸ் லீடராக நீங்கள் கல்வி அமைச்சர்னு சொல்கிறீங்களா?
0: கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் லீடர் இருப்பாங்க, ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே ஒரு அமைச்சர் இருப்பார்.
1: ஓகே ஓகே சார்.
0: இப்போ கல்வி அமைச்சர் காலையில் ப்ரேயர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த கல்வி என்வரன்மெண்ட் அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சுற்றுச்சூழல் அமைச்சர். அவர் என்ன பண்ணுவார்னா, மைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, ஸ்பீக்கர்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, அதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா, வந்து நின்றுட்டாங்களா இங்கிறதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ப்ராம்ப்டாக எங்களை எல்லாம் நடந்துடும். ஸ்டார்ட் பண்ணுறது எது எந்த ஒரு தடையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவங்க குழந்தைங்கள்ட்டையும் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம்.
1: படிப்பு விஷயத்துலேயும் உங்கள் குழந்தைங்க வந்து கெட்டிக்காரவங்க தான்.
0: கண்டிப்பாக, இப்போ நீங்கள் அது கேட்டதுனால சொல்கிறேன், கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 4 வருஷம் எங்கள் மாணவர்கள் தான் டாப் நவோதயாவில் பார்த்தீங்கன்னா அதிக மாணவர் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட ப்ரைஸ் வாங்கியிருப்போம். இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 11 மாணவர்கள் செலக்ட் ஆகிருக்காங்க. இது 80 மாணவர்கள் தான் டோட்டலாகவே காரைக்காலுக்கு, அதில் 11 மாணவர்கள் எங்கள் ஸ்கூல் மாணவர்கள். அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டு 10 இயர்ஸில் 9 இயர்ஸ் எங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ரீஜினல் லெவலில் செலக்ட் ஆகி ஸ்டேட் லெவலில் 9 டைம் செலக்ட் ஆகிருக்காங்க கண்டினியூவாக. ஸோ அதனால் நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிவிட்டி இல்லாமல் படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோங்கிறதுக்கு இது ஒருலாம் ஒரு சான்று.
1: கண்டிப்பாக சார், அதாவது ஒரு ஸ்கூல் வந்து படிப்பையும் கொடுத்து பூமியை பாதுகாக்கிறதுக்கு சுற்றுச்சூழலையும் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் தலைமை ஆசிரியரான உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாராட்டுகள் தான். பெரும்பாலும் அந்த மார்க்கு ஸ்கோரு நம்ம படிப்பு மார்க் பண்ணணும் சம்பாதிக்கணுன்றதை தாண்டி நமக்கு பூமின்னு இருக்குப்பா, பூமியில் இருந்தால் தான்ப்பா நம்ம இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். மரம் வேணுப்பா, நாளைக்கு ஏசிலேயே எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருக்க முடியும், கரண்ட் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், மரம் வேணும் குழந்தைங்களேன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு ஒரு உணர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி வளர்க்குறது வந்து ரொம்ப பெரிய பாராட்டிற்குரிய விஷயம். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு.
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்

0: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா பீரோடே
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேயர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நேயர்களுக்கு உலங்கணித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு.

0: குருமந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடித்திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
2: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது நாம் காரைக்கால் பண்பலை 100.3. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி. காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. சார், இப்ப வந்து மழை நீர் சேகரிப்பு, கழிவு மேலாண்மை, மர நடுகை போன்ற திட்டங்கள் வந்து எப்படி உங்க ஸ்கூல்ல செயல்படுத்தினீங்க?
4: ஆக்சுவலி அந்த திட்டங்கள்லாம் கண்டிப்பா ஸ்கூல்ல இருக்கணும் மேடம். ஒரு பில்டிங் இருக்குதுன்னா மழை நீர் சேகரிப்பு இருக்கணும். மழை நீர் சேகரிப்பு மட்டும் இல்லை, நிலத்தடி நீர் சேகரிப்புமே வச்சுருக்கோம். பெர்குலேஷன் பெட்டுமே எங்கள் ஸ்கூலில் இருக்குது. இப்போ கூடுதலாக நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுருப்போம் எல்லாம் கீழே பூமிக்கு போகிற மாதிரி. நாங்கள் மழை நீரை ஒரு 2 லிட்டர் வந்து அட்டி டைமில் சேவ் பண்ணி கார்டனுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டமும் இருக்குது எங்கள்கிட்ட. ரெயின் வாட்டர் அப்படியே மாடியில் சேகரித்து அதை ஒரு 2000 லிட்டர் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அடுத்த நாள் 2 நீங்கள் வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஸ்கீம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா அங்கே எசென்ஷியல் ரொம்ப வாட்டர். ஸோ நம்ம ஊரில் நம்ம வந்து பூமிக்கு விடுறோம், அந்த 2000 லிட்டர் கூட நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு எக்ஸஸாக நாங்கள் இதையும் வச்சுருக்கிறோம். கிரவுண்டு வாட்டரை வந்து கீழே அனுப்புறதுக்கு பெர்குலேஷன் பெட்டும் வச்சுருக்கிறோம். இது நம்ம ஸ்கூலில் இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தும் போதே நம்ம வச்சிட்டோம். பில்டிங் இருக்கும் போதே நாங்களே வச்சிட்டோம். மரம் நடுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெனியூபிள் எனர்ஜி என்ன பண்ணலான்னா, பக்கத்துலேயே நம்ம பூமிக்கு அனுப்புறதுனால எங்கே நம்ம போர்வெல் பண்ணாமே தண்ணி நல்லா கிடைக்கும். அது வந்து கார்பரேஷன் வாட்டர் தான் டிபெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. போர்வெல் எங்கே போட்டாலுமே தண்ணி எங்கள் ஸ்கூலில் நல்லா கிடைக்குது.
1: ஓகே சார். அதாவது மற்ற பள்ளிகளுக்கு வந்து நீங்கள் என்ன ஆலோசனை கூற விரும்புகிறீங்க சார்?
4: அதாவது ஸ்கூலை வந்து நம்ம வந்து அழகுக்காக மட்டும் நம்ம சுத்தமாக வச்சிடல. ஒரு அது வந்து வாழ்க்கையில் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கணும். தூய்மையான பள்ளி, பசுமையான பள்ளி, அழகுக்கு மட்டும் இல்லை ஆரோக்கியமான தலைமுறையையும் நிலையான எதிர்காலத்தையும் உருவாக்கும் ஒரு முதலீடு அது. ஒவ்வொரு பள்ளியையும் ஒரு பசுமை மையமாகவும் ஒவ்வொரு மாணவனும் ஒரு சுற்றுச்சூழல் தூதுவராகவும் உருவாகணும். நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்ம பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே ஒரு பொறுப்பாக அல்ல, வாழ்க்கை முறையாக மாற்றணும்.
1: கண்டிப்பாக சார். உங்கள் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான தூய்மை பசுவை நடவடிக்கைனா அது என்னென்ன சார்?
4: நிறையா இருக்குது மேடம். இப்போ வந்து நான் தான் சொன்னேன், நாங்கள் வந்து 63 டாப்பிக்கில் பண்ணியிருக்கோம். இப்போ 63 டாப்பிக்கில் பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்தியா வைடு வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அது வந்து ஒவ்வொரு ரெயின் வாட்டர் ஹேர்வெஸ்டிங்காக இருக்கட்டும், குப்பைகளை பிரித்து போடுறதா இருக்கட்டும், மாணவர்களுக்கு வந்து அந்த கற்றல் அடைவை கொடுக்குறதா இருக்கட்டும், ஹேண்ட் வாஷ் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து செக்ரிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இந்த குப்பையுமே நாங்கள் சேகரிச்சிருக்கிறோம். என்ன குப்பை சொல்ல, செல் மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த குப்பைகள் வருது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட், அந்த வேஸ்ட்டையும் செக்ரிகேட் பண்ணி அதையுமே நாங்கள் முனிசிபாலிட்டிக்கு கொடுத்து அவங்கள்ட்ட வந்து அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியும் மாணவர்கள்ட்ட வந்து அந்த குப்பையும் அந்த வேஸ்ட்டும் வந்து ஆபத்தானதுங்கிறத உணர்த்திருக்கிறோம்.
1: கண்டிப்பாக சார். அந்த மாதிரி வேஸ்டெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து அங்கேயே யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிறதையும் கொண்டு வந்து, வீட்லேயும் நிறைய பேர்கிட்ட நிறைய இருக்கும்.
4: ஆமாம், நிறைய இருக்குது. ஒரு டிவியை கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்டான், பெரிய டிவியை தூக்கிட்டு வந்து கொடுத்தான், எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு.
1: பரவாயில்ல சார், அவங்க அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே.
4: இல்லை இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் நாங்கள் காமனாக குரூப்பில் போட்டிருந்தோம், எல்லாரோடைய பங்களிப்பு தான். இப்போ பேரண்ட்ஸ் ஆர்வமாக அதை எடுத்து கொடுத்துருக்காங்க.
1: கண்டிப்பாக சார். அதாவது மற்ற பேரண்ட்ஸ்னால் கூட இருந்தால் நம்ம போட்டு வந்து ஏதாவது வாங்குவோண்டா, ஒரு 20 ரூபாயாவது கிடைக்கட்டும்ன்ற பட்சத்தில் அந்த பெற்றோர்களும் வந்து முன் வந்து கொடுத்துருக்குறாங்களே, பெற்றோர்களுடைய பங்கு வந்து நல்லாவே இருக்குது சார். அதுக்கப்புறம் சார், கழிவு மேலாண்மை அப்படின்னா அது எப்படி சார்? நீங்கள் அதையும் வந்து நீங்கள் செடிகளுக்கே விட்டுருவீங்களா?
4: ஆமாம், கண்டிப்பாக மேடம். கழிவு மேலாண்மைங்கிறது இப்போ வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை நாங்கள் இது பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ ஆர்கானிக் வேஸ்ட்டையும் ஒரு பண்ணுறோம், ஃபெர்டிலைசராக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதை என்ன பண்ணோம், மக்க வச்சு திரும்பி நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற மூலிகை தோட்டம் இருக்குது, காய்கறி தோட்டம் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நாங்கள் இதுக்காக வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத கான்செப்டை குழந்தைகளை சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த வேஸ்ட்டை வந்து ஒரு 6 மாதம் இருந்துச்சுன்னா மக்கிடும். அது நம்ம ரொட்டேஷனாக சைக்கிளிங்காக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குழி ஒன்று வச்சுங்க, அந்த வேஸ்ட்டு 6 மாதம் கழிச்சு மக்கி உரமாக இருக்கும். அந்த உரத்தை எடுத்துகிட்டு வந்து திரும்பி அந்த செடிகளுக்கு போடுவோம். இந்த செடிகள் போடுறது எல்லாமே அவன் பார்வையிலே பண்ணுவோம். அப்போ தான் அவனுக்கு தெரியும் நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மண்புழு உரங்களையுமே உருவாக்குறோம். சாண எருவை பயன்படுத்தி மண்புருவங்களை தயாரிக்கணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்து அதையுமே ஒரு பார்ட் வச்சுருக்குறோம் நாங்கள் ஸ்கூலில்.
1: ஓகே சார். அதாவது இப்போ என்னென்னா குழந்தைங்க மாதிரி செய்கிறதாங்க எல்லாமே நல்ல விஷயம் தான் சார்.

0: இந்த செடிகள் கிட்ட இன்னொரு மைனஸ் என்னன்னா, சின்ன சின்ன பூச்சிகள், விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களை எப்படியும் நம்ம தோட்டத்தை சுத்தம் பண்ணும்போதே அது வந்து கடிச்சிடும். அப்படி குழந்தைங்களை கடிக்கும், அப்போ கடிக்கும் போது நீங்கள் என்ன ப்ரிகாஷனாக இருப்பீங்க சார்?
1: இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரேயர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சோலார்லேயே இயங்கும். அந்த ஸ்ப்ரேயர் ரினியூவபிள் எனர்ஜியில் சோலாரில் அந்த ஸ்ப்ரேயர் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியான்னு சொல்லுவோம்ல, அது இயற்கை மூலிகை தான். அது அந்த மருந்து தான் அடிக்கிறது. அந்த மருந்தை பயன்படுத்தி அவள் ஹைட்டுக்கு இந்த ஸ்ப்ரேயர் இது பண்ணி மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அடிக்கிற மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுருக்குறோம். அந்த ஸ்ப்ரேயர்னு எங்கள் ஸ்கூலில் இருக்குது. அதனால் அந்த பூச்சிகள், தேவையில்லாத பூச்சிகள்லாம் அதில் போயிடும். தேவை உள்ள பூச்சிகள் இருக்கணும் செடிகளுக்கு, அது வந்து ஆபத்து கிடையாது குழந்தைங்களுக்கு. தேவையில்லாத பூச்சிகள் ஆட்டோமேட்டிக்காகவே விலகிடும்.
0: கண்டிப்பாக சார், இந்த பஞ்சகவ்யா உரம் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
1: அந்த உரத்தை இது பண்ணி அந்த மிஷின் அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எங்கள் ஸ்கூலில்.
0: ஓகே சார்.
1: அவனோட ஹைட்டுக்கு அவன் தூக்குற அளவுக்கு இருக்கும்.
0: ஓகே சார். தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு.
2: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே

0: மனம் சொல்லும் வள்ளிகாவில் சோஃபா பீரோ டே
1: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
0: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
1: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
0: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி. காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. சார், உங்களோட ரோல் மாடல் யார் சார்?
6: எனக்கு பெரிய உந்துதலாக இருந்ததே பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசு அனுபவங்கள் தான். அப்படின்னு தான் என்னென்னா எனக்கு சின்ன வயசில் கிடைக்கலையோ அதெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கணும், அதுதான் வந்து என்னோடய ரோல் மாடலே. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி வசதிகள் இருக்கணும், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் தொட்டு பார்க்கணும், இந்த மாதிரி ஊக்கங்கள் கிடைக்கணும்னு நினச்சேன். சிலதுக்கு கிடைக்காம கூட போணுச்சு. அதெல்லாம் வந்து என்னுடைய என்கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நிறைய கட்டமைப்பு உருவாக்கணும். யார்கிட்டையாவது போய் கேட்டால் கூட, நாலு பேர்ட்ட கேட்டால் கூட ஒருத்தவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க, சில பேர் வந்து டீப்ரமோட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதையும் சகிச்சுக்கிட்டு கேட்டு கட்டமைப்பு உயர்த்தணும், பள்ளி மாணவர்களுக்காக செய்யணுங்கிற எண்ணம் வந்தது. காரணம் என்னென்னா அந்த சின்ன வயசில் அந்த தாக்கம் தான். அதனால் பள்ளிங்கிறது பாடம் கற்பிக்க இடமாக மட்டும் இருக்கக்கூடாது, குழந்தைங்க மகிழ்ச்சியாக கற்கணும், தன்னம்பிக்கையோடு வளரணும், இயற்கையை நேசிக்கணுங்கிற ஒரு நோக்கம்லாம் எனக்கு அப்பயே இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நம்ம வந்து அடுத்த ப்ரொமோஷன் கூட போயிருக்கலாம். நான் இப்போ ப்ரைமரியிலே இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எனக்கு பேஷனாகவே இது இருக்கணும். முன்னாடி இருந்த கலெக்டர் கூட கேட்டார், நீ அடுத்த 25 வருஷம் உனக்கு சர்வீஸ் இருக்குது, நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி போகலாம் அப்படின்னாரு. எனக்கு ப்ரைமரி பிடிச்சிருக்கு சார், பேஷனாகவே சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ப்ரைமரியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரொம்ப சபாஷன் சொல்லிட்டு முதல்ல தட்டி கொடுத்து பாராட்டினார். அதனால் அந்த நோக்கத்தில் இருக்கிறனால தான் பள்ளிக்கு தேவையான வசதிகளை உருவாக்குறது, பசுமையான வளாகத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறது, தூய்மையான வாழ்க்கை முறையாக மாற்றணும், மாணவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி தலைமைத்துவத்தை வளர்க்கணும் போன்ற முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். ஒரு குழந்தைக்கு நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்தா அந்த குழந்தை தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் எதிர்கால நாட்டையும் மாற்றும், ஆற்றலை பெறும். அந்த நம்பிக்கை என் அனைத்து முயற்சிகளுக்கும் அடிப்படையாக இருக்குது மேடம். ஸோ அதுதான் முக்கியமான காரணம்.
5: கண்டிப்பாக சார், இப்போ வந்து ஒரு மாணவர் தினமும் செய்யக்கூடிய சிறிய சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா அது என்னென்ன செயல்களை சொல்லலாம் சார்?
6: நார்மலாக ஸ்கூலுக்கு வரும்போது நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் வச்சுருப்போம். உள்ளே வரும்போது பிஸ்கட் எடுத்துருந்தா கூட அந்த பிஸ்கட்டை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துருவாங்க, அந்த பேப்பர் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரை கிழிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே என்டர் ஆகும் போதே பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனா ஸ்கூல் உள்ளே நீ பிளாஸ்டிக்கே எடுத்துகிட்டு வர வேணாம், அப்புறம் பிரிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், ஸ்கூல் உள்ளே நீ பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரணும். அவாய்ட் பிளாஸ்டிக்ங்கிறது நம்ம ஒரு முதல் கான்செப்டாக வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், எப்போதும் மஞ்சள் பையோடு போகணும், ஒரு துணி பையோடு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் பேர குழந்தை சொல்லுது, பையன் சொல்கிறான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு உந்துதல் வரும். நம்ம குழந்தை பேர குழந்தை சொல்லும் போது நம்ம கேட்கக்கூடாது அப்படி இருந்து வரும். அப்போ நீங்கள் சொல்லுங்கிறது குழந்தைங்கள்டேருந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஏன்னா நம்ம குழந்தை சொல்லுதே கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க.
5: கண்டிப்பாக சார், மரம் நட்டால் மட்டும் போதுமா சார்? மரங்களை எப்படி சார் பராமரிக்கிறது?
6: கண்டிப்பாக மரங்களை நட்டு 10 மரம் நட்டோம்னா அதில் 9 மரம் கூட வளர மாட்டுது. ஏன்னா நடுறது வந்து ஒரு எப்படி போயிடுதுன்னா ஒரு அடையாளமாக போயிடுது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஃபோட்டோ ஷூட் மாரி ஆகிடுது. நடப்படுகின்ற 10 மரமும் வளரணும், அது ஒரு உயிர் தான். ஸோ அதை பராமரிக்கணும், டீ கார்டு போட்டு அதுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக நம்ம என்ன பண்ணணும், பராமரிக்கிற ஷெடியூல் போடணும். இப்போ எங்கள் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு நான் போட்டிருக்கோன்னா டெய்லி வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த குரூப்பில் தூக்கி போடுவோம், இதுமாரி வளர்ந்துருச்சு சார், இவ்வளோ ஹைட் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்டேஷன் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெய்லி கன்சிஸ்டண்டாக என்ன பண்ணும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மரங்கள் நல்லா வளர்க்கப்படும்.
5: ஓகே சார், அதாவது பள்ளி மாணவர்களிடத்தில் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறந்த வழிகள்னா அது என்னென்ன வழிகள் சொல்லலாம்?
6: நிறைய அவேர்னஸ் போகணும் மேடம். நாங்கள் வந்து ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்லோகன் அவனே கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஓனாக கிரியேட் பண்ணுங்கள், நெட்டில் பார்க்குறதுலாம் தவிர்த்து நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணுங்கள். அப்போ அதே அந்த சிந்தனையிலே இருப்பான்.

0: அவனா ஓனா தப்பு ரைட்டோ நீங்கள் ஓனா கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது சம்மந்தமான பாடல்களை பாட சொல்லுவோம், வில்லு பாட்டு அந்த மாதிரி, பொம்மலாட்டம் இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் மூலம் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் மேடம். இந்த மாதிரியான செயல்களையும் நான் செஞ்சு அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே சார், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு பொதுமக்கள் ஆகிய நாங்கள் வந்து என்ன சார் செய்யலாம்?
0: கண்டிப்பாக அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் அதாவது உடனடியாக முறியடிக்க முடியலன்னா கூட ஒவ்வொருத்தரும் குறைக்க முடியும். அதாவது பேக் ஒரு காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு துணிப்பையோடு போகலாம். நம்ம என்ன என்ன மைண்டில் வச்சுட்டு போகிறோம்னா அங்கே போனால் ஒரு பேக் கொடுப்பாங்க, அதில் வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். என்ன தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே அந்த மாதிரியான தாட் நம்ம மனசில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் போகும்போது ஒரு பேக் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஒரு துணிப்பையோடு போகணும், கறிக்கடைக்கு போகணும்னா ஒரு ஸ்பெஷல்ஸோடு போகணும், அந்த ஒரு சிந்தனை நமக்கிட்ட வரணும். ஒவ்வொருத்தரும் மாறும்போது தான் சமூகம் மாறும்.
1: கண்டிப்பாக சார், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல குடும்பம், பள்ளி, சமூகம் ஆகிய மூன்று பேரோட பங்கு என்னவா இருக்கும் சார்?
0: இது மூன்று பேரும் இணைஞ்சு பண்ணுறது மேடம், ஒரு டீமாக பண்ணுறது. மூணு பேரும் அதாவது முக்கோண சர்க்கிள்னு சொல்கிற மாதிரி தான் அது. குடும்பமும் செய்யணும், சமூகமும் செய்யணும், ஒரு தனிநபரும் செய்யணும், எல்லோரும் சேர்ந்து செய்கிறது மேடம். சேர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கான நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம்.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி என்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒரு சில கேள்விகள். சுற்றுச்சூழலை காக்க அரசோடு சேர்ந்து பொதுமக்கள் இணைஞ்சு செய்ய வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள்னால் அது என்னென்னவா இருக்கும் சார்?
1: கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து நிறையா வந்து விழிப்புணர்வு அரசு கொடுத்துட்ருக்கு, அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் என்ன சொல்கிறாங்கங்கிறது உற்று நோக்கி அதை கேட்க பார்க்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்காக நம்ம வந்து கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வருங்கால சந்ததிக்காக கொஞ்சம் உற்று நோக்கி பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னா ஏன் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்கிறது அந்த அறிவியல் மனப்பான்மையோடு சிந்திக்கணும். அது நமக்கு வந்து இப்போ நிறைய வந்து வேலைப்பழு இருக்கிறதுனால அது சிந்திக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய சந்ததிகளுக்காக சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக அரசு நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துது, பள்ளிகள் நடத்துகிறாங்க, நிறைய வந்து விளம்பர பதாகைகள்லாம் வச்சுருக்கிறாங்க பார்க்குறோம். இதை வந்து பொதுமக்கள் சற்று சிந்தித்து வரும் சந்ததிக்காக சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறாங்க.
0: கண்டிப்பாக சார், நமது நேயர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செய்தினா என்ன சார்?
1: எப்போதும் எல்லா இடத்தையுமே தூய்மையாக வச்சுக்கணும். நான் எப்படி எங்கள் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பொது இடங்களையும் தூய்மையாக வச்சுக்கணும், பசுமையாக வச்சுக்கணும். ஒரு அழகுக்காக மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம அடுத்த தலைமுறையை கொண்டு போவதற்காகவும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கும் எல்லா இடங்களையுமே தூய்மையாக வச்சுக்கணும். குப்பைகளை வந்து கொட்ட இடங்களில் கொட்டணும், பிரித்து கொட்டணும். குப்பை பணியாளர்களை நல்லா மதித்து அவர்களுக்கு தேவையான உதவி செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம விலையை எளிதாக்கணும் அப்படின்னா இப்போ குப்பைகளை பிரித்து தரம் பிரித்து கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒவ்வொரு இடத்தையும் பசுமையாகவும் ஒவ்வொரு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த சந்ததியில் வர மாணவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நம்மளும் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது வரையும் நம்ம எல்லாமே ஒரு லெசன் தான், குழந்தைங்களுக்கு ஒரு லெசன் தான் கொடுக்குறோம். நம்ம ரோல் மாடலாக இருந்தோம்னா மாணவர்கள் அதையே பார்த்து இது மாதிரி நடக்க ஆரம்பித்தவங்க நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வல்லரசாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணியாக அமையும்.
0: கண்டிப்பாக சார், இப்போ வந்து மாறி வரும் காலநிலையை வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி எடுத்துரைக்கிறது சார்? காலங்கள் மாறிட்டுருக்குப்பா, நம்ம பூமியை காப்பாற்ற வேண்டிய தருணம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க சார்?
1: இதுதான் இப்போ நம்ம ஸ்கூலை பொறுத்தளவு நிறைய இப்போ லெசன்லேயே வந்துடுச்சு. இப்போ லெசன்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் தான். இப்போ வந்து லெசன் தனியாகவும் மாரல் தனியாகவும் இல்லை, மாரலோடு சேர்ந்து தான் லெசன் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயுமே நிறைய படங்கள் வரைகிறது, ஓவியங்கள் வண்ணம் தீட்டுறது, கதை சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய மரம் சம்மந்தமான போட்டி நடத்தினோம், அதில் வெற்றி பெற்றவங்களும் மரமாகவே பரிசு கொடுத்தோம் ஸ்கூலில் கூட. ஸோ அந்த மாதிரி வந்து அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அது சிந்தனையான பரிசு கொடுத்து மரங்களை நட வச்சோம். ஸோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு முகாம்கள் நிறைய நடத்தணும் அப்படின்னாவே அந்த சிந்தனையிலே மாணவர்கள் இருப்பாங்க.
0: கண்டிப்பாக சார், இந்த வந்து இந்த ஒரு மணி நேரமும் காரைக்கால் பண்பலை நேயர்களுக்காக உங்களுடைய ஸ்கூலையும் உங்களுடைய இந்த மாதிரி முழுமையான முயற்சியையும் எங்ககிட்ட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் நீங்கள் வந்து பல விருதுகள் வாங்க காரைக்கால் பண்பலை உங்களை வாழ்த்துகிறது சார்.
1: உண்மையாகவே இந்த வாய்ப்பை கொடுத்த காரைக்கால் பண்பலைக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு நண்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் தான் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இது இரண்டாவது முறையாக வந்து நிறைய மாணவச்செல்வங்களை வச்சு பல்சுவை நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் ஸ்கூலில். ஆனால் இரண்டாவது முறையாக என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்ருக்காங்க. முதல் முறையாக நான் ப்ளஸ் டூவில் அதிக மதிப்பெண் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தோம். அதற்கு இரண்டாவது முறை இந்த முறை நான் வந்து அவார்டு வாங்கியிருக்கேன்னு என்னை கூப்பிட்ருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த என்னை அழைத்து என்னை பேட்டி எடுத்த அந்த நிறுவனத்திற்கும் பண்பலை இதுவரை கேட்டுக்கிட்டு இருந்த அனைத்து பண்பலை நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.

சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை முழுமையான வளர்ச்சி. காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் விஜயராகவன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியினை கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. வேகம் என்ற இன்பம், வாழ்வில் நாளை துன்பம், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கு என்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சகோதரியே, அவள் முன்னாடி போற அழக பார்த்து குதூகலமா அவனுக்கு பாட்டு உருவாகுது. அது எப்படி இனிமையா இருக்கு தெரியுமா?

அண்ணன், இந்த ஒத்தையடி பாதையில காதலன் காதலி போறது சகஜம். ஆனா இரவு நேரம் ஊரு மக்களே தூங்கிட்டாங்க, ரெண்டு பேரும் பேசி இருந்துட்டு பிரிஞ்சு போறாங்க. ராமாயணத்துல ராமனும் சீதையும் பாக்கும்பொழுது ஒருவருடைய ஒரு கண்கள் கவ்வி கொண்டனன் போடுவான். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட உயிரும் ஒரே உயிராயிடுச்சு. இப்ப அவனை விட்டு அவ பிரிஞ்சு போறா, அந்த பிரிஞ்சு போகும்பொழுது அவனோட உயிரே போற மாதிரி இருக்கான். அதை கொண்டு வந்து அழகா போட்டான் ஒத்தே.

சகோதரி, குடும்பத்துல எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்படி நடக்கிறத நாம தனிமையா இருக்கும் போது அதை நினைச்சு பார்த்தோம்னா நமக்கே சிரிப்பு வரும். சில சோகங்களும் இருக்கும் அதுல. அப்படி பார்த்தா ராமாயணத்துல கூட சீதை அசோகவனத்துல இருக்கும் போதெல்லாம் ராமனோடு இருந்த காலம், மற்ற தன்னுடைய மாமியாரோட இருந்த காலங்கள் எல்லாம் நினைச்சு சிரிப்பதும் உண்டு, அதே நேரத்துல மனக்கவலைப்படுவதும் உண்டு. இப்படியெல்லாம் பாடல்கள்ல கொண்டு வந்து அழகா அந்த சம்பவங்களை கோர்த்து அந்த நினைவுகளை கொண்டு வந்து அந்த பாட்டை கொடுப்பான். அப்படி கொடுக்கற பாடல்ல என்ன விதமான ஒரு இனிமை இருக்கு பாருங்க இந்த பாட்டுல. அதுதான் எங்களுடைய பழைய பாடல்.

சாகுலண்ணே, உங்க காலத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தனியா உட்காந்து நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும்பீங்க. ஆனா அது எங்களுடைய பாடல் என்று சொல்லுவான், எப்போ எதை நினைச்சாலும் கூட சரிதான், அதை நினைக்கும் பொழுது ஒரு சுகம் வரும். அந்த சுகத்தை தனியா உட்காந்துட்டு அனுபவிக்கிற அழகு இருக்கே, அந்த அனுபவங்கிறது அது மற்ற விஷயத்துல வரத்தை விட காதல்ல ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த அனுபவத்தை நினைச்சு நினைச்சு பார்த்தது, பேசினது, கேட்டது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப திரும்ப தன்னுடைய மனசுல கொண்டு வந்து அந்த சுகத்தை அனுபவிக்க கூடிய சுகம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடு இணையில அதை கொண்டு வந்து போட்டான் அழகா.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, திருமணத்துக்காக நாம பெண்ணுக்கு புடவை எடுப்போம், நகைகள் வாங்குவோம், இதெல்லாம் செஞ்சாலும் கூட அவளுக்கு வளையல் போடுவதுன்னு ஒரு நிலை இருக்கு. அது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா? வேற எதையும் விட அந்த மணப்பெண்ணுக்கு அந்த கை நிறைய வளையலை போட்டுட்டு அதை குலுங்க குலுங்க கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய சகோதரிகளிடத்துல தன்னுடைய தோழிகளிடத்துல எல்லாம் காட்டுகிற போது ஒரு விதமான இனிமை இருக்கும். அதை பாட்டா கொண்டு வந்து என்ன அழகா எங்களுடைய பழைய பாடல் கொடுத்துச்சுன்னா, இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா அந்த திருமண கோலமே திருவிழாவா மாறிடும். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல்,
2: அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்,

0: கட்டாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல்.
1: சாகுலண்ணே, கல்யாண அணிகலன்கள்ல வளையல்ங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு போட்டீங்க. ஆனா நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்துல ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில அந்த பெண்மை நிறைவடையுது, முழுமை பெறுது அப்படின்னு சொன்னா, அவ ஒரு குழந்தைய சுமக்கும் பொழுது, அந்த குழந்தைய சுமக்கும் பொழுது அந்த வளையல் அணி விழா அப்படிங்கறதையே ஒரு பெருமையான விஷயமா சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு சாதாரண விளையாட்டா போடுறது இல்ல. கற்பிணி பெண் வளையல் அணியும் பொழுது அந்த குழந்தை பெறுகின்றவரை அந்த வளையல் சத்தம் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு கேட்டுக்கிட்டு இருக்குமா, அதனால அது இன்னும் துடிப்பா இருக்கும். அந்த உணர்வை கூட நம்மளால உணர முடியுங்கிறதுக்காகவே அந்த வளையல் அணி விடா நடத்துவோம். அத அந்த கணவன் இருந்து பாக்குற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, தன்னுடைய வாழ்க்கையும் நிறைவடையுது. ஒரு மகன் என்ற நிலை, கணவன் என்ற நிலை, அதை தாண்டி தந்தைங்கிற ஒரு நிலை வருது பாத்தீங்களா, அதுவும் ஒரு ஆண் மகனுக்கு இந்த சமுதாயத்துல நிறைவடையக்கூடிய ஒரு பதவின்னு சொல்லலாம். அதை கொண்டு வந்து அழகா கொடுத்தான்

சகோதரி, பாடல்கள்ல பலவிதம் காதலனும் காதலியும் பாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா சினிமாவில எல்லாம் காதலனும் காதலியும் சுற்றி தேவதைகள் மாதிரி ஒரு குழு வந்துடும். இது சினிமாவிலதான் நம்ம பாக்கலாம். அது மாதிரி கிராமத்துல பார்த்த ஒருவன் மாடு மேய்த்து கொண்டு இருக்கக்கூடியவனா இருக்கிறான். அவன் நகரத்துல வந்தோடனே டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கத பாத்துட்டு அவனதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவனை கிண்டல் செய்யறான். அந்த பாடலே ஒரு இனிமையா இருக்கும்.

0: பட்டிக்காடா பட்டணம்மா ரெண்டும் கட்டம் லட்சணம்மா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டம் லட்சணம்மா.
1: அண்ணன், இந்த கிராமத்து பொண்ணுங்களை நகரத்துக்கு அனுப்பி படிக்க வச்சுன்னு வச்சுங்களேன், அது என்னமோ நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி கிராமத்துக்கு வரும்பொழுது அதனுடைய நடவடிக்கை இருக்கும். அப்போ தன்னுடைய அக்கா மகளை நகரத்துக்கு அனுப்பி படிக்க வச்சா அவ ஆணவமா இருக்கா இல்லையா, அவளை அவளோட தாய் மாமனே கிண்டல் அடிச்சு பாடுற மாதிரி போட்டிருப்பான் அழகா எங்களுடைய பாட்டுல. இதுவும் பட்டிக்காடா பட்டணமா மாதிரி தான்.

0: நேயர்களே, பாட்டுக்கெண்ண போட்டி ரொம்ப விறுவிறுப்பாகவே போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: அந்தி வேலை மலர்கள் அலங்கார மாலைகளாய் நம் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் உலா வருகிறது அலையோசை. தொடக்கமாக வருகிற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொல்லாமலே

0: நிறைவு பெறுகிறது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நிறை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அன்கோ. சரி சரி வசந்த்,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: வந்தாச்சு வந்தாச்சு.
7: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
9: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும் சோஃபா பீரோடி சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம் வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: விளக்கேற்றும் வேலையில் முதல் பாடலாக உலா வருகிறது பி. சுஷிலா பாடிய பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மனம் சொல்லும் வள்ளிகாப்பில் சோஃபா பீரோ டே
5: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
5: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
4: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: விளக்கேற்றும் வேலைகள் அடுத்து வருகிறது. எஸ் ஹேமா ஜான் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
9: ஆஜி தேரிழந்தூர் ஜாதிஜன் அவர்கள் பாடிய பாடல் வருகிறது.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30க்கு நாகப்பட்டினம் யூபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50க்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30க்கு விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
7: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் தன்கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20க்கு நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது
8: பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30க்கு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.
13: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
14: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
15: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
16: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
17: சோஃபா பீரோடே
16: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
17: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
16: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: விளக்கேற்றும் வேலையில் அடுத்து வருகிறது ஹாஜி சையத் அலி அவர்கள் பாடிய பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய விளக்கேற்றும் வேலையை நிறைவு செய்ய வரும் பாடல் நித்யஸ்ரீ பாடியது.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 6:01. நேயர்களை இனி கேட்கலாம் பன்னிசை.
6: நீ

0: In the eastern part of the country, the government has waived the basic customs duty on goods used in manufacturing of display assemblies, lithium-ion cell and inductor coil module with an aim to promote domestic production of electronic devices like smartphones, laptops, wearables and smart TVs. The exemption is in line with the government's efforts to promote domestic electronics manufacturing under the PLI scheme. The Gujarat government today launched the Viksit Gujarat Data Center Policy 2026-29 in Gandhinagar. The policy aims to establish Gujarat as India's leading data center and artificial intelligence hub by targeting up to 8 gigawatts of data center capacity. The southwest monsoon has covered the entire country today by further advancing into the remaining parts of Rajasthan, Haryana, Punjab and the North Arabian Sea. Incessant rain since last night in several areas of Delhi and adjoining areas has affected the normal life, causing waterlogging in various places and affecting traffic movement. In Uttarakhand, incessant rainfall and landslides have disrupted traffic on several national highways and rural link roads in the hill districts. In men's cricket, India will face England in the fourth T20 International of the five-match series at the County Ground in Bristol tonight at 10 p.m. Indian Standard Time. Indian team trailed the series 0-2. In Wimbledon tennis, American player Coco Gauff will face Karolina Muchová of Czech Republic in the first semi-final of women's singles this evening. Later in the second semi-final, Ukraine's Marta Kostyuk will take on Czech player Linda Noskova. In FIFA World Cup, France will face Morocco in the first quarterfinal at Boston at 1:30 a.m. Indian time tonight. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மேலும் வளர்ச்சி, மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் ஆகியோர் இன்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். மேலும் வளர்ச்சி, மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்றும், முன்னேறிய நாடாக மேம்படுவதே நவீன இந்தியாவின் குறிக்கோள் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில், கடந்த 12 ஆண்டுகளில் தற்போது 3வது முறையாக தாம் ஆஸ்திரேலியா வந்திருப்பதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் புதிய உயரங்களை எட்டி வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் கூறினார். மெல்போர்ன் நகரின் கிரிக்கெட் மைதானம் உலக புகழ்பெற்றது என்பதையும், உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அகமதாபாத்தில் அமைந்திருப்பதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டி, கிரிக்கெட் போன்ற துறைகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருப்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இந்திய ஆஸ்திரேலிய கூட்டாண்மை உறவுகளின் வலுவை பிரதிபலிப்பதாக இந்நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் தமது உரையில் கூறினார். முன்னதாக திரு நரேந்திர மோடி, திரு அல்பனீஸ் ஆகிய இரு தலைவர்களும் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் முக்கியமான கூட்டு பிரகடனம் ஒன்றில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் இந்த சந்திப்பின் போது இடம்பெற்றன. பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிராந்திய ஸ்திரத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளை உள்ளடக்கிய விரிவான கட்டமைப்பாக இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய மாற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதை பாராட்டினர். கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உலகின் முக்கிய ஜனநாயக நாடுகளாகவும் பிரதான கடல்சார் சக்திகளாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ஆழமான பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் முக்கிய காலகட்டம் ஒன்றை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள 10 லட்சம் இந்தியர்கள்தான் இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகளின் நாடி துடிப்பாக திகழ்வதை ஆஸ்திரேலிய பிரதமர் சரியாக இனம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இருதரப்பு உறவுகளில் தற்போது எட்ட

0: முக்கிய முடிவுகள் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி போல விறுவிறுப்பாகவும், இருதரப்பு உறவுகளுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஒருநாள் போட்டி போல கூர்மையாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகள் டெஸ்ட் போட்டி போல நீண்டகால அடிப்படை கொண்டதாகவும் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார்.
1: பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து பணிக்குழுவின் கூட்டம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. போக்குவரத்து துறையின் நீடித்த வளர்ச்சி மற்றும் நகர்ப்புறங்களுக்கான மல்டி மோடல் போக்குவரத்து வசதிகள் குறித்தும், இது தொடர்பான சிறந்த நடைமுறைகளை பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையில் பகிர்ந்து கொள்வது குறித்தும் பணிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி கடிதங்களை இந்திய படகுகளுக்கு வழங்கும் பணிகளையும், ஒடிசா மாநில அரசின் ஆழ்கடல் மீன்பிடி இயக்கத்தையும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புவனேஸ்வரில் இன்று தொடக்கி வைத்தார். ஆழ்கடல் மீன்வளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாக்க இந்நடவடிக்கைகள் பேருதவியாக அமையும்.

0: இந்திய ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி கடிதங்களை இந்திய படகுகளுக்கு வழங்கும் பணிகளையும் ஒடிசா மாநில அரசின் ஆழ்கடல் மீன்பிடி இயக்கத்தையும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புவனேஸ்வரில் இன்று தொடக்கி வைத்தார். ஆழ்கடல் மீன்வளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாக்க இந்நடவடிக்கைகள் பேருதவியாக அமையும் என்று அவர் தமது உரையில் கூறினார். இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி தற்போது 73,000 கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்திருப்பதையும் இந்திய கடல் உணவுகள் 120 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் நீல பொருளாதாரத்திற்கு முக்கிய இடம் இருப்பதால் இளைஞர்கள் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நவீன மீன்பிடிப்பு மற்றும் கடல்சார் துறைகளில் அதிகம் ஈடுபட வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் மேலும் கேட்டுக்கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் எல்லைப்புற மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை தலைமையேற்று நடத்துகிறார். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் உள்ளிட்ட எல்லைப்புற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் எல்லைப்புற மாவட்டங்களில் இருந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். எல்லைப்பகுதிகளின் நடப்பு பாதுகாப்பு நிலவரங்களை மதிப்பீடு செய்து எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். எல்லைகளின் குறுக்கே ஊடுருவல், சட்டவிரோத குடிபெயர்வு, போதை கடத்தல் மற்றும் ட்ரோன் மூலமான தாக்குதல் அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகள் ஏற்கனவே தீவிரமாக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறுஆய்வு கூட்டம் நடத்தினார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களின் அமலாக்கத்தில் புதுச்சேரி எட்டியுள்ள முன்னேற்றத்தையும் அவர் மறுஆய்வு செய்து பாராட்டினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடன் விண்ணப்பங்கள் மீது 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: புதுச்சேரியை சேர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடந்த 3 நிதியாண்டுகளில் மத்திய அரசிடம் இருந்து மொத்தம் 19.56 லட்சம் ரூபாய் நிதியுதவி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்தார். ஆயினும் இந்நிறுவனங்களுக்கான மானியங்களின் விநியோகத்தில் வங்கிகளின் ஒத்துழைப்பு போதுமானதாக இல்லை என்பதால் மாநில நிலை வங்கியாளர் கமிட்டி கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்படும் என்று அவர் கூறினார். உற்பத்தி பொருட்களுக்கு தர சான்றிதழ் பெறுவதிலும் இத்துறையினர் பல்வேறு சவால்களை சந்திப்பதால் இவர்கள் வர்த்தகம் புரிவதை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் மேலும் கூறினார்.
0: இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி மரியாதை நிமித்தம் சந்தித்தார். புதுச்சேரியில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் 15 வயது முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12, 19 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. கூடுதல் விவரங்களை பெற யூவின் சிட்டிசன் ஆப் செயலியை பயன்படுத்தலாம் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் முழு எழுத்தறிவு பெற்ற 6வது மாநிலமாக உத்தராகண்ட் மேம்பட்டுள்ளது. இதற்கான பிரகடனத்தை உத்தராகண்ட் ஆளுநர் அண்மையில் அங்கீகரித்துள்ளார். கல்வி மற்றும் எழுத்தறிவு நிலவரங்கள் குறித்து 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் முழுமையாக எட்டப்பட்டதை தொடர்ந்து இப்பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்கனவே மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய 5 மாநிலங்கள் முற்றிலும் எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு நிறுவனங்களின் முக்கிய செயல்பாடுகளை சொந்த நாட்டிற்கு வெளியிலிருந்து மேற்கொள்ளும் உலக திறன் மையங்களில் பாதி தற்போது இந்தியாவில் இருப்பதாக மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த கிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்திய மக்களின் இதயத்தில் திறமைக்கு முக்கிய இடம் இருப்பதே இதற்கு காரணம் என்று அவர் இன்று புதுடெல்லியில் உலக திறன் மேம்பாட்டு மையங்களுக்கு இடையிலான வர்த்தக உச்சி மாநாட்டில் பேசுகையில் கூறினார். CII தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் பேசுகையில், செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளுக்கான உலகின் தலைநகரமாக இந்தியாவை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். போர் முக்கியத்துவம் வாய்ந்த நவீன துறைகளில் அபூர்வ கனிமங்களின் தேவை குறித்து நிதி ஆயோக் இன்று புதுடெல்லியில் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியது. உயர்கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி

0: அமைப்புகள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முக்கிய கனிமங்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதித்தனர். உயரமான மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கான மருத்துவம் குறித்து ஹிமாச்சல் மாநிலம் கீலாங் பகுதியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பணிகளுக்கு வரும் சனிக்கிழமை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா அடிக்கல் நாட்டுகிறார். இமயமலை உள்ளிட்ட உயரமான பகுதிகளில் சாதகமற்ற கடும் குளிர் சூழலுக்கு இடையிலும் உடல் ஆரோக்கியத்தை உரிய முறையில் தகவமைத்துக் கொள்வது குறித்து முக்கிய ஆராய்ச்சிகள் இம்மையத்தில் மேற்கொள்ளப்படும். தொலைநிலை மருத்துவம், ட்ரோன் மூலமான மருந்து விநியோகம் மற்றும் டிஜிட்டல் சுகாதார வசதிகளை உள்ளடக்கியதாக இம்மையம் அமையும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேலும் வளர்ச்சி, மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் ஆகியோர் இன்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:20.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். விடியும் என்ற நம்பிக்கையில்தான் இரவு வருகிறது. எழுவோம் என்ற நம்பிக்கையில்தான் நாம் உறங்கச் செல்கிறோம். முளைப்போம் என்ற நம்பிக்கையில்தான் விதைகள் மண்ணில் கிடக்கின்றன. நம்பிக்கை இல்லை என்றால் நொடிமுள் கூட நகராது. எந்த பறவையும் கிளைகளை நம்பி வாழ்வதில்லை, அது தன் சிறகுகளை நம்பியே பறக்கிறது, வாழ்கிறது. மழை வேண்டி பூஜை செய்த ஊரில் ஒருவன் மட்டும் குடையுடன் வந்தானாம். எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். பூஜை முடிந்த போது மழை வந்தது. எல்லோரும் நனைந்தபடி ஓடினார்கள். அவன் மட்டும் குடைக்குள் நனையாமல் சென்றான். பூஜை செய்தவர்கள் யாரும் கடவுளையோ, கடவுள் மீது கொண்ட அவர்களது பக்தியையோ நம்பவில்லை. அவன் மட்டும் நம்பினான். உளவியல் ஆய்வுகளின்படி என்னால் முடியும் என்று தொடர்ந்து நம்பும் போது அது நம் மூளையில் புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்குகிறது. இதற்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று பெயர். அதாவது, நேர்மறையான எண்ணங்கள் நம் மூளையின் கட்டமைப்பினையே மாற்றிவிடுகின்றன. அப்படியென்றால் அவை நம் வாழ்க்கையை மாற்றாதா? ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே வாழும் ஒரு வகை மீன் உண்டு. இதை லங் ஃபிஷ் என்று சொல்வார்கள். இது கடுமையான வறட்சி தாக்கும் போது அங்குள்ள சேற்றில் தன்னை புதைத்துக் கொள்ளும். சாதாரண மீன்களைப் போல இது செவுள்களால் சுவாசித்தாலும் இதற்கு நுரையீரலும் உண்டு என்பதால் தரையிலும் சுவாசிக்கும். அதன் பிறகு தன் உடலில் இருந்து ஒரு பிசின் போன்ற திரவத்தை சுரந்து தன்னை சுற்றி ஒரு கூடு போன்ற அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். இதற்கு கோடைக்கால உறக்கம் என்று பெயர். இந்த நிலையிலேயே இது

0: அவர் 3 முதல் 5 ஆண்டுகள் வரையும் கூட உயிர் வாழும். மீண்டும் மழை வந்து குளங்கள் நீரால் நிறையும் போது சேற்றிலிருந்து வெளியே வந்து சாதாரண மீனை போல வாழும். சேற்றுக்குள் புதையும் போது மீண்டும் மழை வரும், குளம் நிறையும், நான் வெளிவருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. மகாராஷ்டிராவின் சதாரா என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்த சுரேகா மின்சார பொறியியலில் டிப்ளமோ முடிக்கிறார். 1987 இந்தியன் ரயில்வேயில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணிவாய்ப்பு வருகிறது. இதுவரை ரயில்வேயில் பெண்கள் ஓட்டுநராக இருந்ததே இல்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இது பெண்களுக்கு சரியான வேலை இல்லை என்றும், இதற்கு கடினமான உழைப்பும் துணிச்சலும் வேண்டும் என்றும் பலவாறு பேசுகிறார்கள். ஆனால் சுரேகா நினைத்தது, ஒரு வேலையை ஆண்களால் செய்ய முடியும் என்றால் சரியான பயிற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் என்னாலும் செய்ய முடியும் என்று நம்பினார். கடுமையான பயிற்சியும் தன்னம்பிக்கையும் அவரை 1988 இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநராக பொறுப்பேற்க செய்தது. இந்தியாவின் அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண்மணி என்ற புகழோடு அவர் பணி செய்கிறார். முயற்சியால் உங்கள் மனதை பண்படுத்துங்கள், அதில் நம்பிக்கை விதைகளை விதையுங்கள். நிச்சயம் ஒரு நாள் விருட்சமாகும், வெற்றியின் நிழலில் நீங்கள் இளைப்பாறுவீர்கள். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6:26.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ், பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் ஆடிப்பட்டம் தேடி விதை. திருவாரூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குனர் முனைவர் எஸ். நீதிமாணிக்கம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இரவு மலரும். 10:30 தொடர்ந்து இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

இனி நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், திருவாரூர் அணு மருத்துவமனை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை முற்பகல் 11 மணிக்கு நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இயன்முறை சிகிச்சை தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த இயன்முறை மருத்துவ வல்லுநர் டி கோபிகிருஷ்ணன் அவர்கள். கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு

0: போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள் பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவித் திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகியிருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறை

0: அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 6:40.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தாய்ப்பாய்கள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: தரமான தாய்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
9: ஃபர்ஸ்ட் பல்ல இனிஷியலாக சொத்தை இருக்குன்னு சொல்லுவோம், அதாவது பிட் அண்ட் ஃபிஷர் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன பாயிண்டடாக இருக்கும், இல்லை சின்ன கோடாட்டம் இருக்கும், இதுக்கு பேர் பிட் அண்ட் ஃபிஷர் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். மெயினாக கடவைப்பல்களில் இது காமனாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. கடவைப்பல் மேலும் கீழுமா இருக்கும், நடுவில் வந்து கோடாட்டம் இருக்கும், அந்த கோடை எல்லாமே லேசாக ஒரு சின்ன சீலண்ட் வச்சு ஃபில் பண்ணிவிடுவோம். அதில் எதுவும் ஃபுட்டு போய் மாட்டாது, மைக்ரோஸ் மல்டிப்ளை ஆகாது, அதனால சொத்தை வராது. அது இனிஷியல் ஸ்டேஜுக்கு. செகண்ட் ஸ்டேஜ் சொத்தையாக ஆயிடுச்சு, அது வந்து எனாமல் மேலே உள்ள லேயர், அதாவது பல்லில் உள்ள மேலே உள்ள கடினமான பகுதியில் ஒன்றையும் சொத்தை இருந்ததுன்னா ஃபில்லிங் பண்ணிடலாம். செகண்ட் டென்டின் வரைக்கும், டென்டின்னா அடுத்த லேயர், அதை நிரம்ப போய் தொடாமல் உள்ள லேயர் வரைக்கும் சொத்தை இருந்துச்சுன்னா அதையும் டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு நார்மலாக ஃபில்லிங் கூட பண்ணிடலாம். அதுக்கு சில ஃபில்லிங் மெட்டீரியல் இருக்குது, பல்ப் கேப்பிங்னு சொல்லுவோம். கீழே ஒரு லேயர் வந்து தெரப்பட்டிக் மெட்டீரியல், அதாவது வந்து எந்த பெயினும் வராமல் இருக்கிறதுக்கான மெட்டீரியல் போட்டு மேலே ஃபில் பண்ணலாம். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பல்லோட சொத்தை நரம்பு வரைக்கும் போயிடுச்சுன்னா, இந்த ரெண்டு ஸ்டேஜை தாண்டி தான் நரம்பு வரைக்கும் போகும், அதுக்குள்ளார நீங்கள் வந்து காட்டிட்டீங்கன்னா நார்மல் ஃபில்லிங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேர் சிகிச்சை பண்ணணும்னு அவசியம் இருக்காது, நார்மல் ஃபில்லிங்கே மேக்ஸிமம் பண்ணிட முடியும். அந்த ஸ்டேஜை தாண்டி சில டைம் சொத்தை வந்துச்சு, அந்த வேர் வரைக்கும் தொட்டுடுச்சுன்னா வலி ரொம்ப சிவியராக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கூச்சம் தான் இருக்கும், பல்ல போய் சாப்பாடு மாட்டலாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும்
8: சாப்பிடும்போது நமக்கு கூசுற மாதிரி
9: கூசுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நார்மல் ஃபில்லிங்கே பண்ணிட முடியும். எப்போ உள்ளார உள்ள பல்லுக்கு உள்ள நரம்பை போய் தொடுதோ அப்போ ஷார்ப் பெயின் வர ஆரம்பிக்கும். எப்பப்பெல்லாம் பெயின் வரும்னா, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா பெயின் வரும், சில்லுன்னு சாப்பிட்டா பெயின் வரும், பெயின் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகும். இந்த ஸ்டேஜ் வந்து அக்யூட் பல்பைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்லையும் ஓரளவு நீங்கள் வந்து காட்டிட்டீங்கனாலே எக்ஸ்ரே பார்த்துட்டு பல்லோட வேறுகிட்ட இருந்துச்சுன்னா வேறு சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வேருக்கு கொஞ்சம் மேலே சொத்தம் இருந்துச்சுன்னா பல்ப் கேப்பிங்னு சொல்லுவோம், அது கூட பண்ண முடியும். அது டிபெண்டிங் ஆன் டென்டிஸ்ட்டை பொறுத்தது. இதை தாண்டி வலி கொஞ்சம் சிவியராக இருக்குது, கொஞ்சம் நேரம் வலிச்சுக்கிட்டே இருக்குது, நைட்லாம் தூங்க முடியாத மாதிரி வலிக்குதுன்னுங்கிற மாதிரி இருந்துச்சு.
10: அது ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர். அந்த தூங்கும்போது மட்டும் பல் வலி எங்கேருந்தா வரும்னு தெரியாது, பகல்லாம் கூட ஒன்றும் தெரியாது, அந்த நைட்டில் படுக்கும் போது தான் பல் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. அது ஏன் டாக்டர்?
9: ரெண்டு விஷயம் இருக்குமா. ஒன்று வந்து அது வந்து எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கோனுங்கிறத பொறுத்து. நீங்கள் நேராக உட்காந்துருக்கிறப்ப யூஸ்வலாக அதில் ப்ரெஷர் பெருசாக எக்ஸர்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, ஒன்று. செகண்ட் வந்து படுத்துருக்கிறப்ப அந்த ஜோனில் வந்து ப்ரெஷரை எக்ஸர்ட் ஆகும், செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா படுக்கிறப்ப நீங்கள் மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுக்க போகிறீங்க. ஸோ அதில் ஒரு உங்களுக்கு மைண்டே இல்லாமல் இந்த அப்போ தான் பெயின் உங்களுக்கு தெரியாது. நைட்டு படுக்கிறப்ப உண்டியும்னு சொல்கிறது ரீசன் இதுதான். படுக்கிறப்ப வந்து அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால சில பெயின் சிவியராக இருக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, அதனால் வந்து சிவியராக அது தெரியணும். மற்ற டைமில் மற்ற வேலையினால நீங்கள் அதில் ஆக்குப்பைடாக இருக்கிறப்ப இதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, அதனால தான் சிவியராக இருக்கும். பட் சிவியரிட்டி வந்துச்சுன்னா ஈவன் மார்னிங் டைமில் கூட அவங்களால தாங்க முடியாதுன்னு வச்சிங்களேன். இது ரிலேட்டட் டு டைவர்ஸ், அதாவது கடலுக்கு உள்ளார டைவ் பண்ணுறவங்களும் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கும் ஏரோடான்டாலஜியான இருக்கும். அதாவது வந்து இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வல்ல வலி வரும், சொத்த இல்லாமலே வலி வரலான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் சொல்கிற சொத்தை வந்து மெயினாக வந்து ப்ரெஷர்னால தான். இது வந்து நார்மலாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் படுக்கிற போண்டி உங்களுக்கு வலி தட்டலாம், கொஞ்சம் அக்யூட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேஜ்லாம் நார்மலாகவே தாங்க முடியாது.
8: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
11: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:46. மனமயங்கும் ஓர் இசை, இது பண்பலையில் விழா வரும் திரை இசை பாடல்களின் தொகுப்பு இசை தோரிகை. தொடக்கமாக வருகிறது விடுதலை என்ற திரைக்காக இளையராஜாவும் அனன்யா பட்டும் இணைந்து பாடிய பாடல்.

0: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடே
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இசைத்துறையில் அடுத்து வருகிறது வித்தைக்காரன் படத்திற்காக பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மல்லிகா பர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்,
1: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே,
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்,
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
3: மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்,
2: சோஃபா பீரோ டே,
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்,
3: மனம் சொல்லும் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சேல்ஸ்
1: மல்லிகாவில்.
0: இசைத்துறையில் அடுத்து வருகிறது.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள். இனி கேட்கலாம் ஆடுகளம். விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் 3 போட்டிகளின் முடிவில் இங்கிலாந்து அணி முன்னிலை வகிக்கும் நிலையில் தொடரை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று பிரிஸ்டல் மைதானத்தில் நடக்கும் 4வது T20 போட்டியில் இந்திய அணி களம் இறங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து 2026 காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பரபரப்பு. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அர்ஜென்டினா அணி 3-2 என்ற கணக்கில் எகிப்தை திரளாக வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதேபோல் சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பிரேசிலை வீழ்த்தி நார்வே ஆகிய அணிகளும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. ஜூலை 11 முதல் காலிறுதி சுற்று ஆட்டங்கள் தொடங்குகின்றன.

0: ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சவுரவ் கங்குலி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் பிசிசிஐ முன்னாள் தலைவருமான சவுரவ் கங்குலி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் மதிப்புமிக்க ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளார். இச்சாதனையை நிகழ்த்தும் 12வது இந்திய வீரர் கங்குலி என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அவர் ஐசிசி மற்றும் ஜெய்ஷ் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்.
1: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களின் நினைவுக்கு நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்பாள் சீதா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்ல முது.
5: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கொரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின் பிரிவுஸ் வழங்கும் ஊரும் உறவும். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 திரை இசைத்துறையில் அடுத்து வருகிறது தங்கலான் படத்திற்காக செந்தூர் விஷால் பாடிய பாடல்.

0: கபில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடே
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இன்றைய இசை தொழுகை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது சைலண்ட் என் திரைக்காக பிரியங்கா சமயா முரளி இருவரும் இணைந்து பாடிய பாடல்.

இசை தூரிகை. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இன்றிரவு 7:30 ஆடிப்பட்டம் தேடி விதை திருவாரூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குநர் முனைவர் எஸ் நீதிமாணிக்கம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 கிசான் வாணிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:30 தமிழ் செய்தி அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேரிலே காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120

0: 45 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூ

0: ஸ்மித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி இரவு 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 7:25.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களை நீ கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: ரேவதியக்கா, ரேவதியக்கா.
8: சுபாவா, வா சுபா. என்ன இந்த நேரத்துக்கு?
7: சும்மாதாக்கா. ஆமா, எங்க உங்க ஆசை தங்கச்சி? இங்கேயும் இல்லையா?
8: யார கேக்குற? பூங்குடியவா?
7: இல்லையா? பின்ன
8: என்ன சுபா, ஏதோ வருத்தத்தோட வந்திருக்க, அது மட்டும் நல்லா புரியுது.
7: பின்ன இருக்காதா?
8: ஏன் இருக்குது?
7: அந்த பூங்கொடி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தையே மறைச்சா அப்புறம் கோவம் வராதா?
8: என்ன சுபா சொல்ற, என்னத்த மறைச்சது பூங்கொடி?
7: அவங்க வீட்டுல 1 மாசத்துக்கு முன்னாடியே வான் கோழி வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா?
8: தெரியுமே சுபா, என்கிட்டதான் ஒரு நாள் இத பத்தி சொல்லுச்சே பூங்கொடி.
7: ஓ, அப்ப உங்க ஆசை தங்கச்சியே தான். அப்ப என் கிட்டதான் 2 பேரும் சொல்லல போல இருக்கு.
8: என்ன சுபா, நீ ஏதாவது ஒரு அலமளப்புல சொல்லாம விட்டுருக்கலாம். இத ஒரு செய்தியா நீ வருத்தப்படுவியா கேட்டுக்கிட்டு?
7: இல்லக்கா, சொல்லி இருந்தா வான்கோழிய பத்தி எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். நானும் அவங்கள்ட்ட சொல்லி இருந்திருப்பேன்.
8: அட, உனக்கு தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலே பூங்கொடி அன்னைக்கு கேட்டப்போ உன்கிட்ட கேட்க சொல்லி இருந்திருப்பனே.
7: அப்படி என்னக்கா கேட்டுச்சு பூங்கொடி?
8: இது மாதிரி வான்கோழி வாங்கிருக்கோங்கக்கா, எனக்கு அதை பத்தி ரொம்ப ஐடியாலாம் இல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ 1-2 சொன்னேன். மத்தபடி மொத்தமா எனக்கு எப்படி சுபா தெரியும்?
7: சரி, அவங்க வீட்டுல என்ன ரகம் தான் வாங்கிருக்காங்க வான்கோழியில?
8: என்ன சுபா சொல்ற, வான்கோழில வகையெல்லாமா இருக்குது?
7: ஆமாக்கா, வெள்ள வகைன்னு ஒண்ணு இருக்கு, நந்தன வகைன்னு ஒண்ணு இருக்கு.
8: என்ன வாங்கிருக்காங்கன்னு தெரியலையே.
7: சரி, அதுதான் தெரியல. அவங்க முட்டைக்காக வளர்க்கறாங்களா இல்ல இறைச்சிக்காக வளர்க்கறாங்களா?
8: அதுவும் தெரியல சுபா. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து

0: கறிக்காவதான் இருக்கும் சுபா.
1: கறிக்காகனா 3 லிருந்து 5 கிலோ வந்த உடனே விற்பனை செஞ்சிடலாம்க்கா. அதே வான்கோழிய முட்டைக்காக வளர்த்தாங்கன்னா 80 லிருந்து 90 முட்டை தாராளமா கிடைக்கும்.
0: அப்படியா சுபா? அப்ப அதுல குஞ்சுகளை கூட உற்பத்தி பண்ணிக்க முடியும், அப்படித்தானே?
1: தாராளமாக்கா.
0: ஏன் சுபா, இந்த வான்கோழிகளை நம்ம சாதாரணமா வெப்பத்துக்காக பல்பெல்லாம் வைப்பாங்கல்ல, இத மாதிரி அவைக்கணும்?
1: கண்டிப்பாக்கா. 100 வான்கோழி குஞ்சுகளுக்கு 100 வால்ட் பல்பு அப்படிங்கிற விகிதத்துல வெப்பம் கொடுக்கணும்.
0: அப்புறம் இந்த தீவனம் மத்த மத்த விஷயங்கள்லாம் வருசில சொல்ல.
1: இப்போ பூங்கொடி வீட்டு வான்கோழி எந்த சைஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. இதே வான்கோழி குஞ்சா இருந்துச்சுன்னா ஸ்டார்டர் தீவனத்தை 1 மாசத்துக்கு வெளியில வாங்கிதான் தரணும். இதே வளர்ந்த கோழியா இருந்துச்சுன்னா அந்த தீவனத்துல 50% தானியம், 30% தவிடு, 15% புண்ணாக்கு, தேவையான அளவு கருவாடு, தாது உப்பு கலவை, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி அரைச்சு குடுக்கறது ரொம்ப நல்லது. 1 நாளைக்கு 100 கிராம் அப்படிங்கிற விதத்துல குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம திறந்த வெளியில வளர்த்தாங்கன்னா அதுங்களே இந்த புழு பூச்சி ஈ புல்லு இதெல்லாம் சாப்பிட்டு சூப்பரா வளரும்.
0: ஏன் சுபா, வான்கோழிங்க பொதுவா நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கும், அதுங்களுக்கு நோயெல்லாம் வராதுல்ல?
1: அப்படிதான் பல பேரு நினைக்கிறோம். அதுங்களுக்கும் சில நோய் வரும், அம்மை நோய், வெள்ளை கழிச்சல், கோழி காலரா, இது மாதிரிலாம் வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையா தடுப்பூசி போட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்திக்கலாம்.
0: ஏன் சுபா, இந்த வான்கோழி குஞ்சு எவ்வளவு வேலை போவோம்?
1: 1 மாசம் குஞ்சுனா 100 லிருந்து 120 வரைக்கும் போவோம்க்கா. இதே நல்லா வளர்ந்த கோழினா 500 லிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போவோம்.
0: அப்ப நல்ல லாபகரமான தொழில் தான் போல இருக்கு இந்த வான்கோழி வளர்ப்பு. பூங்குடி வீட்டுல நல்ல தொழில தான் கையில எடுத்திருக்காங்க.
1: சரி சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க வேணா பூங்குடி கிட்ட சொல்லிக்கங்க.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உடம் வழங்கிய உழவருக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
6: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்க இருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: அல்லது 2995580 இந்த எண்களில் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம்.
0: சார், இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: எதனால் சார் ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கான சிறப்பு எதுவும் இருக்கா?
1: கட்டாயமாக இருக்குது மேடம். ஆடிப்பட்டம்ங்கிறது வந்து வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலேருந்து சங்க காலத்திலேருந்தே அந்த ஆடிப்பட்ட சாகுபடியை வந்து ஆரம்பித்தது. அந்த ஆடிப்பட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து வெயிலெலாம் வந்து இது குறைஞ்சி வேளாண்மை சாகுபடிக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு பருவம் வந்து அந்த ஆடிப்பட்டம். ஏன்னா அந்த பருவத்தில் தான் வந்து நமக்கு வந்து ஆடி காற்று அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீச ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை பொழிகிற காலம். ஆனால் வந்து அந்த தென்மேற்கு பருவமழை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர வேற மற்ற மாவட்டங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கிறது கிடையாது. அந்த பருவத்தில் வந்து வெயிலுடைய தாக்கம்லாம் குறைஞ்சிருந்தனால மேட்டூர் டேம்லேருந்தும் அந்த காலத்துலேருந்து நமக்கு வந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வந்து தண்ணீரும் திறந்து விட்டு சாகுபடியை வந்து விவசாயிகள்லாம் ஆரம்பிக்கிறதுனால அந்த பட்டம் வந்து ஒரு உகந்த பட்டமாக வந்து வேளாண்மைக்கு வந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நமக்கு வந்து அது வந்து இருக்குது.
0: ம், சரிங்க சார். இப்போ வந்து பொதுவாக ஆடிப்பட்டம் அப்படின்னா என்னென்னலாம் விதைக்கலாம்?
1: ஆடிப்பட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து இப்போ தோட்டக்கலை பயிர்கள் பார்த்தாச்சுன்னா காய்கறிகள் சாகுபடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பழமரங்கள் வந்து அவங்க வந்து நடணும் அப்படின்னாச்சுன்னா நடுவாங்க. தென்னை மரங்கள் வந்து நடுறதுக்கு வந்து ஏற்ற காலம்.
0: ஓஹோ.
1: இது எல்லாமே வந்து காரணம் என்ன, நீரினுடைய நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். அதே மாதிரி வெயிலினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு குறைஞ்சி போகிறதுனால வந்து ஒரு 2-3 நாள் கழித்து கூட வந்து நம்ம வந்து நீர்ப்பாசனம் பண்ணிக்கலாம். அது எந்த பயிர் சாகுபடியானாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் கோடை காலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் வந்து அது ஆடிப்பட்டம் கிடையாது. அந்த பட்டத்தில் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணாச்சுன்னா ஒரு விதை விதைக்கிறோம், ஒரு செடியை நடுறோம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து வளராது, காஞ்சி போயிடும். அதனால தான் இந்த பட்டங்களில் வந்து நம்ம வந்து தோட்டக்கலை பயிர்களானாலும் சரி விவசாய பயிர்களானாலும் சரி சாகுபடிக்கு வந்து ஏற்ற ஒரு பருவம் மேடம்.
0: சரிங்க சார். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து மண் பரிசோதனை அது செய்யறதோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம்
1: சொல்லுங்களேன். இப்போ வந்து தோட்டக்கலை பயிர் சாகுபடிக்கு வந்து முக்கியமானது வந்து வந்து ஒரு அடிப்படை என்பதுன்னா இந்த மண் பரிசோதனை. மண்ணுங்கிறது வந்து ஒரு தான் வந்து பயிர்களுக்கு வந்து வளர்கிற வந்து ஒரு மீடியம். மண் இல்லாமல் வந்து எந்த ஒரு வேளாண்மை பயிர் சாகுபடியும் வந்து பண்ண முடியாது. அதனால வந்து அந்த மண்ணில் வந்து ஏன்னா வந்து அதில் வந்து மண்ணுடைய காற்றோட்டம், மண்ணினுடைய சத்துக்கள், அங்கத்தன்மைகள் இப்படி பல்வேறு காரணிகள் வந்து இருக்கிறதுனால அந்த மண்ணுடைய நம்பி தான் அதில் தான் அந்த வேர்கள் இருக்கிறதுனால அந்த சத்துக்கள் வந்து எவ்வளவு இருக்குங்கிறத வந்து அறிஞ்சிக்கிட்டு வேளாண்மை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து மண் பரிசோதனை வந்து தமிழ்நாடு அரசால் வந்து வேளாண்மை துறையிலேருந்து மண் பரிசோதனை நிலையங்கள் வந்து இருக்குது. அங்கே விவசாயிகள் வந்து அவங்களுடைய மண் மாதிரிகளை வந்து அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த மண்ணுடைய சத்து எந்த சத்து குறைபாடு இருக்குது அதுதான் மிகவும் முக்கியம். எந்த சத்து குறைபாடு இருக்குதோ அந்த சத்துக்குரிய உரங்களை மட்டும் வந்து போட்டால் போதும் அளவோட. அதுக்காக தான் மண் பரிசோதனை வந்து செய்வது வந்து அவசியம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறது.
0: சரிங்க சார். இப்போ வந்து மண் பரிசோதனைக்கான அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே, அது வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு போகலாமா? எப்போ இப்போ நான் ஒரு விவசாயி நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அது உடனே நான் செய்ய முடியுமா?
1: உடனே வந்து செய்யலாம் மேடம். எப்போவும் வந்து அது வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்னாலும் சரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னாலும் சரி ஒரு மாவட்டத்துக்கு வந்து குறைந்தது வந்து ஒரு 2 மண் பரிசோதனைகளாவது இருக்குது. வந்து அதில் வந்து வேளாண்மை அலுவலர்கள் மண் பரிசோதனை அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மண்ணை வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து 2 நாட்களில் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.
0: ஓஹோ.
1: அதுக்கு தான் நம்ம வந்து மண்வள அட்டை அப்படின்ட்டு நம்ம இந்திய அரசாங்க வேளாண்மை அமைச்சகம் மூலம் வந்து விவசாயிகளை வந்து மண்வளை அட்டை அப்படிங்கிற ஒரு திட்டமே வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த திட்டத்தின் மூலம் வந்து விவசாயிகள் வந்து அவங்க ஒவ்வொரு நிலத்தினுடைய வந்து மண் மாதிரிகள் சோதனை செய்து 1 வருடத்திற்கு வந்து அந்த மண்வள அட்டையில் வந்து என்ன சத்து குறைபாடு இருக்குது, என்ன சத்து அதிகமாக இருக்குது தெரிஞ்சு அவங்க வந்து சாகுபடி பண்ணலாம்.
0: சரிங்க சார். நேர்களே, நீங்களும் உங்கள் சந்தேகத்தோடு அழைக்கலாம். 0-4-3-6-8 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2

0: 9994800 அல்லது 2999580 இந்த எண்கள்ல வாங்க. வர முதல் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? சார், இப்ப வந்து பொதுவா காய் ஆடி பட்டத்துல காய்கறி போடலாம் அப்படின்னு
1: சொன்னீங்கல்ல,
0: என்னென்ன காய்கறி எல்லாம் போடலாம்?
1: நம்ம காய்கறிகள் வந்து அன்றாடம் வந்து நம்முடைய மக்களுக்கு தேவையான வந்து காய்கறிகள் வந்து முக்கியமாக வந்து கீரை வகைகள், அடுத்தபடி வந்து கத்திரிக்காய், கத்திரிக்காய், மிளகாய், புடலங்காய், பாவற்காய், இதே மாதிரி வந்து அத்தியாவசியமான வந்து எல்லா காய்கறிகளையும் வந்து இந்த பருவத்தில் வந்து எல்லா பருவத்திலையும் போடலாம்.
0: சரிங்க சார். இந்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வானொலி ஒளி அளவை குறைச்சிக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: உங்க பெயர் சொல்லுங்கய்யா.
2: வணக்கம்மா,
0: உங்க கேள்வி
1: சொல்லுங்கய்யா.
2: சார், வணக்கம் சார். மஞ்சள் போட்டேன் சார், போன வருஷம் போட்டேன், பழைய வேலையை போட்டேன், சரியா வரல சார்.
1: மஞ்சள் போட்டீங்களா?
2: ஆமாம், போட்டால் சரியாக வரல.
1: சரி, வந்து
2: வேற மஞ்சள் புதுசாக வேறு போடலாமா சார்?
1: விதை மஞ்சள் வந்து நல்ல விதை மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் தெரிஞ்ச விவசாயிகிட்ட வந்து விதை மஞ்சள், அதாவது சீட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விதை மஞ்சளை வந்து வாங்கி நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து இந்த ஆடிப்பட்டத்துலேயே நீங்கள் போட ஆரம்பித்தா தான் நீங்கள் பொங்கலுக்கு எடுக்க முடியும். பொங்கலுக்கு வந்து நம்ம அறுவடை பண்றதுக்கு முடியும். அதனால சீக்கிரமா நீங்க துரிதமா செயல்படணும்.
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
3: வெங்கடாதன், வளத்தாமங்கலம்.
0: சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க.
1: தென்னை பராமரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல மானியம் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து தென்னை நீங்க பிள்ளை நீங்க வந்து வாங்கி அதனுடைய தொகை வரைக்கும் வந்து வேளாண்மை துறையில வந்து உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதுக்காக வந்து
3: அது எப்படி கன்சல்ட் பண்றது உங்களுக்கு?
1: அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் தென்னை முத மானியம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, முதலாவது வந்து நீங்கள் தென்னம்பிள்ளைகள் வந்து வாங்கினது வந்து அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் நீங்கள் வாங்கியிருக்கலாம், வேளாண்மை துறையில், இல்லைன்னா நீங்கள் வந்து சொந்தத்தில் நீங்கள் தென்னம்பிள்ளை வச்சுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து தென்னம்பிள்ளையை நட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஏக்கரில் நட்டுறீங்களா, ரெண்டு ஏக்கரில் நட்டுறீங்களாங்கிறது வந்து ஒரு விண்ணப்பமாக எழுதி நீங்கள் வேளாண்மை துறையில் வேளாண்மை துறையில் வந்து வேளாண்மை துறை உதவி இயக்குனர் அலுவலகம் வந்து நீங்கள் எந்த வட்டாரமோ அந்த வட்டாரத்தில் வந்து அந்த வட்டார உதவி வேளாண்மை உதவி இயக்குனருக்கு வந்து எழுதி மனு கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்கள் நீங்கள் போட்டிருக்க அந்த தென்னந்தோப்பை வந்து உங்களுக்கு ஆய்வு பண்ணுவாங்க. எத்தனை தென்னம்பிள்ளைகள் நீங்கள் நட்டுருக்கீங்கிறதெல்லாம் வந்து ஒரு கணக்கு வந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தென்னை நம்ம பாரத மத்திய அரசாங்கத்தில் வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்ட்டு இப்போ வந்து கோயம்புத்தூரில் செயல்படுது. அந்த தென்னை வளர்ச்சி வாரியம் வந்து விவசாயிகள் வந்து தென்னை சாகுபடி விவசாயிகளுக்காக நிறைய மானியங்கள், பராமரிப்பு மானியம் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ உங்கள் அருகாமையில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை சென்று இந்த இதை நீங்கள் மானியத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
0: நன்றிங்க. சார், தென்னை பராமரிப்புக்குள்ளே மானியம் இருக்காங்க சார்.
1: ஆமா மேடம்,
0: தென்னை அதுக்கு வந்து அந்த அரசு பண்ணைகள்ல தான் வாங்கி இருக்கணுங்களா?
1: அப்படின்னு இல்லை, நீங்க தனியார் பண்ணைகளையும் வாங்கலாம், இல்லைன்னா இப்போ வந்து நமக்கு லைன்ல வந்து ஒரு சொன்னார் இல்லையா, அவர்கிட்டயே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவரே வந்து அந்த தென்னை நெத்துல இருந்து போட்டு அவராகவே வந்து தென்னம்பிள்ளை உற்பத்தி பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து அதை எடுத்து போடலாம். அவர் வந்து எங்க வாங்குறாங்கிறது வந்து முக்கியம் கிடையாது மேடம். ஆனா வந்து அவர் வந்து எவ்வளவு ஏரியாவில் நட்டுருக்காரு, ஒரு ஏக்கருக்கு வந்து 70 தென்னம்பிள்ளை நட்டுருக்கணும்.
0: சரிங்க.
1: ஒரு ஹெக்டேர்னா 175 தென்னம்பிள்ளைகள் இருக்கணும். அதை வந்து அவங்க நட்டுருக்கிறத வந்து சரியா வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து அவங்க போட்டோ எடுத்து ஒரு அதுக்குரிய உரிய விண்ணப்ப படிவம் வந்து வேளாண்மை துறையில இருக்குது. அந்த வேளாண்மை துறையிலயும் இருக்குது, தோட்டக்கலை துறையிலயும் இருக்குது.
0: அதுக்கு வந்து இவ்வளவு மரம் இவ்வளவு வளர்ந்த பிறகுதான் அது அப்படியே ஏதாவது
1: அப்படி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. வந்து அது வந்து ஒரு வருஷம் தென்னம்பிள்ளையே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அது வந்து 12-14 மாதத்தினுடைய வளர்ச்சியினுடைய இதாக இருக்கும். நட்ட உடனேயே வந்து உங்களுக்கு முதலாம் ஆண்டு மானியம் இருக்குது.

0: ரெண்டாம் ஆண்டு மானியம் வந்து திருப்பி கூட அதிகமாக இருக்கும். மூன்றாம் ஆண்டு மானியம் வரைக்கும் வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து அதனுடைய செலவு என்ன செலவு பண்ணுறீங்களோ, உழவு ஓட்டுறதுக்கா, உரம் வாங்குறதுக்கா, இல்லைன்னா மருந்து தெளிக்கிறதுக்கா, அது மானியத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய மானியத்தொகையை வந்து தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை துறைக்கு வந்து தோட்டக்கலை துறைக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த சப்சிடி அமௌண்ட்டை வந்து விவசாயிகளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இருக்குது.
1: ஓஹோ, சரிங்க சார். இனிப்பில் வர அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
2: ஐயா ஐயா வணக்கம் ஐயா.
0: ம், சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
2: வந்தே மாதம் திருப்பான் சேகரையா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: ம், ஆமா ஐயா.
2: அம்மா நல்லா இருக்காங்களாம்மா?
0: ம்,
1: நல்லா இருக்கோம் ஐயா. கேள்வி கேளுங்க ஐயா.
2: என்ன இருக்குங்கம்மா? ம், அம்மா இதுல இருந்து அதாவது மல்லியத்துல இருந்து அந்தாண்ட ஒரு பாடஸ்ட் மாதிரி இருக்கும்மா, ஒரு தென்னம்பிள்ளை எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. அது வந்து ஒரு அஞ்சு தினம் கட்டணும்மா, அஞ்சு தென்னம்பழம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுதுமா. அது வந்து பூ தம்மா வந்திருக்கு, பூ வந்திருக்குமா. ஆனா வந்து அஞ்சு வருஷத்துல காய்க்கும் சொல்றாங்க, காய்ச்சல் அந்த பூ முத்தினே வந்திருக்குமா. அதுக்கு என்ன அடி உரம் எதுவும் போடணுமா, இல்ல இப்படி அதான் தானாலே இதாகுமா?
0: தென்னம் பாலை வந்துருச்சுங்களா? குடும்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? அது அதுக்கு வந்து மாட்டு சாணம் அதே மாதிரி போட்டாலும் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. அதனால நீங்க ஒரு மரத்துக்கு வந்து அந்த வட்டப்பாத்தி முறையில வட்டப்பாத்தி முறையில் வந்து அஞ்சு வருஷங்கிற ஆயிட்டுங்கிறதுனால வந்து ஒரு ஒரு கிலோ யூரியா, ஒரு ஒன்னே கால் கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, ஒரு முக்கால் கிலோ வந்து பொட்டாஷ், பொட்டாஷ் வரும்னு சொல்கிறாங்கல்ல சிவப்பு கலரில் இருக்கும், இது மூணையும் கலந்து நீங்கள் வந்து போடுங்க. கூடவே வந்து கொஞ்சம் வந்து ஒரு பக்கமாக வந்து கொஞ்சம் வேப்பம் மண்புழு வரம் கிடச்சிச்சின்னா அதையும் வைங்க. இந்த மண்புழு வரம் வந்து தென்னை நாற்கழிவு இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னம்பிள்ளை வந்து நல்ல தென்னை அந்த மரம் வந்து குடும்ப ஆகும். அது போக வந்து தென்னை நுண்ணூட்டம் அப்படின்னு இருக்குது, அதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசில் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாங்கிக்கலாம். தென்னை வேளாண்மை விரிவாக்க மையத்துலேருந்து தென்னை நுண்ணூட்டம் மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னுட்டு வந்து அந்த தனியாக வந்து ஒரு கிலோ பாக்கெட்டில் இருக்குது. அதை ஒரு பயிர் நீங்கள் கட்டாயம் நீங்கள் போட்டிங்கன்னா தென்னை குறும்பை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கும் அர்த்தாப்பில் வந்து தென்னை உதிர அந்த குறும்பை உதராமல் இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு நுண்ணூட்டம் வந்து தென்னை நுண்ணூட்டம். அதையும் நீங்கள் வாங்கி போடுங்க ஐயா.
2: ஐயா கலப்புரம் போடணும்னு சொல்கிறாங்க ஐயா, கலப்புரம் போடலாங்களா ஐயா?
0: கலப்புரம் போடலாம். கலப்புரம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூரியா சூப்பரை வந்து தனியாக வாங்கி நீங்கள் கலந்து போடக்கூடாது. ஒன்று கலப்புரமாக போடணும், இல்லைனா நீங்கள் நேரடியாக இதே மாதிரி யூரியா சூப்பர் பொட்டாசு வாங்கி கலந்து நீங்கள் போடலாம்.
1: நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று

0: பாமாயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
1: மீண்டும் நேரலை நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. இன்று ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற தலைப்பில் திருவாரூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நீதிமாணிக்கம் அவங்க பல விளக்கங்களை கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் உங்களோட சந்தேகங்களோட இணையுங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்,
3: உங்கள் வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
2: இதுவரைக்கும் வணக்கம்.
3: சொல்லுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இல்லை ஐயா, நம்ம அந்த கீரவாடி கீரத்தும்பாயிலிருந்து ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஒரு பலாமரம்
3: ரகத்தை பொறுத்துதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சைஸில் காய்க்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில பலாப்பழம் வந்து நல்ல உருண்டையாக இருக்கும், சில பலாப்பழம் வந்து ரொம்ப சப்பி போய் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு லுக் இல்லாமல் அதே மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ரகம் வந்து நீங்கள் அது என்ன ரகம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னு தெரில. அது வந்து பாலூரில் நம்ம பண்டுட்டி பாலூரில் வந்து நல்ல ரகங்கள்லாம் வந்து பலாமரத்தில் இருக்குது, அதே மாதிரி ரகங்கள் இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, இருக்கிற ரகத்தை நீங்க வந்து இப்ப வந்து பாதுகாக்கணும்னா அதுக்கு வந்து நல்ல கொத்தி
2: நல்லா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கு, ஆனா பெருசா வர மாட்டேங்குது, ஒடுக்கு ஒடுக்கா இருக்கு காய், ஒரு சைனிங்கா ஒரு இருக்க மாட்டேங்குது, ஒரு மொழிப்பா.
3: ஓ, அப்படியா? கொஞ்சம் அதை என்ன பண்ணா ஒரு ட்ரை முயற்சி பண்ணி பாருங்க. நான் சொல்றத நல்லா அந்த தூரில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டு கொஞ்சம் வந்து சூப்பர் பாஸ்பேட்டு கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு அதே மாதிரி கொஞ்சம் போடுறதில்ல ரொம்ப நல்லது. நல்லது நீங்கள் என்ன, நானும் அதை பரிந்துரைக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் மாட்டுச்சாணம் அதே மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஏரேஷனாக கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கு பண்ணுங்கள். ஒரு நாள் நீர் பாசனமும் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பாய்ச்சிங்கன்னா போதும். வந்து உங்களுக்கு மெயினாக வந்து பழம் எப்படி இருக்குங்க இப்போங்கிறது வந்து முக்கியம் கிடையாது, அந்த உள்ளே இருக்கிற அந்த சொலை வந்து உங்களுக்கு நல்ல தித்திப்பாக இனிப்பாக இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுங்க. ரைட், அதுதான் மெயின். இப்போ சில பலாப்பழங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சைஸில் பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் நல்ல டேஸ்ட் இருக்குங்கிறீங்க, அதனால் அப்படியே நீங்கள் உங்களுடைய அந்த இயற்கையிலேயே நீங்கள் வந்து பண்ணுங்கய்யா.
1: நன்றியா.
2: சரி,
1: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
4: வணக்கம், தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் பகுதியில இருந்து ஹரிவிகாசன் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார்.
4: பண்ணுங்க சார், இப்ப நான் வந்து சென்னையில வந்து சார் வீடு பெயரா வந்து பழமரங்கள் இல்லைன்னா டிம்பர் விட்டு ஏதாவது பண்ணலாங்களா?
3: சென்னையில வந்து டிம்பர் விட்டு பண்றதுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா தென்னைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தென்னை மரமே வந்து நல்ல ஒரு உயர்வான ஹைட்டாக வந்து வளர்ந்து போகிறது. அதில் வந்து இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், எந்த ஒரு கிராமத்துலையும் யாராவது வந்து அது உள்ளே வந்து சவுக்கு இல்லைன்னா தேக்கு அதே மாதிரி வந்து வேறு மரப்பயிர்களை வந்து நீங்கள் வந்து அவங்க சாகுபடி பண்ணுறத பார்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய தென்னை மரத்தினுடைய மகசூலை வந்து அது கடுமையாக பாதிக்கும். ஆமாம், அதனால தான் வந்து நீங்கள் எங்கேயும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் வேதாரண்யம் ஏரியா பகுதியை நீங்கள் எடுத்துக்கங்களேன். அந்த வேதாரண்யம் பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா தென்னந்தோப்புன்னாச்சுன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் இருக்கும். சவுக்கத்தோப்புனா ஃபுல்லாக அவங்க தனியாக வந்து அவங்க வந்து தரிசு நிலங்களில் சவுக்க போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதனால் மரப்பயிர்கள் வந்து உகந்ததில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது பலன் தரக்கூடிய காய்கறிகள் வந்து ஊடு பெயராத வெள்ளரிக்காய் போடலாம். அதே மாதிரி மஞ்சள் தூத்துக்குடி மாவட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போடுறாங்க. அதே மாதிரி வாழை போடலாம். அதே மாதிரி வந்து மிளகு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சுற்றி விடலாம். ஆனால் வந்து அதை வந்து கொஞ்சம் ஆர்வசி அதை வந்து தேங்காய் பறிக்க போகும்போது மேலே ஏறி போகும்போது அந்த கொடி அறுந்து போகும். அதனால் கொஞ்சம் வந்து அதை கவனமாக வந்து ஏறணும். அதே மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அதனால் ஊடு பயிராக வந்து நீங்கள் இப்போ மரப்பயிர்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் தனியாக தான் போட முடியும்.
4: சரிங்க சரிங்க. இன்னொரு சந்தேகம் சார்,
3: சொல்லுங்க.
4: தண்ணி மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் உடனே எடுத்துகிட்டு போகணுமா இல்லை எப்படி சார் அது பிளாஸ்டிக் பாட்டிலில்?
3: ஆமாம், இல்லை உடனே வந்து நீங்கள்

0: எடுத்துட்டு போகணும்ல. இப்போ நீங்க
1: இப்போ
0: நாளைக்கு போறீங்கன்னு வச்சிங்களா, நாளைக்கு காலையில நீங்க வந்து அந்த வாட்டர் சாம்பிளை வந்து எடுத்துட்டு அந்த நீங்க எந்த ஏரியா சொன்னீங்க?
1: மாத்தூர், மாத்தூர் படுகை.
0: மாத்தூர் படுகை, அது எந்த யூனியன்ல வருது? அங்க வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து மண் பரிசோதனை நிலையம் வந்து எங்க எங்க இருக்குன்னு தெரியல. அது நீங்க வந்து அங்கேயே வந்து ஆடுதுறையில இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஆடுதுறையில வந்து நீங்க அங்க வந்து அந்த நெல்லாராய்ச்சி நிலையத்துக்கு உள்ள இருக்குது. நெல்லாராய்ச்சி நிலையத்து உள்ள இருக்குது. அங்க வந்து நீங்க அன்னைக்கு நாளைக்கு போறீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்க வந்து எடுத்துட்டு வந்து வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாளே உங்களுக்கு வந்து வீட்டுக்கே அந்த ரிசல்ட் அனுப்பி வச்சிருவாங்க.
2: நன்றி ஐயா.
0: சரிங்க.
2: வணக்கம். வணக்கம்.
0: ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: பேர் சொல்லுங்க ஐயா.
1: ஆ,
2: கேள்வி கேளுங்க.
0: அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடு அந்த புழுக்கை போட்டுச்சுன்னா வந்து ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு காஞ்சி போயிடும். ஒரு மணி நேரத்துல காஞ்சி போயிடும். நீங்க வந்து நீங்க வந்து லேசா கொஞ்சம் நொறுக்கி போட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா முழுசா போட்டதை விட கொஞ்சம் ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நொறுக்கி பவுடர் அப்படியே வந்து தவிடு மாதிரி பவுடர் ஆகிடக்கூடாது. உங்க வந்து ஓரளவுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடைச்சும் உடைக்காமலும் இருக்கிற மாதிரி அப்படி போட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்து வச்சிருப்பாங்க. அது எவ்வளவு நாள் எப்ப கலெக்ட் பண்ணாங்க, எவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்காங்கறதே நமக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் தான் கிடைக்கும். அது அதை வந்து நீங்கள் நம்ம வந்து உடனே வந்து பயன்படுத்திடணும். அது வந்து உதாரணமாக வீட்டில் வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து மாடி தோட்டம் வச்சுருப்பாங்க பைகளில். அதுமாதிரி வீட்டில் அழகு செடிகள் வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் மிக முக்கியமானது.
2: சரிங்க சார். வணக்கம்.
3: சகோதரி எழில்மதி அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கங்க. உங்க கேள்வி கேளுங்க. உங்க பெயர்?
3: நான் நேரம் ஆயிட்டு பணிக்கம் ஐயா வந்து கூட 18 வருஷம் ஒரு தீவிர நேயர் ரசிகர்.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
3: ஆமா, 18 நான் நீங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னிலேருந்து நான் உங்களோட நேயர் ரசிகர். இப்ப நீங்க அந்த தோட்ட கண்ட அந்த ஆடிப்படம் எல்லாம் சொன்னீங்க எழுமதி தங்கை. இப்ப இந்த காய்கறி பயிர் வந்து இந்த ஐயா வந்து 18 வருஷத்துக்கு சொன்னாங்க இந்த சாத்தூர் பயிர் வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து மாடி தோட்டம் வளர்க்கலான்ட்டு காய்கறி.
0: அது இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து தொழில்நுட்பம்.
3: அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நேரம் ஆயிட்டு. நன்றி எழுமதி.
0: பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரே நிமிஷம்ல சொல்லிடுறேன். மாடித்தோட்டங்கிறது வந்து வந்து எளிமையானது. இப்போ வந்து மாடித்தோட்டம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா முதல்ல வந்து மாடியில தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் மாடித்தோட்டம். அந்த மாடித்தோட்டத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த பயன்படுத்துகிற மீடியம் வந்து ஒரு பேக் பை. அந்த மாடித்தோட்ட பை அப்படின்ட்டு ஒரு பச்சை கலரில் இப்போ வந்து எல்லா ப்ரைவேட் நர்சரியிலையும் விற்கிறாங்க. ஆன்லைனில் கிடைக்குது. அது டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்குது. அது போக வந்து இப்போ தமிழ்நாடு அரசில் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக டெரேஸ் கார்டனிங் ஸ்கீம் அப்படின்ட்டு அது வந்து மானியத்தில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து வந்து மெயின் வந்து முக்கியமான என்னென்னா அது வந்து மாடியில் வந்து வச்சுருப்போம் அப்படின்னாச்சுன்னா இப்போ வந்து சின்ன சின்ன காய்கறிகள் வந்து கீரைகள் போட்டிருப்போம் அப்படின்னாச்சுன்னா அப்போ தான் வந்து முளைச்சிருக்கும். 2-3-4-5 நாள் ஆயிருக்கும் கீரைகள் முளைச்சா. சும்மா இலை ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோ வீணாக போயிடும். அப்போ வந்து மழை பெய்கிற மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து முன்னறிவிச்சிடுறாங்க. அப்போ அதை எடுத்து உடனே வந்து நம்ம வந்து அவசரமாக எடுத்து கீழே வந்து மழை துளிகள் படாத ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மேலே வச்சுக்கலாம். கீழேயே வச்சு காய்கறிகள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மிளகாய் இதே மாதிரி கொத்தவரங்காய் அதே மாதிரி வந்து வளர்க்கலாம்யா. வளர்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதுதான் வந்து சிறந்த ஒரு மாடித்தோட்டம். இயற்கை மாட்டுச்சாணம் இதுதான் பயன்படுத்துகிறேன்.
2: சரிங்க சார். பயிர் பாதுகாப்பு யுத்திகள் அப்படின்னா சுருக்கமாக கொஞ்சம் சொல்கிறீங்களா ஒரு நிமிஷத்தில் இதையும்?

0: பயிர் பாதுகாப்பு உத்திகள்ங்கிறது வந்து ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து என்ன, பயிர் பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு பயிருக்கு வந்து மிகவும் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி வந்து நோய்க்கு வந்து நம்ம வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்குமோ அதே மாதிரி வந்து அது வந்து செடிகளுக்கும் பயிர்களுக்கும் வந்து ஒரு ஒரு நோயிலிருந்து ஒரு பாதுகாப்பு. அதுக்கு வந்து சிறந்த ஒரு முறை வந்து இப்போ வந்து விதை நேர்த்தி தான் ஒரு சிறந்த பயிர் பாதுகாப்பு, சீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். அந்த சீட் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணிட்டனாலே உங்களுக்கு வந்து பயிர்களில் வர்ற எல்லா வந்து டிசீஸையும் வந்து தடுத்து நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வளர்ந்து வர நேரத்தில் இப்போ நிறைய வந்து மாவு பூச்சி அதே மாதிரிலாம் வருது, அதை வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். சீட் ட்ரீட்மெண்ட் தான் ஒரு பயிர் பாதுகாப்புடைய பேசிக் மேடம்.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு பல தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆடிப்பட்டத்தில் உள்ள தகவல்னு சொன்னீங்க, நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் விடையளிச்சிங்க. இணைப்பில் வர முடியாத நேயர்களுக்கு உங்களோட அலைபேசி என்னென்ன தரலாமா சார்?
0: தரலாம் சொல்கிறேன் மேடம்.
1: சொல்லுங்கள் சார்.
0: என்னுடைய அலைபேசி வந்து 9345416849.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, திருவாரூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நீதிமாணிக்கம் அவங்களோட அலைபேசி எண் 9345416849. ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி மேடம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

0: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி இது. விவசாயத்தின் உயிர்நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரிலினை கேட்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். உங்களை போன்றே முக அமைப்பு கொண்ட நபரை பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அப்படி ரோட்டில் போயிட்டே இருப்போம்,

பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒருத்தர் போயிட்டுருப்பார், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா, அட இவர் நம்மளை மாரில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வரும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நான் ரெண்டு மூணு பேரை என்னுடைய உருவமைப்பில் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு அந்த அனுபவங்கள் அப்படி இருந்ததுன்னா காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நேயர்களே. இது காற்றில் வரும் கானம்.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, இந்த படத்து இந்த பாடல் உங்களுக்கு?
1: படம் நாடோடி பாட்டுக்காரன். பாடல் வானெல்லாம் செண்பகப்பு மனமெல்லாம் குங்குமப்பு.
0: எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காற்றலைகள் தவழ விடலாமா?
1: கொடுங்க சார். நன்றி சார்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களை போன்று முக அமைப்பு கொண்ட நபரை பார்த்ததுண்டா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இன்னும் நேயர்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: சார், திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு ஆட்டோகிராஃப்லேருந்து ஒவ்வொரு புக்களுமே அந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார்.
0: பரத்வாஜ் இசையில் சித்ரா அவர்கள் குரலில் வருகிறது பாடல். பாடல் வருவதற்கு முன்பு, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதபர்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செலவாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கொரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஸ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இணையத்தும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன் பிரிவுஸ் வழங்கும் ஊரும் உறவும். நேயர் கேட்ட பாடல் வருகிறது.

0: ஷாப்பில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோஃபா பீரோடு
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மல்லிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
1: சோஃபா பீரோடு
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: அணிவளம் சக்தி முருகானந்தம்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் எந்த பாடல் கேட்க விருப்பமாக வந்திருக்கிறீர்கள்?
5: படம் இரவு பூக்கள். பாடல் மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள செத்துதடி.
4: மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா. வருகிறது பாடல் உங்களுக்காக.
5: நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 8:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது விருதா

0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
5: சோபா பீரோடி
4: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் நம்ம காரைக்கால் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, உங்களை போன்று முக அமைப்பு கொண்ட நபரை பார்த்ததுண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அதில் ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம், என்னை போல் முகம் கொண்டவர்கள் நான் பார்த்தது இல்லை, ஆனால் மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னிடம், உன்னை போலவே ஒரு மனசில் நான் பார்த்தையா அப்படின்ட்டு. எனக்கு அப்போது சிரிப்பு தாங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை போல் யாரையும் பார்த்ததில்லை, ஆனால் என் மகள் என்னை போல் அப்படியே இருப்பாங்க சார், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, நான் அது மாதிரி பார்த்தது இல்லைங்க, மற்றவங்க சொல்லுவாங்க உங்கள் அத்தை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பெருஞ்சேரி ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களை போல ஒருத்தரை பார்த்தங்க என்று மற்றவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் சார், ஆனால் நான் நேரில் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20 முன்பு ஒரு உறவினர் வீட்டில் திருமணத்தில் பார்த்தேன் சார், என் சாயலில் ஒருத்தரை. அப்போது செல்ஃபோன் வசதிலாம் இல்லைங்க, இருந்திருந்தால் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன், ஒரு ஞாபகார்த்தமாக இருந்திருக்கும். உறவினர்களும் சொன்னார்கள் இருவரும் ஒரே ஜாடையில் இருக்கிறோம் என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மீனா கேசவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை போல ஒரு பெண் யூடியூபில் ரீல்ஸ் போடுவார் சார், நான் பார்த்துருக்கிறேன், அவர் என்னை போலவே இருக்கிறார் என்று என் நண்பர்கள் சொல்வார்கள், என் அக்கா மகள் என்னை போலவே இருப்பாள் என்று பார்ப்பவர்கள் சொல்வார்கள். திருத்தங்கூர் ஜென்னி லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது மன்னமந்தல் ரஞ்சிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க உன் ஃபேஸ் போலவே இருக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை போன்ற முக அமைப்பு கொண்டவர்கள் நான் பார்த்ததில்லை, என்னுடைய உறவினர்கள் என்னை போலவே உள்ளவரை பார்த்து கடைசியில் ஏமாந்து என்னிடம் வந்து சொல்லி சிரித்தார்கள், அதில்தான் தவறில், அதுதான் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காற்றில் வரும் காண நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
6: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்க, நளினிக்கு என்ன பாட்டு வேணும்? இப்பதான் படிச்சேன் உங்களுடைய, உங்களை போல ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்க.
6: ஆமா சார்.
0: என்ன படத்துல இருந்து?
6: பொன்மன செல்வன் படத்துல இருந்து. ஒட்டு வச்ச தங்க கோடம் அந்த பாட்டு.
0: ஊருக்கு நீ மகுடம் இல்லையா?
6: ஆமா சார்.
0: வருகிறது அந்த பாடல்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. வணக்கம் காற்றில் வரும் கானம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து லதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு மகளிர் ஸ்பெஷல் போல இருக்கு, எல்லாருமே மகளிரா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, எந்த படத்துல பாடல் உங்களுக்கு?
1: பொற்காலம் படத்துல இருந்து கரிவேலம் காட்டுக்குள்ள.
0: அருண்மொழி அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா பாடிய பாடல் வர
1: சார். நீங்க பேஸ்புக்ல ஒரு செய்தி சொன்னீங்களா சார்?
0: என்னம்மா?
1: நடக்கும்போது நேர்ல கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க.
0: நன்றிமா, வருகிறது.

0: வீரோடே.
1: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
0: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் வீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:45. வணக்கம். காற்றில் வரும் காட நிகழ்ச்சியில் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்.
4: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இந்த பாடல் உங்களுக்கு?
5: பொக்கிஷன் படத்துல இருந்து நிலா நீ வானம் காற்று
4: மழை அப்படின்னு வரும் இல்லையா? அருமையான பாடல் வருகிறது. விஜய் யேசுதாசும் சின்மையும் இணைந்து பாடிய பாடல் சபீஷ் முரளி இசைக்காக.
5: நன்றி சார்.

தமக்கை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனுக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தங்களுக்கெல்லாம் தமக்கை என்பதை விளங்க வைத்து கொண்டிருந்தாள். அதற்கு பதிலுரைத்தபோது அருள்மொழிவர்மன், அக்கா, இதெல்லாம் எப்படி நேர்ந்திருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரிகிறதா? நம் பெரியம்மா இறந்து விட்டதாக தந்தை எண்ணுவதற்கு காரணம் என்ன? நந்தினி

0: அதையைப் போல எங்கேயோ யார் வீட்டிலோ வளர்ந்து இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்ன? அதை பற்றியெல்லாம் நான் இரவும் பகலும் யோசித்து வருகிறேன். ஆனால் இன்னமும் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ரகசியங்களை அறிந்தவர்கள் இப்போது இரண்டு பேர் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு ஏதோ விஷயமும் தெரிந்திருக்கிறது. முதல் மந்திரி அனிருத்தருக்கு எல்லா விஷயம் தெரிந்திருக்கும் என தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் இரண்டு பேரிடமிருந்தும் நாம் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. அனிருத்தருடைய சீடன் ஆழ்வார்க்கடியானுக்கும் ஓரளவேனும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் குருவை மிஞ்சியவன், வாயை திறக்கவே மாட்டான். தம்பி, அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இப்போது அவசரமும் இல்லை. நந்தினியினால் நம் குலத்துக்கு விபரீதமான அபாயமும் அபகீர்த்தியும் ஏற்படாமல் தடுப்பதுதான் இப்போது முக்கியம். வந்தியத்தேவர் சொன்னார், பழுவூர் ராணி மீன் சின்னம் பொறித்த மின்னலைப் போல ஒளிரும் வாள் ஒன்றை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. அதை கேட்டதிலிருந்து என் நெஞ்சு பதைத்து கொண்டே இருக்கிறது. தான் பிறந்த குலம் சோழகுலம் என்பதை அறியாமல் பழுவூர் ராணி ஏதாவது செய்துவிடப் போகிறாளோ என்று கவலையாயிருக்கிறது. பழுவூர் ராணியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் என்ன? சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான்.
1: அதற்காக வந்தியத்தேவரை நீ அனுப்பியிருப்பது சரிதான். ஆனால் தந்தையிடமும் தெரிவிக்க வேண்டாமா? அவர் எதற்காக உடல் வேதனை போதாதென்று மனவேதனையும் பட்டு கொண்டிருக்க வேண்டும்? நாம் உடனே தஞ்சைக்கு புறப்படலாம் அல்லவா?
0: கூடவே கூடாது தம்பி. இரண்டு நாளில் தஞ்சைக்கு நான் புறப்படுகிறேன். ஆனால் இந்த சூடாமணி விகாரத்தில்தான் நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும்.
1: ஏன் அப்படி சொல்லுகிறாய்? தந்தையின் கட்டளையை மீறி என்னை இங்கே இன்னமும் ஒளிந்து மறைந்து வாழச் சொல்லுகிறாயா?
0: ஆம், நீ இப்போது தஞ்சைக்கு வந்தால் நாடெங்கும் ஒரே குழப்பமாகிவிடும். மக்கள் மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஒரே கோபமாகியிருக்கிறார்கள். உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வரச் சொன்னதற்காக சக்கரவர்த்தி மீது கூட ஜனங்கள் கோபமாயிருக்கிறார்கள். உன்னை இப்போது கண்டால் மக்களின் உணர்ச்சி வெள்ளம் பொங்கிப் பெருகும். அதன் விளைவுகள் என்னாகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள். தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை போடுவார்கள். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் தந்தையின் உள்ளம் மேலும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று உன்னை நான் வரச் சொல்லி ஓலை எழுதினேன். அதே காரணத்துக்காக இப்போது நீ திரும்பி இலங்கைக்கு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன்.
1: அக்கா, அது ஒரு நாளும் இயலாத காரியம். நம் தந்தையை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் ரகசியமாக வருவது நல்லது என்று நினைத்தால் அப்படியே செய்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். அவரிடம் என்னை காப்பாற்றிய காவேரி அம்மன் யார் என்பதை சொல்ல வேண்டும்.
0: அதையெல்லாம் நானே சமயம் பார்த்து சொல்லிவிடுகிறேன். நீ வந்துதான் தீர வேண்டுமா?
1: நேரில் பார்த்த நானே சொன்னால் தந்தைக்கு பூரண நம்பிக்கை ஏற்படும். என் மனமும் ஆறுதலடையும். பெரியம்மாவை அழைத்து கொண்டு வருவதற்கு அவருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்வேன்.
0: அருள்மொழிவர்மா, உன் இஷ்டத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் இன்னும் ஒரு வாரகாலம் சூடாமணி விகாரத்தில் இரு. நான் முன்னதாக தஞ்சைக்கு போகிறேன். நீ வந்திருப்பதாக தந்தையிடம் அறிவித்துவிட்டு செய்தி அனுப்புகிறேன். தம்பி, நான் இங்கே உன்னை தேடி வந்தது உன்னை பார்ப்பதற்காக மட்டுமல்ல, உன்னிடம் ஒரு வரம் கோரி பெறுவதற்காக வந்தேன். அதை நிறைவேற்றி வைத்துவிட்டால் பின்னர் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆண் பிள்ளைகள் அபாயத்துக்கு உட்பட வேண்டியவர்கள்தான். வீர சௌரிய பராக்கிரமங்களின் இணையில்லாதவன் என நீ புகழ் பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் மறுபடி நீ உன்னை அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்.
1: இவ்வளவு பெரிய பீடிகை எதற்கக்கா? நீ சொல்லுவதை என்றைக்காவது நான் மறந்ததுண்டா, மறுத்ததுண்டா?
0: மறுத்ததில்லை. அந்த நம்பிக்கையோடுதான் இப்போதும் கேட்கிறேன். ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, கல்யாணம் செய்து கொள்வான் என்றும் தோன்றவில்லை. சுந்தர சோழரின் குலம் உன்னால்தான் விளங்க வேண்டும். என் விருப்பத்தை இந்த விஷயத்தில் நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும்.
1: உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் சம்மதித்தால் எனக்கு பிரியமான பெண்ணை மணந்து கொள்ள நீ சம்மதம் கொடுப்பாய் அல்லவா?
0: இது என்ன இப்படி கேட்கிறாய்? 20 ஆண்டுகளாக நம் விருப்பங்கள் மாறுபட்டதில்லை. இதிலே மட்டும் தனியாக எதற்கு சம்மதம் கேட்கிறாய்?
1: அக்கா, அதற்கு காரணம் இருக்கிறது. நான் மணந்து கொள்ளும் பெண் நான் காணும் பகற்கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒத்தாசையாயிருக்க வேண்டும் அல்லவா?

0: தம்பி, உன் பகற்கனவுகளை ஒரு பெண்ணின் ஒத்தாசை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளவா ஆசைப்படுகிறாய் என்றாள் குந்தவை. அந்த சமயத்தில், ஐயோ ஐயோ, அக்கா அக்கா என்ற அபயக்குரல் கேட்டது. குரல் வானதியின் குரல்தான். நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவை தேவியும் பேசிக் கொண்டிருந்தபோது, வானதி தூணோரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தபோது, கால்வாயில் படகில் காத்து கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் முக்கியமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது. அமுதா, ஒன்று நான் உன்னை கேட்கப் போகிறேன். உண்மையாகவே பதில் சொல்வாயா என்றாள் பூங்குழலி. உண்மையை தவிர என் வாயில் வேற ஒன்றும் வராது பூங்குழலி. அதனாலே தான் 4 நாளாக நான் யாரையும் பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறேன் என்றான் அமுதன். சில பேருக்கு உண்மை என்பது வாயில் வருவதில்லை. இளவரசருக்கு ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போனானே அந்த வந்தியத்தேவன் அப்படிப்பட்டவன். ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன். அவன் யாரையும் கெடுப்பதற்காக பொய் சொன்னதில்லை. உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான். அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி அவன் உண்மை இல்லாததை சொல்றதுக்கு காரணம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல். நீ என்னை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக பேசினதா சொன்னான். அது முற்றிலும் உண்மை. நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாக சொன்னான். என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாக சொன்னான். அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா? ஆமாமுதா, அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும். எதற்காக? நானே உன்னிடம் என் மனத்தை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன். அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திராது. எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அல்லவா, அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா? உண்மைதான் பூங்குழலி, அதில் சந்தேகமே இல்லை. உனக்கு என்னிடம் ஏன் ஆசை உண்டாயிற்றமுதா? அன்பு உண்டாவதற்கு காரணம் சொல்ல முடியுமா? யோசித்து பார்த்து சொல்லேன். ஏதாவது ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும்? அன்பு ஏன் ஏற்படுகிறது, எவ்வாறு ஏற்படுகிறது என்று இதுவரை உலகில் யாரும் கண்டுபிடித்து சொன்னதில்லையே பூங்குழலி. ஒருவருக்கொருவர் அழகை பார்த்து ஆசை கொள்வதில்லையா? அழகை பார்த்து ஆசை கொள்வதுண்டு, மோகம் கொள்வதும் உண்டு. ஆனால் அதை உண்மையான அன்பு என்று சொல்ல முடியாது. அது நிலைத்திருப்பதும் இல்லை. சற்று முன் வந்தியத்தேவன் என்று சொன்னாயே, அவன் என்னை பார்த்தவுடன் என்னிடம் சிநேகிதம் கொண்டு விட்டான். அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். என் அழகை பார்த்தா என்னிடம் அவன் சிநேகிதமானான்? ஆனால் உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா? உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100 பங்கு அதிகம் வர்ணித்தான். அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக்கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம். இதிலிருந்து அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்று ஏற்படுகிறது அல்லவா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஒரு கூற்றை உறுதிப்படுத்த 3 வழிகளை முன்னோர் வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆட்சி, ஆவணம், காட்சி. ஒன்றின் உரிமை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இதை ஆராயிறது ஆட்சி. எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை பரிசீலிப்பது ஆவணம். நேரில் பார்த்த சாட்சியை நேரடி ஆதாரமாக எடுத்துக்கொள்வது காட்சி. அருள்மொழிவர்மனை சிறைப்பிடிக்க 2 கப்பல்கள் வந்திருக்கிற செய்தியை இலங்கை சேனாதிபதி தெரிவித்தாலும், நேரில் பார்த்த பூங்குழலியே கொஞ்சம் சிரமப்பட்டாலும் சொல்ல வச்சதை பார்த்தோம். தஞ்சாவூர் அரண்மனையில் பராந்தக தேவர் நாடகம் நடந்த இரவு சக்கரவர்த்தியின் படுக்கை அறையில் பெரிய பழுவேட்டரையர் முன்னிலையில் நந்தினி நடத்தின நாடகத்தை நேரில் கண்ட வானதியை இளவரசருக்கு விவரமாக சொல்ல சொன்னா குந்தவை. நண்பர்களோ உறவினர்களோ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த ஆட்சி, ஆவணம், காட்சி, இந்த 3 வழிகளை அல்லது அவற்றில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி நிலைநாட்டுறதுல அவங்க காட்டின அக்கறை மெய்சிலிருக்க செய்யுது இல்லையா? வானதியை உலாவி விட்டு வர அனுப்பின பிறகு குந்தவை உரையாடலை தொடர்ந்தது எங்க வந்துச்சோம்.

0: நந்தி மண்டபத்துக்கு அருள்மொழிவர்மர் வந்து சேர்ந்ததும் அவரை வரவேற்க குந்தவை போன போது நாணத்தின் காரணமாக வானதி தூணுக்கு பின்னால் மறைஞ்சும் மறையாமலும் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்தோம். அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன். இந்த இடத்துல குறுக்கிட்டு, இல்லாவிடில் இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேந்தன முதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றா குந்தவை. இதே சமயத்தில் கால்வாயில் படகுல காத்துக்கிட்டு இருந்த பூங்குழலிக்கும் சேந்தன முதனுக்கும் நடந்த உரையாடலை தமக்கே உரிய பாணியில் சொல்றார் ஆசை. வந்தியத்தேவனை பற்றி பேச்சு வருது. உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100% அதிகம் வர்ணித்தான், அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக்கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்றுவிட்டதுதான் காரணம். இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்று ஏற்படவில்லையா? நல்லது. அக்கா சொன்ன விஷயங்கள்ல எதை முதல்ல செய்ய போறார் பொன்னியின் செல்வர்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:29. நேயர்கள் இனி கேட்கலாம் இடைக்கால பாடல்களின் இசைச்சரம். மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
4: July 11 ஒரு நாள் மட்டும்.
3: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா பீரோ டே.
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய ஒருபட பாடல்கள் வரிசையில் ஆவாரம் பூ என்ற திரைக்காக வருகிறது பாடல்கள். தொடக்கமாக வருகிறது இளையராஜா அவர்கள் குரலில் ஆளோலும் பாடி அசைந்தாடும் காற்றே.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் கேஎம்சி காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மனம் சொல்லுமே வள்ளிகாப்பில் சோஃபா பீரோ டே.
2: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
2: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
1: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகர் வினீத் அவர்கள் நடித்த ஆவாரம் பூ என்ற திரைக்காக ஒருபட பாடலாக பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வருகிறது, அடுக்குமல்லி.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒருபட பாடல்கள் வரிசையில் இன்று ஆவாரம் பூ என்ற திரைக்காக பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அடுத்து வருகிறது ஆவாரம்பு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்ததிந்த செல்ல கிளியே.
4: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்ததிந்த செல்ல கிளியே.

இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வரும் பாடலாக ஆவராம்பு படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் வருகிறது. கங்கை மரன் வரிகளுக்காக, இளையராஜாவின் இசைக்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்
1: மனம் சொல்லுமி மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோ டே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
1: மனம் சொல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:55.
1: மல்லிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோ டே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
5: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம், உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பி வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்,
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: இன்சொல் அமுது.

0: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: வணக்கம். விடியும் என்ற நம்பிக்கையில்தான் இரவு வருகிறது. எழுவோம் என்ற நம்பிக்கையில்தான் நாம் உறங்கச் செல்கிறோம். முளைப்போம் என்ற நம்பிக்கையில்தான் விதைகள் மண்ணில் கிடக்கின்றன. நம்பிக்கை இல்லை என்றால் நொடிமுள் கூட நகராது. எந்த பறவையும் கிளைகளை நம்பி வாழ்வதில்லை, அது தன் சிறகுகளை நம்பியே பறக்கிறது வாழ்கிறது. மழை வேண்டி பூஜை செய்த ஊரில் ஒருவன் மட்டும் குடையுடன் வந்தானாம். எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். பூஜை முடிந்த போது மழை வந்தது. எல்லோரும் நனைந்தபடி ஓடினார்கள். அவன் மட்டும் குடைக்குள் நனையாமல் சென்றான். பூஜை செய்தவர்கள் யாரும் கடவுளையோ கடவுள் மீது கொண்ட அவர்களது பக்தியையோ நம்பவில்லை. அவன் மட்டும் நம்பினான். உளவியல் ஆய்வுகளின்படி என்னால் முடியும் என்று தொடர்ந்து நம்பும் போது அது நம் மூளையில் புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்குகிறது. இதற்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று பெயர். அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நம் மூளையின் கட்டமைப்பினையே மாற்றிவிடுகின்றன. அப்படியென்றால் அவை நம் வாழ்க்கையை மாற்றாதா? ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே வாழும் ஒரு வகை மீன் உண்டு. இதை லங் ஃபிஷ் என்று சொல்வார்கள். இது கடுமையான வறட்சி தாக்கும் போது அங்குள்ள சேற்றில் தன்னை புதைத்துக் கொள்ளும். சாதாரண மீன்களைப் போல இது செவுள்களால் சுவாசித்தாலும் இதற்கு நுரையீரலும் உண்டு என்பதால் தரையிலும் சுவாசிக்கும். அதன் பிறகு தன் உடலில் இருந்து ஒரு பிசின் போன்ற திரவத்தை சுரந்து தன்னை சுற்றி ஒரு கூடு போன்ற அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். இதற்கு கோடைக்கால உறக்கம் என்று பெயர். இந்த நிலையிலேயே இது சுமார் 3 முதல் 5 ஆண்டுகள் வரையும் கூட உயிர் வாழும். மீண்டும் மழை வந்து குளங்கள் நீரால் நிறையும் போது சேற்றிலிருந்து வெளியே வந்து சாதாரண மீனை போல வாழும். சேற்றுக்குள் புதையும் போது மீண்டும் மழை வரும், குளம் நிறையும், நான் வெளிவருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. மகாராஷ்டிராவின் சதாரா என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்த சுரேகா மின்சார பொறியியலில் டிப்ளமோ முடிக்கிறார். 1987 இந்தியன் ரயில்வேயில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணிவாய்ப்பு வருகிறது. இதுவரை ரயில்வேயில் பெண்கள் ஓட்டுநராக இருந்ததே இல்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இது பெண்களுக்கு சரியான வேலை இல்லை என்றும் இதற்கு கடினமான உழைப்பும் துணிச்சலும் வேண்டும் என்றும் பலவாறு பேசுகிறார்கள். ஆனால் சுரேகா நினைத்தது ஒரு வேலையை ஆண்களால் செய்ய முடியும் என்றால் சரியான பயிற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் என்னாலும் செய்ய முடியும் என்று நம்பினார். கடுமையான பயிற்சியும் தன்னம்பிக்கையும் அவரை 1988 இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநராக பொறுப்பேற்க செய்தது. இந்தியாவின் அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண்மணி என்ற புகழோடு அவர் பணி செய்கிறார். முயற்சியால் உங்கள் மனதை பண்படுத்துங்கள். அதில் நம்பிக்கை விதைகளை விதையுங்கள். நிச்சயம் ஒரு நாள் விருட்சமாகும். வெற்றியின் நிழலில் நீங்கள் இளைப்பாறுவீர்கள். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்ப்பாய்கள் கிரினட் வோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
5: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது, உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:01.

0: இந்த இனிய இரவை மேலும் இதமாக்க இசைச்சாரலாய் ஒலிக்க வருகிறது. தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியானது இன்று பிறந்த நாள் காணும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. கைலாசம் பாலச்சந்தர் என்ற கே பாலச்சந்தர்

மலரும் நிகழ்ச்சியானது இன்று பிறந்தநாள் காணும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை கைலாசம் பாலச்சந்தர் என்ற கே பாலச்சந்தர் அவர்கள் 1930 வருடம் ஜூலை மாதம் 9 தேதி தமிழ் பிறந்தார். இவர் மேடை நாடகத்துறையில் இருந்து திரைத்துறைக்கு வந்தவர். திரைத்துறையில் 1965 ஆண்டு வெளியான நீர்க்குமிழி இவரது முதல் இயக்கமாகும். நாகேஷ் இதில் கதாநாயகனாக நடித்தார். இவருடைய பெரும்பாலான படங்களில் மனித உறவு முறைகளுக்கு இடையிலான சிக்கல்கள், சமூக பிரச்சனைகள் ஆகியவையே இவர் இயக்கிய திரைப்படம் மற்றும் நாடகங்களின் மைய கருவாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் முதல் பாடல் வருகிறது. எதிர்நீச்சல் படத்திற்காக சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் வி. குமார் இசையில் வாலியின் வரிகளுக்காக வருகிறது.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரு

தாய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: ஷாப்பில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோஃபா பீரோடே
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இரவும் மலரும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியானது இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. நேர்களை அடுத்து வருகிறது மூன்று முடிச்சு படத்திற்காக ஜெயச்சந்திரனும் பி சுஷிலாவும் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோபா பீரோடே
1: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: கே பாலச்சந்தர் அவர்கள் தமிழ்நாடு மாநிலம் நன்னிலம், நம்ம திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற நன்னிலத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. இயக்குனராக இருந்திருக்கிறாங்க, தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாங்க, திரைக்கதை எழுத்தாளராக இருந்திருக்கிறாங்க, நடிகராக இருந்திருக்கிறாங்க, மேடை நாடக இயக்குனராக இருந்திருக்காங்க, தொலைக்காட்சி தொடர் நாடக தயாரிப்பாளராக பல்வேறு பரிமாணங்களை தமிழ் திரைப்படத்தில் தனது பங்களிப்பை செய்திருக்கிறார். அடுத்து வருகிறது பட்டின பிரவேசம் திரைக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய வான் நிலா நிலா அல்ல.

0: மாலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடு
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்களுடைய இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக நன்னிலத்தில் இருந்தபோது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தனது மேல் படிப்பை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டம் முடித்தார் பாலச்சந்தர் அவர்கள். பின்பு ராம அரங்கண்ணல்

எஸ் உதயமூர்த்தி இவரது கல்லூரி தோழர்களாக இருந்தார்கள். பிறகு கவிதாலயா என்ற சொந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் அவர் நிறுவினார். இதன் மூலமாக பிற இயக்குநர்களின் கைவனத்தில் பல திரைப்படங்களை அளித்துள்ளார். அவற்றில் சில குறிப்பிடத்தக்க படங்கள் நெற்றிக்கண், ராகவேந்திர, சிவா ஆகியவை ஆகும். அடுத்து வருகிறது மன்மதலீலை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்ணு ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது
9: பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையில்.

0: வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
5: சோஃபா பீரோடே
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ், மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
5: July 11 ஒரு நாள் மட்டும்
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக உலா வருகிறது இன்றைய இரவும் மலரும். இயக்குனர் ஸ்ரீதரை போலவே பல புதுமுகங்களை அறிமுகம் செய்தவர் பாலச்சந்தர். அவர்களுக்குள் மிக உச்சத்தை அடைந்தவர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன். அவள் ஒரு தொடர்கதை போன்ற சில திரைப்படங்களை முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்து இயக்கியிருந்தார். படாபட், ஜெயலட்சுமி, ஸ்ரீபிரியா, விஜயகுமார், ஜெய்கணேஷ் ஆகியோர் அறிமுகமான இது ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது. பட்டின பிரவேசம் திரைப்படத்திலும் டெல்லி கணேஷ், சிவச்சந்திரன் போன்றோரை அறிமுகம் செய்தார். இதுவும் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து வருகிறது அக்னி சாட்சி படத்திற்காக SP பாலசுப்ரமணியமும் சரிதாவும் இணைந்து பாடிய பாடல்.

நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்களுடைய இயக்கிய திரைப்பட பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவரது பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது இரவும் மலரும். பாலச்சந்தர் அவர்கள் பிற மொழிகளில் இருந்தும் சிலரை தமிழில் அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு. அவர்கள் சுஜாதா அவள் ஒரு தொடர்கதை, ஷோபா நிழல் நிஜமாகிறது, சரத்பாபு நிழல் நிஜமாகிறது, சரிதா தப்பு தாளங்கள், பிரகாஷ்ராஜ் டூயட் ஆகியோர் இதில் அடங்குவர். அடுத்து வருகிறது பாமா விஜயம் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, எல்லாரேஸ்வரி பாடிய பாடல் வருகிறது. வரவு எட்டனா செலவு பத்தனா,
4: வரவு எட்டனா செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோஃபா பீரோடே
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 10:36 கே பாலச்சந்தர் அவர்கள் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கின்ற இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பாலச்சந்தர் அதிகமாக பயன்படுத்திய நடிகர்கள் ஜெமினி கணேசன், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், கமல்ஹாசன், முத்துராமன் ஆகியோர் ஆவார். இதில் நாகேஷ் அவருக்கு மிக விருப்பமான நடிகரில் ஒருவராக மட்டுமல்லாமல் அவரது மிக நெருங்கிய நண்பராகவும் இருந்து வந்தார். அடுத்து வருகிறது அனுபவி ராஜா. அனுபவி படத்திற்காக TM சௌந்தரராஜனும் எல்லாரும் ஈஸ்வரியும் பாடிய பாடல்.

0: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடு
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை வரும் அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
5: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல் அமுது தார்ப்பாய்கள் கிரினட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் காரைக்கால் PSR தங்க மாளிகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
1: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. அடுத்து வருகிறது நீர்க்குமிழி படத்திற்காக டாக்டர் சீர்காழி S. கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: மாலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் சிவாஜியை வைத்து 1971 ஆண்டு எதிரொலி என்ற படத்தை இயக்கினார். 100 படங்களுக்கு மேலாக இயக்குநராக பணியாற்றி இருப்பினும் எம்ஜிஆரை பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியதே இல்லை. அவரது ஒரே படத்திற்கு மட்டும் அவர் வசனம் அளித்திருந்தார். தெய்வத்தாய் என்னும் அந்த திரைப்படம் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் தயாரிப்பில் மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த படம் அது. அடுத்து வருகிறது மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது.
3: கல்யாண

வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச

அச்சுக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆற

0: மாலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: கே பாலச்சந்தர் அவர்கள் கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, தாதா சேகப் விருது, தாதா சேகப் பால்கே விருது, ANR தேசிய விருது ஆகிய நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார். அடுத்து வருது இரு கோடுகள் படத்திற்காக பி சுசிலாவும் ஜமுனா ராணியும் இணைந்து பாடிய பாடல்.

கே பாலச்சந்தர் அவர்கள் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கின்ற இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுஷீலா அரங்கேற்றம் படத்திற்காக.

இரவும் மலரும். நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். பங்கு பெறும் சிறுமி எஸ் மகிழினி. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூரின் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் காலை காம்பு. 8:00 துள்ளி வரும் பாட்டு, மயிலாடுதுறை ஏஎர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 8:05 காந்தியாஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 6:09 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2 point. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம். அனுபவம் கற்றுத்தந்த பாடம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை காலை 11:00 நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இயன்முறை சிகிச்சை தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த இயன்முறை மருத்துவ வல்லுநர் டி கோபிகிருஷ்ணன் அவர்கள். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் மகிழினி. 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை, 2:00 உழவை போற்றுவோம்.

நெல்லில் கலை மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஸ்ரீதேவி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட்ஸ். 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 4 மணிக்கு மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சிகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கோதண்டராம சுவாமி கோவில் வாசலில் இருந்து நேரலையாக உலா வருகிறது. நேயர்களே, 4:30 வைக்கிங் பனியன் பிரிவிசின் வழங்கும் ஊரும் உறவும், 4:00 மாலை 5 மணிக்கு திரையிசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனிவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராயந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு

0: மீசை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனிவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராயந்திர மருத்துவமனை நலமாய் வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களயான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை, நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 8:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்கிகள், 9:15 பொன்னையின் செல்வங்கள், நாளை 9:30 மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவரும் மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 10:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தொயிலும் மூன்று. கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. India and Australia today adopted a new joint declaration on defense and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deals were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the 3rd Australia-India Annual Leaders Summit in Melbourne. In a joint press statement after the talks, Prime Minister Modi said, "The Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia." Later, briefing the media, Foreign Secretary Vikram Misri said, "Both the sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals." Prime Minister Narendra Modi today said, "India's aspiration to become one of the world's top three economies at the earliest is driven by the motto of grow more, achieve more." Mr. Modi was addressing the Indian community at the Marvel Stadium in Melbourne.
2: 21वीं सदी का भारत आज विकसित होने के लक्ष्य पर काम कर रहा है। ये वो भारत है जो कहता है ग्रो मोर अचीव मोर। हम 140 करोड़ एस्पिरेशन से भरे राष्ट्र है, हम अधीर है, बेसब्र है, हम दुनिया की सबसे तेजी से बढ़ती इकोनॉमी है, लेकिन हम जल्द से जल्द दुनिया की टॉप थ्री इकोनॉमी बनना चाहते हैं।
1: Speaking at the Melbourne Meets Modi event, Prime Minister Modi also referred to Operation Sindoor. He said, "The operation demonstrated the effectiveness of India's homegrown defense systems in carrying out anti-terror operations." Mr. Modi said, "The India-Australia partnership has reached new heights, driven by shared values, strong people-to-people ties, and expanding cooperation across key sectors." He described the 1 million strong Indian diaspora as a vital pillar of bilateral relations. Speaking on the occasion, Australian Prime Minister Anthony Albanese described the Indian community as a living bridge between the two countries. Union Home Minister Amit Shah stated that a secure border, a prosperous border region, and a vigilant society together can make the country secure. The Home Minister said this while addressing a conference of superintendents of police, that is SPs, from border districts in New Delhi today. Mr. Shah said, "The government is creating a robust system to make the country completely infiltration-free." He noted that the Narendra Modi-led government has scientifically increased border infrastructure by 400%. Referring to the Vibrant Villages program, the Home Minister said that under the initiative, efforts are being made to prevent migration, create jobs, and ensure 100% implementation of government welfare schemes. Mr. Shah said the government is fencing the over

0: 1,600 km long India-Myanmar border at a cost of 31,000 crore rupees. He stressed the importance of ensuring that information on demographic changes caused by abnormal factors in border areas is communicated from the grassroots to the highest level at the earliest. The Home Minister stated that the government's objectives are to prevent proxy war, illegal infiltration, radicalization, narcotics trafficking, smuggling, drone-related threats, cybercrime, organized crime, and demographic changes, and to make border areas more livable. External Affairs Minister Dr. S. Jaishankar has arrived in Oman after concluding his visit to Kuwait. Upon arrival, the External Affairs Minister was received by Director General, Foreign Ministry of Oman, Sheikh Ahmed Al Maskari. Dr. Jaishankar is currently on an 11-day trip to Qatar, Bahrain, Kuwait, Oman, New York and Brussels. The National Commission for Women, that is NCW, to reconstituted a high-level expert committee amid growing concerns over irregularities in the rapidly expanding assisted reproductive technology, that is ART, sector. The panel will undertake a comprehensive review of the regulatory framework and concerned laws governing IVF clinics, ART centers and gamete banks, with a focus on protecting the reproductive rights, dignity and safety of women. Former judge of the Delhi High Court, Justice Asha Menon, will chair the expert committee. And that is the end of this news bulletin.
1: Akashwani Karaikal நேரம் 11:10 துயிலும் முன். ஒரு இலட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் என்ற டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பொன்மொழியை நிலைநிறுத்துவோம். நேர்நிலையத்துடன் 100.3 MHz பண்பலை அலைவரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இணைந்து நிறைவு பெறுகிறது. எமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை நன்றியுடன் விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்.